நேயர்களுக்கு அதி அழகான காலையில் அகம் நிறைந்த மகிழ்வுடன் வணக்கம். ஆகாஷ்வாணி கரைக்கால் இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 10 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் முதல் நாள் புதன்கிழமை, நேரம் 5:56. 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய காலை ஒளிபரப்பு நிகழ்ச்சிகள் இணைந்து தொடங்கு.

அகஸ்வணி கரைக்கால். விடுகின்ற காலை, விளைகின்ற மகிழ்வு, வீசுகின்ற தென்றல், உதைத்து வரும் சூரியன், இவைகளோடு மலரும் இணைய காலைகள் தொடங்குகின்ற மகிழ்ச்சி எப்பொழுதும் தொடர நேயர்கள் கேட்கவிருப்பது குரலோசை. நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்து எழலை தான் நல்காதாகிவிடின். வான் சிறப்பு என்ற அதிகாரத்திலிருந்து இக்குரட்பாவிற்கான மு வரதராசனார் அவர்களின் உரையிலிருந்து பொருள்: மேகம் கடலிலிருந்து நீரை கொண்டு அதனிடத்திலே பெய்யாமல் விடுமானால் பெரிய கடலும் தன் வளம் குன்றிப்போகும். நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்து எழலி தான் நல்கா தாகிவிடின். குரலோசை கேட்டீர்கள். இனி கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். இந்த நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் சீமாடிசல், திருச்சி சேலம் மங்களன் மங்கள், கோபால் பல்படி. நிகழ்ச்சி குறிப்புள்ள அறிவிப்பினை தொடர்ந்து காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணையதளம் நிலைவு கேட்க வழங்குவோர் எஸ் ராமஜோதி அவர்கள், படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம், 6:15 பக்தி மாலை கேட்கலாம், 6:35 கரைகள் ஓஎன்ஜிசி காவிரி எஸ் கரைகள் சேகரிக்க சார் நியூஸ் சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு, 6:40 ஸ்ரீ அலைதாம்பாள் சித்தா ஃபார்மின் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் என் சொல்லமது வழங்குவோர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள், 6:55 கரைகள் கமர்ஷியல் ட்ரெடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஃபோட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் புசந்தலில் பங்கேற்கும் சிறுமி டீப் ரியானா, 7:00 திரை இசை, 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம், 7:30 கோபால் பால்படியின் காலை காம்போ, 8:00 தொல்லி வரும்பாட்டு முதலில் மயிலாடுதுறை அரசின் அடிசரா ஜுவல்ஸ் வழங்கும் தகவல் சுரங்க விளம்பரதார நிகழ்ச்சி, 8:05 தொல்லி வரும்பாட்டு, 8:30 திருவாரூர் சீமாடசன்ஸின் தொல்லி வரும்பாட்டு, 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட் முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் நலமாய் வாழ, காரைக்கால் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உடற்கூறியல் துறை இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் ஆர் சரண்யா அவர்கள் தரும் தகவல் கேட்கலாம், 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட், 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவார் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும், 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட், 10:00 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் விருதி விளம்பரதார நிகழ்ச்சி, 10:05 திரை இசை, இன்று காலை 10:30 மஞ்சக்குலை டிஎல்ஆர் ருக்மணி ஹாஸ்பிட்டல், மஞ்சக்குலை குமரன் ஹைஸ்கூல், நாகப்பட்டினம் டிஎல்ஆர் லட்சுமி நாராயண பக்தர் ஜுவல்லரி வழங்கும் ஆலய உலா, நாகப்பட்டினம் மாவட்டம் மஞ்சக்குலை அருள்மிகு வெற்றிவேலாயுத சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை வர்ணனையாளர் மஞ்சக்குலை எஸ் பாலசுப்ரமணியன் அவர்கள். 11:00 வணக்கம் தோழி மகளிர் நேர்கள் பங்கு பெறும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 சிந்தனை அரங்கம், இளைஞர்களின் கனவுகளும் பொறுப்புகளும் என்ற தலைப்பில் நேயர்கள் தொலைபேசி வழியாக பேசலாம், 12:50 ஜெயங்கோணம் ராமன் அகைமலை வழங்கும் பசும் தளிர் பங்கேற்கும் சிறுமி டி ரியானா, 12:55 பன்னிசை, 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் வழங்கும் தேன்மழை, பிரவசப்படுத்தும் பாடல்கள் பவனிவரம், 1:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் மரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சியில் திருப்பூர் மாவட்டம் தினைக்குளம் டி மோகனசுந்தரம் அவருடன் நேர்முகம் கேட்கலாம், 1:55 மெல்லிசை, 2:00 லஞ்ச் பிரேக், முதலில் நாமக்கல் தங்கம் கேன்சர் நிறுவனம் அன்புடன் வைக்கும் விளம்பரதார் நிகழ்ச்சி, 2:05 லஞ்ச் பிரேக்கில் அச்சாணி டிராவல்ஸ் வாகன ஓட்டுநர் வேலை செய்து வரும் மயிலாடுதுறை ஆயப்பாடி எஸ் எம் நாசர் அவர்கள் பங்கு வரும் நேரலை நிகழ்ச்சி, 3:00 திருவாரூர் சீமா டெசன் எல்எஸ்சி, 3:30 கோபால் பல்படி எல்எஸ்சி, 4:00 ஊரும் உறவு.

காரைக்கால் மாவட்டம் குமரக்குடி கிராமத்திலிருந்து நேயர்கள் மத்தியில் நேரலையாக அறுசுவீடன் மலரும் ஊரும் உணவும். இன்று மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் கதையும் கடும் உலகதார நிகழ்ச்சி. 5:15 திரையிசை, 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்கள் மங்களின் விளக்கேற்றும் வேலை, 6 மணிக்கு பண்ணிசை, 6:20 இன்சொல் நமது நாச்சர்கள் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் வழங்கிய கேட்கலாம். வழங்குவர் மயிலாடுதுறை, முனைவர் மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய்வாழ். மகளிருக்கான உடல்நல பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார். நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் உதவி சித்த மருத்துவ அதிகாரி டாக்டர் பி சத்யமீரா அவர்கள். 6:45 இசை தூரிகை. இன்றைய 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டிஸ்பாலிட்டி மருத்துவமனை மங்களியான் சூப்பர் கொண்டுபுரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி எசட் வழங்கும் உழவர் அரங்கம். விவசாயத்தில் மர சாகுபடியின் முக்கியத்துவம். காரைக்கால் மாவட்டம் திருமலை ராயன்பட்டினம் தொழில் முனைவர் ஜி ஜெய்கணேஷ் அவருடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 திருவாரூர் சீமாட்ட சில்ஸின் காற்றில் வரும் கானம். 8:30 கோபால் வல்படியின் காற்றில் வரும் கானம். 9:00 ஆங்கிலச்சேரியில். 9:15 பொன்னையின் செல்வங்கள். 9:30 இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டிஸ்பாலிட்டி மருத்துவம் வழங்கும் இன்சொல் நமது வழங்குவோர் மயிலாடுதுறை முனைவர் மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 10:00 இரவு மலரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் பொன். நேயர்கள் இதுவரை நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்டீர்கள். அடுத்த சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் எஸ் ராமஜோதி அவர்கள்.
2: சேரிடம் அறிந்து சேர். காந்தத்தை சார்ந்த இரும்பு காந்தமயமாக மாறுவதைப் போல நாம் சேரும் நண்பர்களின் நல்ல குணங்கள் தீய குணங்கள் நம்மிடம் வந்து சேரும். தாய், தந்தை, தமையன், சுற்றம் இவர்களை மாற்ற முடியாது. சேர்ந்துதான் இருக்க வேண்டும். பின் யாரிடம் அறிந்து சேர்வது? நண்பர்களிடமா? பழகி அறிந்து கொண்டு விலகிவிட முடியுமா? அதற்குள் அவர்களுடன் பழக்கம் ஏற்பட்டுவிடும். சேர்கின்ற இடம் தீயதா நன்மை பயக்குமா என அறிவதற்குள் ஆயுள் முடிந்து போய்விடும். பின் என்னதான் சொல்லுகிறாள் அவ்வை? சேரிடம் அறிந்து சேர் என்பதை மேலாக பார்த்தால் அப்படித்தான் நமக்கு தெரிகிறது. அப்படித்தான் இதுவரையிலும் நமக்கு அர்த்தம் புரிந்து கொண்டிருக்கிறது. நாம் பழகும் நபர்கள் அறிந்து புரிந்து சேர வேண்டும். கல்வியாளர்களை நாடி சேர வேண்டும். ஒழுக்கமுள்ளவர்களை நாடி சேர வேண்டும். நல்ல குருவை அறிந்து சேர வேண்டும். நல்ல ஒழுக்கம், நேர்மை, உண்மை உள்ள கணவனை அடைய வேண்டும். நல்ல பண்பாடு உள்ள மனைவியை அடைய வேண்டும். இப்படி ஒவ்வொன்றும் அறிந்து கொண்டு ஆராய்ந்துதான் சேர்ந்து வாழ வேண்டுமென்றால் அது வாழ்க்கையின் நடைமுறைக்கு சரிபட்டு வருமா? அப்படியெனில் சேரிடம் அறிந்து சேர் என்று அவ்வை சொன்னாலே, சேரிடம் அறிந்து சேர் என்றால் எப்படி அதை பொருள் கொள்வது? 452 குறளில், நிலத்து இயல்பால் நீர் திரிந்து அற்று ஆகும் மாந்தர்க்கு இனத்து இயல்பு அது ஆகும் அறிவு என்கிறான். நிலத்தின் இயல்புக்கு தக்கவாறு நீரின் இயல்பு நிறத்தாலும் சுவையாலும் மாறுபடும். அதுபோல இனத்தின் இயல்புக்கு தக்கவாறுதான் அறிவின் தன்மை மாறுபடும் என்கிறான். மனிதனுடைய அறிவைத்தான் அவன் சொல்லுகிறான். இந்த உயிரானது நீர்மை உள்ளது, எதனோடாவது சார்ந்துதான் இருக்குமே தவிர தனித்து செயல்பட முடியாது. உடலோடு செயல்படுவது உயிர், உயிரோடு சேர்ந்தது அறிவு. உடலை விட்டு உயிர் செல்லுமாயின் அறிவும் உயிரோடு செல்லும், உடலோடு அல்ல. ஆகவே உயிரோடு உள்ள அறிவு தன்னை உணர்ந்து சேருகின்ற இடத்தை அறிந்து சேர்ந்தால் அந்த உயிர் மேன்மை அடைந்து வணங்கப்படும். அதைத்தான் அவ்வை உள்ளார்ந்த அர்த்தமாக வைத்து சொல்லியிருக்க வேண்டும் என்று நான் புரிந்து கொள்கிறேன். அதற்கு இன்னொரு உதாரணமும் உங்களுக்கு தர முடியும். சீவன் என்ன, சிவன் என்ன வேறு இல்லை. சீவனார் சிவனாரை அறிகிறார். சீவனார் சிவனாரை அறிந்தபின் சீவனார் சிவன் ஆயிட்டு இருப்பாரே என்று திருமந்திரம் சொல்லுகிறது. சீவன் என்றால் உயிர். இந்த உயிர்தான் சிவன். சீவனும் சிவனும் ஒன்றுதான், வேறு வேறு இல்லை. இந்த சீவனானது, அதாவது உயிரானது, சிவனாரை அறிகிறார், தெரிந்து கொள்ளவில்லை. சீவனார் உயிரானது சிவனை தெரிந்து கொண்டால் ஜீவனாரும் சிவனாக மாறிவிடுவார். அப்பொழுது அவர் வணங்கப்படுவார். ஆகவே இந்த சீவன் தன் சீவனை உணர முற்பட வேண்டும். அப்படி சிவனை அடைய சேரிடம் சேராமல் இந்த உடம்பின் தேவையற்ற இன்பங்களுக்காக சேராத இடத்தில் போய் சேருகிறோம். புகை, மதுபோதை, தீய பழக்கங்கள் அனைத்தும் தீய நண்பர்களால் வருவதுதான். அதனால்தான் பெரியவர்கள் சத்சங்கத்திலே சேருங்கள் என்றார்கள். இன்னொன்றும் சொல்கிறேன். சீதையை கவர்ந்து சென்றான் ராவணன். இலங்கையை காக்க வந்தால் இலங்காதேவியும் இனி அழிவு வந்தது என புறப்பட்டு போய்விட்டாள். அண்ணன் ராவணன் செய்தது அறத்திற்கும் தர்மத்திற்கும் புறம்பானது என தம்பியாகிய கும்பகர்ணனும் விபீஷணனும் எவ்வளவோ சொல்லி பார்த்தார்கள். ஆனால் ராவணன் கேட்கவில்லை. ஒரே பிடிவாதமாக இருந்தான். செஞ்சோற்றுக்காக கும்பகர்ணன் அதர்மத்தோடு இருந்து அழிந்து போனான். ஆனால் விபீஷணன் எவ்வளவோ தர்மத்தை

0: எடுத்துச் சொல்லியும் இராவணன் கேளாமல் அவனை இகழ்ந்தான். அறத்தோடு சேர்ந்தால்தான் தர்மத்தோடு வாழ முடியும் என அறிந்து புரிந்து ராமனோடு சேர்ந்தான் விபீஷணன். அறத்தோடும் தர்மத்தோடும் சேர்ந்தால்தான் நாமும் அறத்தோடும் தர்மத்தோடும் வாழ முடியும். ஆனால் அறத்திற்கும் தர்மத்திற்கும் புறம்பான நண்பர்களோ உறவினர்களோ மற்ற மனிதர்களோ மற்ற யாருடனோ நாம் சேர்ந்தால் நாம் அவர்களைப் போலவே மாறிவிடுவோம். யாருடன் சேர்கிறோமோ அப்படித்தான் இந்த உயிரானது செயல்பட ஆரம்பிக்கும். நம் வீட்டிலும் நம் குடும்பத்திலும் சேரிடம் அறிந்து சேர வேண்டும். நம்முடைய உயிரை மேம்படச் செய்ய வேண்டும். நாம் அனைவராலும் வணங்கப்படுகிற நல்ல மனிதனாக வாழ வேண்டும். அப்படி வாழ வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டும். அப்படி நினைக்கிற போதே உயிரானது சரியாக சேரிடம் அறிந்து சேர் என்று சேர்ந்துவிடும் என்பதை அவை சொல்லுகிறாள்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் எஸ் ராமஜோதி அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: ஆகாஷ்வாணி கரைக்கால் நேரம் 6:15. பொழுது விடிந்தது, பொன்னிழில் பூத்தது, தொழுதிடும் மனங்களில் தூய்மையாய் விளங்கிட இதழென மலர்ந்து இனிமையாய் வருகிறது பக்தி மாலை. முதலாவதாக பி. ஜெயச்சந்திரன் பாடிய பாடல்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: கனமழை பொழியும் கரைக்கல் பண்பலை நூறு பிள்ளை மூன்றில் ஒழித்துக் கொண்டிருக்கும் பக்தி மாலையில் தொடர்ந்து சூட வரும் மாலை சிஸ்டர் சாவ்ரா நவரோஜி பாடிய பாடல்.

0: இதுவரை நேர்களின் செவி நுழைந்து சிந்தை கவர்ந்து முந்தை வினயகல மொழி இசைத்து மகிழ்ந்தது பக்தி மாலை. அகஷ்வணி கரைக்கால் நேயர்கள் கேட்கவிருப்பது கரைக்கால் ஓஎன்ஜிசி கவரிய செட். கரைக்கால் சேகர் டெக்ஸ் நியூஸ் சேகர்ஸின் உழவர்களுக்கு ஓஎன்ஜிசி கவரிய செட் கரைக்கால்.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: ஓஎன்ஜிசி நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
3: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது.

0: இருக்காங்க.
1: அப்ப ONGC நல்லதான் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
2: ONGC என்றும் மக்கள் பணியில்.
3: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் கரிகல் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
4: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர் ஷேகர் ஷேகர்ஸ். ஒரு கிலோ தங்கம் வழங்கிய உங்கள் காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ ஷேகர்ஸில் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என அனைவருக்கும் கோடைக்காலத்தை குளுகுளுவென கொண்டாடிட டெய்லி குளிவிக்கும் லைட் அண்ட் வெயிட் ஆடைகள், ட்ரெண்டான சம்மர் கலெக்ஷன், ஸ்கூல் காட்டன் ஆடைகள் என அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர் ஷேகர் ஷேகர்ஸ்.
3: அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, இன்று பராபவ ஆண்டு ஆணி திங்கள் 17 நாள் புதன்கிழமை.
5: உழவர்களுக்கு
6: இன்று வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் வழங்குகிறார்
7: காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் ஏ.எல். நாராயணன் அவர்கள்.
8: அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு இப்போ வானிலை முன்னறிப்பு தகவல் வழங்குறதுக்காக மண்டல வானிலை நிலையம் சென்னையிலேருந்து வந்திருக்க தகவல் படி பார்த்தோனாக்கா, அடுத்த 5 நாளைக்கு நம்ம காரைக்கால் பகுதியில் வறண்ட வானிலை தான் இருக்கும். ஏதோ ஒரு சில இடத்துல லேசான சூழல் மட்டும் இருக்கும். இருந்தாலும் பகல் நேரத்தில் வெப்பநிலை 36 இல்லை 37 டிகிரி செல்சியஸ் பதிவாக வாய்ப்பு இருக்குது. இரவு நேர வெப்பநிலை 25 இல்லை 26 டிகிரி செல்சியஸ் பதிவாக வாய்ப்பு இருக்குது. காற்றில் உள்ள ஈரப்பதம் 50%-70% பதிவாக வாய்ப்பு இருக்குது. அதாவது பகல் நேரத்தில் 50%, இரவு நேரத்தில் 70% பதிவாகும். இதனால் காற்றில் உள்ள ஈரப்பதம் கம்மியாக இருக்கனால கொஞ்சம் வெயிலின் தாக்கம் இருக்க மாதிரி தெரியுதுக்கான வாய்ப்பு இருக்குது. காற்றின் வேகம் மணிக்கு 6 இல்லை 7 கிலோமீட்டர் அளவில் தான் இருக்கும். இது தெற்கு திசையிலிருந்து இருக்கும், சில டைம் தென்மேற்கு திசையிலேருந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆகையால் காத்தோட்டமும் அவ்வளோ இருக்காது, வறண்ட வானிலை இருக்கும், வெப்பம் மிதமான அளவுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த வானிலை முன்னறிப்பை வைத்து பார்க்குறப்ப விவசாயிகள் இப்போது உள்ள நெல், தரிசு, பருத்தி மற்றும் இரவை பருத்தியாக நிறையா சாகுபடி செஞ்சிட்ருக்காங்க. இதற்கு களை எடுத்திருக்காங்க, நீர் பாய்ச்சிருக்காங்க, மேலுறவும் போட்டிருக்காங்க. இப்போ வெப்பம் அதிகமாக இருக்கிறனால நீர் பாய்ச்சல் வந்து தொடர்ந்து கவனிச்சுட்டு வரணும். இந்த வெயில் இருக்கனால பூச்சி தாக்குதல் பருத்திக்கு வர்றது வாய்ப்பு அதிகமாக இருக்குது, சப்பை கொட்டுதலும் நிறையா இருக்கும். இதற்கு பயிர் ஊக்கி தெளிப்பது ரொம்ப அவசியம். NAA என்று சொல்கிற நாத்தலைன் அஸ்டிக் ஆசிட் பயிர் ஊக்கியே தெளிக்கலாம். ஒரு டேங்கில் 10 லிட்டர் தண்ணீர் 5 மில்லி என்ற அளவில் எடுத்துகிட்டு இது காலை இல்லைனா மாலை வேளையில் கைத்தெளிப்பான கொண்டு தெளிக்க வேண்டும். விசைத்தெளிப்பான் வந்து பயன்படுத்தக்கூடாது. அதுபோல் நுணுக்கிழுதல் பண்ணால் கொஞ்சம் பூக்கிற தன்மை வந்து அதிகரிக்கலாம். அதாவது ஒட்டு ரகத்துக்கு 15வது கனவுலும் சாதாரண ரகத்துக்கு 10வது கனவுலும் நுணுக்கிழுதல் பண்ணலாம். அதே போல் வந்து கேழ்வர்களை பொறுத்த வரைக்கும் களை எடுத்து மேலுரம் கொடுக்கலாம். மற்றபடி பயிர் செய்யாத விவசாயிகள் இந்த மழையை பயன்படுத்தி கோடை உழவு செய்யலாம். கொஞ்சம் நீர்ப்பாசன வசதி அதிகமாக இருந்ததுன்னா பசுந்தால் உரங்களை பயிர் செஞ்சு அதை மடக்கி விழலாம். டேஞ்சா, தக்கப்பூண்டு, சனப்பை போன்ற பயிரை வந்து நம்ம விளைவிச்சு பூக்கிற ஸ்டேஜுக்கு முன்னாடி மடக்கி விழுந்தால் வரும் சம்பா பருவத்துக்கு ஊட்டச்சத்து அதிகமாக கிடைக்க வாய்ப்பு. கால்நடைகளை இந்த பகல் 12 மணி வரைக்கும் மேய்ச்சல் வந்து அவாய்ட் பண்ணலாம். பொதுமக்கள் வானிலை முன்னெடுப்பை பயன்படுத்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
5: கேட்டது உழவர்களுக்கு.
6: இதுவரை வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் கேட்டீர்கள். வழங்கினார்
7: காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் ஏ.எல். நாராயணன் அவர்கள்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது கரைக்கல் ONGC காவிரி எசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு. நிகழ்ச்சி வழங்கியர் ONGC காவிரி எசட் காரைக்கால்.
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
3: மேலும் நிகழ்ச்சி வழங்கியோர் கரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
4: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர் ஷேகர் ஷேகர்ஸ்.
9: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்திருக்கு.
10: வாவ்,
9: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
11: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: நேயர்கள் நினைவிருக்கு, இன்று காலை 9:35 வன மகோத்சவ வாரம் குறித்த உரை வழங்குகிறார் காரைக்கால் வனங்கள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு வேளாண்மை அலுவலர் கே. அமினா பிபி அவர்கள்.

0: இது ஆகாஷ்வாணி காரைக்கால்.
1: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
0: நேயர்கள் கேட்கவிருப்பது ஸ்ரீ லலிதாம்பாள் சித்த ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது நிகழ்ச்சி வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்த ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய்.
4: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
5: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: விடங்கலூர் எண்ணெய்
0: நிகழ்ச்சியில் இணைந்து வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
6: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
7: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
8: ரசாயனம் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை. தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
7: முதல் தரமான கரும்பிலிருந்து சாறு எடுக்கப்பட்டு சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை. தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
8: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
7: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
0: இணைந்த நிகழ்ச்சி வழங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
9: எங்கும் என்றும் நம்பர் ஒன் பூமேக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் பூமேக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் ஒன்
10: பூமேக்ஸ், பெஸ்ட் அண்ட் பிரீஃப்ஸ்
9: பூமேக்ஸ்.
11: இன்சொல் அமுது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
12: வணக்கம். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்கிறார் திருமூலர். உலக உயிர்களையெல்லாம் பிணைக்கின்ற அரூப கயிறு அன்பு. படைக்கப்பட்ட உயிர்களின் இயக்கத்திற்கு அச்சாணியாய் இருப்பது அன்பு. அகத்திலே அன்பு கொண்டால் புறத்திலே துயரமில்லை. அதனால்தான் வள்ளுவரும் அன்புடையார் எல்லாம் உடையார் என்றும், அன்பு இல்லாதவர்கள் எத்தகைய பெயர்களை பெற்றிருந்தாலும் ஏது மற்றவர்களே என்றும் விளக்குகிறார். அன்பிற் சிறந்த தவமில்லை, அன்பு தன்னில் செழிக்கும் வையகம், அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் என்றெல்லாம் பாடுகிறார் பாரதி. வெற்றிடங்களையெல்லாம் தானே இட்டு நிரப்பிக்கொள்ளும் காற்றைப் போல வஞ்சனையற்ற மனங்களிலெல்லாம் அன்பு தானே நிரம்பி வழிகிறது. பற்றி பிடித்து கொள்ள பட்டமோ, பதவியோ, பணமோ பயனற்று போகும்போது அன்புதான் நம்மை கரை சேர்க்கிறது. வாழ்க்கை சுழலில் சிக்கி தவிக்கும் போது எவரிடமிருந்தோ வரும் அன்பின் பேரொளி நம்மை ஆற தழுவிக்கொள்கிறது. நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுவடை செய்வோம். நல்ல விளைச்சலுக்கு நல்ல மண், நல்ல விதை, நல்ல உரம், நல்ல மழை, நல்ல காலநிலை என்று எல்லாமும் ஒன்று சேர வேண்டும். ஆனால் அன்பை விளைவிக்க அன்பே விதையாகிறது, அன்பே உரமாகிறது, அன்பே மழையும் ஆகிறது. அன்பு விளைச்சல் உலகெங்கும் நிறையும் போது அண்டை வீடுகளிலும் அண்டை நாடுகளிலும் மனிதம் பசியாறும். அன்பானது முதலில் பிறர் மீது ஆர்வமும் பற்றும் உண்டாகச் செய்து அதன் வழியே நட்பை வளர்க்கிறது. அன்பீனும் ஆர்வமுடைமை அது ஈனும் நண்பென்னும் நாடாச்சிறப்பு. உண்மையிலேயே மனதில் அன்பு நிறையாமல் பெயருக்கு தர்மம் செய்பவர்களின் அறச்செயல்களை பட்டமரம் போல பயனற்றது என்கிறார் வள்ளுவர். மனதிலே அன்பில்லாமல் வாழும் வாழ்க்கையானது பாலையில் பட்டுப்போன மரம் மீண்டும் தழைக்க முடியாதது போன்றது. அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வண்பார்க்கண் வற்றல் மரந்தளிர்த்தற்று. முகம் தெரியாத ஒரு மனிதனுக்காக நீங்கள் தரும் கருணை உங்களை கடவுளாகவே காணச் செய்யும். எல்லா உயிர்களிடமும் அன்பு காட்டுவது ஒன்றே மனித பிறவியின் மகத்தான சேவை. இந்த உயிர் உடலோடு இணைந்து இருப்பது பிற உயிர்களிடம் அன்பு காட்டி அன்புடன் வாழ்வதற்கே. அன்பை தந்து அன்பை பெறுவோமாக. அன்பால் தழைத்திடும் இவ்வையகம். நன்றி.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ லலிதாம்பாள் சித்த ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் வழங்கிய
11: இன்சொல் அமுது. வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
0: நிகழ்ச்சி வழங்கியோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்த ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய்.

0: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
1: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
1: விடங்கலூர் எண்ணெய்
2: இணைந்த நிகழ்ச்சி வழங்கிய ஒரு தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
3: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
2: இணைச்சு இணைந்து வழங்கியவர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
4: எங்கும் என்றும் நம்பர் ஒன் பூமேக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் பூமேக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் ஒன்
5: பூமேக்ஸ் பெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ் பூமேக்ஸ்.
6: மலரும்
2: சில நொடிகளில் மாநில செய்திகள்.
7: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். ஹோர்மோஸ் நீரிணையில் இந்தியா மற்றும் உலக நாடுகளின் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று ஈரான் அதிபரிடம் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. தமிழகத்தில் சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் விருதுகளை வழங்கி பாராட்டினார். பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேர்வதற்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். ஹோர்முஸ் நீரிணையில் இந்தியா மற்றும் உலக நாடுகளின் தடையற்ற கப்பல் போக்குவரத்தின் முக்கியத்துவத்தை ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியானிடம் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், மேற்காசியாவில் சமீபத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து ஈரான் அதிபருடன் தாம் தொலைபேசியில் உரையாடியதாக கூறியுள்ளார். சண்டை நிறுத்த பேச்சுவார்த்தையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை தாம் வரவேற்றதாகவும், இந்த பிராந்தியத்தில் நீடித்த அமைதியை இந்த பேச்சுவார்த்தை ஏற்படுத்தும் என்று தாம் நம்புவதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் நாடு முழுவதும் இன்று அமலுக்கு வருகிறது. நாட்டின் கிராமப்புறங்களில் ஒவ்வொரு நிதியாண்டிலும் 125 நாட்கள் ஊதியத்துடன் கூடிய வேலைவாய்ப்பை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. கிராமப்புற பகுதிகளை வலுப்படுத்தும் வகையில் இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக ஊரக வளர்ச்சி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த சட்டத்தை செயல்படுத்துவதற்காக நடப்பாண்டில் 95,692 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஊரக பகுதிகளில் 100 நாட்கள் வேலை வழங்கும் ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத சட்டத்திற்கு மாற்றாக 125 நாட்கள் வேலைவாய்ப்பை உறுதி செய்வதை இந்த புதிய சட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. கிராமப்புற வளர்ச்சியின் வேகத்தை அதிகரிக்கவும், வருவாய் பாதுகாப்பை உறுதி செய்யவும், கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்தவும் உதவும் வகையில் புதிய சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த சட்டத்தின் கீழ் ஊதியத்தை உரிய நேரத்தில் வெளிப்படையாக வழங்குவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசின் செய்தி அறிக்கை தெரிவிக்கிறது. தமிழகத்தில் சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் விருதுகளை வழங்கி பாராட்டினார். சென்னையில் 2 நாட்கள் நடைபெற்ற மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை மற்றும் வனத்துறை அதிகாரிகள் மாநாடு நேற்று நிறைவடைந்தது. இந்த மாநாட்டில் தொடக்க உரையாற்றிய முதலமைச்சர், ரேஷன், கல்வி, குடிநீர், சுகாதாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை அளிப்பதில் அதிகாரிகள் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் சட்டம் ஒழுங்கு, பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பில் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அதிகாரிகளை அவர் கேட்டுக்கொண்டதாக அரசு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த மாநாட்டின் நிறைவாக IAS மற்றும் IPS அதிகாரிகளுக்கு பல்வேறு துறைகளில் சிறப்பான பங்களிப்பை வழங்கியதற்காக விருதுகள் வழங்கப்பட்டன. சிறந்த மாவட்ட ஆட்சியருக்கான விருதை கன்னியாகுமரி மாவட்ட முன்னாள் ஆட்சியர் திருமதி அழகு மீனாவுக்கும், சிறந்த காவல் ஆணையருக்கான விருதை ஆவடி முன்னாள் ஆணையர் திரு சங்கருக்கும் திரு விஜய் வழங்கி பாராட்டினார். இதேபோல் பல்வேறு துறைகளில் சிறப்பாக செயலாற்றிய IAS மற்றும் IPS அதிகாரிகளுக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன. தமிழக வெற்றிக் கழகம் சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று நடத்தவுள்ள ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளாா்.

0: சென்னையில் நேற்று திரு மாணிக்கம் தாக்கூரை அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் சந்தித்து ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க அழைப்பு விடுத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு மாணிக்கம் தாக்கூர், தாவேக உடனான கூட்டணி நீண்டகாலம் தொடரும் என்றும், தங்கள் கட்சி சார்பில் அமைச்சர்கள் உள்ளிட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கலந்து கொள்வார்கள் என்றும் தெரிவித்தார். அஇஅதிமுகவின் 10 மாவட்ட நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வரும் 3-4 தேதிகளில் ஆலோசனை நடத்தவுள்ளார். சென்னையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெறும் என்று அவர் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேர்வதற்கான தரவரிசை பட்டியலை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் சென்னையில் இன்று வெளியிடுகிறார். இணைய வழி கலந்தாய்வுக்கான அட்டவணையையும் அவர் வெளியிட உள்ளார். பொறியியல் கல்லூரிகளில் சேர இந்த ஆண்டு சுமார் 2,42,000 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் பிரதமரின் விவசாயிகள் வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் சிறு மற்றும் குறு விவசாயிகள் அதிக அளவில் பயன்பெற்று வருகின்றனர். இந்த திட்டத்தின் கீழ் கிடைக்கும் வருவாய் தங்களது இடுபொருள் செலவுக்கு உதவுவதாக பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: என் பெயர் சங்கர், நான் ஒரு சிறு விவசாயி. பிரதமர் மோடி அவர்கள் இந்த 4 மாதத்துக்கு ஒரு முறை 2,000 ரூபாய் தவணை வங்கி கணக்கில் செலுத்துகிறார், வருஷத்துக்கு 6,000 ரூபாய் செலுத்துகிறார். இது வந்து எங்களுக்கு உரம் ஒரு இடுபொருள் வாங்குறதுக்கு உதவிகரமாக இருக்கிறது. இந்த திட்டத்தின் நடத்த மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.
2: என்னுடைய பெயர் ஏழுமலை, நான் ஒரு சிறு விவசாயி. இந்த பாரத பிரதமர் PM கிஷான் திட்டம் வந்து 4 மாதத்துக்கு ஒரு முறை 2,000 தராங்க, வருஷத்துக்கு 6,000 ரூபாய் தராங்க. இந்த 6,000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா இடுபொருள் வாங்குறதுக்கு, விவசாயத்துக்கு ஆள் கூலி கொடுக்கறதுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்குது. பாரத பிரதமர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: வங்கக்கடலின் வடமேற்கு பகுதியில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும், இதன் காரணமாக தமிழகத்தின் வட மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடக்கு வங்கக்கடல் மற்றும் பங்களாதேஷை ஒட்டியுள்ள பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. வரும் 3-4 தேதிகளில் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. இருவரிச் செய்திகள். ஜப்பான் பிரதமர் சானே தகாய்ச்சி 3 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் தெரிவித்துள்ளார். பெட்ரோ கெமிக்கல் தயாரிப்புகளுக்கான சுங்க வரி விலக்கு வரும் 15 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு புனித அமர்நாத் யாத்திரை நாளை தொடங்க இருப்பதை முன்னிட்டு ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை தலைமை இயக்குநராக இருந்த திருமதி சீமா அகர்வால் ஓய்வு பெற்றதை தொடர்ந்து அப்பதவிக்கு உணவுப் பொருள் வழங்கல் துறை தலைமை இயக்குநர் திரு வெங்கட்ராமன் நியமிக்கப்பட்டுள்ளார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்குள் கைபேசி கொண்டு வருவதை கண்காணிக்கும் பணி இன்று முதல் கடுமையாக அமல்படுத்தப்படும் என்று கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஆசிரியர் ஒருவரின் ஊதிய நிலுவைத் தொகையை வழங்க 30,000 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக திருச்சியில் மாவட்ட பொறுப்பு கல்வி அலுவலர் புகழேந்தியை லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே வனப்பகுதியில் மான் வேட்டையில் ஈடுபட்ட 3 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். செங்கல்பட்டு பேருந்து நிலைய பகுதியில் காவல்துறையினர் மேற்கொண்ட வாகன சோதனையில் தடை செய்யப்பட்ட வலி நிவாரணி மாத்திரைகளை விற்பனை செய்ததாக பெண்கள் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். காஞ்சிபுரம் அரசு தலைமை பொது மருத்துவமனையில் நடைபெற்ற உலக இரத்த கொடையாளர் தின விழாவில் மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி திவ்யஸ்ரீ தலைமையில் இரத்ததான உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது. சென்னை சாந்தோம் நெடுஞ்சாலையில் உள்ள அம்மா உணவகத்தில் உணவின் தரம் மற்றும் சமையலறை பராமரிப்பு ஆகியவற்றை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெற உள்ளது. செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் இந்திய நேரப்படி 10:00 இப்போட்டி தொடங்கும். இந்திய அணி இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 20-20 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகிறது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஆஸ்திரேலியா இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. லண்டனில் நேற்று நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் முதலில் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 125 ரன் எடுத்தது. 126 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி 13 ஓவரில் இலக்கை எட்டியது.

0: உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் நார்வே அணி 2-1 என்ற கோல் கணக்கில் ஐவரி கோஸ்ட் அணியை வென்றது. டெக்சாஸில் நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் நார்வே அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. நியூயார்க்கில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் பிரான்ஸ் அணி 3-0 என்ற கோல் கணக்கில் ஸ்வீடன் அணியை வென்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. பெல்ஜியத்தில் வரும் 5ஆம் தேதி தொடங்கவுள்ள 21 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடரில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஹோர்மோஸ் நீரிணையில் இந்தியா மற்றும் உலக நாடுகளின் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று ஈரான் அதிபரிடம் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. தமிழகத்தில் சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் விருதுகளை வழங்கி பாராட்டினார். பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேர்வதற்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அகஸ்வணி கரைக்கால், நேரம் 6:55.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது கரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ, கலர் லேபின் பசுந்தளிர். நிகழ்ச்சி விழுந்தவர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், லீலா தெற்கு வீதி, நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட், நாகூர் மார்க்கெட் வீதி, காரைக்கால். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
1: மேலும் நிகழ்ச்சி விழுந்தவர் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ, கலர் லேப், கும்பகோணம்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப். போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என்கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் யூவி மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 வருட பாரம்பரியமிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
5: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேர்களே. பசுந்தலி, இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய பசுந்தழி நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு கதை கேப்போமா? ஒரு சிறிய கிராமத்துல அருண்னு ஒரு சிறுவன் இருந்தானா. அவன் தினமும் காலையில பல்லு விளக்குறப்பவும் கை கழுவுறப்பவும் குழாய திறந்தபடியே விட்டு விடுவானா, மூடவே மாட்டானா. ஒரு நாள் கோடை காலத்துல அருண் வாழ்ந்துட்டு வர கிராமத்துல தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுச்சான். குடிக்க கூட தண்ணீர் இல்லையா. அப்போதான் அருணுக்கு புரிஞ்சுதான், நம்ம இத்தனை நாள தண்ணீரை வீணாக்கிட்டோம்னு வருந்த ஆரம்பிச்சானா. அந்த நேரத்துல அருணோட தாத்தா அருண் கிட்ட சொன்னாங்களாம், ஒவ்வொரு துளி தண்ணீரும் உயிரை காக்கும்பா. இத்தனை நாளா நீ வீணாடிச்சதுக்கு இப்போ நீ வருத்தப்படுறப்பா. இன்று வீணாக்குற தண்ணி தான் நாளைக்கு நமக்கே தேவைப்படும் அப்படின்னு அருணுக்கு அறிவுரை சொன்னாங்களாம். அதுக்கப்புறமா அருண் தண்ணீரை சிக்கனமா பயன்படுத்த ஆரம்பிச்சானா. தண்ணீர் குழாயை பயன்படுத்திட்டு நன்றாக மூடவும் ஆரம்பிச்சானா. மழைநீர் சேமிக்கிற மழைநீர் சேமிப்பு தொட்டி பத்தியும் அவங்க ஊர் மக்கள் கிட்ட சொன்னானா. அவனை பார்த்த மத்த குழந்தைகளும் அதையே பின்பற்றியும் வந்தாங்களாம். இந்த கதை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, தண்ணீர் ஒவ்வொரு உயிருக்கும் பொக்கிஷம், ஒவ்வொரு துளியையும் சேமிப்போம், எதிர்காலத்தை பாதுகாப்போம் இன்றே.
6: வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளி நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
7: வணக்கம் பாப்பா.
8: வணக்கம்.
7: உங்க பேர் என்ன?
8: ரியானா.
7: ரியானா, உங்க பேர் சூப்பரா இருக்கு. யார் உங்களுக்கு பேர் வச்சது?
8: அம்மா.
7: சரிங்கம்மா, எந்த ஸ்கூல்ல எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
8: ஜிபிஎஸ் சிறுமாலங்கை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்.
7: இன்னைக்கு நேயர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
8: பாட்டு பாடுறோம்.
7: எங்க பாடுங்களே பாப்போம்.
8: குள்ள குள்ள வாத்து குவா

0: மல்லிகை பூ கொண்டு வா.
1: பாப்பா உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் நேம் எல்லாம் சொல்லுங்களே.
0: ப்ளூ, பிங்க், எல்லோ, ரெட், ஆரஞ்ச், பிளாக், ப்ளூ, ஒயிட்.
1: சரி பாப்பா, சூப்பரா சொன்னீங்க. நீங்க குட்டியா இருக்கீங்கல்ல, நீங்க படிச்சு பெரிய ஆன பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
0: டாக்டர்.
1: நீங்க வருங்காலத்துல சிறந்த மருத்துவர் ஆகிறதுக்கு காரைக்கால் தும்பை சார்பாக வாழ்த்துக்க.
0: தேங்க்யூ.
2: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.
3: நேயர்கள் கேட்டது வெரைக்கல் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ வழங்கிய பசுந்தளிர் நிகழ்ச்சி வழங்கியோர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். இப்பொழுது திருநள்ளாற்றிலும்
3: மேலும் நிகழ்ச்சி வழங்கியோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்,
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
6: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
7: வாவ்,
6: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
8: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: காற்றின் மீது ஏறி காதுகளுக்குள் பயணிக்கும் கரைக்கல் பண்பலை 100.3. நேரம் 7 மணி. நேயர்களினை கேட்கலாம். தித்திக்க மொழி பேசி திவட்டாமல் சுவை கூட்ட வருகிறது திரை இசை. திரை இசையில் முதலாவதாக புல்வெளியை நினைத்த பனிவெளியில் குடித்து பாடுகிறது ஆசை படத்தில் இருந்து பாடல்.

ஓடிவரும் நதியை பாடி அழைக்கின்றார். உலகின் நீல நதி இதோ நீந்தி வருகிறது, வானத்தைப் போல படத்திலிருந்து.

தித்திக்க மொழி பேசி தமிழ் சுவை கூட்டம் திரை இசையில் அடுத்து வருகிற பாடல் ராசையா படத்திலிருந்து வருகிறது. காதல் வானில் கவிதை தீட்டும் வாசகனோ அந்த முழுமதியை நோக்கி பாடுகிறார்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் அமைதியை ஏற்படுத்துவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பங்கு பாராட்டத்தக்கது என்று ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியான் தெரிவித்துள்ளார். இந்தியா கிரீஸ் இடையே பொருளாதாரம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை மேம்படுத்துவதன் மூலம் நல்லுறவு வலுப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஜப்பான் பிரதமர் சனே தகாய்ச்சி 3 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இம்மாதத்தில் இயல்பான மழைப்பொழிவு பதிவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பெல்ஜியத்தில் நடைபெறவுள்ள 21 வயதிற்குட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். மேற்காசியாவில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பங்கு பாராட்டத்தக்கது என்று ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியான் தெரிவித்துள்ளார். ஈரான் அதிபருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது மேற்காசியாவில் நிலவும் தற்போதைய சூழல் குறித்து பிரதமரிடம் ஈரான் அதிபர் எடுத்துக் கூறினார். அமைதி ஏற்படுவதற்கான புரிந்துணர்வு எட்டப்பட்டிருப்பதை இந்த பேச்சின் போது வரவேற்ற பிரதமர் திரு நரேந்திர மோடி, அனைத்து பிரச்சினைகளுக்கும் பேச்சுவார்த்தை மற்றும் ராஜீய ரீதியில் தீர்வு காணப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியதாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகளின் கப்பல் போக்குவரத்து ஹோர்மோஸ் நீரிணை வழியாக தடையின்றி செல்வதன் முக்கியத்துவத்தையும் ஈரான் அதிபரிடம் தாம் வலியுறுத்தியதாக திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்தியா கிரீஸ் நாடுகளுக்கிடையே பொருளாதாரம், நிதிச் சேவைகள் உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சருடன் ஆலோசனை நடத்தியதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கிரீஸ் சென்றுள்ள அவர் அந்நாட்டு பொருளாதாரத்துறை அமைச்சர் கிரியகோஸ் பியரகாக்கிஸை சந்தித்து பேசினார். டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்துதல் மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் ஆகியவற்றில் இரு நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவதன் மூலம் பரஸ்பர நல்லுறவு வலுப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். இரு நாடுகளின் வர்த்தக நிறுவனங்களுக்கு இடையேயான ஒத்துழைப்புக்கு வழிவகை செய்வது குறித்தும் ஆலோசனை மேற்கொண்டதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பெட்ரோ கெமிக்கல் தயாரிப்புகளுக்கான சுங்கவரி விலக்கு வரும் 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு உலக அளவிலான விநியோக வழங்கலில் ஏற்பட்ட இடையூறுகளை தொடர்ந்து தற்காலிக நிவாரணமாக ஜூன் 30ஆம் தேதி வரை பெட்ரோ கெமிக்கல் உற்பத்தி பொருட்களுக்கு முழு சுங்கவரி விலக்கை மத்திய அரசு அறிவித்திருந்தது. உள்நாட்டு சந்தையில் பெட்ரோ கெமிக்கல் பொருட்களின் போதிய இருப்பை உறுதி செய்யும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. தற்போது நிலைமை படிப்படியாக சீரடைந்து வருவதால் சம்பந்தப்பட்ட பெட்ரோலிய வேதிப்பொருள் துறையில் சுமூகமான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக வரி விலக்கு நீட்டிக்கப்படுவதாக மத்திய அரசின் அறிக்கை தெரிவிக்கிறது. தான்சானியா கடல் பகுதியில் அமைந்துள்ள ஜன்சிபாரின் வளர்ச்சியில் இந்தியாவின் பங்கு பாராட்டத்தக்கது என்று அந்நாட்டு அதிபர் ஹுசைன் அலி மியூனி தெரிவித்துள்ளார். ஜன்சிபாரில் அந்நாட்டு அதிபரை தான்சானியாவுக்கான இந்திய தூதர் விஸ்வதீப் தே சந்தித்து பேசினார். இந்தியாவின் முதலீடு மற்றும் மேம்பாட்டு பணிகள், தொழில் பயிற்சி மற்றும் புத்தாக்க நடவடிக்கைகள் தங்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியதாக அமைந்துள்ளது என்று தான்சானியா அதிபர் தெரிவித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் நாடு முழுவதும் இன்று அமலுக்கு வருகிறது. நாட்டின் கிராமப்புறங்களில் ஒவ்வொரு நிதியாண்டிலும் 125 நாட்கள் ஊதியத்துடன் கூடிய வேலைவாய்ப்பை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. கிராமப்பகுதிகளின் வலுப்படுத்தும் வகையில் இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக ஊரக வளர்ச்சி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த சட்டத்தை செயல்படுத்துவதற்காக நடப்பாண்டில் 95,692 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஊரக பகுதிகளில் 100 நாட்கள் வேலை வழங்கும் ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத சட்டத்திற்கு மாற்றாக 125 நாட்கள் வேலைவாய்ப்பை உறுதி செய்வதை இந்த புதிய சட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. கிராமப்புற வளர்ச்சியின் வேகத்தை அதிகரிக்கவும் வருவாய் பாதுகாப்பை உறுதி செய்யவும் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்தவும் உதவும் வகையில் புதிய சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த சட்டத்தின் கீழ் ஊதியத்தை உரிய நேரத்தில் வெளிப்படையாக வழங்குவதற்கு

முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அறிக்கை தெரிவிக்கிறது. ஆண்டுதோறும் நடைபெறும் அமர்நாத் புனித யாத்திரை ஜம்மு காஷ்மீரில் நாளை தொடங்குகிறது. ஜம்முவின் பகவதி நகர் முகாமில் இருந்து முதலாவது குழுவினர் புறப்பட உள்ளனர். அமர்நாத் புனித யாத்திரையை ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநரும் அமர்நாத் குகை கோயில் வாரிய தலைவருமான திரு மனோஜ் சின்ஹா நாளை அதிகாலை கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். 57 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த யாத்திரையை ஒட்டி ஜம்மு காஷ்மீர் மற்றும் யாத்ரீகர்கள் தங்கியுள்ள முகாம்களில் பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆந்திர மாநில மத்திய பல்கலைக்கழகத்தின் முதலாவது பட்டமளிப்பு விழாவில் இன்று கலந்து கொள்கிறார். அனந்தபுரம் மாவட்டம் ஜந்துலூருவில் உள்ள மத்திய பல்கலைக்கழக மாணவர்கள் 1268 பேர் தங்களின் பட்டப்படிப்பை நிறைவு செய்துள்ளனர். அவர்களில் 56 மாணவர்களுக்கு தங்கப்பதக்கங்களையும் பட்டங்களையும் குடியரசுத் தலைவர் வழங்கி உரையாற்றவுள்ளார். கடந்த 2018 ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த பல்கலைக்கழகத்தில் 18 முதுநிலை மற்றும் 9 இளநிலை பட்டப்படிப்புகள் பயிற்றுவிக்கப்படுகின்றன. மேலும் ஆராய்ச்சி படிப்புகளிலும் மாணவர்கள் தங்களின் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஜப்பான் பிரதமர் சானே தகாய்ச்சி 3 பயணமாக இன்று இந்தியா வருகிறார். 16வது இந்தியா ஜப்பான் ஆண்டு உச்சி மாநாட்டில் அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் பங்கேற்கிறார். ஜப்பான் பிரதமராக பதவியேற்ற பின்னர் முதல் முறையாக அவர் இன்று மாலை புதுதில்லி வர இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அவருடைய இந்த பயணம் இந்தியா ஜப்பான் இடையேயான இருதரப்பு நல்லுறவுகளை வலுப்படுத்துவதுடன் பரஸ்பரம் மண்டல மற்றும் உலக அளவிலான விவகாரங்கள் குறித்த கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு வழிவகை செய்யும் என்று வெளியுறவு அமைச்சக செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நாளை ஜப்பான் பிரதமருக்கு பாரம்பரிய முறையிலான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் அவர் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்த உள்ளார். பேச்சுக்களின் நிறைவாக இரு நாடுகளுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழ்நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இம்மாதத்தில் இயல்பான மழைப்பொழிவு பதிவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மேற்கு மாவட்டங்களில் இயல்பை விட அதிக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. ஒரு சில இடங்களில் இயல்பை விட குறைவான மழைப்பொழிவு பதிவாகக்கூடும் என்றும் இதன் காரணமாக வேளாண்மை மற்றும் அணைகளின் நீரை தேக்கி வைப்பதற்கு சாதகமான சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும் அந்த மையம் அதில் கூறியுள்ளது. இதனிடையே வங்கக்கடலின் வடமேற்கு பகுதியில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் இதன் காரணமாக தமிழகத்தின் வட மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. வெனிசுலாவில் கடந்த வாரம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2000 நெருங்கியுள்ளது. காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 10,000 தாண்டியுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. வெனிசுலா தலைநகர் கராகஸ் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த வியாழக்கிழமை அடுத்தடுத்து ஏற்பட்ட 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களால் ஏராளமான கட்டிடங்கள் சரிந்து விழுந்தன. இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றன. 25,000 மேற்பட்டோர் இந்த பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். இதுவரை 1,900 மேற்பட்டவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் காயமடைந்தவர்களில் 10,000 மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. பெல்ஜியத்தில் வரும் 5 தொடங்கவுள்ள 21 வயதிற்குட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடரில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்மோல் ஏகா தலைமையிலான அணியில் 22 பேர் இடம்பெற்றுள்ளனர். இந்த ஆண்டு இறுதியில் நடைபெறவுள்ள ஆசிய கோப்பை இளையோர் ஹாக்கி தொடருக்கான ஆயத்தமாக இந்த போட்டிகள் அமையும். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் இந்திய நேரப்படி 10:00 இப்போட்டி தொடங்கும். இந்திய அணி இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் அமைதியை ஏற்படுத்துவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பங்கு பாராட்டத்தக்கது என்று ஈரான் அதிபர் மசூத் பெஷஸ்கியான் தெரிவித்துள்ளார். இந்தியா கிரீஸ் இடையே பொருளாதாரம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை மேம்படுத்துவதன் மூலம் நல்லுறவு வலுப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார்.
ஜப்பான் பிரதமர் சனே தகாய்ச்சி 3 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார்.

0: தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இம்மாதத்தில் இயல்பான மழைப்பொழிவு பதிவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பெல்ஜியத்தில் நடைபெறவுள்ள 21 வயதிற்குட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: காற்றில் தவழ்ந்து காதில் மொழியாகும் கரைகள் வன்முலை 100.3 நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெடல் ஸ்டோர் நேரம் 7:25.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெடல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெடல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
6: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
7: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
6: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
7: ARC காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 பஜனை மடம் தெரு மாயவரம்.
6: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
8: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
9: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ் மகிட்டா டிவால்ட் ஆர்கைடைல்ஸ் கட்டர் வெல்டிங் மிஷின் செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் சுந்தரம் பவர் டூல்ஸ் ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
2: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் ஜூலை 1 முதல் அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
3: ஐயா சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
4: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
5: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
6: நேயர்கள் கேட்க விருப்பது சைபால் வழங்கும் தகவல் நேரம். இணைச்சு வழங்குவோர் சைபால், அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும், உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
7: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதையில் படையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்
0: சைபால்.
6: மேலும் இணைச்சு வழங்குவோர் காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
8: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
9: காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிகல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
6: இணைந்த நேஷி வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
10: தரமான தார்பாய்கள், நெல்பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
11: ஒரு வெளியூருக்கு போயிட்டு திரும்பி வந்துகிட்டு இருக்கிறோம். இருட்டி போச்சு, காட்டுப்பாதை, கையில் ஒரு டார்ச் லைட் வச்சுருக்கிறோம். அந்த வெளிச்சத்தை கொண்டு வழியை புரிஞ்சுக்கிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறோம். திடீர்னு வந்து வழிமறிக்கிறாங்க ரெண்டு பேர், வழிப்பறி கொள்ளைக்காரர்கள். நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் கொள்ளை அடிச்சுக்கிட்டு போயிடுறாங்க, டார்ச் லைட் உள்பட. அந்த சமயத்தில் நமக்கு எவ்வளவு வேதனையாக இருக்கும் அதை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். எதுக்கு நினச்சி பார்க்க சொல்கிறேன்னா, அதே வேதனை நம்முடைய ஆன்மீக பயணத்தினேயும் ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பெரியவங்க. ஏன்னா ஆன்மீக பயணத்திலேயும் நடுவில் வந்து வழிப்பறி பண்ணுறவங்க ரெண்டு பேர் வருவாங்களாம். அந்த ரெண்டு பேரும் யாருங்கிறத இப்போ தெரிஞ்சுக்குவோம். ஆன்மீக பயணத்தில் நாம் ஒரு எல்லையை நோக்கி பிரயாணம் பண்ணிகிட்ருக்குறோம். விவேகம்ங்கிற விலை உயர்ந்த பொருளை கையில் வச்சுக்கிட்டு போய்கிட்டுருக்குறோம். அதை வச்சுக்கிட்டு தான் நாம் எது சரி எது சரியில்லைங்கிறத தீர்மானம் பண்ணிவிட்டு பிரயாணத்தை தொடர முடியும். விவேகம் இல்லைன்னா நாம் அந்த பிரயாணத்தை தொடர முடியாது. அப்படி இருக்கிறப்போ திடீர்னு ரெண்டு கொள்ளைக்காரங்க குறுக்க வந்து அந்த விவேகத்தை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டால் என்ன ஆகிறது? அப்படி தான் ஆகிடுது. சரி, யார் அந்த ரெண்டு கொள்ளைக்காரங்க? ஒருத்தர் பேர் காம்

0: அதாவது ஆசை. இன்னொருத்தர் பேர் குரோதம், அதாவது கோபம். ஆசையும் சினமும் சேர்ந்து தான் நம்மக்கிட்ட இருக்கிற விலை உயர்ந்த பொருளான விவேகத்தை பறிச்சுட்டு போயிடுது. அது ரொம்ப வேதனையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். டார்ச் லைட்டை தவற விட்டுட்டு இருட்டில் மூழ்கிட்டு நிற்கிறது மாதிரி. அதனால தான் பெரியவங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுமா. ஆசை சினம் இது ரெண்டும் மனசில் உண்டாச்சுன்னா அதை ஆரம்பத்துலேயே கிள்ளி எறிஞ்சுடணுமா, வளர விட்ட ஆபத்து. அப்படி கிள்ளி எறியறதுக்கு நாம் ஒரு கத்தியை உபயோகப்படுத்தணும். அந்த கத்திக்கு பேர் தான் புத்தி. நாமெல்லாம் வழக்கமாக என்ன செய்கிறோம், முதல்ல கோபப்பட்டுடுறோம், அதுக்கப்புறம் வருத்தப்படுறோம், இனிமேல் கோபமே படக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிறோம். இதே தீர்மானத்தை முன்னாடியே பண்ணியிருக்கணும், அதுதான் புத்திசாலித்தனம். ஆசையையும் கோபத்தையும் ஆரம்பத்திலேயே எடுத்தறியலைன்னா நம்ம மனோசக்தி குறைஞ்சிக்கிட்டே போயிடும். கடைசியில் நாம் வந்து மிருகங்கள் ஆகிடுவோம். இது பெரியவங்க நமக்கு கொடுக்குற எச்சரிக்கை. சில பேர் எந்த சந்தர்ப்பத்திலையும் கோபப்படுறதில்லை, அதை பார்த்துட்டு நாம் தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. ஒரு பிரயாணி விமான நிலையத்தில் ஒரு பணியாளர்கிட்ட ரொம்ப கோபமாக சண்டை போட்டுட்ருக்கிறார். இந்த பிரயாணி ஜப்பான் போக வேண்டியவர். அந்த சிப்பந்தி பிரயாணிகள் கொண்டுகிட்டு வர்ற பெட்டிகளையெல்லாம் வாங்கி ஒழுங்குபடுத்தி விமானத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டியவர். அந்த பிரயாணி இந்த சிப்பந்தியை வாய்க்கு வந்தபடி திட்டிகிட்டு இருக்கிறார். இவர் பதிலுக்கு கோபம் பண்ணும்ல, படவே இல்லை. ரொம்ப பொறுமையாக புன்முறுவலோடு அவருக்கு பதில் சொல்லிகிட்ருக்கிறார். இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது பார்க்குறவங்களுக்கு. கொஞ்ச நேரத்தில் விமானம் வந்தது, இந்த பிரயாணி புறப்பட்டு போயிட்டார். அதுக்கப்புறமா அந்த சிப்பந்தியை கூப்பிட்டார் ஒருத்தர். ஏங்க, அந்த ஆள் அவ்வளவு கோபமாக திட்டினார், உங்களால் எப்படி சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்ல முடிஞ்சுது, உங்களுக்கு கோபமே வராதான்னு கேட்டார். என்னுடைய சினத்தை நான் வந்து வெளியில் காட்டிக்க மாட்டேன், நான் அதை கையாளுகிற விதமே தனியினார் அவர். அது எப்படின்னார் இவர், இப்போ அந்த பிரயாணி ஜப்பானுக்கு போயிட்டுருக்கார், அவருடைய பெட்டி படுக்கையெல்லாம் அமெரிக்காவுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு நிதானமாக பதில் சொன்னாராம் அந்த ஆள்.
1: நேயர்கள், இதுவரை சைபால் வழங்கிய தகவல் நேரம் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சி நமது நிலைய ஒளி களஞ்சியத்திலிருந்து. நிகழ்ச்சி வழங்கியோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: மற்றும் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் காமராஜர் சாலை காரைக்கால்.
1: காரைக்கால் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
6: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
7: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
8: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
9: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: கோடையிலே குளிர் தருவாய், ஓடையிலே சுவை நீராய், பாட்டினிலே தமிழ் ஒளியாய், பசியினிலே நல் உணவாய், வீட்டினிலே ஒளிவிளக்காய், வீதியினில் வழித்துணையாய், பேச்சினிலே மொழித்திறனாய், மூச்சினிலே தூய காற்றாய், வியர்வைக்கு தென்றலாய், வெற்றிக்கு வேராய், நாளும் நம் நலம் காக்க காற்றில் தவழ்ந்து காதில் உறவாடும் காரைக்கால் பண்பலை 100.3.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது கோபால் பல்பொடியின் காலை காம்போ. இணையின் ஊரே இணைய அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்பொடி.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல்பொடி.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
0: எதையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் நம்மிடம் உண்டு எனும் எண்ணத்திலுடன் எழும் மனங்களுக்குள் மகிழ்ச்சியை ஏற்படுத்த மலர்கிறது இந்த காலை காம்போ.

குளங்கள் மற்றும் குட்டைகளில் மீன் பிடிப்பதற்கான வாய்மொழி ஏலம் நிறைவே கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. அதன்படி நாளை 2/7/2026 வியாழக்கிழமை காலை 10:30 நிறைவி வடக்கு கிராம பஞ்சாயத்து உட்பட்ட பகுதியில் உள்ள இனங்களுக்கும், காலை 11:30 நிறைவி தெற்கு கிராம பஞ்சாயத்து உட்பட்ட இனங்களுக்கும், அதுபோல் 3/7/2026 வெள்ளிக்கிழமை காலை 10:30 விழுதியூர் கிராம பஞ்சாயத்து உட்பட்ட பகுதியில் உள்ள இனங்களுக்கும், காலை 11:30 கீழமணை கிராம பஞ்சாயத்து உட்பட்ட இனங்களுக்கும் ஏலம் நடைபெற உள்ளது.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோபால் பல் பொடியின் காலை காம்போ. திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து வந்துள்ள செய்தி குறிப்பு, 24/6/2026 அன்று பிற்பகல் 4 மணிக்கு நடைபெற இருந்த முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர்களுக்கான சிறப்பு குறைதீர்க்கும் நாள் கூட்டமானது ரத்து செய்யப்பட்டு அதற்கு பதிலாக 3/7/2026 அன்று முற்பகல் 10 மணிக்கு மாவட்ட ஆட்சியர்களின் தலைமையில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்ட அரங்கில் நடைபெற உள்ளது. முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தவர்கள் தங்களது குறைகளை மனுக்கள் மூலம் அளித்திடலாம். மனுக்களுடன் முன்னாள் படைவீரர் அடையாள அட்டையின் நகலினை இணைத்திரல் வேண்டும். எனவே கூட்டத்தில் முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தவர்கள் கலந்து கொண்டு பயனடையுமாறு திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளார். நேயர்களினை கேட்கலாம் சேவை செய்திகள். நாகப்பட்டினம் மாவட்டம் மஞ்சக்கொள்ளை அருள்மிகு ஞானவல்லி உடனாய ஞானலிங்கேஸ்வரர் அருள்மிகு வெற்றிவேலாயுத சுவாமி ஆலயத்தில் இன்று காலை 10:40 விமான மகா கும்பாபிஷேகம், 11 மணிக்கு மூலவர் மகா கும்பாபிஷேகம். வேதாரண்யம் மட்டம் தேத்தாக்குடி அருள்மிகு பூர்ண

புஷ்கலா சமேத பிச்சைக்குண்ட ஐயனார் பிச்சைக்குடை ஐயனார் சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேகங்களில் இன்று காலை 9 மணிக்கு 2 கலையாக பூஜை, மாலை 6:30 3 கலையாக பூஜை, சுவாமிக்கு அஸ்திராஸ்தாபனம், மருந்து சாத்துதல்.

கோட்டுச்சேரி கொம்யூன் பஞ்சாயத்து 7 அறிவிப்பு. கோட்டுச்சேரி கொம்யூன் பஞ்சாயத்து எல்லைக்கு உட்பட்ட 6 குளங்களின்படி மீன்பிடி குத்தகை மற்றும் கனிவர்க்க மரங்கள் பொது வாய்மொழியிலும் வருகிற 8/7/2026 புதன்கிழமை காலை 10 மணி அளவில் கோட்டுச்சேரி கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் நடைபெற உள்ளது என அறிவிக்கப்படுகிறது. நாம் இணைந்திருக்கிறோம் காற்றில் தவிழ்ந்து காதில் பேசும் காரைக்கால் பண்பலை நூறுப்பள்ளி மூன்றின் காலை காம்போ.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலையை எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
5: காரைக்கால் நகராட்சி அறிவிப்பு. காரைக்கால் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தள்ளுபடிகள் வியாபாரம் செய்யும் தெருவோர வியாபாரிகளின் கவனத்திற்கு. காரைக்கால் நகராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் நகரத்தின் தூய்மை, போக்குவரத்து ஒழுங்கு மற்றும் வியாபார ஒழுங்குமுறையை கருத்தில் கொண்டு தெருவோர வியாபாரிகள் அனைவரும் புதுச்சேரி தெருவோர வியாபாரிகள் வாழ்வாதார பாதுகாப்பு மற்றும் தெருவோர வியாபார ஒழுங்குமுறை விதிகள் 2017 சட்ட விதிமுறைகளின்படி வியாபாரம் செய்ய வேண்டும். தெருவோர வியாபாரிகள் அனைவரும் தாங்கள் விற்பனை செய்யும் இடங்களில் நிரந்தர மற்றும் தற்காலிக தார்பாலின், மூங்கில் உலை, நிரந்தர குறை ஷெட் போன்ற எந்த ஒரு கட்டமைப்புகளையும் அமைக்கக்கூடாது. ஒரே இடத்தில் நிலையாக விற்பனை செய்பவர்களும் நகர்த்தக்கூடிய தள்ளுவண்டி அல்லது மொபைல் வண்டிகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யும் அனைத்து வியாபாரிகளும் செல்லுபடியாகும் உணவு பாதுகாப்புத் துறையின் உணவு பாதுகாப்பு உரிமம் கட்டாயமாக பெற்றிருக்க வேண்டும். தெருவோர வியாபாரிகள் தாங்கள் விற்பனை செய்யும் இடத்தையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். குப்பைகளை பொது இடங்களில் கொட்டாமல் நகராட்சி அறிவுறுத்தியபடி குப்பை தொட்டிகள் சேகரித்து அதற்காக நியமிக்கப்பட்ட மூலம் அகற்றப்பட வேண்டும். பயன்பாட்டில் இல்லாத கடைகளை உடனடியாக அகற்றிவிடுமாறும், அனுமதியின்றி அமைக்கப்பட்டுள்ள நிரந்தர மற்றும் தற்காலிக கட்டமைப்புகளை ஒரு வாரத்திற்குள் அகற்றுமாறும் அனைத்து தெருவோர வியாபாரிகளுக்கும் அறிவுறுத்தப்படுகிறது. புதிதாக விற்பனை செய்ய விரும்பும் தெருவோர வியாபாரிகள் காரைக்கால் நகராட்சியில் உரிய அனுமதி பெற்ற பிறகே விற்பனை செய்ய வேண்டும். தெருவோர வியாபாரிகள் மேற்கூறிய விதிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என இதன் மூலம் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. தவறும் பட்சத்தில் விதிகளை மீறும் தெருவோர வியாபாரிகள் மீது சட்டப்படி உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும், அவர்களது அடையாள அட்டை மற்றும் விற்பனை சான்றிதழ் ரத்து செய்யப்படும் எனவும் அறிவுறுத்தப்படுகிறது. இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உணவும். காரைக்கால் மாவட்டம் குமரக்குடி கிராமத்திலிருந்து நேயர்கள் மத்தியில் நேரலையாக அறுசுவையுடன் மலரும் இது காலை காம்போ.

காற்றில் நடைதொடுத்த காது மடல்களுக்குள் காவியம் இசைக்கும் கரைக்கல் பண்பலை 100.3 இது காலை காம்போ. நேரில் அனைவருக்கு அடுத்து 8:05 துள்ளி வரும் பாட்டு வர இருக்குது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க காத்துட்டு இருக்கிறாங்க தீபா.

0: இதுவரை காற்றில் கலந்து காதுகளுக்குள் கவிதை பாடி கனிச்சுவையூட்டி மகிழ்ந்து மகிழ்வித்தது கோபால் பல்படியின் காலை காம்போ. இந்நிகழ்ச்சி வழங்கிய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்படி.
1: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்.
1: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட் இதில் உள்ள
2: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு

0: எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
0: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
2: வான்முழுதும் தேன் துளிகள், இது வற்றாத ஜீவனதி. காரைக்கால் பண்பலை 100.3. திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி, நேரம் 8:00.
3: சுப முகூர்த்தத்திற்கான திருமங்கல் எம் 916 ஹால்மார்க் அங்க நகைகள்
4: அனைத்தையும்
3: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ், அண்ணாசாலை, திருவாரூர்.
2: நேயர்களே, கேட்கலாம் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியின் முதலில்.
5: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அல்லது கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏராசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். நமக்குன்னு யாரு இருக்கா அப்படின்னு நிறைய பேரு பேசுறத புலம்புறத நம்ம கேட்டிருக்கோம். நமக்குன்னு யாரு இல்ல, நமக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு நண்பர்கள் வட்டாரம் இருக்கு. இதை நம்ம என்னைக்காவது உணர்ந்திருக்கோமா? ஒரு உதாரணத்தை சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மயிலாடுதுறையில ஒரு ஸ்கூல்ல படிச்ச ஃப்ரெண்ட்ஸுங்க, ஒரு 30 வருஷத்துக்கு தாண்டி அவங்க எல்லாம் ஒன்னா மீட் பண்றாங்க. அதுல பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பொசிஷன்ல இருக்காங்க. ஒருத்தர் தாசில்தார் இருக்காரு, ஒருத்தர் ஆர்மியில ஒர்க் பண்றாரு, பிசினஸ் பண்றாங்க. இப்படி பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த டீம்ல வந்து ஒரு 150 பேரு. அந்த 150 பேரு இப்ப கனெக்ட் ஆயிருக்காங்க. அந்த 150 பேரும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ப்ரொஃபஷன்ல இருக்காங்க. அந்த மீட் பண்ணும்பொழுது ஒருத்தவங்க ஒருத்தவங்களை அறிமுகப்படுத்திக்கும் பொழுது, நமக்கு தெரியாத விஷயங்கள் யார்கிட்ட போய் கேட்கறது என்ன ஏதுன்னு தவிச்சிருந்த நல்ல உள்ளங்களுக்கு ஒரு பெரிய அற்புதமான வாய்ப்பு கிடைச்சது. ஸ்கூல்ல படிச்ச ஃப்ரெண்ட்ஸுங்க ஒருத்தவங்க ஒருத்தவங்க பார்க்கும்போது, அன்னைக்கு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்தோமோ எப்படி பேசுறோமோ அதே உணர்வோடு அதே சிந்தனையோடு அந்த நட்பு வட்டாரத்தை மீட் பண்ணது வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அப்ப வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க, நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு சக்தியா இருக்கிறோம், ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு பவர்ஃபுல்லா இருக்கிறோம், நல்ல பொசிஷன்ல இருக்கிறோம். அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை மத்தவங்களை நம்ம ஹெல்ப் பண்ணலாம். நம்ம வந்து ஒருத்தவங்க ஒருத்தவங்க நம்ம குழந்தைங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையா இருக்கலாம் அப்படின்னு வரும்பொழுது, அதை நல்லா பேசி அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல ஒரு கெட் டுகெதர் கிடைச்சது. அந்த ஒரு கெட் டுகெதர்ல வந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு பாருங்க. இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவோம். நிச்சயமா நம்மளோட படிச்சவங்க எல்லா ஊர்லயும் இருக்காங்க, அவங்களை இன்னைக்கு ஈஸியா கனெக்ட் பண்ணலாம். ஒரு காலத்துல தேடி கண்டுபிடிக்கிறது எல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அப்ப வந்து 15 பைசா போஸ்ட் கார்டு போட்டாதான் போய் ரீச் ஆகும். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் தேவையில்லை. இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியால யார் எங்க இருந்தாலும் ரொம்ப ஈஸியா நம்ம நம்மளோட கனெக்ட் பண்ண முடியும். அப்ப வந்து எல்லாருமே அதுல இணைஞ்சு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன கேட்டீங்கன்னா, அந்த நட்பு வட்டாரம் வந்து நமக்கு வந்து ஈகோ இருக்காது. அந்த நட்பு வட்டாரத்துல பார்த்தோம்னு கேட்டீங்கன்னா, ஒரு நண்பர்கள் குழாம், அவங்க வந்து ஆத்மாத்மா அந்த உதவி பண்ணக்கூடியவங்க. இன்னைக்கு எப்படி இருந்தவங்க எந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க, எப்படி முன்னேறி இருக்காங்க, எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸை கேட்கும் பொழுது நம்ம லைஃப்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம் என்ன செஞ்சிருக்கோம் அப்படிங்கறத உணர்றதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கும். சோ நீங்க உங்க ஊர்ல உங்களோட படிச்சவங்க எங்க இருக்காங்க அப்படிங்கறத பாருங்க, அவங்க என்ன செய்யறாங்கன்னு பாருங்க. சோ அதே மாதிரி ஒரு நட்பு வட்டாரத்தை உண்டாக்குங்க. அவங்க எல்லாருமே பார்த்தோம்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா ஒரு நல்ல பொசிஷன்ல இருப்பாங்க. நல்ல நிலைமையில அவங்க வந்து மத்தவங்களுக்கு கைட் பண்ணக்கூடிய ஒரு கைடிங் ஃபோர்ஸ் ஆகும். அதே நேரத்துல அதுல உள்ளவங்க ஜாயின் பண்ணி ஒரு பிசினஸ் பண்ணலாம், இல்ல வந்து வேற ஏதோ ஒரு விதத்துல வந்து ஒருத்தவங்க ஒருத்தவங்களுக்கு உறுதுணையா இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு நட்பு வட்டாரம் வந்து எங்க போய் தேடி கிடைச்சாலும் சரி கிடைக்காது. அப்ப நமக்கு இருக்க நட்பு வட்டாரத்தை நம்ம உருவாக்குங்க, நமக்குன்னு ஒரு சர்க்கிள் உருவாக்குங்க, நமக்குன்னு இருக்கக்கூடிய நண்பர்களை தேர்ந்தெடுங்க. அது ஸ்கூல்ல படிச்சிருக்கலாம், எலிமெண்டரி ஸ்கூல்ல படிச்சிருக்கலாம், ஹை ஸ்கூல்ல படிச்சிருக்கலாம், காலேஜ்ல படிச்சிருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு சர்க்கிள் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு கிஃப்டா நினைங்க. அவங்களோட ரெகுலரா பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்குள்ள இருக்க நட்பு வட்டாரம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். தேவைக்காக பேசுறதை விட்டுட்டு எப்பயுமே நம்ம ஒருத்தவங்களோட பேசிட்டு இருக்கணும் அப்படிங்கறத கொண்டு வாங்க. இதுக்காக தான் வந்து செலிப்ரேஷன்ஸ் வருது, அவங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கறது, அவங்களுக்கு ஒரு வாழ்த்து அனுப்புறது, முடிஞ்சா நேரா போய் ஒரு வாழ்த்து சொல்றது. அப்ப என்னன்னு கேட்டா, நம்மக்குள்ள இருக்கக்கூடிய நட்பை நல்ல ஒரு க்ளோஸ்னஸ் கிரியேட் பண்றதுக்கு எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, நட்பு தான். சோ நண்பர்கள் முக்கியம், அந்த நண்பர்களை தேடி கண்டுபிடிக்கிறது அதை விட முக்கியம். கண்டுபிடிங்க. வாழ்த்துக்கள், நன்றி.
1: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி

0: 9715167282 9715167282 சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஜிஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஜிஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஜிஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
2: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை. நேரம் 8:05.

0: நேயர்கள் இனி கேட்கலாம். தொல்லை வரும் பாட்டு. நேர்களே, இன்றைய துளிவரும் பாட்டு நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். தூங்கும் போது கூட ஒரு கண்ணை திறந்து வைத்தே தூங்கும் மற்றும் பறந்து கொண்டே தூங்கும் ஆற்றல் கொண்ட பறவை எது? ஆமாம், தூங்கும் போது கூட ஒரு கண்ணை திறந்து வச்சுட்டே தூங்குமா, அதே மாதிரி பறந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உடனே ஃபேஸ்புக்கில் கமெண்ட்ஸ் பக்கத்தில் நீங்கள் உங்களோட பேர் ஊரோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டாக கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லை, துளிவரும் பாட்டு நிகழ்ச்சியில் உங்கள் விருப்பமான பாட்டை உங்கள் வீட்டில் உங்கள் ரேடியோவில் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 043-638 என்ற இணைப்பு எண்ணுடன் 2311-2311-2994 மற்றும் 2995-8 அலைபேசி எண் 9566-427-231 இந்த நம்பரை நீங்கள் அழைக்கலாம். கால் பண்ணுங்க, பாட்டு கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜே தீபா சந்திரசேகர்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: கோபால் வீ டூத் பேஸ்ட் இதில் உள்ள
1: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
0: புதிய கோபால் வீ டூத் பேஸ்ட்,
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வீ டூத் பேஸ்ட்.

0: நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி தேசத்திற்கான வளம் ONGC
0: நாளை காலை 6:40 ஸ்ரீலலிதா பால் சீதா பார்மா விடங்கலூர் இணை வழங்கும் இன்சொல் அமுது.
2: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசந்தளிர் மளிகை பொருட்களை மலிவிலையில் அலிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
3: மணர்குடி ஆவணி பர்னிச்சர். நேரம் 8:15. தேவ டிம்பர் டிப்போவின் ஒரு பிரம்மாண்ட உதயம். சொந்த தயாரிப்பு பர்னிச்சர்களை வாங்க ஆவணி பர்னிச்சர். பின்னிலை விளையாட்டு மைதானம் அருகில் மன்னார்குடி. தொலைவரும் பாடல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்து பாடல் கேட்க வரும் முதல் நேயர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம் மேடம்.
3: வணக்கம். யார் பேசுறீங்க?
4: நாகூர்ல இருந்து ஜெகபர் சாதிக் பேசுறேன் மேடம்.
3: சொல்லுங்க ஜெகபர் சாதிக், என்ன பாடல் கேட்க போறீங்க நிகழ்ச்சியில?
4: எனக்கு பொன்னியின் செல்வன் படத்துல இருந்து பொன்னிலேவி பார்க்கணும் என்ற இணைய பாடலை வழங்குமாறு அன்புடன் வேண்டுகிறேன் மேடம்.
3: உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க. நன்றி.

0: அபிபெரிச்சை நேரம் 8:20. அபிபெரிச்சை, ஒரு இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிபெரிச்சை. அனைவருக்கும் ஏற்றது கேட்டு வாங்குங்கள் அபிபெரிச்சை.
1: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5,000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: ரொம்ப நன்றி டாக்டர்.

0: ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
4: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
5: தலைவரும் பாடல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்து பாடல் கேட்க வரும் இந்த நேயர், வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
5: வணக்கம், யார் பேசுறீங்க?
6: மேலக்காசாக்குடி வடிவேலன்.
5: சொல்லுங்க வடிவேலன், என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
6: பிகில் படத்துல இருந்து வெறித்தான் பாட போறோம் மேடம்.
5: சரி, உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க. நன்றி.
6: நன்றி மேடம்.
7: ஐயோ யாராண்ட, ஐயோ யாராண்ட, எங்க வந்து யாராண்ட வெச்சிக்கின பிரச்சனை, நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தாண்டா அர்ச்சனை.

0: நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
1: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர். நாளை காலை 7:00 ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்திரைப்பூண்டி வழங்கும் அட்ராசக்கு அட்ராசக்கு. நாளை மாலை 5:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடை செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டிக்கு என்ன போட்டி. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடை செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சிகள். தலைவரும் பாட்டு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்து பாடல் கேட்க வந்திருக்கும் இந்த நேயர் வணக்கம். சொல்லுங்க, யார் பேசுறீங்க? சொல்லுங்க சிவா, என்ன பாடல் கேட்க போறீங்க?
2: அரண்மனை 2 பஞ்சை முட்டாய் பாட்டு.
0: சரி, உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேளுங்க. நன்றி.

0: போக்கும் நந்தவனம். மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம். திருவாரூர் சீமாட்டை சில்க்ஸின் தொல்லி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியினை பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சீமாட்டி சில்க்ஸ் திருவாரூர்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
4: கோபால் பல் பொடி.
0: நீங்களே இன்னைக்கு தொழில் வரும் பாட்டு நிகழ்ச்சியில ஃபேஸ்புக்கில் என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னா, தூங்கும் போது கூட ஒரு கண்ணை திறந்து வைத்தே தூங்கும் மற்றும் பறந்து கொண்டே தூங்கும் ஆற்றல் கொண்ட பறவை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். பறந்து கொண்டே தூங்கும் மற்றும் ஒரு கண்ணை திறந்து வைத்து தூங்கும் விசித்திரமான ஆற்றல் கொண்ட பறவை வந்து காமன் ஸ்விஃப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்விஃப்ட் அப்புறம் ஃப்ரிகேட். சில நேயர்கள் வந்து ரெண்டையுமே அனுப்பியிருக்கீங்க, சில நேயர் வந்து ஒரு நேம் அனுப்பியிருக்கீங்க. ஓகே, எது அனுப்பினாலும் கரெக்டு தான். மனிதர்களாகிய நாம தூங்கும்போது நம்மளோட ஒட்டுமொத்த மூளையும் ஓய்வு நிலைக்கு போயிடுது. ஆனால் இந்த பறவைக்கு வந்து இடது மூளை தூங்குனுச்சு அப்படின்னா அதோட தொடர்புடைய வலது கண் மூடியிருக்கும். அதே நேரத்தில் அதோட வலது மூளை விழித்திருந்து இடது கண்ணை திறந்து வச்சுருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விழித்திருந்த மூளை திரும்பவும் தூங்குறதுக்கு போகும். அதே மாதிரி விழுத்து தூங்கிய மூளை வந்து விழிச்சுக்கும். இப்படி மாறி மாறி தூங்குறதால தூங்கும்போது கூட அதால் வந்து ஒரு கண்ணை திறந்து வச்சிருக்க முடியுது அப்படிங்கிறது தான் இதற்கான விடை. யாரெல்லாம் சரியான விடை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கலாம். கடலூர் துறைமுகம் சுரேஷ் அவங்க சரியான விடை சொல்லியிருக்காங்க. கும்பகோணம் செந்தில்நாதன் ஜெயா விவேகானந்தன் அவங்க சொல்லியிருக்காங்க. குத்தாலத்துலேருந்து கிருஷ்ணமூர்த்தி சொல்லியிருக்காங்க. அலமேலுமங்கை சத்யபாமா திருபுவனத்துலேருந்து கம்பர் கபிலன் பாரி அவங்க சொல்லியிருக்காங்க தலைங்காயர்லேருந்து. அடுத்து அமிர்தராயன் கோட்டை பாரி வள்ளல் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து யார் அப்படின்னா ஐயாவடி அசோக் ராஜ் அப்புறம் கனிமொழி அவங்களும் சரியான படி சொல்லியிருக்காங்க. ரமணி ராஜேஷ் சிதம்பரத்துலேருந்து, நாகை பாபு, அடுத்து ஜெகபர் சாதிக் நாகூர்லேருந்து, அடுத்து முகமது ஜலீல் அவங்களும் நாகூர்லேருந்து அனுப்பியிருக்காங்க. தானிக்கோட்டகத்துலேருந்து ரவிக்குமரன், நந்தினி சுரேஷ் அவங்க திருபுவனத்துலேருந்து அனுப்பியிருக்காங்க. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து சோமசுந்தர பிரபு அவங்களும் சரியான விடை அனுப்பியிருக்காங்க. நிறைய நேயர்கள் அனுப்பிட்டே இருக்கீங்க. இன்னும் நம்ம நிகழ்ச்சி நிறைவு பகுதியில் வந்து யாரெல்லாம் சரியான விடை அனுப்பியிருக்கீங்க அப்படிங்கிறத திரும்பவும் நான் படிக்கிறேன்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: துளிவரும் பாட நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. உங்க கூட பேசிட்டு இருக்கேன் நான், ஆர்ஜே தீபா சந்திரசேகர். நம்ம நிகழ்ச்சியில அடுத்து ஒரு நேயரை சந்திக்க போறோம். யாரு அவங்க அப்படின்னு கேட்டுலாம். வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம் மேடம்.
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: பன்னமங்கலத்திலிருந்து ஜெயவீரபாண்டியன்.
2: ஜெயவீரபாண்டியன், என்ன பாடல் கேட்க போறீங்க?
3: எனக்கு அமரன் திரைப்படத்திலிருந்து மின்னலே.
2: சரி, உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க.
3: வணக்கம் மேடம்.

0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் உலம் கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: தலைவரும் பாட நிகழ்ச்சியில் இணைந்து பாடல் கேட்க வந்திருக்கும் இந்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
2: அரியலூர் மாவட்டம் உட்கோட்டை ஜிஆர் வேல்முருகன் மேடம்.
0: சொல்லுங்க வேல்முருகன், என்ன பாடல் கேட்க போறீங்க நிகழ்ச்சியில?
2: எனக்கு வாரிசு படம் திரைப்படத்திலிருந்து எனக்கு ரஞ்சிதமே ரஞ்சிதம் என்ற பாடல் மேடம்.
0: உங்களுக்கு ஆ பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க. நன்றி.

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் நேரம் 8:45.
1: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
0: நீங்க கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க காரைக்கால் பண்பலை. இந்த நிகழ்ச்சி துளி வரும் பாட்டு.

0: நம்ம நிகழ்ச்சியில அடுத்து பாடல் கேட்க வந்திருக்கும் இந்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: இன்னிசை தமிழ் பாடல் காரைக்கால் பண்பலைக்கும் மண்மல்லம் கண்டாரி வேலைக்கும் அந்த இனிய வணக்கம். காலை இனி தமிழ் வணக்கத்தை வரும் கதிராமங்கலம் மீனா சுவாமிநாதன்.
0: சொல்லுங்க சுவாமிநாதன், என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: எனக்குமா இந்த கூலி படத்துல இருந்து மோகன்திகா.
0: ஓகே ஓகே, நீங்க கிட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க.

0: நேயர்களுக்கு கோபால் பால் பொடியின் நுளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
3: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
4: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
3: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
4: பர்னிச்சருக்கு தனி ஃபுளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
2: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல, ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத்

0: பேஸ்ட்
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட் கோபால் பி டூத் பேஸ்ட்.
2: நேரமேட்டு மணி 50 நிமிடமாகுது. காரைக்கால் பண்பலையோடு இணைந்திருக்கிறோம். இது துளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்து பாடல் கேட்கும் இந்த நேயர் வணக்கம்.
3: நீ காலை வணக்கம் சித்ரா மணக்குடி.
2: சொல்லுங்க சித்ராமா, என்ன பாடல் கேட்க போறீங்க?
3: படம் மதராசி, பாடல் தங்கப்பூவி. அந்த பாடல் கொடுங்க.
2: உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க. நன்றி.

0: நேயர்களுக்கு திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
2: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேரம் 8:55 நிமிடம் ஆக போகுது. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவான நேயர் யாரு, எங்கேருந்து அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, கண்ணை திறந்து வைத்து கொண்டே பறந்து கொண்டே தூங்குற அந்த பறவை எது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து ஸ்விஃப்ட் அப்புறம் ஃப்ரிகேட் அப்படிங்கிறது சரியான விடை. நிறைய நேயர்கள் வந்து சரியான விடை சொல்லியிருந்தீங்க. காரைக்கால்லேருந்து ஸ்ரீதர் அவங்களும் சரியான விடை அனுப்பியிருக்காங்க. ஜோதி சதீஷ் அன்னப்பன்பேட்டையிலேருந்து பூவம் குபேர் அவங்க அனுப்பியிருக்காங்க. அடுத்து யார், ராமகிருஷ்ணன் அவங்க மேற்கு மாம்பழத்துலேருந்து அனுப்பியிருக்காங்க. கலாத்தூர் பரமசிவம், பேரளம் சந்தோஷ்குமார், அப்புறம் அரியலூர்லேருந்து வீர

துரை, ஆண்டிமடம் கார்த்திகேயன், செந்தில்குமார், ஆண்டிமடம் சுதீஷ், சுபீதா, கனகசுந்தரி, பாஸ்கர் திருப்புண்டியிலேருந்து, அடுத்து யார், மலையம் ரவி, அவங்க சரியான விடை அனுப்பியிருக்காங்க. மீனாட்சி குளஞ்சியப்பன் காட்டுமன்னார் கோவிலேருந்து, திருபுவனம்லேருந்து ஸ்ரேயாஸ்ரீ வனஜா, அவங்களும் சரியான விடை. கலைவாணி வெங்கடேஷ் வாட்டார் மன்னார்குடியிலேருந்து, இரவாஞ்சரி கலாவதி ராஜமோகன், அடுத்து யார், மதுரையிலேருந்து சண்முக சுந்தரம் அனுப்பியிருக்காங்க. முகமது ரிஸ்வான் அவங்க நாகூர்லேருந்து சரியான விடை அனுப்பியிருக்காங்க. அடுத்து பூந்தோட்டத்திலிருந்து கார்த்திகேயன் அனுப்பியிருக்காங்க. சங்கீதா கோவிந்தராஜன் திருவிளையாட்டத்திலிருந்து சரியான விடை அனுப்பியிருக்காங்க. சோமசுந்தரம் சிவபுரியிலேருந்து, காரைக்கால்லேருந்து பிரகாஷ், குவைத்திலேருந்து திட்டச்சேரி நிஷான் ஹலீம், அவங்களும் சரியான விடை அனுப்பியிருக்காங்க. செல்வி செல்வம் அதம்பார்லேருந்து அனுப்பியிருக்காங்க. பிரதாமராமபுரம் கவியரசன், பிரியா யோகநாயகி, அனல்யா அவங்க சரியான விடை அனுப்பியிருக்காங்க. சிங்காரவேலு கீழே குடியிருப்புலேருந்து அனுப்பியிருக்காங்க. அம்மாபேட்டையிலேருந்து வைத்தியநாதன் அவங்க அனுப்பியிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீர சுந்தரி அனுப்பியிருக்காங்க. அடுத்து பஞ்சநதி குளத்துலேருந்து கோவி இளவரசன் அவங்க, கைலாசபுரத்துலேருந்து ரவி அவங்க, அடுத்து ஆல்பர்ட் அனுப்பியிருக்காங்க. எங்கேருந்துன்னா புதுத்துறை அப்படிங்கிற ஊர்லேருந்து, ரேக்கி ராமதாஸ் மங்கைநல்லூர்லேருந்து, அடுத்து செந்தில்கண்ணன் பேர்லத்துலேருந்து, ராஜா முகமது அவங்க ரத்னபுரியிலேருந்து அனுப்பியிருக்காங்க.

0: நேர்கள் இதுவரை கேட்டது திருவாரூர் சீமா டி சில்க்ஸின் துளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சீமா டி சில்க்ஸ் திருவாரூர்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமா டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமா டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. சீமா டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.

0: கற்றோடு கலந்து காதோடு பேசும் கரைக்கால் பண்பலை 100.3 நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நேரம் 9:00.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரி, திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
3: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
4: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
3: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
5: ஸ்ரீ ரேணிகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
6: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற விதமான தங்கரகைகள் தங்கம் பூக்கும் நந்தவனம்.
5: ஸ்ரீ ரேணிகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
7: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் ஜூலை 1 முதல் அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், நாகப்பட்டினம்.
8: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
9: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன,
8: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
9: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
10: என்னமா அங்க சத்தம்?
9: சமைச்சுகிட்டு இருக்க மாமா.
8: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
2: காரைக்கால் டாக்டர் சக்திவேல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்,
3: மக்களின் அத்தியாவசிய தேவையறிந்து
2: இப்போது அதிநவீன வசதிகள் உள்ள லேமினர் ஃப்ளோ ஆபரேஷன் தியேட்டர், லேப்ரோஸ்கோபி, பிரசவ அறை,
3: சிசுக்களுக்கான என்ஐசியு பிரிவு, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை,
2: சிஎம், யூரோலஜி, வாஸ்குலர் சர்ஜரி, பல்மனாலஜி, இஎன்டி, குழந்தைகள் மருத்துவம், சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎண்டரோலஜி
3: மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை ஆகிய வசதிகளுடன் டாக்டர் சக்திவேல் மருத்துவமனை காரைக்கால்.
4: நேயர்களை கேட்கலாம், பாயிண்ட் டு பாயிண்ட். பாயிண்ட் டு பாயிண்ட்வில் முதலாவதாக நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ
2: செயல்படும்
3: அவசர சிகிச்சைக்கு
2: ஜிஎல் மருத்துவமனை
3: காரைக்கால்.
5: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
4: மேலும் நிகழ்ச்சி வழங்குவர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் விதழ் விடுவதற்கான தார்பாய்கள் சலசாய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
6: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், புதுசாய் பெருசாய்.
7: அடுத்த தார்பாய், நாக்குபாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சலசாய்வாங்க
6: அருண் என்டர்பிரைசஸ், எல்ஐஎம்என் கோயில் தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
7: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ், திருவாரூர்.
2: காரைக்கால் ஜி.
8: நலமாய் வாழ. உயிர்களை காக்கும் உன்னத பணியில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் மருத்துவர்களின் சேவையை போற்றும் விதமாக உலகம் முழுவதும் July 1 அன்று உலக மருத்துவர்கள் தினம் கொண்டாடப்படுகிறது. நோயுற்றவர்களுக்கு நம்பிக்கையையும் ஆரோக்கியமான வாழ்விற்கான வழிகாட்டுதலையும் வழங்கும் மருத்துவர்களின் தன்னலமற்ற சேவையை போற்றும் வகையில் இன்று முதல் அடுத்து வரக்கூடிய 6 பல்வேறு மருத்துவ துறைகளை சார்ந்த மருத்துவர்கள் தந்த தகவல்களை கேட்கலாம். முதலாம் நாளான இன்று காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உடற்கூறியியல் துறை இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் ஆர் சரண்யா அவர்கள் தரும் தகவல்.
9: உடல் கூறியல் துறைன்றது பார்த்தீங்கன்னா மருத்துவ படிப்பிலேயே மிக மிக முக்கியமான ஒரு துறை. ஒரு மருத்துவ மாணவர் வந்து சக்சஸ்ஃபுல்லான ஒரு டாக்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு பேஷண்ட் வந்து தன்னுடைய ட்ரீட்மெண்ட்டில் வந்து திருப்தி அடைஞ்சு போகணும் அப்படின்னா அந்த மருத்துவ மாணவர்கள் மருத்துவர்களாக மாறும்பொழுது அவங்க அந்த படிப்பை வந்து நல்ல விதமாக முழுமையாக படித்து ஒரு நல்ல மருத்துவராக செயல்படணும். அதற்கான அடிப்படை துறைன்னு பார்த்தீங்கன்னா இந்த உடற்கூறியல் துறை தான். மனித உடலை பற்றி முழுவதுமாக அந்த மருத்துவ மாணவர்கள் புரிந்து கொள்வதற்கு ஒரு அடிப்படை தேவை வந்து இந்த மனித உடல். இதை தானமாக செய்கிற உடல் தானம்ன்றது

0: மிக மிக புனிதமான ஒரு தானம். இறந்த பிறகும் ஒரு புனிதமான செயல் ஒருவர் செய்யணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா அது இந்த உடல் தானம் தான். நம்மளோட உடல் எங்க வந்து இந்த படிப்புக்காக பிரிச்சு படிக்கும்போது மரியாதை குறைவா நடத்தப்படுமோ அப்படின்ற மாதிரி சில அச்சங்கள் இருக்கலாம். ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நம்ம வந்து அதை வச்சு படிக்கும்போது தேவையான மரியாதையும் எப்பவுமே நம்ம அதுக்கு வந்து கொடுப்போம். ஒவ்வொரு உடலையும் நம்ம வந்து படிப்புக்காக எடுத்து பயன்படுத்துவதற்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு பிரார்த்தனை மாதிரி செய்து தேவையான மரியாதை வந்து அந்த உடலுக்கு அளித்து ஒரு நன்றி தெரிவித்து தான் நம்ம வந்து அந்த உடலை வந்து பயன்படுத்த ஆரம்பிப்போம். அந்த உடலை முழுவதுமா நம்ம வந்து படித்து முடித்த பிறகு ஒவ்வொரு பகுதியுமே நம்மளுக்கு ஒரு விதத்துல உதவும் படிக்கிறதுக்கு. கடைசியில இந்த எலும்புகள் வந்து மிச்சமாக இருக்கும். நம்ம ஒரு உடலை வந்து தொடர்ந்து பயன்படுத்துவதற்கு உட்படுத்தும் போது ஒரு 5 முதல் 6 வருடங்கள் வரை ஒரு உடல் வந்து முழுமையா நம்ம வந்து பயன்படுத்தலாம். இது வந்து அதிகபட்சமா நாங்க சொல்றோம். ஒருவேளை வந்து படிக்கிறதுக்கு இல்லாம அறுவை சிகிச்சை நிபுணர்கள் வந்து பிராக்டிஸ்க்காக வந்து இந்த உடலை பயன்படுத்தும் போது உடனடியா அந்த உடலை வந்து எடுத்து எவ்வளவுக்கு எவ்வளவு அது வந்து பதப்படுத்தப்பட்டு சீக்கிரமா எடுத்து நம்ம வந்து ஆராய்ச்சிகள் பண்ணி பாக்குறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து அதுல நல்லா வந்து அவங்க அறுவை சிகிச்சை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி எல்லாம் நம்ம படிச்சு முடிச்சாலுமே அதுல இருந்து வர கழிவுகள் எல்லாமே முறையான விதத்துலதான் வந்து நம்ம வந்து வெளிப்படுத்துறோம். ஒண்ணு, திரும்பியும் நாங்க மண்ணுலதான் புதைப்போம், இல்லைன்னா நாங்க எரிச்சு அதை வந்து முறையான டிஸ்கார்ட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம மிச்ச மீதி இருக்கிற சின்ன சின்ன தசைகள், அந்த எலும்புகள், இது எல்லாமே அந்த மண்ணுல புதைக்கப்படும் போது அது வந்து அந்த மண்ணுல இருக்கிற கிருமிகள்னால பொறுமையாக அது வந்து அழிக்கப்பட்டு அந்த எலும்புகள் மட்டும் மிச்சப்படும். அந்த எலும்புகளை திரும்பவும் நாங்க அந்த மண்ணுல இருந்து எடுத்து அதுக்கு சில ரசாயனங்களை பூசி அதை பாலிஷ் பண்ணி நம்ம மருத்துவ மாணவர்கள் வந்து அதை படிப்பாங்க. இந்த மாதிரி வந்து தானம் பண்ண இந்த உடல் வந்து கடைசி வரைக்கும் இருந்துகிட்டே தான் இருக்கும் இந்த மருத்துவ படிப்புல.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது
2: அரக்கல் ஜீல் ஹாஸ்பிடல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய
1: வளமாய் வாழ.
2: இணைச்சி விழுங்குவோர் ஜீல் ஹாஸ்பிடல் காரைக்கால்.
3: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜிஎல் மருத்துவமனை
4: காரைக்கால்.
5: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலான் நகர், காரைக்கால்.
2: மேலமனேஷ்வழங்குவோர் வழங்கியோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் விதைகள் விடுவதற்கான தார்ப்பாய்கள் சலுசாய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட் இணையின் பகுதி விழுங்குறின் இணையின் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு. வாங்க
2: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும்.

0: தங்க மாளிகை புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
3: கோபால் பல் பொடி.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: நாம் இணைந்திருக்கிறோம் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியோடு.

0: பாய்.
1: நேரில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ் நிகழ்ச்சி வழங்குவோர் ஜிஎல் ஹாஸ்பிட்டல்
2: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
3: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
2: ஜிஎல் மருத்துவமனை
3: காரைக்கால்.
1: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ் செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்ப்பாய்கள் சலுசாய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும் நிகழ்ச்சி வழங்குவோர் விபிஎன் கண் மருத்துவமனை
4: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை
5: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு விபிஎன் கண் மருத்துவமனை.
1: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி திருவாரூர்
4: தரத்தில் முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
1: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளியர் இந்நிகழ்ச்சி வழங்குவோர் ராமு நகை மாளிகை.
6: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் நமது நிகழ்ச்சியை வழங்குவோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
7: வீட்டு உபயோக பொருட்கள்
8: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
1: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ்
9: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.

0: நாளை பகல் 2-5 டாக்டரிடம் கேளுங்கள். இணையவசி வழங்குவோர் மயிலாடுதுறை ஜே கேர் பாலிகினிக். ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் ஜே கேர் பாலிகினிக் மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30 டாக்டரிடம் கேளுங்கள். நிகழ்ச்சி வழங்குவோர் திருவாரூர் வி கே ஆயுர்வேதா மருத்துவமனை, வி கே ஆயுர்வேதா மருத்துவமனை மற்றும் கோட்டகல் ஆயுர் வைத்தியசாலா மயிலாடுதுறை அண்ட் காரைக்கால். நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். பாயிண்ட் டு பாயிண்ட் அப்படின்ன உடனே அந்த பாயிண்ட்ல தீபா இருக்காங்க, இந்த பாயிண்ட்ல சுந்தர பாண்டியன் இருக்கிறேன். என்ன தலைப்பு கொடுக்கலாம் அப்படின்னு நம்மள யோசிக்கிறதுக்கு முன்னாடி நாம ஒன்று சொன்னா வேற ஒரு பதில் வந்தா எப்படி இருக்கும், வித்தியாசமா இருக்கும்ல. அப்படிதான் ஏதாவது இடத்துல போய் நம்ம பேசுவோம், பேசும்போது என்ன சொன்னா ஒரு செய்தி சொல்லுவோம், அது ஒரு தர்க்கமா மாறிடும், தேவையில்லாத விவாதம்லாம் வரும்.
1: சரி,
0: சில பேர் என்ன சொல்லணும், நம்ம ஒன்று கேட்போம் அவங்க ஒன்று சொல்லுவாங்க. எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான் இது. இந்த மாதிரி இருந்தால் என்ன நடக்கும், எப்படி இருக்கும் நமக்கு அப்படிங்கிறது தான்.
1: அப்படி நடந்த அனுபவத்தையும் சொல்லலாம்.
0: சொல்லலாம்ல, கொஞ்சம் இருக்கு.
2: வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அறிவாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: நடக்கும் பாருங்க, அதுலதான்
1: நம்ம திறமை இருக்கு.
0: இருக்கா?
1: இருக்கு.
0: கும்பகோணம் செந்தில் நாதன், ஜெயா விவேகானந்தன், கோபதாசர் வரும்.
1: அடுத்து நல்லமல் ஷேக் அலாவுதீன் என்ன சொல்லிருக்காரு, மனம் வேதனையாக இருக்கும், உடனே அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுவேன் அப்படின்னு சொல்லிருக்காரு.
0: கரைகள் நளினி, எனக்கு கோபம் வரும், பயங்கரமா அப்பவே திட்டிடுவேன், இப்படி பேசாதீங்க அப்படின்னு அவங்கள்ட்ட
1: வெறுப்பா இருக்கும். ஜெகபர் சாதிக், நாகூர்ல இருந்து.
0: நான் ஒண்ணு கேட்டா வேற ஒரு பதில் வந்தா சிரிப்பு வரும், கோபம் வரும். இன்றைய இளைஞர்கள் சரியாக காதில் வாங்காமல் புரியவில்லை என்று சமாளித்து விடுகிறார்கள்.
1: ஆமா,
0: அப்படின்னு சொல்லி நிரவி காரைக்கால் என்எம்பி நச்சுப்பிள்ளை குடும்பம் அனுப்பியிருக்காங்க.
1: கண்டிப்பா கோபம் வரதான் செய்யும். உங்க ரெண்டு பேரோட கருத்து என்னன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு வேற கேட்டிருக்காங்க.
0: வேற கேட்டிருக்காங்களா?
1: நாகூர் யூசுப்
0: மாலிக் ஒன்னு கேட்டா அவங்க ஒன்னு சொல்றாங்க, நம்ம நேரில் சொல்றதானே சொல்லணும்னு இருந்தோம்.
1: ஆமா,
0: அதனால அவர் திருப்பி டைவர்ட் ஆகி நம்மகிட்ட க்வெஸ்சன் நீங்க சொல்லுங்க ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி.
1: அப்ப இனிமே நம்ம ஆன்சர் சொல்லி க்வெஸ்சன் சொல்லுங்க அப்படின்னு கேட்டா கூட நல்லா இருக்கும்.
0: நன்றி.
1: செம்மையா கோபம் தான் வரும் அப்படின்னு அங்கிருந்து போயிடலாம் அப்படின்னு தோணும்னு ஸ்ரீதர் காரைக்கால்ல இருந்து சொல்லிருக்காரு.
0: சொல்லிருக்காங்களா? அப்புறம் அண்ணன்பேட்டை ஜோதி, எனக்கு கோபம் தான் வரும், நான் சொல்றது உங்க காதல விழலையா, எதுக்கு மாத்தி பேசுறீங்க என்று கேட்பேன்.
1: டிஆர் பட்டினம் நளினி, அவங்க வந்து சங்கர் சொல்லிருக்காங்க, பொறுமையா நகர்ந்து போயிடுவேன் அப்படியே, ஐயா இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுவாங்க போல இருக்கு.
0: ஓ, அப்படியே போயிடுவாங்க, இப்படி இப்படியே கூட இருக்கிறாங்க. நாகூர் முகமது ரபிக், உண்மை பதில் சொல்லவும் உடனே நகர்ந்து விடுவேன், உண்மை பதில் சொல்ல இல்லைன்னா உடனே நகர்ந்துடுவேன் அப்படின்னு
1: சொல்லியிருக்காரு. பயத்தவரங்காடு வடுகநாதன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அப்படியே ஏதாவது குண்டக்கா மண்டக்கா என்று சம்மந்தம் இல்லாமல் பதில் சொன்னால் நமக்கு நேரம் சரியில்லை, சரி விடு அப்படின்னு ஒதுங்கிடுவேன். எதுக்கு வீணாக கோபப்பட்டுக்கிட்டு டென்ஷன் ஆகிக்கிட்டு நம்ம போட்டு நம்மளே கஷ்டப்படுத்திக்கிட்டுன்னு நினச்சி அவர் போயிடுவார் போல.
0: ஒருத்தர் என்ன பண்ணாரு, ஒரு இடத்துக்கு போனார், சார் மாடிக்கு எப்படி போகணும் அப்படின்னு கேட்டார்.
1: சரி,
0: அவர் கேட்டது என்ன, மாடிக்கு அப்படின்னா மாடிப்படி எங்க இருக்குன்னு தானே அர்த்தம்.
1: ஆமா,
0: அவர் சொல்ற மாடிக்கு மாடிப்படி வழியா போகணும்னு எப்படி இருக்கும், வேகம் அவரும் வேகமா ஓடிட்டார், ஓடி தந்துருவாரு, நம்ம மாடிப்படி தானே கேட்டோம் அப்படின்னு. இந்த மாதிரி
1: நான் கூட படி பக்கத்துல நின்றுட்டு கேட்டிருப்பாரோன்னு நினைச்சேன்.
0: அப்படி இருக்கலாம், தெரியாம இருக்கும்ல, பேக் சைட்ல இருக்கலாம். அப்புறம் கலைமாணி வெங்கடேஷ் வாட்டர் மன்னாருக்குள்ள இருந்து, நாம ஒன்னு சொன்னா அதுக்கு அவங்க வேற பதில் சொன்னா ஃபர்ஸ்ட் கோபம் தான் சார் வரும், என்ன இப்படி பேசுறாங்களே அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: காமெடியான பதிலாக இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல அது காமெடியான பதில் தான், ஆனாலும் அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ டென்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மாடிப்படி. அடுத்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காமெடியாக இருந்துச்சுன்னா சிரிச்சிருவாங்களாம், டென்ஷன் ஆக்குற மாதிரி இருந்தாக்கா கொஞ்சம் கோபம் வருமா, என்ன நடக்கணும் அவங்களுக்கே தெரியாதான். காரைக்கால் பத்மாவதி ஸ்ரீதர்,
0: பேசாமல் இருந்திருக்கலாமோ என்று தோன்றும், டைம் வேஸ்ட் நினைப்பேன் நான் அப்படின்னு புவனகிரி சுமதி சொல்லியிருக்கிறாங்க.
1: சில நேரங்களில் கோபம் வரும், சில நேரங்களில் வெறுப்பு வரும், அது போன்ற நபர்களிடம் நம்ம பேச்சை குறைச்சிக்கிறது நமக்கு நல்லது அப்படின்னு ஆண்டி மேடம்.

0: கார்த்திகேயன் சொல்லி. ஓ,
1: இதே வேலையா சில பேர் இருப்பாங்களோ?
0: அப்ப கண்டுபிடிக்கணும் அப்படிதான் இருக்காங்களா?
1: மண்டகா பதில் சொல்றது. திருபுவனர் ரவி, நான் ஒன்று சொன்னால் நீ ஒன்று செஞ்சால் என்ன அர்த்தம்? நான் சொல்கிறது செஞ்சால் இங்கே இரு, இல்லை என்றால் வெளியே போய் உட்காரு என்று சொல்ல தோணும். ஏனென்றால் நான் பணிபுரியும் கேட்டரிங் தொழில் அடிக்கடி இப்படி நீங்கள் கொடுத்த தலைப்பு வரும். எப்படி பார்த்தீங்களா, எல்லாருக்கும் வர்ற தலைப்பு தான் யோசிச்சிருக்கோம்.
0: சில நேரம் மகிழ்ச்சியாக இருக்கும், சில நேரம் கோபமாக இருக்கும். அது யார் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அப்படின்னு கீழே குடியிருப்பு சிங்கரவில் சொல்லியிருக்காங்க.
1: அப்புறம் குவைத்திலிருந்து திட்டச்சேரி நிஷான் ஹலி அனுப்பியிருக்கார். சுருக்கமாக சொன்னார், வடகரைக்கு வழி கேட்டால் தென்கரைக்கு தோணிவிட்ட கதை போல தான் இருக்கும். பழமொழியெலாம் இருக்கு, பெரிய தலைப்பாக இருக்குமோ?
0: ஆமாம், ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி தலைப்பு வச்ச மாதிரி தெரியுது. புரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதவர்கள் என்று அலட்சியப்படுத்தி விடுவேன். மல்லியம் ரவி,
1: நல்ல பதிலாக கேட்பேன், தவறான பதிலாக இருந்தால் கோபம்தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன்கோட்டை பாரிவள்ளல். எங்களுக்கும் வரல கோபம் அப்படின்னு பூக்கள் வைத்திருக்கிறார்.
0: அடுத்து பஞ்சநதிக்குளம் கோவில் அரசன், நாம் ஒன்று கேட்டால் பதில் ஒன்று வந்தால் அமைதியாக இருப்பேன், சற்று பொறுமையாக செயல்படுவேன், அவர்களாகவே திரும்ப பேச ஆரம்பிக்கும் வரை காத்திருப்பேன். இது என்னிடம் இயல்பாக அமைந்து உள்ளது, எதற்காகவும் கோபம் கொள்ள மாட்டேன். கோபம் கொள்ளலை அப்படின்னா கண்டிப்பா பிரஷரே இருக்காது.
1: நாம் ஒன்று சொன்னால் பதில், அவர் வேறு ஒன்று சொன்னால் கோபம் தான் வரும். அவரின் முட்டாள்தனமான பதில் அவர் அறியாமையை தான் காட்டும். வருத்தப்பட ஒன்றுமில்லை. குத்தாலம் கே.வி.எஸ். கிருஷ்ணமூர்த்தி,
0: நான் என்ன கேட்குறேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னு. அடுத்தது கள்ளத்தூர் பரமசிவம், வெறுப்புடன் கோபம் வரும், நான் ஒன்றும் பேசாமலே விலகி சென்று விடுவேன், அவன் குணம் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின் இருக்காங்க.
1: ஆமாமாங்க, இப்படி பேசுகிற நிறைய பேர் பார்த்துருக்கேன். அதில் சில பேர் நகைச்சுவைகளுக்கு பேசுகிறவங்களும் உண்டு, அது கூட தவறில்லை. நல்லா முக்கியமான நேரத்தில் ஏட்டிக்கு போட்டியாக பேசும்போது அப்படியே கோபம் வரும் பாருங்க. இப்படி தான் ஒரு முறை மருத்துவமனைக்கு போயிருந்தேன். நான் கேட்டது எந்த வார்டில் இருக்காங்க என்றால் தலையை குனிந்து கூட பதில் சொல்கிறாரு, இரண்டு பேர் நிற்கிறோம், மார்ச் வாடிக்கு வா பொங்கல் என்று சொல்லி சொல்லுவார். அந்த நேரத்தில் கோபத்தை அடக்கி கொண்டு போன வேலையை பார்த்துட்டு வந்தேன் குளஞ்சியப்பன் காட்டுமன்னர்கள்.
0: இது கூட எல்லாம் தப்பு இல்லை. இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸாம்பிளோட சொன்னா கூட இன்னும் நமக்கு
1: நல்ல சுவாரஸ்யமா
0: இருக்கும்.
1: ஒரு ஆபத்தான பேஷண்ட்டை பார்க்க போயிருப்பாங்க,
0: அதனால
1: நீங்க நேரம் மாற்றிடுவாங்க அப்படின்னா
0: ஐசியூல இருக்கிறவங்கள போய் பார்க்க போகும்போது அது மாதிரி சொல்லக்கூடாது. நான் சொல்வது உங்களுக்கு புரியவில்லை, அதுபோல் நீங்கள் சொல்வதும் எனக்கு புரியவில்லை, புரியாமல் இருந்தாலே பிரச்சனைகள் வராது என்று சொல்லிவிடுவேன். நாகூர்ல இருந்து அலவன்ஸ் ராஜ்.
1: இதே மாதிரி ஒரு மருத்துவமனையில் போய் கேட்டார் ஒருத்தர், இது மாதிரி மார்ச்சுரியில் இருக்காங்க போய் பாருங்க அப்படின்னாரு. இல்லை சார், நான் உங்களை கேட்கல, நான் தேட்டு வந்து பேஷண்ட்டை கேட்டேன்.
0: பயங்கர வயசுக்கிறீங்களே
1: அப்படின்னு சொன்னாராம். அப்படி ஒரு ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுறது இருக்கு இல்லை, பந்து திருப்பி அவங்க கையிலே கொடுத்துருது. மேமாத்தூர் அமுதா சேகர், நான் ஒன்று சொன்னேன் நீ ஒன்று சொல்லேன்னு கோபம் வரும், நீங்கள் கேட்டதுக்கு நான் கரெக்டாக சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: நாம் ஒன்று சொன்னால் பதில் வேறு மாதிரி இருந்தால் எனக்கு கண்டிப்பாக கோபம் வரும். செங்குந்தபுரம் சாந்தி இளங்கோவன்,
1: நான் ஒன்று சொன்னால் நீ ஒன்று சொல்கிற புரிஞ்சுக்கிற ஆற்றலே இல்லை, உங்ககிட்ட பேசி என்னாக போகுதுன்னு விட்டுடுவேன், பணம் கட்டக்கூடிய அனுஷாசங்க.
0: அடுத்து இரவஞ்சரி கலாவதி ராஜமோகன், நானும் சாப்பிட்டேன் இப்படி என்னது, நானும் சாப்பிட்டேன் பார், இப்படி குண்டக்க மடக்க பதில் சொன்னா என்ன கேள்வி கேட்டிருப்பாங்க அது எனக்கு தெரியல, உடனே எனக்கு கோபம் வந்துடும் அப்படின்னு சொல்லி முகத்துக்கு நேராக திட்டிடுவாங்களாம் கலாவதி.
1: பூபுகார் மேலையூர் கோவை செம்பியன், நிச்சயமாக கோபம் தான் வரும், ஆனால் நான் பொறுமையாக தான் காப்பேன், முடிந்தவரை அவர்களுக்கு நீங்கள் கூறுவது தவறு என்று கூறுவேன், சில கேட்பார்கள் இது எங்கே அனுபவம்.
0: அடுத்து கடலூர் துறைமுகம் சுரேஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, வேற ஒரு பதில் வந்துச்சு அப்படின்னா அதே பதில நேசம் புதுசு படத்தில் வர வடிவேல் காமெடியை பயன்படுத்துவேன், திரும்ப திரும்ப பேசுற இப்படி சொல்லி பாருங்க அவங்க என்ன காமெடி,
1: திரும்ப திரும்ப பேசுற நீ அப்படியா,
0: எனக்கும் அந்த காமெடி தெரியல,
1: காமெடி சொல்லியிருக்கலாம்.
0: ஆமா, சொல்லியிருந்தா இன்னும் நல்லா இருக்கும். சுரேஷ் டைம் இருக்கு, சொன்னீங்கன்னா நாங்களும் தெரிஞ்சுப்போம். அடுத்து குத்தால மாரியம்மன் கோவில் மோகன், நாம் ஒன்று சொல்ல பதில் பதில் வேறு ஒன்றாக இருந்தால் அதன் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் ஒரு அனுபவம் வரும், அந்த பதில் மூலம் நல்லவற்றையும் நாம் தேர்ந்தெடுக்கலாம். ஏட்டிக்கு போட்டியான பதில் என்பது நாம் எப்போதும் எதிராளியை எளிமையாக எடை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் பகுதி வழங்கியுடைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
3: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 9:30.
4: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
5: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
6: கோபால் பல் பொடி.
3: நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம். நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
7: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
8: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
7: விபிஎன் கண் மருத்துவமனை, நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை. ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
8: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
7: ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
8: விபிஎன் கண் மருத்துவமனை, நீலா மேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
3: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.

0: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
1: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
0: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, 121 பழைய நாகை சாலை, திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
2: தேதியும் சேதியும். வரலாற்றில் கடந்த காலங்களில் இதே நாளில் நடைபெற்ற நிகழ்வுகளை கூறுகின்ற நேரம் இது. இன்று
3: ஜூலை 1 தேதி தேசிய மருத்துவர்கள் தினம், நேஷனல் டாக்டர்ஸ் டே இன் இந்தியா. இந்த நாள் பிதான் சந்திர ராய் அவர்களின் பிறந்த நாள் மற்றும் நினைவு நாளை முன்னிட்டு இந்தியாவில் மருத்துவர்களின் சேவையை பாராட்டும் வகையில் கடைபிடிக்கப்படுகிறது.
2: 1858 ஆண்டு இதே நாளில் சார்லஸ் டார்வின், ஆல்ஃபிரட் அரசல் வாலேசு ஆகியோரின் பரிணாம வளர்ச்சி கொள்கை பற்றிய ஆய்வுக் கட்டுரைகள் லண்டன் லென்னியன் சபையில் படிக்கப்பட்டன.
3: இந்தியாவில் பிறந்து விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய வம்சாவளி பெண் கல்பனா சாவ்லா அவர்களின் பிறந்த நாள் இன்று. தனது கடின உழைப்பு, விடாமுயற்சி மற்றும் அறிவாற்றலால் உலகம் முழுவதும் இளைஞர்களுக்கு முன்மாதிரியாக திகழ்கிறார். 1994 ஆண்டு நாசா விண்வெளி வீரராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1997 ஆண்டு STS-87 ஸ்பேஸ் ஷட்டில் மிஷன் மூலம் முதல் முறையாக விண்வெளிக்கு சென்றார். 2003 ஆண்டு STS-107 ஸ்பேஸ் ஷட்டில் மிஷன் பயணத்தில் மீண்டும் விண்வெளிக்கு சென்றார். உலகம் முழுவதும் மாணவர்களுக்கு ஊக்கமளிக்கும் நபராக விளங்குகிறார். பல கல்வி நிறுவனங்கள், சாலைகள் மற்றும் விருதுகள் அவரது நினைவாக பெயரிடப்பட்டுள்ளன.
2: 1947 ஆண்டு இந்தியாவுக்கு முழு விடுதலையை ஆகஸ்ட் 15 நாள் என்று வழங்க பிரிட்டன் நாடாளுமன்றம் முடிவெடுத்த நாள் இன்று.
3: 2017 ஆண்டு ஜூலை 1 அன்று இந்தியாவில் GST, அதாவது குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், அமல்படுத்தப்பட்டது. இது இந்திய வரி அமைப்பில் மிகப்பெரிய சீர்திருத்தமாக கருதப்படுகிறது. பல்வேறு மறைமுக வரிகளை ஒரே வரியாக மாற்றி நாடு முழுவதும் ஒரே வரி முறையை உருவாக்கியது. இதன் மூலம் வரி செலுத்தும் முறை எளிமையாகி வணிகம் செய்வதும் எளிதானது. GST என்பது இந்தியாவில் பொருட்கள் மற்றும் சேவைகளின் மீது விதிக்கப்படும் ஒருங்கிணைந்த மறைமுக வரி முறையாகும்.
2: 1949 ஆண்டு இதே நாளில் கொச்சி திருவிதாங்கூர் சமஸ்தானங்கள் திருவாங்கூர் கொச்சி என்ற ஒரே மாநிலமாக, பின்னாளில் கேரளம் என்று ஆவதற்காக இணைந்தன. 1000 ஆண்டுகள் பழமையான கொச்சி ராஜ்யம் முடிவுக்கு வந்தது அன்றுதான். 1933 ஆண்டு வில்லி போஸ்ட் உலகை முதன் முதலில் தனியே சுற்றி வந்து சாதனை படுத்த நாள் இன்று. 15,596 மைல்களை இவர் 7 நாட்கள் 18 மணி 45 நிமிடங்களில் சுற்றி வந்தார். 1881 ஆண்டு ஜூலை 1 நாளில் உலகின் முதலாவது பன்னாட்டு தொலைபேசி அழைப்பு கனடாவின் சென் எஸ்டுவின் நகருக்கும் அமெரிக்காவின் கலைஸ் நகருக்கும் இடையில் ஏற்படுத்தப்பட்டது.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, திருவாரூர், ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் VPN கண் மருத்துவமனை, நாகப்பட்டினம்.
0: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை,
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு,
0: VPN கண் மருத்துவமனை.
3: மேலும் நிகழ்ச்சியை வழங்கியோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
0: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
1: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
0: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
1: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
2: நாம் அடைந்திருக்கிறோம் காய்ச்சல் கலந்து காதில் மலரும் கரைக்கல் பண்பலை 100.3. நேயர்களினை கேட்கலாம்.
5: வன மகோத்சவ வாரம் குறித்த தகவல்களை வழங்குகிறார் காரைக்கால் வனத்துறை மற்றும் வன விலங்கு பாதுகாப்பு துறை வேளாண்மை அலுவலர் கே அமினா பீபி அவர்கள்.
6: அனைவருக்கும் வணக்கம். வன மகோத்சவம் அப்படின்ற ஒரு திருவிழா நடக்கும்போது, வன மகோத்சவம்னா என்னன்னா வனம், மகா உற்சவம், வனம்னா காடுகள், மகானா பெரிய, உற்சவம்னா கொண்டாட்டம். இந்த வன மகோத்சவம் கொண்டாடுவதற்கு என்ன தேவை? தந்தையர் தினம் 1 தான், பெண்கள் தினம் 1 தான், குழந்தைகள் தினம் 1 தான், ஆசிரியர் தினம் 1 தான், ஏன் வனத்துக்கு மட்டும் 1 வாரம்? ஏன்னா நம்ம செய்ய வேண்டிய வேலை அதிகமாக இருக்குது. 1910 ஆண்டில், அதாவது அந்த 100

0: காடோட துவக்கத்தில் காடோடைய சதவிகிதம் எப்படி இருந்ததுன்னா 40% எந்த ஒரு நாடாக இருந்தாலும் காடாக இருந்தது. ஏன்னா அப்போ வந்து தொழில் புரட்சியெலாம் நடக்கலை, எல்லாமே வந்து விவசாயத்தை நம்பி இயற்கையை நம்பி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருந்தாங்க. உலகப்போர் 1-2 காலகட்டத்துக்கு அப்புறம்தான் தொழில் புரட்சி வந்து இயந்திரமயமாக்கல்லாம் வந்து காலப்போக்கில் வளர்ச்சின்ற பேரில் காட்டை அழிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போது பார்த்தா நம்ம 20%தான் காடுகளாக இருக்குது. எது இருந்தால் நல்லாயிருக்கும், சமவெளிகளாக இருந்தால், ஒரு நிலமோ நாடோ சமவெளியாக இருந்தால் 20% காடாகவும், மலைப்பகுதியாக இருந்தால் 60% காடாகவும் உயர்த்தப்படணும். ஏற்கனவே எவ்வளோ இருக்குதோ இந்த அளவு கொஞ்சம் உயர்ந்தால் தான் வளர்ச்சிக்காக அழிவு பண்ணினாலும் அந்த 40% காடாக இருக்கணும் அப்படின்ற ஒரு நிலையை வந்து சமாளிக்க முடியும். ஆனால் இப்போ வந்து அழிப்பது அதிகம், திரும்ப நடுவது குறைந்ததுனால நமக்கு வந்து காடோடைய சதவிகிதம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. இப்போ காடை வந்து எப்படி நம்ம கொண்டாட முடியும்? எல்லாமே அரசாங்கம் தான் செய்யணுமா, இல்லை அழிக்கிற தொழிற்சாலைகள் செய்யணுமா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டால் எப்படி வந்து நம்ம எல்லாருமே தானே மூச்சு விடுறோம், அப்போ மூச்சுக்கு ஆதாரம் மரங்கள் தானே, பொதுமக்களுடைய பங்கும் இருக்குது, அரசுக்கு பங்கும் இருக்குது, அழிக்கிற தொழிற்சாலைகளுக்கும் பங்கு இருக்குது. இதை எல்லாத்தையும் ஒரு நாளில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை பண்ண முடியாது அப்படின்றதுக்காக July 1-7 வரைக்கும் வன மகோத்சவம் என்ற பெயரில் 1 வனங்களின் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொருவரும், அதாவது குடும்பமாக இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பங்களிப்பு இருக்குது, பிள்ளைகள் பள்ளிக்கு போகும்போது அவங்களுக்கு ஒரு பங்களிப்பு இருக்குது, ஒரு தாயோ தகப்பனோ ஒரு வேலைக்கு போகும்போது அங்கே ஒரு பங்களிப்பு இருக்குது. அப்படின்னு பார்க்கும்போது மரம் நடுதல் அப்படின்றது, ஒரு நாள் ஒரு வீட்டில் ஒரு மரம் நட்டுட்டோம் அதோட என் வேலை முடிஞ்சிருச்சு நிச்சயமாக கிடையாது. மரத்தை நடுவதை விட செடிகள் மரங்களாகிற வரைக்கும் ஏன் பொறுப்பு அப்படின்னு அந்த ஓனர்ஷிப்னு சொல்லுவாங்கள்ல, என் மரம், இந்த மரம் வளர வளர நானும் வளர்றேன். இப்படி பார்க்கும்போது சின்ன பிள்ளையிலேருந்து நான் வளர வளர மரமும் என் கூட வளருது அப்படின்னு நினச்சி ஒரு மரத்தை நடும்போது, ஒவ்வொருவர் ஒரு மரத்தை நடும்போது, ஒரு சமுதாயமே மரத்தை நடும்போது அந்த மரங்கள் தான் காடாக மாறுது.
1: வன மகோத்சவ வாரம் குறித்த தகவல்களை வழங்கினார் காரைக்கால் வனத்துறை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்புத்துறை வேளாண்மை அலுவலர் கே. அமினா பிபி அவர்கள்.

0: நேரம் 9:39 ஆகுது. காரைக்கால் பண்பலையோடு இணைந்திருக்கிறோம். இது பாயிண்ட் டு பாயிண்ட். இன்னைக்கு பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் என்ன டாப்பிக்கில் நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா,
1: நாம ஒன்று சொன்னால் வேற ஒரு பதில் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் அப்படியே இன்னும் கொஞ்சம் யோசிச்சுட்டு ஒரு நேயர்கள்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
0: நீங்க ஒன்னு சொன்னதும் நான் ஒண்ணு சொல்லியிருக்கேன்
1: அப்படின்னு சொல்லிருக்கும் போது நேரில் என்ன சொல்றேன்னு கேட்டுருவோம். நான் ஒரு ஏஜமன் முகமது ஜலீல், கோபம் வரும், சகித்துக் கொள்வேன், பொறுமையாக இருந்து விடுவேன்.
0: எதிர்பார்த்து காத்திருக்கும் போது எதிர்பாராத பதில் கிடைக்கும் போது அதிர்ச்சியாக தான் இருக்கும், குழப்பமும் ஏமாற்றமும் வரும். நான் சொன்னதை சரியா புரிஞ்சுக்கொள்ளவில்லையே என்று நான் தவறாக நினைத்து மன அழுத்தத்திற்கு கூட ஆளாகி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி
1: சொல்லிருக்காங்க.
0: ஆமா,
1: என்ன
0: செய்வது அந்த நேரத்துல நமக்கு கோபம் தலைக்கேறும், வேறு ஏதாவது அசம்பாவிதம் நடக்கலாம். ஆகவே நாம் வாக்குவாதம் செய்யாமல் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்வது நல்லது. அப்புறம் அவர்களால் நான் தவறுதலா சொல்லிவிட்டேன், கோச்சுக்காதீங்க அப்படின்னு சொன்னா அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரவிச்சந்திரன் மயிலாடுதுறை.
1: அடுத்தது யார் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப கஷ்டமப்பா

0: காங்கேயம் படிவு ஸ்ரீ பூவராகவன்
1: சொல்லியிருக்காரு. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னு நினைக்கிறேன்.
0: ஸ்பெல்லிங் மிஸ்டேக்
1: அடுத்து இல்ல இல்ல, அவங்க ஒரு டைலாக் சொல்லியிருக்காங்க. காட்டுமன்னார் கோவில் டீ மடப்புறம் தோப்பு தெரு வேல்முருகன். நாம் ஒன்று சொன்னால் பதிலை மாற்றித்தான் இன்று பலர் சொல்கிறார்கள். ஏண்டா கேள்வி கேட்டோம் அப்படின்னு கேட்ட மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கும்.
0: சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வலங்கைமான் துரை அவர்கள் காதில் விழலைன்னா சாதாரணமாக இருக்கும், காது கேட்பதுனால சங்கடமாக இருக்கும். அதாவது காது கேட்க முடியாமல் இருக்காங்கல்ல, அவங்களும் சரியாக விழ முடியாது சில பேருக்கு, வயது முதிர்னா கூட அவங்க என்ன சாதாரணமாக இருக்கும், காது நல்லா கேட்பவர்கள் என்றால் சங்கடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து செந்தில் கண்ணன் பாருங்க, பேரலத்துலேருந்து நீங்கள் ஒன்று கேட்டு நான் ஒன்று சொல்லி கோபம் வரும் பிறகு மாறிவிடும், எப்படி அவர் பதில் சொல்கிற சைடுக்கு போயிட்டாரு. அடுத்து கொடிக்கால் பாளையம் ஷாவுல் ஹமீத் ராஜா, நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்லுவாங்க, இது யாருக்கு பொருந்தும், அதிகமாக கணவன் மனைவிக்கு தான் பொருந்தும். என்னத்தை சொல்றது, கேள்வி நல்லா தான் இருக்கு ஆனா பதில் தான்
0: பதில் தான் சொல்ல முடியல.
1: அதான் சிம்பாலிக்கா ஒரு ஒரு லைன்ல எங்க எப்படி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு.
0: சரி, நெய்விளக்கு எம்எஸ் தூயமணி, அடிக்கடி அதுபோல் வீட்டில் நடக்கும், மனைவியிடம் என்ன செய்வது, நாம் தான் கொஞ்சம் பொறுமை, அதாவது நடக்கும் மனைவியிடம்
1: சேர்த்து சொல்லி வச்சு வந்திருக்காங்க,
0: என்ன செய்வது, நாம் தான் கொஞ்சம் பொறுமையா மீண்டும் நான் சொன்னதையே திருப்பி சொல்ல வேண்டும், எவ்வளவு கஷ்டம் பாருங்க. அவரு ஒன்று சொல்ல வர அப்படியான அவங்களும் ஒன்று புரிஞ்சுக்குவாங்க, ஓ அப்பனா நீங்க என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா சரியா அப்படின்னு சொன்னதுக்கு
1: அப்ப திரும்பி சொல்லணும்,
0: திரும்பி அப்ப அது ஒரு வேர்த்தம் வேற ஒரு அர்த்தம் கொடுக்கும். இது மாதிரி அர்த்தம் மாறி மாறி கொடுக்க கொடுக்க அவர் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு சொல்லணும்.
1: கருத்து வேறுபாடு இருந்தாலும் அதை ஆரோக்கியமான விவாதமாக மாற்றினால் புதிய சிந்தனைகளும் நல்ல முடிவுகளும் உருவாகும். இவங்க பாருங்க பாசிட்டிவா சொல்லியிருக்காங்க. எனவே வேறுபட்ட பதில் வருவது தவறல்ல, அவற்றை புரிந்து கொண்டு மதிப்பதே நல்ல பண்பாகும். கரும்பாயிரம் கோட்டுச்சேரியிலேருந்து
0: அதெல்லாம் மாத்திரம் நல்லா இருக்கும், அதுதான் சரி, அதை வந்து நம்ம ஆரோக்கியமா எடுக்கணும். உடனே திருப்பி நம்பணும்
1: அந்த இடத்துல ஒரு நிதானம் வேணும் கண்டிப்பா, இவர் சொல்ற மாதிரி பாசிட்டிவா மாத்தணும்.
0: நம்ம இத பார்க்கணும் அப்படின்னா ஒரு முக்கியமான இடத்துல பார்க்கலாம். இந்த டிவில எல்லாம் பேசுறாங்கல்ல,
1: ஆமா
0: அப்ப பார்க்கலாம். அவரு ஒன்னு சொல்ல இவரு ஒன்னு சொல்ல கேக்குறவங்களுக்கு என்ன கேக்குறோம் தெரியாம போக கோமல் சரவணனுக்கு கோபம் தான் வருமா.
1: அடுத்து இருவருக்கும் காலை வணக்கம், என்ன இப்படி கேட்டுட்டீங்க, கோபம் வரும் சார், பொறுமையா போவான் இல்லைனா இறங்கி பட்டையை கிளப்புற மாதிரி ஆயிடும் சார்
0: அப்படின்னு
1: சொல்லிட்டு. ஆமா, புதுத்துறையிலேருந்து செல்வகுமார், அதனால செல்வகுமார்கிட்ட பார்த்து யாரும் மாத்திக்கிட்டு பேசுறாதீங்க.
0: நான் அந்த இடத்த விட்டு நகர்ந்து விடுவேன். சோமசுந்தர பிரபு.
1: அடுத்து யாருன்னா இவர்கள் கிட்ட ஏண்டா போய் சொல்றோம் அப்படின்னு தான் இருக்கும். இன்பமா இருந்தாலும் துன்பமா இருந்தாலும் நமக்குள்ளவே சொல்லிக்க வேண்டியதுதான் அப்படின்னு செல்வி பெத்திலேருந்து சொல்லியிருக்காங்க.
0: அடுத்தது பார்த்தீங்கன்னா, நாம் ஒன்று சொன்னால் வேறொரு பதில் வந்தா உண்மைதாங்க, அதனால சகிப்புத்தன்மை வந்தது எனக்கு. திருவாளபுத்தூர் கடங்கம் ஐங்கரன் தரணி.
1: பெரியவாசல் ஆரோக்கியதா செல்வமரை, நான் சிரித்துக்கொண்டே போய்விடுவேன், புரியாத மாதிரி சிலர் புரிந்த மாதிரி இருப்பார்கள், நாம் தான் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: வளர்த்தாமங்கள சம்பந்தம் பெருசாக எழுதியிருக்கிறார். பொதுவாக இது போன்ற குழப்பங்கள் வேலை செய்யும் இடத்தில் அதிகமாக நடக்கிறது. நாம் ஒன்று சொல்லிவிட்டு சொல்ல வந்து பார்த்தா வேறொன்று நடந்திருக்கும், கேட்டால் நீங்கள் இதுதான் கூறியதாக கருத்து வேறுபாடு நடக்கும். அவ்விடத்தில் மௌனம் காத்து நமக்கான வேலையை அன்பாக சொல்லி வாங்குவது சாலை சிறந்தது. கோவப்போட்டம் என்றால் எந்த வேலையும் நடக்காமல் பாழாகிவிடும், மனக்கசப்புகள் ஏற்படும், அதை தவிர்க்க நமது மௌனம் என்பது சிறந்த தீர்வாக இருக்கும். இப்போ இது இதில் ரொம்ப காமெடி என்னன்னா, சொன்னது தப்பாக பிரிஞ்சுட்டு நினைச்சிருக்கோம், ஆனால் அவர் என்ன செய்வார் அப்படின்னா, இல்லை இல்லை
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட் கோபால் வி டூத் பேஸ்ட்.

0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களின் உலங்கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேயர்களுக்கு கோபால் பல்படியின் உலங்கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: நேயர்களுக்கு திருவாரூர் சீமாட்டி சேல்ஸின் உலங்கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: வந்தாச்சு ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: நான் ஒன்று சொன்னா வேற ஒரு பதில் வந்தா எப்படி இருக்கும்? நிறைய இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, பேசின உடனே தப்பா ஒன்று சொல்லுவாங்க, உடனே கோவம் வந்து சண்டை வந்துடும். அதில் கடைசியில் அது தப்புன்னு தெரிஞ்சாலும் ஒத்துக்குவோம் அப்படின்னு நினப்பு இருக்க. நம்ம எப்படி
4: நம்ம ஃபஸ்ட்டு தப்புன்னு சொல்லிட்டோம், அதுலேயே தான் இருக்கணும். நீங்கள் சொன்ன
0: அதே மாதிரி சொன்னவனும் தப்பாக பதில் வந்துச்சுன்னா சரி, அவரோட புரிதல் தன்மை அவ்வளோதான் அப்படின்னு. அது என்ன அச்சிடப்பட்ட கல்வெட்டு இல்லை சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு விட மாட்டார். அது எப்படி
4: அப்படி இருந்துட்டா எல்லாருமே மகானாயிடுவாங்க தெரியுமா? ஆமா, ஒரு சுவாரஸ்யமே இல்லாம போயிடும்.

0: அதனால தான் இப்படி தவறாக புரிஞ்சிக்கிறது, வேற ஒரு பதில் சொல்கிறது, அங்கே ஆமாம் போ அப்படின்னு சொல்லி நகர்ந்து போகிறதும் இருக்குது, அதே நேரத்தில் எதிர்த்து சண்டை போடுறதும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு வெரைட்டி ஆஃப் பீப்புள்ஸ் இருந்தால் தான் வந்து
1: நல்லாயிருக்கும்.
0: ஆமாம்,
1: கலர்ஃபுல்லாக. திருமலஸ்தான வீரசுந்தரி, கேட்கும் கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்ல மழுப்பும் போது என்ன சுண்டாக மாட்டாங்கன்னு பதில் சொல்லிட்டு போயிட்டு
0: இருக்க
1: அப்படின்னு கேட்கல, என்ன சுண்டாக பண்ண பதில் சொல்லிட்டு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். திருமலஸ்தான வீரசுந்தரி சொல்லிட்டாங்க.
0: அடுத்து கார்த்திகேசன் அவங்க அகரகொந்த கிளைந்து சூழ்நிலையை பொறுத்து எதிர்வினை ஆற்றுவோம். அவர் ஃபர்ஸ்ட் சூழ்நிலை என்னன்னு பார்த்துப்பாரு, அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவாராம்.
1: அவர் சொன்னார் இல்ல, திரும்ப திரும்ப பேசுற, என்ன திரும்ப திரும்ப பேசுற அப்படின்னு சொல்லுவாரு வடிவேல். சரியா காமெடி பாருங்க, புரியும்.
0: அப்படியா? அடுத்து அவருக்கான வித்யா வீரமணி, கண்டிப்பா கோபம் தான் வரும், எது கேட்டேனோ அதுக்கு மட்டும் பதில் சொன்னா போதும் அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்ட்டு இருக்காங்க.
1: கடலூர் துறைமுகம் சுரேஷ் அதே காமெடியை சொல்லியிருக்கிற நினைவுபடுத்தியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மங்கை நல்லூர் ராமதாஸ், எதிர்பார்த்த பதில் தான் வர வேண்டும் என்று எதிர்பார்த்தால் தானே கோபம் வரும், மீண்டும் சொல்லி புரிய வைக்கலாமே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
0: குத்தாலம் தோப்பு திரு சிவசுப்பிரமணியம், நான் ஒன்று சொன்னால் வேறொரு பதில் வந்தால் கோபம் தான் வரும், இவரும் பாருங்க ஒரு ரோஸ் ஒன்று போட்டிருக்காரு
1: பார்த்தீங்களா. கடம்போடு வாழ்வு சி நல்ல பெருமாள், நன்றி மட்டும் போட்டிருக்காரு
0: இந்த தலைப்பு கொடுத்ததுக்காக இருக்கும்.
1: நன்றி. வேண்டுபாளையம் நாகராஜன், முதல்ல நான் சொல்றதை கேட்டு புரிஞ்சு பேசுங்க சார் அப்படின்னு சொல்லுவேன், அதையும் கேட்கலாம் சார்னு போயிடுவேன், அவ்வளவுதான், போய் நின்றுகிட்டே சண்டை போட்டுக்கிட்டு.
0: ஆமா, எதுக்கு தேவையில்லாம நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு, புரிஞ்சா பேசுவோம் அடுத்தது தொடர்ந்து, புரியலையா விட்டுட்டு போயிட்டே இருக்கும்,
1: போயிட்டே இருக்க வேண்டியது. ஆனா இப்ப அப்படி போக முடியாது,
0: இப்ப பேசிதான் அவன், இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு. அருண் இலக்கியா திருக்கொல்லிக்காடு, கோபம் தான் வரும், அவங்களுக்கு தெரிந்தது அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சுக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருக்கணபுரம் ஆனந்த், நோட்டீஸ் அடிக்க நான் 100 ரூபாய் தர்றேன் என்று சொல்லியிருந்தேன், ஆனா அவர் 100 ரூபாய் தருவதா சொன்ன என்று சொல்லி வாங்கி கொண்டார். என்னது? ஆனா அவர் 400, எப்படி நான் 100 ரூபாய் தரேன், நான் 100 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்னாரா 400 ரூபாய் தரேன்னு சொன்னீங்க,
1: நல்லா இருக்கு
0: அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சு 400 ரூபாய் வாங்கியிருக்காரு.
1: பாத்தீங்களா,
0: நல்ல ஐடியாவா இருக்கு.
1: நேரில் நினைவிற்கு இன்று காலை 10:30 ஆலய விழா, நாகப்பட்டினம் மாவட்டம் அஞ்சுக்குள்ளை அருள்மிகு வெற்றிவேலாயுத சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை கேட்கலாம். இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உருவும், காரைக்கால் மாவட்டம் குமரக்குடி கிராமத்திலிருந்து நேரில் மத்தியில் நேரலையாக அரிசியுடன் உலாவரும் ஊரும் உணவும். பாயிண்ட் டு பாயிண்ட்ல நேரில் ரொம்ப அழகாக கருத்து சொல்லிருக்காங்க இல்லையா. புறவச்சேரி பிரியா கண்ணன் அனுப்பியிருக்காங்க, நான் ஒன்று சொன்னால் கணவர் ஒன்று சொல்லுவார், கோபம் அதிகம் வரும், உடனே நான் கோபத்தை குறைப்பதற்கு சமையல் கட்டுக்கு சென்று சூடாக ஒரு காஃபி போட்டு குடித்து விட்டு அமர்ந்து விடுவேன். நாங்களும் நினச்சேன் காஃபி உடனே கொடுத்துட்டு அமர்ந்துடுவார் அப்படின்னு. சரி, எங்கே சித்தின்னு போடுவார், நாய் கடிச்சிருங்க அவங்களுக்கு காதுக்கே காது, நான் ஊசி போடணும்னு சொன்னால் அது மாத்திரையான்னு கேட்குறாங்க, கடிப்பட்ட பொண்ணு மாத்திரை வாங்க போகணுமான்னு கேட்குறாங்க, நான் ஒன்று சொல்ல போய் அவங்க ஒன்று சொல்ல போய் ஒரே டென்ஷன் போங்க கார்த்திகேயன் பூந்தோட்டத்துலேருந்து. அது மாதிரி டாக்டர்கிட்ட சொல்லும்போது டாக்டர் ஒன்று சொல்லுவார், இவங்க ஒரு பதட்டத்தில் கேட்பாங்க, இப்போ டாக்டர் பதட்டமாகறாங்கல்ல, நம்மள மாதிரி தான் எல்லாரும் அப்படின்னு நினைக்க போகிறதா, ஒரு பயந்துக்கிட்டே கேட்பாங்க, அவர் சொல்லிட்டே இருப்பார், இவங்க பதட்டத்தில் பாதி மறந்துடுவாங்க, வீட்டுக்கு வந்தோம் ஞாபகம் வரும்,
0: வேற மாதிரி மாற்றி செஞ்சிடுறது
1: உடனே போய் மெடிக்கலில் கூட கேட்கலாம்ல, சார் எப்படி இருக்குன்னு கேட்கையும் தயக்கம், ஏதோ ஒன்று சாப்பிட்டா ஏதோ தீப தினமும் நல்லா ஆயிடுதுன்னு வச்சுக்கங்களேன், இருந்தாலும் அதில் ஒரு எச்சரிக்கை.
0: அதாவது இப்போ ஒரு டாக்டர் ஒத்தனம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறோம், ஆனால் என்ன ஒத்தனம் அப்படின்னு நமக்கு வெளியில் டவுட் வரும், ஐஸாக இருக்குமா இல்லை ஹாட் வாட்டராக இருக்குமா என்னன்னு கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு.
1: சில டாக்டர் என்ன பண்ணுவாங்க, தெளிவாக சொல்லணுங்கிறதுக்காக சொல்லுவாங்க, அவங்க படுற பாடு இருக்கு பாருங்க, பேசாத டாக்டர் பேசாமல் இருப்பாங்க, நல்லா பேச திருப்பி திருப்பி கேட்பாங்க, சொல்ல ஒன்றும் புரிஞ்சுக்க சார், அந்த ஜுரம் வந்துட்டுனா நீங்கள் வந்து பச்சை தண்ணியில் நினைச்ச அந்த துணியை அப்படியே போடுங்கண்ணா, சார் சுடுதண்ணில் நினைச்சா கூட சார் பச்சை தண்ணி சளி பிடிக்காது சார் திருப்பி அவட்டே கேட்பாங்க. அப்புறம் ஒன்று ஒன்றா கேட்டு கேட்டு ஒரு பேஷண்ட்டுக்கு 1 மணி நேரம் எடுத்து அதோட வீட்டுக்கு போகிறது மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்க நாகூர்லேருந்து காமிலா பர்வீன், சார் நான் நாகப்பட்டினத்தில் ஒரு ஹோட்டல் பேரை சொல்லி அது எங்கே இருக்கிறது என்று நபரிடம் கேட்டபோது அந்த இருக்கிற இடத்துல தான் இருக்கிற என்று பதில் சொன்னார், எனக்கு சிரிப்பு வந்து விட்டது. எப்படி இது நல்லா இருக்குல்ல,
0: நல்லா இருக்கு,
1: இருக்கிற இடத்துல தான் இருக்கு அப்படின்னு
0: போய் தேடி பாருங்க,
1: போய் தேடி பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கிறது, எப்பயுமே நாம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா கேட்கணும்,
0: இல்லை கேட்குறது கொஞ்சம் கரெக்ட்.

0: கேட்கணும்.
1: அது மாதிரி அவசரப்பட்டு முடிவெடுக்கிறதுக்கு பாருங்க, அதில் இதில் நிறைய பார்க்கலாம். ஏன்னா ஏதாவது அவங்களா முடிவு பண்ணி அவங்களே பதில் சொல்லி நீங்கள் சொல்ல வரதுக்கு முடி இவங்களே ஒரு முடிவு எடுத்து வச்சுக்குவாங்க. நீங்கள் இதை தானே சொல்ல வரீங்கன்னு இவங்களே நினச்சிக்கிட்டு அது வேற ஒரு அர்த்தமாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக கேட்டு.
0: சில பேர் கற்பனையில் இருப்பாங்க, இவங்க இதுதான் வந்து சொல்லியிருப்பாங்க, இவங்க சொல்லியிருப்பாங்க, இப்படி சொல்றதுக்கு தான் அங்கே போறாங்க
1: அப்படின்னு. இது வேற மாதிரி,
0: அவங்க வேற எதுக்கோ போயிட்டு இருப்பாங்க. அதை வந்து அதோட மட்டும் இல்லாம இந்த பக்கமா கூப்பிட்டு 10 பேர்கிட்ட சொல்றது, இங்க பாருங்க அவங்க அங்க போறாங்கல்ல, இதுக்கு தான் போனாங்க, இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி மாத்தி.
1: அடுத்த நாள் எதிர்பாராம வந்துச்சு, காக்கா உட்கார பணமா வந்துன்னு வச்சுங்களேன், நான் சொல்லல, நேற்று
0: சொன்னா
1: அது ஒரு ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க, அதாவது நம்ம எதிரி சரியா நம்மளுடைய வாதத்தை புரிஞ்சுக்காதப்ப. இரண்டாவது, அதுக்கு சரியான பதில் இல்ல, ஒருத்தர் தப்பு செஞ்சாரு, அந்த தப்புக்கு தன்னை வந்து நல்லவனாக நிரூபிச்சு காட்டிகிட்டே இருக்கும் பழக்கப்பட்டு என்ன செய்வார்னா எதிர்வாதமா தப்பு தப்பா சொல்லுவார். அதான் நான் முதல்ல
0: சொன்னேன்ல,
1: பல விவாதங்கள்ல அதை பார்க்கலாம். அப்படி இல்லாம ஒரு ஜெனியூனா
0: இல்ல, அதுக்கு ரொம்ப ஹோம்வொர்க் பண்ணனும், கஷ்டப்படணும்
1: ஜெனியூனா இருக்கிறதுக்கு.
0: இல்ல இல்ல, நீங்க சொன்னீங்க அந்த மாத்தி மாத்தி அந்த தவற வந்து கடைசி வரைக்கும் எடுத்துட்டு
1: போறது, அது ஒரு டாக்டிக்ஸ்னு கூட சொல்லலாம் இல்ல. அது ஒரு
0: அதுக்கு ஆமா நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படி ஒரே வார்த்தையில முடிஞ்சிட்டு நம்ம வேலைய பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம்.
1: அப்படி இருந்தோம்னா ஒரு ஆரோக்கியமா இருக்கும், கேக்குறவங்க அல்லது நம்மோடு பழகுறவங்களுக்கு கூட அது நல்ல வழிகாட்டுதலா இருக்கும். ஓ, நம்மளும் இப்படி தான் இருக்கணுமோ. ஒருத்தர் என்ன பண்ணார்னா, இல்லை இல்லை அது என்னுடைய தப்பு தான், அது நான் தான் பண்ணியிருக்கணும். ஒரு பெரிய மனிதர், பெரிய மனிதர் வயதில் சொல்கிறேன். அப்படிங்கும்பொழுது ஒரு சின்ன பையனுக்கு எப்படி இருக்கும், அவன் நம்மளும் அப்படி தான் வரணும் அப்படின்னு இருக்கும் இல்லையா.
0: இல்லை, மனிதர்களுக்கு வந்து இந்த மாதிரி சில குணங்கள் இருக்க தான் செய்யும், அதாவது சின்ன வயசில் வந்து இருக்கும், ஐயோ நம்ம மேலே தப்புன்னு சொல்லிடக்கூடாது, நம்ம அதை எப்படியாவது நிரூபிக்கணும், அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். போக போக நிறைய பக்குவப்படுத்துவாங்க. ஆமாம், வயது ஆக ஆக அதை வந்து அக்செப்ட் பண்ணி, ஆமாம் நான் தான் என் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்கிற ஒரு மனநிலை வந்து போக போக தான் வரும்.
1: ரிவர்ஸ் ஆகிடுது, சின்ன பையனை கூட ஐயே அது என்னோட தப்பு தான்
0: சொல்லி
1: வயசில் போகிறவங்க எப்படி இவ்வளவு வயசுல இப்படி சொல்றதா அப்படின்னு மாத்தி.
0: நம்ம பேர் என்ன வருது, இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு வாங்கின பேர் எல்லாம் என்னத்துக்கு ஆகிறது.
1: ஆனா அவருக்கு இன்னொன்னு தெரியாது, அதுக்கு அப்புறம் அவருக்கு பேரே மாறும், அவர் செஞ்ச தப்ப ஒத்துக்க மாட்டாரு, அதுக்கு ஏதாச்சும் ஒரு சால்சா
0: சொல்லுவாரு.

0: இது காற்றில் தவிழும் காவிய மூடம் காரைக்கால் பண்பலை 100.3.
1: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
2: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நிறைய நேர்கள் என்கிட்ட கேட்குற கேள்வி, என் முதுகு தண்டை நான் எப்படி சார் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது, என்னோட கழுத்து எலும்பு நான் எப்படி ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது. ஸோ இது காமனாக நம்ம நேர்கள்கிட்ட என்கிட்ட இருந்து வர கேள்வி இந்த மாதிரி இருக்குது, இந்த கேள்வி கேட்குறாங்க. ஸோ காமனாக நம்ம முதுகு தண்டை எப்படி வலுவாக வச்சுக்கணும் அப்படின்னா, மெயின் வந்து ஒன்று வந்து நம்மளோட உடல் பருமனுங்க, வெயிட்டை ஜாஸ்தி பண்ணக்கூடாது. ஸோ வெயிட் ஜாஸ்தி ஆகும்போது என்ன ஆகுனா, ஸ்பைனுக்கு போகிற அழுத்தம் ஜாஸ்தி ஆகும்போது வலி நமக்கு கண்டிப்பாக அதில் வலி ஜாஸ்தி ஆகும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அடுத்தது உணவு வகைகள். உணவு வகையில் வந்து நம்ம கொலஸ்ட்ரால் ரிச் ஃபுட், அதாவது எண்ணெய் பொருட்கள் ஜாஸ்தி எடுக்காமல், ஸோ போன் ஸ்ட்ரென்தன் ஆகிற மாதிரி பால், ஸோ இந்த ஸ்வீட்லாம் கம்மி பண்ணிவிட்டு பால், இந்த சோயா ப்ராடக்ட்ஸு, ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு இந்த மாதிரிலாம் எடுத்தோன்னா இன்னும் கொஞ்சம் தசையும் வலுவாகும், ப்ளஸ் வந்து இந்த போனுமே ஸ்ட்ரென்த் ஆகும். இன்னும் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா, நம்மளோட எக்ஸசைஸுங்க. ஸோ முதுகுத்தண்டுக்கு வந்து எக்ஸசைஸுங்கிறது ரொம்ப முக்கியம். சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையான அந்த கல்லெல்லாம் உடச்சிட்டு கல்லெல்லாம் தூக்குவாங்க, அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ வெயிட்டு தூக்கியும் பார்த்திங்கன்னா வலியே இருக்காது, முதுகு வலியெலாம் இருக்காது. நம்ம சாதாரணமாக போயிட்டு சின்ன கல்லை திருப்பி தான் போட்டிருப்போம், பார்த்திங்கன்னா நம்ம முதுகு பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் ஃபுல்லாக படுத்து கிடப்போம். அது என்ன ரீசன்னா, அவங்களோட வேலைக்கு ஏற்ற அளவுக்கு அவங்களோட சின்ன வயசுலேருந்து பண்ணி அது கரெக்டாக டியூன் ஆகி மசிலோட ஸ்ட்ரென்த் வந்து அந்தளவுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஆனால் நம்ம அந்த வேலையை செய்யும்போது ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணாமல், நம்ம இதெல்லாம் பண்ணாமல் நார்மலாக சும்மா படுத்துருக்குறோம், அப்படியே ஜாலியாக எந்த வேலையும் பெருசாக இல்லாமல் உட்காந்துட்டு செய்கிற வேலை மட்டும் பண்ணுறோம், அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா நமக்கு வந்து பின்னாடி முதுகுத்தண்டில் இருக்க மசில்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வீக் ஆயிரும். அதுக்கு வந்து ரெகுலராகவே நம்ம கரெக்டான எக்ஸசைஸ் பண்ணணும். இப்போ கழுத்துலாமே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அந்த கழுத்து சிஸ்டமில் ஒரே பொசிஷனில் உட்காந்துருக்கனால நெக் பெயின்னு நிறைய எங்கேஜ் இந்த ஐடியில் இருக்கவங்க, ஸோ அந்த கேஷியர்ஸ் இந்த மாதிரி ஜாபில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் வராங்க. ஸோ இந்த மாதிரி கழுத்து வலியோடு வராங்க. அவங்களும் ஒரே அட்வைஸ் என்னென்னா, ஒரே பொசிஷனில் ஒரு ஹாஃப் அன் அவருக்கு மேலே உட்காராதீங்க. இப்போ உட்காரிங்கன்னா எந்திரிச்சு ஒரு சுற்று அப்படியே நடந்துட்டு திரும்ப அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது. ஸோ அதே மாதிரி மார்னிங் எந்திரிச்சோடனே பெட்லி எக்ஸசைஸ் பண்ணும். இப்போ ரெகுலராக ஸ்டார்டிங்கில் எனக்கே நெக் பெயின் வர ஆரம்பிச்சிது. ஸோ அதுக்கப்புறம் நான் ரெகுலராக யூஸ்வலாக எக்ஸசைஸ் பண்ணுறது மாதிரி நெக் எக்ஸசைஸ் தனியாக எந்திரிச்சோடனே பண்ணதுக்கப்புறம் அந்த பெயினே பார்த்திங்கன்னா நல்லா செட்டில் ஆயிடுச்சு. ஸோ நெக் எக்ஸசைஸுங்கிறது ரொம்ப முக்கியமானது. இன்னொன்று பெருசாக அந்த சுளுக்கு எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே பண்ணாதீங்க. அது பண்ணிங்கன்னா இன்னும் பிரச்சனையை அதிகம் தான் படுத்தும். ஸோ அதுவும் இல்லாமல் சில பேர்த்துக்கு பார்த்தோம்னா எதுவுமே பண்ணாமல் வலி இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ தசையோட வலி இந்த மாதிரி இருக்குன்னா அதெல்லாம் ஒரு வாரம் இருக்கலாம், ரெண்டு வாரம் இருக்கலாம். இதுவே மாதக்கணக்கில் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குன்னா அப்படின்னா உள்ளே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஸோ டெஃபினட்டாக அது வந்து நம்ம வந்து போய் மருத்துவர் அணுகி அது என்ன மாதிரி பிரச்சனையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக அவர்கிட்ட அந்த ஆலோசனை வாங்கி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக முதுகு வலியோ இடுப்பு வலியோ இது எல்லாத்தையுமே வராமல் தவிர்த்துக்கலாம். மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, 95 85 95 55 88. இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.
0: வான் முழுதும் தேன் துளிகள், இது வற்றாத ஜீவநதி. கரைக்கல் பண்பலை 100.3.

0: இது திரை இசை.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
4: கோபால் பல் பொடி.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: தித்திக்க மொழி பேசி தவிட்டாமல் சுவை கூட்டும் திரை இசை. திரை இசையில் முதலாக ஒழிக்கிறது வருஷமலா வசந்தம் படத்தில் இருந்து பாடல்.
5: ரொம்ப நன்றி டாக்டர்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட் கோபால் வி டூத் பேஸ்ட்.

0: நேரலை நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய்வாழ். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் உங்கள் கடை. தரமான தார்ப்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 கரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்களியான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். நிகழ்ச்சி வழங்குவோர் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் மங்களியான். எப்பொழுது விற்பனையில் மங்களியான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை உள்ள மங்களியான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை. காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் நமது. இந்நிகழ்ச்சி வழங்குவோர் உங்கள் கடை. தார்ப்பாய்கள் கிரீடெட் ஓஸ் நரம்பு வேலைகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: நாளேஷ் அனைத்தையும் வழங்குவோம். விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரியம் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: நாளேஷ் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகை. தங்க நாயகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: வெள்ளிக்கும் கிராமுக்கு ரூபாய் 7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
0: திரையில் எடுத்து வருகிறது தாஜ்மஹால் படத்தில் இருந்து பாடல்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
4: கோபால் பல்படி
5: நேர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உலகணிந்த நல் வாழ்த்துக்கள்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளி.

0: நேர்களுக்கு திருவாரூர் சீமா டிஸ்கஷன் உலங்கணிந்த நல் வாழ்த்துக்கள்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
0: திரையசீல் நடித்து வருகிறது கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் படத்தில் இருந்து பாடல்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: தித்திக்க மொழி பேசித்து விட்டாமல் சுவைகுட்டும் திரை இசையில் நிறைவாக ஒலிக்கிறது அருள் படத்திலிருந்து பாடல்.

0: நேரம் 10:30. நேயர்கள் கேட்கவிருப்பது மஞ்சக்குள்ளை டிஎல்ஆர் ருக்மணி ஹாஸ்பிட்டல், மஞ்சக்குள்ளை குமரன் ஹைஸ்கூல், நாகப்பட்டினம் டிஎல்ஆர் லட்சுமி நாராயணபத்தர் ஜுவல்லரியின் ஆலய உலா. நாகப்பட்டினம் மாவட்டம் மஞ்சக்குள்ளை அருள்மிகு வெற்றிவேலாயுத சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை நிகழ்ச்சி வழங்குவோர் மஞ்சக்குள்ளை டிஆர் ருக்மணி மருத்துவமனை.
1: மஞ்சக்கொள்ளை ருக்மணி மருத்துவமனை அனைத்து மருத்துவத்துறை சார்ந்த சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் வருகை தருகின்றனர். மஞ்சக்கொள்ளை குமரன் கோவில் கும்பாபிஷேகம் காண வருகை தரும் பக்தர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். மஞ்சக்கொள்ளை ருக்மணி மருத்துவமனை அனைத்து மருத்துவத்துறை சார்ந்த சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் வருகை தருகின்றனர். 24 மணி நேர அவசர சிகிச்சை பிரிவு செயல்படுகிறது. உங்கள் டிஎல்ஆர் ருக்மணி மருத்துவமனை மஞ்சக்கொள்ளை. மஞ்சக்கொள்ளை குமரன் கோவில் கும்பாபிஷேகம் காண வருகை தரும் பக்தர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். மஞ்சக்கொள்ளை ருக்மணி மருத்துவமனை அனைத்து மருத்துவத்துறை சார்ந்த சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் வருகை தருகின்றனர். 24 மணி நேர அவசர சிகிச்சை பிரிவு செயல்படுகிறது. உங்கள் டிஎல்ஆர் ருக்மணி மருத்துவமனை மஞ்சக்கொள்ளை.
0: மேலமனி வழங்குவோர் மஞ்சக்குள்ளை குமரன் ஹைஸ்கூல்.
1: 100 ஆண்டுகளை கடந்து கல்வி சேவையில் மஞ்சக்குள்ளை குமரன் கல்வி நிறுவனங்கள். மஞ்சக்குள்ளை குமரன் கோவில் கும்பாபிஷேகம் காண

0: வருகை தரும் பக்தர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். நூற்றாண்டுகளை கடந்து கல்வி சேவையில் மஞ்சக்கொள்ளை குமரன் கல்வி நிறுவனங்கள், குமரன் நடுநிலைப்பள்ளி, குமரன் உயர்நிலைப்பள்ளி, மஞ்சக்கொள்ளை, மஞ்சக்கொள்ளை குமரன் கோவில் கும்பாபிஷேகம் காண வருகை தரும் பக்தர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். நூற்றாண்டுகளை கடந்து கல்வி சேவையில் மஞ்சக்கொள்ளை குமரன் கல்வி நிறுவனங்கள், குமரன் நடுநிலைப்பள்ளி, குமரன் உயர்நிலைப்பள்ளி, மஞ்சக்கொள்ளை.
1: மேலும் நிகழ்ச்சி நாகப்பட்டினம் டிஎல்ஆர் லட்சுமி நாராயண பத்தர் ஜுவல்லரி.
2: குறைந்த சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க டிஎல்ஆர் லட்சுமி நாராயணன் ஜுவல்லரி நாகப்பட்டினம்.
3: நாகையின் நம்பிக்கைக்குரிய நகை மாளிகை டிஎல்ஆர் லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி.
2: குறைந்த சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க டிஎல்ஆர் லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி நாணயக்கார தெரு நாகப்பட்டினம்.
3: நாகையின் நம்பிக்கைக்குரிய நகை மாளிகை டிஎல்ஆர் லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி.
2: குறைந்த சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க டிஎல்ஆர் லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி நாணயக்கார தெரு நாகப்பட்டினம்.
3: நாகையின் நம்பிக்கைக்குரிய நகை மாளிகை டிஎல்ஆர் லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி.
2: குறைந்த சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க டிஎல்ஆர் லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி நாணயக்கார தெரு நாகப்பட்டினம்.
1: நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் ஆலய உலா. நாகப்பட்டினம் மாவட்டம் மஞ்சக்கொள்ளி அருள்மிகு வெற்றிவேலாயுத சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை. வர்ணனையாளர் மஞ்சக்கொள்ளை எஸ் பாலசுப்பிரமணியன் அவர்கள். வாருங்கள் நேயர்களே, மஞ்சக்கொள்ளைக்கு செல்வோம்.
4: உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி புழம்பதோர் மேனியாக கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பனிரெண்டும் கொண்டு ஒரு திருமுருகன் வந்த அங்கு புதித்தனன் உலகம் ஐய எல்லாம் அல்ல கருணை வல்லலாம் குமரன் குடிகொண்டிருக்கும் ஆறு படை வீடுகளைப் போலவே சோழவள நாட்டில் சிவராஜதானியாம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்துள்ள முருகன் தலங்களில் தனிச்சிறப்பு வாய்ந்த மஞ்சக்கொள்ளையில் எழுந்து அருளி அருள்பாலிக்கும் வள்ளி தெய்வானையுடனாகிய அருள்மிகு வெற்றி வேலாயுத சுவாமி மற்றும் அருள்மிகு ஞானவள்ளி உடனுரை ஞானலிங்க பெருமான் ஆலயத்திலிருந்து மகா கும்பாபிஷேக வர்ணனையை தொடங்குகின்றோம். ஆம் நேயர்களே, திரும்பிய திசையெங்கும் சிறு கோயில்களாகவே அமைந்திருக்கும் பெருமைமிகு சிறப்புக்குரியது நமது சோழவள நாடு. அத்தகைய சோழவள நாட்டில் நாகப்பட்டினத்திலிருந்து திருவாரூர் செல்லும் சாலையில் நாகப்பட்டினத்திற்கும் சிக்கலுக்கும் இடையே சாலையை ஒட்டி அமைந்துள்ளது இந்த முருகன் கோயில். இந்த ஆலயம் 200 ஆண்டுகளுக்கு முன்பு மிக சிறப்பாக வடிவமைக்கப்பட்டு எழுந்தருள பெற்றது. முருகப்பெருமானின் போர்ப்படை தளபதியாகிய வீரவாகு முதலாகிய நவ வீரர்களின் மரபில் வந்த செங்குந்தர்களால் கட்டி எழுப்பப்பட்டு பராமரிக்கப்பட்டு வரக்கூடிய இந்த ஆலயம் 14 ஆண்டுகளுக்கு பிறகு வெகு சிறப்பாக திருப்பணிகள் செய்விக்கப்பட்டு பஞ்சவர்ணம் தீட்டப்பெற்று 6 கால யாகசாலை பூஜைகள் செய்விக்கப்பட்டு இதோ இன்னும் சில மணித்துளிகளில் அஷ்டபந்தன தீரணோத்தாரண கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. நேயர்களே, மிக சிறப்பாக இன்று காலை 6வது கால யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்று பூர்ணாகுதி நிறைவேற்று தற்பொழுது கடங்கள் புறப்பட்டு வல்லாரி வாசிக்க மிக சிறப்பாக புறப்பட்டு இதோ ஆலயத்தை பலம் வந்து கொண்டிருக்கின்றது. தற்பொழுது சிவாச்சாரியார் பெருமக்கள் கோபுர கலசங்களில் நின்று கொண்டு அங்கு பூர்வாங்க பூஜைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். சரியாக 10:40 மணி என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இங்கே கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. பட்டிலார் பற்றுகின்ற பரம்பொருள் யாதோ எண்ணில் கட்டிலார் காணமாட்டார் கடவுள் தன் அடியாகும் மட்டையாம் அறிய வேண்டா மஞ்சள் ஆரண்யம் ஏவும் வெற்றி வேளவரே நமக்கு நெய்கதி அளிக்கும் தெய்வம் என்று இந்த ஆலயத்தின் தலபுராணம் கூறுகின்றது. மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய மூன்று வகை சிறப்புகளையும் அமைய பெற்றது ஒரு ஆலயத்தின் பெருமைக்கு உரிய அமைப்புகள். இந்த ஆலயத்தில் வள்ளி தெய்வானை உடனாய விஜய வேலாயுத பெருமான் பஞ்சமூர்த்திகள் தியாகேசர் நடராஜ பெருமான் பொய்யாதவி நாயகர் மகாலட்சுமி நால்வர் மூர்த்திகள் சமயக்குறவர்கள் சந்தான

போறவர்கள் துர்க்கை, தட்சிணாமூர்த்தி, சூரிய சந்திரர், பைரவர், நவகிரக சன்னிதி, சண்டீசர் என எல்லா வகையான மூர்த்திகளையும் இந்த ஆலயத்தை அமைத்து மூர்த்தியால் பெருமையும் குங்குமாரண்யம் ஹரித்ரவணம் எனும் பெயர்களுடன் மஞ்சக்கொள்ளை என்னும் இந்த சித்தூரில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ள தலமாகிய பெருமையும் ஞான தீர்த்தம், அக்னி தீர்த்தம் என தீர்த்தங்கள் சூழப்பெற்ற பெருமையும் உடையது இக்கோவில். ஏழு கோபுரங்கள் அமையப்பட்டுள்ள கிழக்கு நோக்கிய ராஜகோபுரம் வெற்றிவேலாயுத சுவாமியின் கோபுரம், ஞானலிங்க சுவாமியினுடைய கோபுரம், ஞானவல்லி தாயாருடைய கோபுரம், நடராஜர் விமான கோபுரம், தியாகராஜர் மற்றும் உற்சவமூர்த்திகளுக்குரிய கோபுரம், விநாயகர் கோபுரம், தட்சிணாமூர்த்தி கோபுரம், ஜமதக்னி முனிவருடைய கோபுரம், லட்சுமி கோபுரம், துர்க்கை கோபுரம், சண்டீசர் கோபுரம் என அமைந்து அதோடு தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய ராஜகோபுரமும் மிக சிறப்பாக அமைய பெற்றிருக்கக்கூடியது இந்த ஆலயம். இங்கே இன்னும் சிறிது நேரத்தில் இதோ புண்ணிய நீர் நிரம்பி கலசத்திலிருந்து கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கக்கூடிய காட்சியை பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சிறப்பாக நடைபெறக்கூடிய இந்த கும்பாபிஷேகத்திலே இத்தலத்தினுடைய சிறப்புகள் பற்றிய குறிப்புகள் திருவாரூர் ஆலயத்தின் வடமொழி தலபுராணத்தில் சிறப்பாக கூறப்பட்டுள்ளது. அந்த வகையிலே இங்கு எழுந்தருளியுள்ள ஞானவல்லியுடனாகிய ஞானலிங்கேஸ்வரரை வழிபட்டு பெருமை பெற்றவர்களுடைய வரலாறு பற்றி இந்த ஆலயத்தினுடைய தல வரலாறு எடுத்து கூறுகிறது. நந்திகேஸ்வர சுவாமிகள் சம்பர முனிவரிடத்து இந்த தலத்தின் பெருமையை கூறுவதாக தொடங்கி இந்த தலபுராணம் விரிவடைகிறது. ஜமதக்னி முனிவர் பெண் மீது கொண்ட மோகத்தால் ஏற்பட்ட எண்ணத்தின் காரணமாக பாவத்தை தீர்த்தருள வேண்டும் என்று சிவபெருமானிடம் வேண்டுகின்றார். சிவபெருமானுடைய திருவருளால் சரஸ்வதி தேவியார் அசரீரி மொழியாக திருவாரூருக்கு கிழக்கில் இலங்கை காடாகிய கீழ்வேலூரில் வியாசர் வழிபட்ட வியாசலிங்கத்தையும் வசிஷ்டர் காமதேனுவின் பாலை காய்ச்சி எடுத்த வெண்ணையால் செய்யப்பட்ட எண்ணெய் பெருமான் ஆலயத்திற்கு கிழக்கு பொருள் வைத்த சேரியில் ரத்தனலிங்கம் உள்ளது. இந்த தலங்களை எல்லாம் வழிபட்டு அதற்கும் கிழக்கே அமைந்துள்ள அதாவது ரத்தனலிங்கத்திற்கு ஈசியாங்கிய திட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஞானலிங்கேஸ்வரர் எழுந்தருளி இருக்கின்றார். அந்த ஞானலிங்கேஸ்வர மூர்த்தியை நீ வழிபடுவானேயானால் உனக்கு இருக்கக்கூடிய எல்லா பாவங்களும் நீங்கும், தரிசித்தால் சமஸ்தியும் உண்டாகும், இதயத்தில் தியானித்தால் அஷ்ட ஐஸ்வர்யமும் அதி சீக்கிரம் கிட்டும், அர்ச்சனை செய்தால் மோட்சம் கிட்டும், சந்தேகமே இல்லை, சர்வ உயிர்களுக்கும் பிராணாபிரதிஷ்டை செய்து பிராணவாயு ரூபமாய் விளங்கும் ஞான ஆனந்த சொரூபியாக அம்மை ஞானலிங்கமாக விளங்குகின்றார். அப்படிப்பட்ட அங்கே சென்று வழிபட்டால் உன்னுடைய பாவங்கள் உன்னை விட்டு நீங்கும் என்று சரஸ்வதி தேவியானவள் கூறுகின்றார். இதோ இங்கே மிக அழகாக கோபுரத்திற்கு மாலை அணிவிக்கப்பட இருக்கின்றது. அந்த மாலை அணிவிக்கப்பட்டவுடன் இங்கே முடமுழுக்கு நிகழ இருக்கின்றது. பெரியோர்களே, இங்கு இருக்கக்கூடிய சிவனேய செல்வர்களே, பேரன்புக்குரிய முருக பக்தர்களே, இங்கே முருக பெருமாவுக்குரிய கும்பாபிஷேகத்திற்குரிய ஏற்பாடுகளை நம்முடைய சிவாச்சாரியார் பெருமக்கள் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். தற்பொழுது கும்பாபிஷேகத்திற்கு முன்னதாக கும்பத்திற்கு சிறப்பு செய்து பூஜை எல்லாம் பூர்வாங்க பூஜைகள் செய்விக்கப்பட்டு தற்பொழுது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற முழக்கம் மின்னெங்கும் பிளக்க கும்பத்திற்கு மாலை அணிவிக்கப்படுகிறது. எனவே மெய்யன்பர்களே, திருவாரூர், கீழ்வேலூர், திக்கல், வரவச்சேரி ஆகிய தலங்களில் உள்ள சிவலிங்கங்களை எல்லாம் முறைப்படி வழிபட்டு மஞ்சக்கொள்ளை ஆலயத்தில் உள்ள ஞானவல்லி தற்பொழுது இதோ மிக சிறப்பாக 14 ஆண்டுகளாக நாம் காண இருந்த கும்பாபிஷேகம் இதோ நடைபெறுகிறது. கும்பத்திற்கு புனித நீர் அடங்கிய குளத்திலிருந்து கும்ப அபிஷேகம் செய்விக்கப்படுகிறது. கும்பாபிஷேகம் செய்யப்படுகிறது. குமரையா

0: வெற்றி வேளா என்று சொல்லக்கூடிய கோஷம் ஒலிக்கிறது. எங்களுக்கு மிக சிறப்பாக மங்கள வாத்தியம் முழங்க, சிவகண வாத்தியங்கள் முழங்க, வான வேடிக்கைகள் வான அதிர்வேட்டுகள் முழங்க மிக சிறப்பாக இதோ இங்கே அந்த இத்தனை நாளாக நாம் காத்திருந்த அற்புதமான அழகான பெருமைமிக்க போற்றுதலுக்குரிய வணங்குதலுக்குரிய கத்தியில் பெருமையுடன் இருக்கக்கூடிய மிக அழகான கும்பாபிஷேகம் இதோ நடந்தே இருக்கின்றது. இந்த அற்புதமான இந்த கும்பாபிஷேக காட்சியை பார்த்த அனைவருக்கும் எல்லாம் அல்ல ஞானவல்லி ஞானலிங்கேஸ்வரருடைய அருளும் வெற்றிவேலாயுத சுவாமியினுடைய திருவருளும் எல்லாருக்கும் சித்திக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம். இங்கே இந்த காட்சியை காண்பதற்காக மிக சிறப்பாக திருவாரூரை ஆதீனத்திலிருந்து தம்பிரான் சுவாமிகள் வருகை தந்து நமக்கெல்லாம் ஆசீர்வாதம் வழங்கி இருக்கின்றார். இப்பொழுது ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தொடர்வோம்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மஞ்சக்குலை டிஎல்ஆர் ருக்மணி ஹாஸ்பிட்டல், மஞ்சக்குலை குமரன் ஹைஸ்கூல், நாகப்பட்டினம் டிஎல்ஆர் லட்சுமி நாராயணபத்திர ஜுவல்லரியின் ஆலய உலா. நாகப்பட்டினம் மாவட்டம் மஞ்சக்குள்ளை அருள்மிகு வெற்றிவேலாயுத சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை.
2: மஞ்சக்குள்ளை குமரன் கோவில் கும்பாபிஷேகம் காண வருகை தரும் பக்தர்கள் அனைவரையும் வருக வருகையின வரவேற்கிறோம். மஞ்சக்குள்ளை ருக்மணி மருத்துவமனை அனைத்து மருத்துவத்துறை சார்ந்த சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் வருகை தருகின்றனர். 24 மணி நேர அவசர சிகிச்சை பிரிவு செயல்படுகிறது. உங்கள் டிஎல்ஆர் ருக்மணி மருத்துவமனை மஞ்சக்குள்ளை. மஞ்சக்குள்ளை குமரன் கோவில் கும்பாபிஷேகம் காண வருகை தரும் பக்தர்கள் அனைவரையும் வருக வருகையின வரவேற்கிறோம். மஞ்சக்குள்ளை ருக்மணி மருத்துவமனை அனைத்து மருத்துவத்துறை சார்ந்த சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் வருகை தருகின்றனர். 24 மணி நேர அவசர சிகிச்சை பிரிவு செயல்படுகிறது. உங்கள் டிஎல்ஆர் ருக்மணி மருத்துவமனை மஞ்சக்குள்ளை. மஞ்சக்குள்ளை குமரன் கோவில் கும்பாபிஷேகம் காண வருகை தரும் பக்தர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். நூற்றாண்டுகளை கடந்து கல்வி சேவையில் மஞ்சக்குள்ளை குமரன் கல்வி நிறுவனங்கள், குமரன் நடுநிலைப்பள்ளி, குமரன் உயர்நிலைப்பள்ளி, மஞ்சக்குள்ளை. மஞ்சக்குள்ளை குமரன் கோவில் கும்பாபிஷேகம் காண வருகை தரும் பக்தர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். நூற்றாண்டுகளை கடந்து கல்வி சேவையில் மஞ்சக்குள்ளை குமரன் கல்வி நிறுவனங்கள், குமரன் நடுநிலைப்பள்ளி, குமரன் உயர்நிலைப்பள்ளி, மஞ்சக்குள்ளை.
3: நாகையின் நம்பிக்கைக்குரிய நகை மாளிகை டிஎல்ஆர் லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி.
4: குறைந்த சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க டிஎல்ஆர் லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி, நாணயக்கார தெரு, நாகப்பட்டினம்.
3: நாகையின் நம்பிக்கைக்குரிய நகை மாளிகை டிஎல்ஆர் லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி.
4: குறைந்த சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க டிஎல்ஆர் லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி, நாணயக்கார தெரு, நாகப்பட்டினம்.
3: நாகையின் நம்பிக்கைக்குரிய நகை மாளிகை டிஎல்ஆர் லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி.
4: குறைந்த சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க டிஎல்ஆர் லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி, நாணயக்கார தெரு, நாகப்பட்டினம்.
1: இன்றைய ஆலய விழாவில் நாம் தரிசித்துக் கொண்டிருப்பது நாகப்பட்டினம் மாவட்டம் மஞ்சக்குள்ளை அருள்மிகு வெற்றிவேலாயுத சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை. வாருங்கள் நேர்களே, மீண்டும் மஞ்சக்குள்ளைக்கு செல்வோம்.
0: நண்பர்களே, இப்பொழுது இங்கே கும்பாபிஷேகம் நடைபெற்று மிக சிறப்பாக இந்த கும்பத்திற்கெல்லாம் வஸ்திரம் அணிவிக்கப்படுகிறது. வஸ்திரம் அணிவிக்கப்பட்டு இதோ அதை தொடர்ந்து மிக சிறப்பாக இங்கே நீவாரணம் நடைபெறுகின்றது. மிக அழகாக இங்கே இருக்கக்கூடிய பக்த கோடி பெருமக்கள் வெற்றிவேலா குமரையா என்கின்ற முழக்கம் முழங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லக்கூடிய முழங்கம் முழக்கம் எங்கெங்கும் ஒலிக்கின்றது. அப்படி மிக அழகாக ஒலித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த ஆலயத்தினுடைய இதற்கு முன்பு 1917, 1951, 1979, 1997, 2012 ஆகிய ஆண்டுகளில் கும்பாபிஷேகம் செய்விக்கப்பட்டு இன்று சரியாக 14 ஆண்டுகளுக்கு பிறகு இதோ அருமையான அற்புதமான அழகாக வண்ணங்களால் ஒளிரும் இந்த குமரன் கோயில் திருப்பணிகள் சுமார் 1 கோடி மதிப்பீட்டில் தெரிவிக்கப்பட்டு 25/6/2026 வியாழக்கிழமை தானிக்கை விக்னேஸ்வர பூஜையிடம் தொடங்கி 28, 29, 30 ஆகிய தேதிகளில் 5 கால யாக பூஜைகள் மிக சிறப்பாக இந்த ஆலயத்தின் அர்ச்சகர் 23 சுப்பிரமணிய குருக்கள் சுரேஷ் குருக்கள் தலைமையில்

பல்வேறு ஆலய சிவாச்சாரிய பெருமக்களால் நான்கு வேதங்களும் ஆரம்ப முறைப்படி வழிபாடுகள் தெய்விக்கப்பட்டு இன்று காலை ஆறாம் காலையாக சிறப்புற தொடங்கி இன்று பிம்பசுத்தி, ரக்ஷாபந்தனம், கோபூஜை, தாடி சந்தானம், ஆகுதி செய்து பரிவாரங்களுக்கு பூர்ணாவதி எல்லாம் சிறப்பாக நிரூபிக்கப்பட்டன. பிரதான பூர்ணாவதி சேவிக்கப்பட்டு யாத்திராதானம் சேவிக்கப்பட்டு கடம் புறப்பாடாகி வேத மந்திரங்கள், தேவார திருமுறைகள், திருப்புகழ் ஒலிக்க, மங்கள வாக்கியம், கைலாய வாக்கியம் முழங்க, வானவேடிக்கைகள் எழுநூற அமைய பல்லாரி இசையுடன் கடம் ஆலயத்தை வலம் வந்து அந்தந்த கோபுரத்தின் அருகே சிவாச்சாரிய பெருமக்களால் எடுத்து வரப்பட்டு பூர்வாங்க பூஜைகள் எல்லாம் கலசத்துக்கு சேவிக்கப்பட்டன. கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக இங்கே நடைபெற்றது. இந்த காட்சியை காண உள்ளூர் பெருமக்கள், வெளியூர் பெருமக்கள், வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய பத்து கோடி பெருமக்கள் ஒரு பக்கம் மேலவாத்தியம், கைலாய வாத்தியம் எக்காலம் எழும்ப, வானவேடிக்கைகள் விண்ணை பிளக்க, என்று நோக்கின் மனித தலைகள் திரும்பிய திசையெல்லாம் முருகபக்தர்கள் குமரையா வெற்றி வேளா என முழங்கும் ஒளிகள். முருகனுக்கு அரோகரா, குமரனுக்கு அரோகரா, வெற்றி வேளாய சுவாமிக்கு அரோகரா, ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம் என்னும் ஒளிகள் இதோ யாகசாலையிலிருந்து புறப்பட்டு கடம் வந்து இங்கே மிக அழகாக இந்த கும்பாபிஷேகம் நடைபெற்று தீபாரதனை நடைபெறும் வரைக்கும் இந்த ஒளி அடங்கவே இல்லை. அப்படி மிக சிறப்பாக இங்கே நடைபெற்ற இந்த கும்பாபிஷேகத்தினுடைய காட்சியை எல்லா மக்களும் மிக சிறப்பாக கண்டு கழித்திருக்கிறார்கள். இந்த ஆலயத்தில் ஏழு கோபுரங்களை மிக அழகாக காண முடியும் என்று ஆங்காங்கே கட்டத்தரான கட்டங்கள் கூட்டம் அலைமோதுகின்றன. காவல்துறை தகுந்த முன்னெச்சரிக்கைகளை செய்துள்ளதுடன் இக்கோயில் கோவை நாகை முக்கிய சாலை என்பதால் சாலை போக்குவரத்தையும் ஒழுங்குபடுத்திக் கொண்டிருக்கூடிய காட்சியை நாம் இங்கிருந்து பார்க்கின்றோம். தீயணைப்பு மற்றும் பேரிடர் குழுவினர் கோயிலை சுற்றி குளங்கள் இருப்பதால் எச்சரிக்கை ஏற்படுத்தி இருப்பதோடு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் செயல்பட்டு வருகின்றனர். இதோ இந்த கும்பாபிஷேகத்தை காண சைவ மடாதிபதிகள் தத்தம் மடத்தின் தம்பரான் சுவாமிகளை அனுப்பி வைத்துள்ளனர். இங்கே திருவாரூரை ஆதீனத்தினுடைய தம்பிரான் சுவாமிகள் எழுந்தருளி இந்த கோபுரத்தினுடைய கும்பாபிஷேக காட்சியை கண்டு நமக்கெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய பக்த பெருமகளுக்கெல்லாம் ஆசி வழங்கி இருக்கின்றார்கள். தற்போது பல்வேறு துறையை சார்ந்த அதிகாரிகள் இங்கே பல இந்து சமய அறநிலையத்துறையை சார்ந்த அலுவலர்கள் எல்லாம் கும்பாபிஷேகம் கண்டு மகிழ்ந்திருக்கிறார்கள். இந்த ஆலயம் தென்குந்த மரபினரால் போற்றி தேனி பராமரிக்கப்படும் ஆலயம் என்பதால் ஆலயத்தின் பரம்பரை சஷ்டிகள் ஆலய கும்பாபிஷேகத்திற்குரிய ஏற்பாடுகளை மிகுந்த கவனத்தோடும் பக்தி சிறப்பையோடும் செய்து வரும் அழகிய காட்சியை காண முடிகின்றது. ஏனென்று வாகென்று ஓமிக்கவனா ஒரு தெய்வவல்லி கோனென்று எனக்கு உபதேசித்தது ஒன்று உண்டு. கூறவற்றோ வானன்று, காலன்று, தீயன்று, நீரன்று, மண்ணும் அன்று, வானன்று, நான் அன்று, அசரீரி அன்று, சரீரி அன்றே என்று அருணகிரிநாதர் சொல்வதைப் போல இங்கே முருகபக்தர்கள் முருகப்பெருமானை உள்ளத்தால் அணைத்து முருகா முருகா சரணம் சரணம், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா என்று முழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஐயன்பர்களே, மிக சிறப்பாக தற்பொழுது இந்த கும்பாபிஷேகம் நடைபெற்று தீபாரதனை முடிந்தவுடன் சிவாச்சாரிய பெருமக்கள் உள்ளே இருக்கக்கூடிய மூலவருக்கு பள்ளி தேவானையுடன் உரை வெற்றி வேலாயுத சுவாமிக்கு மகா அபிஷேகம் செய்வதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஞானவல்லிக்கும் ஞானலிங்க பெருமானுக்கும் இங்கே மிக சிறப்பாக அந்த மகாபிஷேகம் செய்வதற்கு புதிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதோடு மட்டுமில்லாமல் ஆலயத்தின் உள்ளே அமைந்திருக்கக்கூடிய கர்ப்ப கடகங்களுக்கு புதிய அந்த கோபுர கலசங்களுக்கும் தற்பொழுது மிக சிறப்பாக கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதோ மகாபிஷேகம் செய்வதற்குரிய ஏற்பாடுகளை சிவாச்சாரிய பெருமக்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதோ மகாபிஷேகம் நடைபெறுகிறது. கனகரமன் மகாதேவா என்னாவுடைய சிவனை போற்றி என்கின்ற முழக்கம் முழங்க, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லக்கூடிய முழக்கம் மிக சிறப்பாக நோங்க, மிக மிக அழகாக பக்தர்கள் உச்சி கூப்பிய கையினர் என்று நக்கீரர் சொல்லுவதைப் போல முருகபக்தர்கள்

அழகரா குமரையா வெற்றிவேலா என்று முழங்கிக் கொண்டிருக்கின்ற இங்கே இந்த குமரன் கோயில் என்னும் வெற்றிவேலாயுத பெருமானுடைய கும்பாபிஷேகத்தை நேரில் கண்ட பக்தர்களுக்கு எல்லாமல்ல வெற்றிவேலாயுத பெருமான் எல்லா வளங்களையும் நலன்களையும் வாரி வழங்குவான். அனைத்து முருகபக்தர்களுக்கும் 30 கோடி தேவர்களின் ஆசீர்வாதமும் திருமால் பிரம்மன் ஈஸ்வரன் அன்னை பார்வதி ஆகியோருடைய திருவருளும் கிட்டும் என்று எல்லோருக்கும் அந்த நம்பிக்கையோடு இங்கே பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஐயன்பர்களே, நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று ஜமதக்கினி முனிவர் இந்த ஆலயத்தை வந்து வழிபட்டு தன்னுடைய பாவ விமோசனம் பெற்றதனால் இந்த ஆலயத்தில் முருகப்பெருமானுக்கு பின்னே ஜமதக்கினி முனிவருக்கு மிக அருமையானது ஒரு சன்னதி அமைக்கப்பட்டு அந்த சன்னதி என்று தனி கோபுர கலசம் வைக்கப்பட்டு அதற்கும் இன்றைய தினம் குடமுழுக்கு நடைபெற்றிருக்கின்றது. அப்படிப்பட்ட மிக சிறப்பு வாய்ந்த தல வரலாறுகளை அடிப்படையாக கொண்டு அமைந்திருக்கக்கூடியது இந்த ஆலயம். ஸ்ரீவேலூர் வியாசர் வழிபட்ட வியாசலிங்கத்தில் எல்லாம் வழிபட்டு இங்கே வந்து வழிபட்டதன் காரணமாக அவர் தன்னுடைய பாவங்களிலிருந்து நீங்கினார் என்று சொல்லுகின்றார்கள். அதே போன்று அவரோடு மட்டுமல்லாமல் வரமுனி என்கின்ற முனிவர் ஞானலிங்க பெருமானை வழிபட்டு வரமுனியினுடைய மனைவிக்கு ஏற்பட்ட சாபத்தால் கிடைத்த கோழி உருவத்திலிருந்து நீங்கி வைகாசி விசாகம் கூடிய வைகாசி பௌர்ணமியில் மீண்டும் உருவம் மீள பெற்று கைலையை அடைந்தார் என்று நந்திகேஸ்வரர் சம்பர முனிவருக்கு சொன்னார். அதே போன்று சுலோத்தமை தன்னுடைய சாபம் நீங்க இந்த ஞான தீர்த்தத்தில் நீராடி இங்கே இருக்கக்கூடிய ஞானலிங்கத்தை வழிபட்டு அவருடைய சாபம் நீங்க பெற்றார் என்பது இன்னொரு வரலாறாக அமைந்திருக்கின்றது. இந்த மஞ்சள் கொள்ளையில் அருள்வாளிக்கக்கூடிய ஞானலிங்கேஸ்வரருக்கு அக்னி மூலையில் அக்னி தீர்த்தம் ஞான தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய கும்பலம், மேற்கே தேவ தீர்த்தம், வடக்கே சோம தீர்த்தம், வாயு திக்கில் யம தீர்த்தம், ஈசான திக்கில் வேத தீர்த்தம், கிழக்கில் சந்திர தீர்த்தம் என்று 8 தீர்த்தங்கள் அமைய பெற்ற தீர்த்த சிறப்பினை உடையது இத்தலம் என்று இந்த ஆலயத்தினுடைய தலபுராணம் நமக்கு அழகாக எடுத்து சொல்லுகின்றது. சித்ரா பௌர்ணமியில் அக்னி தீர்த்தத்திலும், வைகாசி பௌர்ணமியில் தேவ தீர்த்தத்திலும், ஆவணி பௌர்ணமியில் சோம தீர்த்தத்திலும், கார்த்திகை பௌர்ணமியில் வேத தீர்த்தத்திலும், மார்கழி பௌர்ணமியில் ஞான தீர்த்தத்திலும், மாசி மாத பௌர்ணமியில் யம தீர்த்தத்திலும், பங்கனி பௌர்ணமியில் சந்திர தீர்த்தத்திலும் நீராடி ஞானலிங்கத்தை வழிபட்டால் சர்வ பாவங்களும் நீங்கி ஆரோக்கியத்துடன் சகல செல்வங்களிலும் வாழலாம் என்றும், அதேபோல் ஐப்பசி மாசத்தில் கோயிலின் உள்ளே உள்ள ஞான கூபம் என்னும் கிணற்றில் உள்ள நீரினால் வழிபட்டால் ஞானமும் ஆயுள் விருத்தியும் கிட்டும் என்று கூற கேட்டு காசிப முனிவர் முதலாகிய முனிவர்கள் எல்லாம் இதை சொல்லுகின்றார்கள். இதனை கேட்ட வாடலிபுர மகாராஜா தனது குடும்பத்துடன் இந்த மஞ்சள் கொள்ளைக்கு வருகை தந்து இந்த இங்கே இருக்கக்கூடிய 7 தீர்த்தங்களிலும் நீராடி, ஞானபூமாகிய 8வது தீர்த்தத்திலும் நீராடி, இந்திரனுடைய 5வதம் பூசித்த இந்த ஆலயத்தினுடைய மூல கணபதியாக விளங்கக்கூடிய ஞான கணபதியை வணங்கி பள்ளி தெய்வானியுடனரை வெற்றிவேலாயுத சுவாமியை பிரதிஷ்டை செய்து மகாலிங்கேஸ்வரருடன் ஞானலிங்கேஸ்வரருடன் அணுக்கி என்னும் அனுமதி பெற்று இந்த ஆலயத்தினுடைய திருப்பணியை செய்வித்தார் என்று அந்த தலபுராண நமக்கு எடுத்து கூறுகின்றது. பிறகு தனது ராஜ்யமாகிய பாடலிபுத்திரம் சென்று அரசாண்டு சிவசாயுத்திய பெரும்பேர் அடைந்தார் என்று இந்த வரலாறு கூறுகிறது. அதே போன்று கோதாவரி நதிநீரத்தில் வாழ்ந்த கோபாலன் பெற்ற சாபத்தால் கழுதையாகி இத்தலத்திலே நீராடி மீண்டும் தனது மனித உடலை பெற்றான் என்று ஒரு வரலாறு கூறுகிறது. கிருஷ்ணா நதி தீரத்தில் வாழ்ந்த கிருஷ்ண சாஸ்திரி என்ற வேதாந்த ஞானமுடையவர் அவர் சிறுவயது மகனை இழந்து புத்திர சோகத்தால் வருந்தி தலையாத்திரை செய்தார். அவ்வாறு செய்கையில் பங்குனி மாதம் சிற நட்சத்திரம் கூடிய பௌர்ணமியில் ஞான தேவ தீர்த்தங்களை நீராடி சில காலம் இங்கேயே தங்கி தினமும் ஞானலிங்கேஸ்வரரை வழிபட்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய நல்லதொரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார். அதன் பயனாக அவருக்கு ஆண்கு

0: பிறந்து பிறந்து அகிழ்ச்சியாக வாழ்ந்தார் என்கின்றது தலபுராணம். எனவே ஞானலிங்கேஸ்வரரை வழிபட புத்திரபாக்கியம் கிட்டும் என்பது தலபுராணத்தின் இந்த ஊரினுடைய தலபுராணம் சொல்லக்கூடிய அற்புதமான செய்தியாக அமைந்திருக்கின்றது. ஐயன்பர்களே, இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லுகின்ற பொழுது கத்தியால் யானுனை பலகாலம் பற்றியே மா திருப்புகள் பாடி புத்தன மாறன பெருவாழ்வின் புத்தியே சேர்வதற்கு அருள்வாயே உத்தமதான சர்க்குழனையா ஒப்பிலா மாமணி கிரிவாசா வித்தகா ஞான சத்வாதா வெற்றிவேலா இத பெருமாளே என்று சொல்லி இந்த முருகப்பெருமானை காண்பதற்கு வருகை தந்து இங்கே இந்த கும்பாபிஷேகத்திற்கு பொருளுதியும் சிரமவுதியையும் சேவை முதலிய சேவைகளையும் செய்த அத்தனை பேருக்கும் எல்லாம் அல்ல ஞானவல்லராகிய கேட்டவருக்கு கேட்ட வரங்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய கருணை கடலாம் குமரையா என்றும் வெற்றிவேலாயுத சுவாமியுடன் சிறுவர்கள் கிடைத்து புண்ணியம் பெற்றுள்ளார்கள் என்பதை சொல்லி ஆறிறு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூர்சை தனிவேல் வாழ்க குப்புடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானுஜன் அணக்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் என்று கூறி சொல்லி மனமகிழ மகிழ்ச்சியுடன் நிலையம் திரும்புகிறோம். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது மஞ்சக்குலை டிஎல்ஆர் ருக்மணி ஹாஸ்பிட்டல், மஞ்சக்குலை குமரன் ஹைஸ்கூல், நாகப்பட்டினம் டிஎல்ஆர் லட்சுமி நாராயணபத்தர் ஜுவல்லரியின் ஆலய உலா, நாகப்பட்டினம் மாவட்டம் மஞ்சக்குலை அருள்மிகு வெற்றிவேலாயுத சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை, வர்ணனையாளர் மஞ்சக்குலை எஸ் பாலசுப்ரமணியன் அவர்கள். இந்நிகழ்ச்சி வழங்கியவர் மஞ்சக்குலை டிஎல்ஆர் ருக்மணி ஹாஸ்பிட்டல்.
2: மஞ்சக்குலை ருக்மணி மருத்துவமனை அனைத்து மருத்துவத்துறை சார்ந்த சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் வருகை தருகின்றனர். மஞ்சக்குலை குமரன் கோவில் கும்பாபிஷேகம் காண வருகை தரும் பக்தர்கள் அனைவரையும் வருக வருகையின வரவேற்கிறோம். மஞ்சக்குலை ருக்மணி மருத்துவமனை அனைத்து மருத்துவத்துறை சார்ந்த சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் வருகை தருகின்றனர். 24 மணி நேர அவசர சிகிச்சை பிரிவு செயல்படுகிறது. உங்கள் டிஎல்ஆர் ருக்மணி மருத்துவமனை மஞ்சக்குலை. மஞ்சக்குலை குமரன் கோவில் கும்பாபிஷேகம் காண வருகை தரும் பக்தர்கள் அனைவரையும் வருக வருகையின வரவேற்கிறோம். மஞ்சக்குலை ருக்மணி மருத்துவமனை அனைத்து மருத்துவத்துறை சார்ந்த சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் வருகை தருகின்றனர். 24 மணி நேர அவசர சிகிச்சை பிரிவு செயல்படுகிறது. உங்கள் டிஎல்ஆர் ருக்மணி மருத்துவமனை மஞ்சக்குலை.
1: இந்நிகழ்ச்சி வழங்கியோர் மஞ்சக்குலை குமரன் ஹைஸ்கூல்.
2: நூற்றாண்டுகளை கடந்து கல்வி சேவையில் மஞ்சக்குலை குமரன் கல்வி நிறுவனங்கள். மஞ்சக்குலை குமரன் கோவில் கும்பாபிஷேகம் காண வருகை தரும் பக்தர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். நூற்றாண்டுகளை கடந்து கல்வி சேவையில் மஞ்சக்குலை குமரன் கல்வி நிறுவனங்கள். குமரன் நடுநிலைப்பள்ளி, குமரன் உயர்நிலைப்பள்ளி, மஞ்சக்குலை. மஞ்சக்குலை குமரன் கோவில் கும்பாபிஷேகம் காண வருகை தரும் பக்தர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். நூற்றாண்டுகளை கடந்து கல்வி சேவையில் மஞ்சக்குலை குமரன் கல்வி நிறுவனங்கள். குமரன் நடுநிலைப்பள்ளி, குமரன் உயர்நிலைப்பள்ளி, மஞ்சக்குலை.
1: இந்நிகழ்ச்சி வழங்கியோர் நாகப்பட்டினம் டிஎல்ஆர் லட்சுமி நாராயணபத்தர் ஜுவல்லரி.
3: குறைந்த சீரான விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க டிஎல்ஆர் லட்சுமி நாராயணன் ஜுவல்லரி நாகப்பட்டினம்.
4: நாகையின் நம்பிக்கைக்குரிய நகை மாளிகை டிஎல்ஆர் லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி.
3: குறைந்த சீரான விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க டிஎல்ஆர் லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி நாணயக்கார தெரு நாகப்பட்டினம்.
4: நாகையின் நம்பிக்கைக்குரிய நகை மாளிகை டிஎல்ஆர் லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி.
3: குறைந்த சீரான விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க டிஎல்ஆர் லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி நாணயக்கார தெரு நாகப்பட்டினம்.
4: நாகையின் நம்பிக்கைக்குரிய நகை மாளிகை டிஎல்ஆர் லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி.
3: குறைந்த சீரான விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க டிஎல்ஆர் லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி நாணயக்கார தெரு நாகப்பட்டினம்.
1: படைப்பு காரைக்கால் வானொலி நிலையம். நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலையோடு. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களே காரைக்கால் பண்பலையோடு. அடுத்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வர்றாங்க சுஜிதா. வணக்கம் தோழியை.
5: உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி காரைக்கால். நேரம் 11 மணி.

அன்னையாய், ஆசிரியையாய், இல்லத்தரசியாய், ஈன்ற மகளாய், உடன் பிறந்தவளாய், உருக்கு உழைக்கும் சேவை பெண்ணாய், என்றும் நல்ல தோழியாய், ஐயமிட்டு வாழும் அன்னபூரணியாய், நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிலை பெற்றிருக்கும் பெண்களுக்காக வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் வணக்கம் தோழி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: தோழிகளே, இன்று தேசிய மருத்துவர்கள் தினம். உயிர் என்பது உலகிலேயே விலை மதிப்பற்ற செல்வம். அந்த உயிரை காக்கும் புனிதமான பணியில் அன்பாலும் அர்ப்பணிப்பாலும் அறிவாலும் அயராத உழைப்பாலும் தினமும் எண்ணற்ற மக்களின் வாழ்வில் நம்பிக்கையை விதைத்து வருபவர்கள் மருத்துவர்கள். அந்த துறையில் பெண்களின் பங்கு நாளுக்கு நாள் உயர்ந்து புதிய சாதனைகளை படைத்து வருகிறது. மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆய்வக நிபுணர்கள், மருந்தாளுநர்கள், உடலியக்க சிகிச்சை நிபுணர்கள், அவசர சிகிச்சை பணியாளர்கள் என பல்வேறு துறைகளில் பெண்கள் தங்களின் திறமையாலும் மனித நேயத்தாலும் தனித்த முத்திரையை பதித்து வருகின்றனர். இன்றைய நிகழ்ச்சியில் உயிர்காக்கும் நம் தேவதைகள், மருத்துவ துறையில் பெண்கள் என்ற தலைப்பில் பெண்களின் அர்ப்பணிப்பு, அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள், சமூகத்திற்கு அவர்களால் வழங்கக்கூடிய அளப்பரிய சேவைகள் பற்றி தோழிகள் பகிர்ந்து கொள்ளலாம். பிடித்த பாடல்களையும் கேட்டு மகிழலாம். அழைக்கலாம் தோழிகளை. 43638 என்ற முன்னணி பெண்ணை தொட்டு 231-231 அல்லது 299-48 சுழி அல்லது 299-58 சுழி. காரைக்கால் பண்பலை என்ற முகநூலிலும் உங்களது கமெண்ட்களை பதிவு செய்யலாம். இது வணக்கம் தோழி. மருத்துவத்துறையில் பெண்கள்.

0: மத்திய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
1: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
0: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
3: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
1: நிகழ்ச்சிக்காக இணைய வரும் முதல் தோழியை சந்திக்கலாம். வணக்கம் தோழி.
4: வணக்கம் தோழி.
1: சொல்லுங்கம்மா, யார் பேசுறீங்க?
4: பெண்கள்
1: வந்து மருத்துவத்துறையில வந்து எந்த அளவுக்கு இருக்காங்க, அத பத்தி சொல்லுங்க.
4: மருத்துவத்துறையில பெண்கள் வந்து நல்ல உள்ளம், நல்ல பாசத்தோட, அன்போட இருக்கிறாங்க. தன்னையே அர்ப்பணிச்சிடுறாங்க அவங்க. அதாவது ஒரு குழந்தைய ஒரு மருத்துவமனை அருகில ஒரு அம்மா போட்டுட்டு போயிடுறாங்க, ஆண் குழந்தைய. அதை பாருங்க, மருத்துவர்களும் செவிலியர்களும் கொண்டு வந்து வளர்க்குறாங்க. அதை எப்படி வளர்க்குறாங்கன்னா, ஒரு தாய் பால் பிரசவம் ஆயில்ல தாய்மார்கிட்ட வந்து உங்களுக்கு எல்லாம் பால் அதிகமா இருக்கான்னு கேக்குறாங்க. அதிகமா இருக்கிறவங்க எல்லாம் கைதுக்குங்கன்னு சொல்றாங்க, கைதுக்குறாங்க. அப்படி தூக்குன போது அந்த தாய் இல்லாத பிள்ளைக்கு பால் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப வந்து இந்த தூக்குன கையெல்லாம் கீழே இறக்கிட்டாங்க. அதுல ஒரு அம்மா மட்டும் அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கறாங்க. அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் 3 நாளைக்கு கொடுத்துட்டு திரும்ப ஒவ்வொரு வார்டா

0: போய் இந்த பிள்ளைக்கு பால் பால் கொடுக்கணும் கொடுக்குறீங்களான்னு போய் கேட்டு கேட்டு அந்த பிள்ளைக்கு பாலை வாங்கி கொடுத்து அந்த பிள்ளைய வளர்க்குறாங்க. இன்னைக்கு யார்ட்டையாச்சும் இந்த பிள்ளை இருந்து வளர்ந்து நல்ல ஒரு துறையில இந்த மருத்துவர்களால செவிலியர்களால அந்த பிள்ளை வந்து ஒரு நல்ல வழியில இருக்கலாம். இதுதான் நான் சொல்ல வர. அந்த வந்து தன்னை அன்பு அர்ப்பணிச்சிடுறாங்க அந்த பிள்ளைக்கு.
1: இது வந்து நடந்து எவ்வளவு வருஷம் இருக்குமா?
0: இது வந்து ஒரு 30-32 வருஷம் இருக்கும்.
1: அந்த தருணத்துல வந்து உங்களுக்கு மறக்க முடியாத தருணம்னா மருத்துவர்கள்
0: இதுதான். அது எப்படியோ அந்த பிள்ளைய வளர்க்கலாம், அந்த தாய்ப்பாலை தான் கொடுக்கணும்னு அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாருங்க. அதுதான் என்னால மறக்க முடியல.
1: அந்த அர்ப்பணிப்பு உணர்வு
0: இருக்கு பாருங்க.
1: ரொம்ப சந்தோஷமா.
0: அந்த பிள்ளை நல்லா வளரும்ங்கிற ஒரு எண்ணம் பாருங்க அவங்களுக்கு.
1: கண்டிப்பாமா. இந்த தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க, உங்க வாழ்க்கையில நடந்த இந்த தகவலை பகிர்ந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக நீங்க விரும்பி கேட்ட அந்த பாடல் இதோ.
0: நன்றி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: நேர்களை, நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பா சித்தா ஃபார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
2: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்லா வழங்கும் பசும் தளிர், மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள். கமர்ஷியல் டேடர்ஸ் காரைக்கால்,
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
1: நிகழ்ச்சிக்காக இணைய வரும் அடுத்த தோழியை சந்திக்கலாம். வணக்கம் தோழி.
4: வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்கம்மா, யார் எங்க நினைக்கிறீங்க?
4: இந்த
1: நல்ல தருணத்துல உங்களுக்கு பிடித்த பாடல்னா என்ன பாடல்?
4: எனக்கு மீண்டும் கோயில படத்துல இருந்து சின்னஞ்சிறு வயதில் எனக்கு ஒரு சித்திரம் போனதடி. அம்மா சொல்லுவாங்க, மேடம் நான் வந்து காரைக்கால்தான் பிறந்தேன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க டாக்டர் ஒருத்தவங்க போறேன், போன வருஷம் பேசினாங்கன்னு
1: நினைக்கிறேன்
4: இந்த நாளையில சொல்லிட்டு பேசினாங்க. அவங்க வந்து அம்மாவுக்கும் அப்படி செஞ்சாங்களாம், அம்மா பொறையார் பாக்க முடியாது, காரைக்கால் கொண்டு போங்க, இங்க அந்த வசதி இல்லைன்னு சொல்லி சொன்னாங்களாம். போன வருஷம் நினைக்கிறேன் அவங்க பேசினாங்க.
1: ஓ சரிங்கம்மா, சரிங்க.
4: மறக்கவே முடியாதுமா, அவங்க வந்து சொல்லுவாங்க, அவங்களை ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க அம்மா.
1: கண்டிப்பாம்மா, கண்டிப்பாம்மா, ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. இந்த நல்ல தருணத்துல உங்களுக்கான ஒரு பாடல் வருது, கேட்கலாம்.
4: நன்றி மேடம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ்,
1: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். வணக்கம் தோழி, நிகழ்ச்சிக்காக இணைய வரும் அடுத்த தோழியை சந்திக்கலாம். வரக்கு வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம் மேடம்.
0: கூறுவது யாரோ?
2: வேதாரண்யம் வட்டம் தேத்தாக்குடி தெற்குல இருந்து பூங்கொடி அறிவர்கள் பேசுறேன் மேடம். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம் பூங்கொடி அம்மா. சொல்லுங்கம்மா, இன்னைக்கு வந்து நிகழ்ச்சியில நம்ம வந்து மருத்துவத்துறையில் பெண்கள் அப்படின்றவங்கள பத்தி பேசிட்டு இருக்கோம். பெண்கள் எந்த அளவுக்கு வந்து மருத்துவத்துறையில ஈடுபட்டு தன்னையே அர்ப்பணிச்சுக்கிறாங்க அப்படின்றத பத்தி சொல்லுங்க.
2: மருத்துவர்களே பொதுவாக கடவுளுக்கு சமம் தான் மேடம்.
0: கண்டிப்பாம்மா.
2: எவ்வளவு ஆபத்தான நிலைமையில இருந்தாலும் ஒரு உயிரை போராடி காப்பாத்துறாங்க. இன்னொன்னு வந்து அவங்க வந்து சந்தோஷமான இதையெல்லாம் எல்லா குடும்பத்தை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு வந்து இந்த தொழிலே அவங்கள வந்து எல்லாத்தையும் பொறுமையா இருந்து எல்லாம் சாதிக்கிறாங்கல்ல மேடம். இன்னொன்னு வந்து அவங்க வந்து எந்த ஒரு திருவிழா எது விசேஷமான இது எதுவுமே அவங்க வந்து இது கலந்துக்க முடியாம எந்த நேரத்துல வந்து ஆபத்தா இருந்தாலும் அவங்க கூப்பிட்டா வந்துருவாங்க மேடம்.
0: கண்டிப்பாம்மா, நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்மைமா.
2: ஆமா மேடம்.
0: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடித்த
2: பாடம்
0: புரியல?
2: எல்லா மருத்துவர்களுக்கும் நன்றி சொல்றோம் மேடம்.
0: எல்லா மருத்துவர்களுக்கும் நன்றி. கண்டிப்பா
2: எல்லாருக்கும்.
0: கண்டிப்பா, நான் ஒரு நல்ல ஒரு செய்தியை சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு பிடித்த பாடல்னா என்ன பாடல்மா?
2: பிரியமான தொழில இருந்து பெண்ணே நீ பெண்ணா அந்த பாட்டு வேணும் மேடம்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். அதற்கு முன்னதாக ஃபேஸ்புக்ல நிறைய தோழிகள் வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க. அண்ணப்பன் பேட்டையிலிருந்து எஸ் ஜோதி, மருத்துவத்துறையில் பெண்கள் பெரிதும் சாதிக்கிறார்கள், அவர்களுக்கு எனது பாராட்டுக்கள். உலகளாவிய சுகாதார பணியாளர்கள் சுமார் 70% பேர் பெண்களாக உள்ளனர். நோயாளிகளிடம் பணியுணர்வுடன் பேசுதல், தடுப்பு சிகிச்சைகளுக்கு முக்கியத்துவம் அளித்தல் மற்றும் சமச்சீரான முடிவுகளை எடுத்தல் போன்ற சிறப்பு அம்சங்களை அவர்கள் கொண்டுள்ளனர்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா திருமூலஸ்தானம் வீரசுந்தரி. ஆரம்ப காலத்தில் ஆண்கள் மட்டுமே ஆதிக்கம் செலுத்திய மருத்துவத்துறையில் பெண்கள் பெரும் தடைகளை தாண்டி மருத்துவ கல்வியை அணுகினர். பரவலான பங்கு மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் மட்டுமின்றி மருத்துவ ஆராய்ச்சிகள், சமூக நலம் சார்ந்த பல துறைகளிலும் பெண்களின் பங்களிப்பு இன்றியமையாததாக உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்துலேருந்து புதுத்துறையிலேருந்து ஓவியா ஸ்ரீ சொல்லியிருக்காங்க, அன்பு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பிள்ளையான பிறகு நான் டாக்டர் இல்லைன்னா நர்ஸ் ஆவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த குட்டி பாப்பா. நம்மளே பார்க்குறோம்ல, பசுந்தலை நிகழ்ச்சியில் பெரும்பாலான குழந்தைகள் நீங்கள் வந்து எதிர்காலத்தில் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்கன்னு கேட்டால் முதல்ல சொல்கிறது வந்து டாக்டர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த பணி வந்து எல்லார் மனசுலையுமே இடம் பிடிச்சிருக்குன்னா அது எவ்வளோ ஒரு உன்னதமான பணி, உயர்ந்த பணின்னு நினச்சிக்கோங்க. அடுத்ததாக காரைக்கால்லேருந்து நளினி, மருத்துவத்துறையில் வேலை அப்படின்னு சொல்கிறோன்னா அதுக்கு வந்து சல்யூட் பண்ணணும், அதில் வந்து சகிப்புத்தன்மை வேணும் முதல்ல, அதெல்லாம் இருந்தால் தான் மருத்துவத்துறையில் வேலையே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா மருத்துவத்துறையில் பெண்கள் அதிகமாக பணியாற்றுறாங்க, செவிலியர்கள் கிட்டத்தட்ட அனைவரும் பெண்களாக தான் இருக்காங்க, ஏன்னா அவங்க கிட்ட மட்டும்தான் சகிப்புத்தன்மை அதிகமாக இருக்குது அப்படின்னு பேரலம் ஷோபா செந்தில் கண்ணன் சொல்லியிருக்காங்க. பொறவச்சேரி பிரியா கண்ணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மருத்துவத்துறையில் பெண்கள் அபார சாதனையில் புரிந்து வருகிறார்கள், என்னுடைய பெண்ணும் மருத்துவத்துறையில் தான் பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஆண்கள் அதிகமாக பணியாற்றிய மருத்துவத்துறையில் இன்றைய தினம் பெண்களின் பங்கு அதிகம் இருக்கிறது. அதற்கு காரணம் என்னன்னா அவர்களுடைய அன்பான உபசரிப்பு தரமான சேவை தான். கடவுளுக்கு அடுத்ததாக அதிக மக்கள் நம்புறது மருத்துவரை தான். அந்த மருத்துவர்கள் தங்களுடைய பணியை மன நிறைவோடு செய்து மக்களை காப்பாற்றி வருகிறார்கள், அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தோழி கேட்ட அந்த பாடல்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது நம் காரைக்கால் பண்பலை 100.3 வணக்கம் தோழி.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
1: நிகழ்ச்சிக்காக காத்திருக்கக்கூடிய அடுத்த தோழியை சந்திக்கலாம். வணக்கம் தோழி.
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்கம்மா, யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க?
3: காட்டுமன்னார்கோயிலிருந்து கோமதி பேசுறேன் மேடம்.
1: கோமதிமா சொல்லுங்கம்மா, மருத்துவத்துறையில் பெண்கள் அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வருவீங்க?
3: மருத்துவத்துறையில் பெண்கள்னாக்க டாக்டருங்களை விட நர்ஸுங்களுக்கு தான் மேடம் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். டாக்டருங்க கூட இதை ஆபரேஷன் பண்ணிட்டு அவங்க இதை செய்ய அதை செய்யிட்டு எட்டக போயிடுவாங்க. இந்த பொண்ணுங்க செய்துங்க பாருங்க, ரொம்ப சகிப்புத்தன்மை வேணும் அதுங்களுக்கு. எல்லாத்தையும் நல்லா செய்துங்க, அப்பதான் மனசார நம்ம பார்த்தோம்னா நம்மளே இப்படி செய்ய மாட்டோம், இந்த பொண்ணுங்க இப்படி செய்துங்களே, எல்லாத்தையும் சகிப்புத்தன்மையோட அப்படின்னு அதை ரொம்ப பிரமிச்சு போற மாதிரி இருக்கு.
1: ரொம்ப சந்தோஷமா. உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன பாடல்?
3: எனக்கு பிடித்த பாடல் வந்து மேடம் வீரத்தாளாட்டில இருந்து கும்பாபிஷேகம் கோயிலுக்கு அந்த பாடல் கொடுங்க மேடம்.
1: கண்டிப்பா கொடுத்துடலாம். நன்றி
3: நன்றி மேடம்.

0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உளங்கணித நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
4: கோபால் பல் பொடி.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நிகழ்ச்சிக்காக இணைய வரும் அடுத்த தோழி வருக. வணக்கம்.
7: வணக்கம். வணக்கம் தோழி.
0: வணக்கம் தோழி, யார் பேசுறீங்க?
7: திருமதி
0: திருமதி சொல்லுங்க.

0: ஆமா, மருத்துவத்துறையில் பெண்கள். நீங்க என்ன சொல்ல வரீங்க?
1: என்னோட பொருத்தாளுக்கு என்னன்னாக்கா, பிறந்த பெத்த தாயோட அவங்க தான் தாயா நினைக்கிறான் மேடம். என்ன கண்ணால பாத்ததுனால சொல்றேன், என் பேரன் பிறந்ததுனால கொஞ்சம் வெயிட் கம்மியா இருந்தது. ஐஸ்வர்ல ஒரு 7 நாள் வச்சிருந்தாங்க. அவங்க தாய்ப்பால் 7 நாள் தாய்ப்பால் அவங்கதான் கொடுத்தது கிண்டில இருந்து. அவ்வளவு சூப்பரா பாத்துட்டாங்க. பேம்பஸ் போடுறதுல இருந்து மாத்திரல இருந்து எல்லாம்
0: அவங்களதான்.
1: அப்ப அந்த 7 நாள் அவங்க இருந்தோட அவங்க தாய் தாயாதான் அவங்கள நினைக்கணும்.
0: கண்டிப்பாமா, கண்டிப்பா. அந்த ஒரு சேவை மனப்பான்மை வந்து அவங்களுக்கு மட்டும்தான் வருமே தவிர நமக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு அற்பு. நம்ம குழந்தைங்களும் நம்ம பார்த்துப்போம், ஆனா எல்லா குழந்தைங்களுமே தாய் மாதிரி பாத்துக்கிற ஒரு நல்ல உள்ளம் வந்து மருத்துவ தாய்மார்களுக்கு ரொம்பவே இருக்கு.
1: அவங்க நம்மளோட பிறந்தவங்க கிடையாது, நம்ம இதே குழந்தை பாருங்களா, அவ்வளவு படாத அளவுக்கு நம்மளுக்கு அவ்வளவு சுத்தம் பண்ணி அவ்வளவு நம்மளுக்கு நம்ம உடம்ப காவல் பண்றாங்க மேடம். அது வரைக்கும் அவங்களை வந்து தாய் தெய்வமா தான் நம்ம பாக்கணும்.
0: பாடல்
1: எனக்கு வந்து ஆட்டோகிராஃப் வந்து ஒவ்வொரு பூக்கு.
0: கண்டிப்பாமா.

0: அனைவருக்கும் மருத்துவர்கள் தின வாழ்த்துக்கள். இந்த நாளில் நான் மருத்துவராக இருப்பதில் மிகவும் பெருமை அடைகிறேன். நான் டாக்டர் சிவகுமார், இருதய நோய் மருத்துவர். என்னால் பலரோட வாழ்க்கையை காப்பாற்ற முடிகிறது என்பதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். மருத்துவராக இருப்பது சாதாரண விஷயம் இல்லை. பல இன்னல்கள், குடும்பத்தின் சந்தோஷங்கள் சிலதரை துறந்துவிட்டு தான் நாங்கள் மருத்துவராக இருக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் ஒவ்வொரு நோயாளியும் சந்தோஷமாக இருக்கும் பொழுது எங்களுக்கு அதுதான் ஒரு திருப்தியை அளிக்கிறது. மீண்டும் எல்லோருக்கும் மருத்துவ தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
1: நேயர்களுக்கு கோபால் பல்பொடியின் உள்ளங்கனித நல்வாழ்த்துக்கள்.
2: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்.
1: காரைக்கால் பண்பலை 100.3 வணக்கம் தோழி நிகழ்ச்சிக்காக இணைய வரும் அடுத்த தோழியை நாம் சந்திக்கலாம். வருக வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்கம்மா, யார் இங்கிருந்து அழைக்கிறீங்க? தேவிமா, ரொம்ப நல்லா இருக்கும். சொல்லுங்கம்மா, மருத்துவ துறையில் பெண்கள் அப்படின்னா உங்களுக்கு அந்த இந்த துறையில் இருக்க பெண்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
4: எனக்கு குழந்தை பிறக்க குழம்பு ஒரு 26 வருஷத்துக்கு முன்னாடியும் பையன் பிறக்க குழம்பு சிதம்பரத்துல இப்ப உடனே ஆபரேஷன் பண்ணி குழந்தை எடுத்தாதான் எடுக்க முடியும்னு சொல்லிட்டாங்க மேடம். எங்க அம்மா கிட்ட அப்பளும் காசுல எங்க வீட்டுக்காரங்களும் கஷ்டப்பட்டாங்க. பணம் கட்டுற அளவுக்கு வசதி இல்ல மேடம். ஆபரேஷன் பண்ண 10,000 ரூபாய் கட்ட சொல்றாங்க, கட்ட முடியல. ஆனா பணமே வாங்காம எனக்கு ஆபரேஷன் பண்ணி என் குழந்தைய காப்பாத்தினாங்க மேடம் அந்த டாக்டர். இன்னமும் அவங்க மல்லிகா டாக்டர் மேடம், இன்னமும் எனக்கு அவங்க பையனை பார்த்தா எனக்கு அவங்க ஞாபகம் வரும் மேடம். பிள்ளைய காப்பாத்தி கொடுத்தாங்களேன்ட்டு அவங்க ஞாபகம் வரும் மேடம்.
1: கண்டிப்பாமா, கண்டிப்பா. அதாவது பேர் முத
4: கொண்டாங்க மேடம், இருந்தா அவன் காப்பாத்த முடியாது. குழந்தை பிறந்துமே அவர் இந்நாள் போனாதான் சொல்லலாம்னு சொல்லிட்டாங்க. ஆனாலுமே அவங்க காப்பாத்தி நாங்க டிஜாஜி வரக்குள்ள நான், ஐயோ குழந்தை சூப்பரா இருக்கான், அவங்களுக்கு நான் இந்த மாதிரி ஆபரேஷன் பண்ணாம விட்டேன், குடும்ப கட்டுப்பாடு அது பண்ணாம விட்டுட்டேன், அதுதான் வருத்தமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க மேடம். இப்ப சமீபத்துல என் பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருந்துச்சு திருத்தணி ஜிஹெச்ல மேடம். அங்க ஒரு நர்ஸ் அவ்வளவு அசையா பேசுவாங்க மேடம், குழந்தைங்க எல்லா குழந்தைங்கள்ட்டுமே பாத்துக்குவாங்க. பாத்து நம்ம கொஞ்சம் அலட்சியமா இருந்தா கூட அவங்க வந்து என்னம்மா இப்படி வச்சிருக்கீங்க பிள்ளைய அப்படி பாத்துருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு அசையா தூக்கி கொஞ்சிட்டு. நான் இடையில 2-3 வாட்டி அவங்களை கோயில்ல பார்த்தேன் மேடம். இன்னும் இவங்களை எங்க பார்த்த மாதிரி இருக்கா, ஐயோ இவங்களான்ட்டு நானாவே போய் பேசி நல்லா இருக்கீங்களா மேடம்னா, நல்லா இருக்கம்மா நீங்க யாரு, இந்த மாதிரி குழந்தை பிறந்திருந்துச்சு என் பொண்ணுக்குன்னு நல்லா இருக்காங்களா எல்லாரும் கேட்டு அவ்வளவு சந்தோஷமா நீங்க இந்த இதை சொன்னதுல இருந்து நான் இதை சொல்லணும்னு முயற்சி பண்ணிட்டே இருக்கேன் மேடம் ஃபர்ஸ்ட் நேர்ல இருந்து.
1: கண்டிப்பாம்மா, அதாவது நீங்க வந்து சொல்லிட்டீங்க, ரெண்டு விஷயம் சொன்னீங்க, உங்க குழந்தைய காப்பாத்தினதும் மல்லிகா டாக்டர் பேரு முத கொண்டு ஞாபகம் வச்சு நீங்க சொல்லிட்டீங்க.
4: எனக்கு கஞ்சி தொட்ட முறையில இருக்காங்க மேடம் சிதம்பரத்துல, எனக்கு இவன் பார்த்தா எனக்கு அவனை கூட சொல்லுவான், என்ன இன்னமும் சொல்லிட்டே இருக்கம்மா அம்மா என்னடா அவங்க உயிரை காப்பாத்தின டாக்டர் தான்.
1: கண்டிப்பா,
4: காசு வாங்காம யாராவது, அது தனியார் ஹாஸ்பிட்டல் மேடம், அது காசு வாங்காம யாருமே காப்பாத்து பண்ண மாட்டாங்க மேடம், கொஞ்சம் மாதிரி கட்ட சொல்லுவாங்க. அவங்க 1 ரூபாய் கூட எங்ககிட்ட வாங்காம ஆபரேஷன் பண்ணி குழந்தை காப்பாத்தினாங்க மேடம். அப்புறம் தான் கட்டிட்டு வந்தோம் மேடம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா. அந்த
4: தாய் மேடம் அவங்க எல்லாமே, அவங்க எல்லாருக்கும் எங்க நன்றியை நாங்க தெரிவிச்சுக்கோம் மேடம்.
1: கண்டிப்பாமா, உங்களோட நன்றி தான்மா. மருத்துவர்கள் நீங்க சொல்ற மாதிரி இன்னொரு தாய் நிறைய தோழிக்கு வந்து கடவுள் அப்படின்னு சொல்றாங்க, உண்மைதான். கண்டிப்பாமா. உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன? பாடல்
4: என்ன ஃபேமஸ் சாங் வந்து ஆடியில் செய்தி சொல்லி ஆவணி.

0: விழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
1: மருத்துவம் என்பது ஒரு தொழில் மட்டுமல்ல, அது மனிதநேயத்தின் உயர்ந்த வடிவம். அந்த மனிதநேயத்திற்கு அன்பையும் அரவணைப்பையும் அர்ப்பணிப்பையும் சேர்த்து உயிர் காக்கும் பணியில் எண்ணற்ற பெண்கள் இன்று முன்னணியில் உள்ளனர். மருத்துவர், செவிலியர், ஆய்வக நிபுணர், மருந்தாளர், அவசர சிகிச்சை பணியாளர் என எந்த பொறுப்பாக இருந்தாலும் தங்கள் திறமையாலும் தன்னலமற்ற சேவையாலும் சமூகத்தின் நம்பிக்கையாக திகழும் அனைத்து பெண்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகள்.

எஃப்எம் எக்ஸ்பிரஸ் நேர்களே, உங்கள் காரைக்கால் பண்பலையில் இன்று பகல் 12:10 சிந்தனை அரங்கம், இளைஞர்களின் கனவுகளும் பொறுப்புகளும் என்ற தலைப்பில் 12:50 ஜெயங்கொண்டம் டிராமோ நகை மாளிகை வழங்கும் பசந்தளிர். பங்கேற்கும் சிறுமி டி ரியானா. வருமணிக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை. 1:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சியில் திருப்பூர் மாவட்டம் திணைக்குளம் டி மோகனசுந்தரம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 1:55 மெல்லிசை, 2:00 லஞ்ச் பிரேக்கில் நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. 2:05 லஞ்ச் பிரேக்கில் அச்சாணி டிராவல்ஸ் வாகன ஓட்டுநர் வேலை செய்து வரும் மயிலாடுதுறை ஆயப்பாடி எஸ் எம் நாசர் அவர்கள் பங்குபெறும் நேரலை. மூன்று மணிக்கு திருவாரூர் சீமா டீசில்ஸ், 3:30 கோபால் பல்படி வழங்கும் லைக் ஷேர் கமெண்ட்.

மாலை 4 மணிக்கு. ஊரும் உணவும் காரைக்கால் மாவட்டம் குமரக்குடி கிராமத்திலிருந்து நேயர்கள் மத்தியில் நேரலையாக அறுசுவையுடன் மலரும். மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் சுவலரியின் கதையும் கானமும். 5:15 திரையிசை, 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மகளின் விளக்கேற்றும் வேலை. மாலை 6:20 நாச்சர்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ மகளிருக்கான உடல்நல பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் உதவி சித்த மருத்துவ அதிகாரி டாக்டர் பி சத்ய மீரா அவர்கள். 6:45 இசைத்தூரிகை, 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட்டின் உழவர் அரங்கம். விவசாயத்தில் மறு சாகுபடியின் முக்கியத்துவம் காரைக்கால் மாவட்டம் திருமலை ராயன்பட்டினம் தொழில் முனைவோர் ஜி ஜெய் கணேஷ் அவர்களுடன் நேர்முகம். 8:00 திருவாரூர் சி மாட்டி சில்க்ஸின் காற்றில் வரும் கானம். 8:30 கோபால் பல்படியின் காற்றில் வரும் கானம். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 10:00 இரவும் மலரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன்.

0: சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani. The news read by Abhishek Mukhopadhyay.

0: பெரிய கோபால் வீ டூத் பேஸ்ட் இதில் உள்ள
1: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
0: புதிய கோபால் வீ டூத் பேஸ்ட்
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வீ டூத் பேஸ்ட்.

இன்றைய சிந்தனை அரங்கத்தின் தலைப்பு இளைஞர்களின் கனவுகளும் பொறுப்புகளும். நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜே தீபா சந்திரசேகர்.

கனவு என்பது ஒவ்வொரு இளைஞரின் உரிமை. ஆனால் அந்த கனவுகளை நனவாக்குவதற்கு பொறுப்பு, ஒழுக்கம், கடின உழைப்பு ஆகியவை அவசியம். கனவுகள் நமக்கு இலக்கை காட்டுகின்றன. பொறுப்புகள் அந்த இலக்கை அடைய வழிகாட்டுகின்றன. இளைஞர்களின் கனவுகளும் பொறுப்புகளும் என்ற இன்றைய சிந்தனை அரங்க நிகழ்ச்சியில் இளைஞர்களின் எதிர்காலம், அவர்கள் ஏற்க வேண்டிய பொறுப்புகள் மற்றும் சமூகத்தில் அவர்களின் பங்கு குறித்து சிந்திக்கப் போகிறோம். நேயர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 43368 என்ற இணைப்பு எண்ணுடன் 2311231 மற்றும் 2994800 மற்றும் 2995800 அலைபேசி எண் 9566427231.

0: வழிகாட்டுகின்றன. இளைஞர்களின் கனவுகளும் பொறுப்புகளும் என்ற இன்றைய சிந்தனை அரங்க நிகழ்ச்சியில் இளைஞர்களின் எதிர்காலம், அவர்கள் ஏற்க வேண்டிய பொறுப்புகள் மற்றும் சமூகத்தில் அவர்களின் பங்கு குறித்து சிந்திக்கப் போகிறோம். நேயர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 4368 என்ற இணைப்பு எண்ணுடன் 231-231 மற்றும் 299-480 மற்றும் 299-580 அலைபேசி எண் 9566-427-231.
1: Come on, baby, you amazing and out loud. Come on, breaking the walls. Come on. Come on.

0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நண்பர்கள் வணக்கம் கூறுவது மணக்குடி ராஜேந்திரம்மா.
0: சொல்லுங்க ராஜேந்திரன் சார்.
1: இன்றைக்கு வந்து தேடல் பிள்ளைகள் நிறைய இருக்குமா, அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, எந்த ஒரு சொல்றதுக்கும் இல்ல. அவங்க கடினமான உழைக்கிறாங்க. அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு ஒரு செயற்கை நுண்ணறிவு, இது வந்து என்ன பண்ணுங்கிறத பிள்ளைங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா இது வந்து ஆட்குறைப்பு நடக்க நடவடிக்கை, நிறைய வேலை வாய்ப்பு இருக்காது அப்படிங்கிறது. இது இப்ப தேடல் என்ன பண்ணிருக்காங்க, வேற மாற்று படிப்பு, மாற்று சிந்தனை, மாற்று படிப்பு, சேர்க்கை நுண்ணறிவு வந்து எப்படின்னா, பத்து பேர் செய்யக்கூடிய வேலை ரெண்டு வேலையை செய்யுது அப்படின்னு ஒரு கணிப்பு இருக்கு. அப்ப அதுக்கு இந்த பிள்ளைங்க அதுக்குமே தயாராயிட்டாங்க. இப்ப அது தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அவங்க அவருடைய படிப்பு, அவங்க ஃபியூச்சர், அடுத்த பிளான் என்ன, அடுத்த பிளான் என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, ஆண் பிள்ளைகளை விட பெண் பிள்ளைகள் நல்லா பண்றாங்கம்மா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் தெரிஞ்ச நான் பார்த்த வரைக்கும், பெண் பிள்ளைகளோட வந்து எங்கெங்க என்னென்ன கோர்ஸ் இருக்கு, எந்தெந்த கோர்ஸ் இருக்கு, எந்தெந்த படிப்பு இருக்கு, இந்த படிப்பு எடுத்தா நம்ம வாழ்க்கை எப்படி மாறும், நம்மளுடைய உழைப்பு எப்படி, இதனால நமக்கு என்ன ஃபியூச்சரு அப்படிங்கறத நல்லா தேட ஆரம்பிச்சிரு. இதை தன் கூட நான் சில விஷயங்களை நான் பாக்குறேன். ஒரு சர்க்கிள்லயோ இல்ல நான் சென்ற இடங்களே பார்க்கும் போல, இன்னைக்கு நீங்க கொடுத்த தலைப்புக்கு பாத்தீங்கன்னா, பிள்ளைங்க வந்து இந்த கனவு இருக்கிறவங்க கிட்ட கனவு, ஒரு சில பிள்ளைங்க வழி மாறி போறாங்க, நம்ம அதை எடுத்துக்க கூடாது. பெரும்பாலான பிள்ளைகள் அவங்க கடின உழைப்பும் கடின ஒரு சிந்தனையும் இருக்கு, எப்படி ஒரு மாற்று சக்தி வரணும், மாற்றத்துக்கு இந்த செயற்கை நுண்ணறிவு வந்ததுனால. இன்னைக்கு உலகமே செயற்கை நுண்ணறிவுல தான் நிக்குது. அப்ப இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் கோர்ஸுக்கு எதிராக ஒண்ணு மாற்றாக ஒண்ணு படித்து, அதுக்கு ஈக்குவலான படிப்பு, மேற்படிப்பு என்ன, ஐபிஎம், ஐடிஐ, அப்படி ஐஐடி, அப்படி பெரிய பெரிய லெவல்ல போகணுங்கிறத
2: இளைஞர்களின் கனவுகள் வந்து சொந்த முன்னேற்றத்தோட சமூக முன்னேற்றத்தையும் உள்ளடக்கியதாக இருக்கணும். தனது விருப்பத்திற்கு ஏற்ப, திறமைக்கேற்ப புதிய தொழில்நுட்பங்களுடன் தொழிலை கற்று பயிற்சி எடுத்து திறம்பட செயல்களை செய்யும் திறமை உடையவர்களாக இருக்கணும். மூட நம்பிக்கைகள், வறுமை, சோம்பல் போன்ற எண்ணங்களை ஒழிப்பவராக இருக்கணும். உலக அரங்கில தடம் பதிக்கும் போது தாய்நாட்டின் பெருமையை உயர்த்துபவராக இருக்கணும். நேர்மை, ஒழுக்கம், பிறரை மதிக்கும் பண்புடையவராகவும் இருக்கணும். இயற்கை வளங்களை பாதுகாக்கணும். நிறைய மரக்கன்றுகளை நட்டு சுத்தமான காற்றை பெறுவதற்கான வழிவகைகளை செய்யணும். நீர்நிலைகளை பராமரித்தல், பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்தல், இவைகளால் சுற்றுச்சூழலை பேண வேண்டும். நமது நாட்டின் சட்ட திட்டங்களை மதித்து நடக்கணும். வன்முறைகளை வந்து தவிர்த்து அமைதியை உருவாக்கணும். இளைஞர்கள் வந்து தங்களையும் உயர்த்தி தன் தேசத்தையும் உயர்த்தணும். வாய்ப்புகளுக்காக காத்திருக்க கூடாது, உழைப்பான் வாய்ப்புகளை
0: உருவாக்கணும். சரிமா.
2: சூரியனை போல பிரகாசிக்க கவனமாக உழைக்கணும். கடினமான சூழ்நிலைகளை எல்லாம் கடக்க படினால் நமக்குள் இருக்கும் ஆற்றலை உணரும் சக்தி வந்துடும் என்பதை அறிந்தாலே போதும், முன்னேற்றமும் வளர்ச்சியும் அவங்க பெற்றுடுவாங்க.
0: ஓகேமா, ரொம்ப அழகா சொன்னீங்க. இளைஞர்கள் வந்து எப்படி இருக்கணும், அதாவது கனவு மட்டும் கண்டுட்டு அதோட விட்டுறக்கூடாது, அவங்க அதுக்கான நடவடிக்கைகளை வந்து எடுக்கணும், அவங்களுக்கு அதுக்கான ஒரு பொறுப்பு வரணும், கடின உழைப்பு இருக்கணும். ஒரு பொறுப்பு வந்துட்டாலே வந்து கண்டிப்பாக கடின உழைப்பும் தானாக வரும் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள்ல இருக்கணும். நம்ம வந்து வீட்டோட முன்னேற்றமாக இருக்கட்டும், நாட்டோட முன்னேற்றமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்களே நாளை மாலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சோலை மற்றும் விதிநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
3: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜிஎல் மருத்துவமனை
4: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன்ஐ ஹாஸ்பிட்டல், திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
5: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
6: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு, விபிஎன் கண் மருத்துவமனையும்.
7: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
8: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் உடலும் உறுதியும். நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம். நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் டிராமோ நகை மாளிகை வழங்கும் பசந்தளிர்.
9: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல், கழுத்து செயின், காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
10: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி.

0: கிரைண்டர் ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: சிந்தனையரங்கம் நிகழ்ச்சியில் இளைஞர்களின் கனவுகளும் பொறுப்புகளும் என்ற தலைப்பில் பேசிட்டு இருக்கோம். இப்ப அடுத்து ஒரு நேயர் இருக்காங்க, அவங்க யார், எங்கிருந்து அழைக்கிறாங்க அப்படிங்கறத கேட்டுடலாம். வணக்கம்.
4: ஹலோ.
3: வணக்கம். யார் பேசுறீங்க?
4: காட்டுமன்னார் கோயில் இருந்து கா குளஞ்சியப்பன்.
3: சொல்லுங்க.
4: இளைஞருடைய கனவுகளும் பொறுப்புகளும் ரெண்டுமே கட்டாயம் இருக்க வேண்டிய ஒண்ணுதான்.
3: சரிங்க.
4: அந்த கனவு எப்படி இருக்கணும்னா, கனவு மெய்ப்படணும். பாரதியார் பாடினார்ல, அந்த கனவு மெய்ப்படணும்.
3: எப்படி மெய்ப்படும்?
4: அதாவது இப்ப நம்ம இன்னைக்கு வாழ்க்கையில முன்னேறணும், பெரிய ஆள போகணும், அப்படி போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு வீட்டுல உட்கார்ந்தா ஆக முடியுங்களா?
3: முடியாது.
4: அதுக்கு உண்டான முயற்சி இருக்கணும். முயற்சி தான் மூலதனம். அதே போல பாத்தீங்கன்னா, தொலைநோக்கு சிந்தனையோட இருக்கணும். தொலைநோக்கு சிந்தனைனா, இன்னைக்கு நான் செஞ்ச உடனேயோட முடிஞ்சத கூட தொலைநோக்கு பார்வையோட இருக்கணும். நம்மளுடைய அந்த மெய்ப்பட்ட கனவுகள் மற்றவர்களுக்கு முன்மாதிரியா இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் லிங்கன் வாடிக்கையாளர் அந்த இளைஞர்களை சந்திக்கிறத ஒரு வாடிக்கையா வச்சிருந்தாரு. அப்ப சந்திக்கக்குள்ள ஒவ்வொருத்தவங்களும் கேட்கக்குள்ள ஒரு பையன் ஆச்சு, நாளைக்கு இதே இருக்கையில இந்த வெள்ள மாளிகையில நான் உட்காரணும்னா. அதே மாதிரி அவன் கனவு மெய்ப்பட்டுது. பில் கிளின்டன் உட்கார்ந்தாரு.
3: ஹலோ, சொல்லுங்க.
4: அது போன்ற கனவுகள் இதெல்லாம் இன்னைக்கு நம்ம வந்து சமுதாய பொறுப்புகளும் இருக்கணும். இன்னைக்கு நம்ம சுதந்திரத்தை வாங்கி இன்னைக்கு சுதந்திரத்தை நல்லா சுவாசிச்சுட்டு இருக்கோம். ஆனா இது இளைஞருடைய பொறுப்புகள் எவ்வளவு இருக்குன்னு அதை வந்து வரலாற்றை வந்து திரும்பி பார்க்கணும்.
3: இன்னைக்கு
4: வாஞ்சிநாதன்ல இருந்து தில்லையாடி வள்ளிமையில இருந்து இன்னும் பல பகவத்சிங்ல இருந்து எல்லாத்தையும் பார்க்கணும். இப்ப நம்ம வந்து அவங்கள வந்து சுதந்திர போராட்டத்துக்கு போக சொல்லல, நம்ம நாட்டினுடைய முயற்சிக்கு முன்னேற்றத்துக்கு முயற்சி எடுத்து நம்ம வந்து தொழில்நுட்பங்களோட மிகப்பெரிய உயர்வுக்கு போகணுங்கிறது தாங்க என்னுடைய கருத்து.
3: நன்றி, நன்றி. அதாவது தொலைநோக்கு பார்வையில இருக்கணும் இளைஞர்களோட இது அப்படின்னு சொல்லி, கனவுகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நேயர் சொன்னாங்க. அதாவது வானமளவு யோசிக்கணும். இப்போ நம்ம போஸ்டரே பார்த்தீங்கன்னா அப்படிதான், இளைஞர்கள் வானமளவு அப்படி பார்க்குற மாதிரி தான் கொடுத்துருந்தோம். அதில் வானம் அளவுக்கு யோசிச்சு செயல்பட்டாதான் வந்து ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். இப்போ அடுத்து ஒரு நேயர் இருக்காங்க, அவங்க யார், இங்கிருந்து அழைக்கிறாங்க கேட்கலாம். வணக்கம்.
5: ஹலோ.
3: வணக்கம். யார் பேசுறீங்க?
5: வணக்கம் மேடம்.
3: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
5: நெடுங்காட்டிலிருந்து வீரையன் பேசுறேன்
3: மேடம். சொல்லுங்க வீரையன், உங்க கருத்து என்ன?
5: இளைஞரோட கனவு எப்படி இருக்கணும்னா, இப்போ ஒரு படிச்சுட்டு சும்மா இருக்கேன்னு
3: வச்சுங்க,
5: எந்த வேலை கிடைக்குதோ அந்த வேலையை செய்யலாம். இந்த வேலை எனக்கு வேணா, இந்த வேலை தான் செய்யணும் நம்ம எதிர்பார்த்துட்டே அந்த வேலை, இந்த வேலையில இருந்துட்டு அடுத்த வேலைக்கு ட்ரை பண்ணலாம். இந்த வேலைதான் நான் படிச்ச படிப்பு, இந்த வேலைதான் எனக்கு செய்வேன் வச்சுங்க, அடுத்தது நமக்கு அந்த வாழ்க்கை வீணா போயிடுது. சும்மா சுத்திக்கிட்டே இருந்தேன்னு வச்சுங்க, தீய எண்ணங்கள் தான் வரும். கிடைச்ச வேலைக்கு போயிட்டு அதுல இருந்து ட்ரை பண்ணி வேற வேலைக்கு போகணும். இதுதான் இந்த விவேகானந்தர் என்ன சொன்னாங்க, 100 இளைஞர்கள் கொடுக்க இந்த நாட்டை நான் உருவாக்கி காட்டுறேன், நல்ல இளைஞர்களை கொடுக்கன்றாங்க. இளைஞர்களை வந்து இன்னும் பல ஆராய்ச்சியில ஈடுபடணும், விளையாட்டுல ஈடுபடணும்.
3: சரி.
5: இப்ப பக்கத்துல சீனா மாற்ற பாத்தீங்கன்னா, தங்க பதக்கம் அதிகமா அவங்க வாங்குறாங்க. அங்க வந்து என்ன செய்யற, இளைஞர்களை வந்து 10 வயசு 12 வயசுல இருந்து அரசாங்கமே வந்து வந்து பயிற்சி கொடுக்கறாங்க.
3: விளையாட்டுக்கு
5: கொடுத்த இந்த பயிற்சியை போன நம்ம என்ன செய்யறோம், ஒரே படிப்பு 100 மார்க் வாங்கணும், 100 மார்க் வாங்கணும், இதுதான் எதிர்பார்க்கிறோம்.
3: இது யாருடைய பெற்றோர்கள் என்ன ஏது அப்படிங்கிறது, இதை பத்தியே நம்ம வந்து இன்னொரு சிந்தனை அரங்கம் பண்ற மாதிரி இருக்கு. அதனால இதை பத்தி நம்ம இன்னொரு நாள் வந்து அதே மாதிரி டாபிக் வச்சு நம்ம பேசலாம். நன்றி. இப்போ இன்னொரு நேயர் இருக்காங்க, அவங்க கூட நம்ம பேசுறோம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க?
6: வணக்கம் மேடம், நான் சிவபுரியிலிருந்து சோமசுந்தரம் பேசுறேன்.
3: சொல்லுங்க.
6: அதாவது இளைஞர்களின் கனவுன்றது நிறைய இருக்குங்க. பொறுப்புன்றது ரெண்டாம் பட்சம்தான். அதனால வந்து அவங்களுக்கு வந்து படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கணுங்க. அது முதல்ல அதுக்காக

0: விலை உயர்ந்த மொபைல் வாங்கணும், விலை உயர்ந்த டூ வீலர் வாங்கணும், கார் வாங்கணும், இப்படி எண்ணில் அடங்காத அவங்களுக்கு வந்து
1: இது கனவுகள்
0: கனவுகள் இருக்குது. அதனால வந்து அவங்க சம்பாதிச்சு என்ன வேணாலும் வாங்கிக்கலாங்க, அப்பதான் அது வந்து ஒரு சிறப்பான ஒரு செயலா இருக்கும். நன்றி
1: நன்றி நன்றி. அடுத்து ஒரு நேயர் இருக்காங்க, அவங்க கூட நம்ம பேசிடலாம். வணக்கம் சிந்தனையரங்கம்.
2: மேடம் வணக்கம்.
1: வணக்கம்.
2: கடலூர் மாவட்டம் மென்கரும்பூர் நேரு.
1: சொல்லுங்க நேரு.
2: மேடம், இந்த காலத்துல இளைஞர்கள் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தாலே இளைஞர்கள் ஒரு முன்னேற்ற பாதைக்கு செல்வார்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா இளைஞர்களும் ஏதோ படித்த படிப்புக்கான வேலைகள் கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பதை விட இருக்கின்ற வேலையை கௌரவம் பார்க்காம செய்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையலாம். அதாவது மேடம், நம்ம வந்து ஒரு நம்ம கனவு காண்றோம், ஒரு டாக்டர் ஆகணும், சின்ன குழந்தையிலேருந்து ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு இன்ஜினியர் ஆகணும், வக்கீல் ஆகணுங்கிற கனவுகள் இருக்கும். ஐயா அப்துல் கலாம் ஐயா சொன்னது போல கனவு காணுங்கள் என்று சொன்னார்கள். அதே போல இந்த இளைஞர்கள் கனவு காண்டாலும் அதுக்கேற்ற வேலைகள் வந்தாலும் பொறுப்புணர்வுங்கிறது பொறுப்போட அதை செயல்பட்டு அது நம்ம வந்து ஒரு நம்ம எந்த ஒரு வேலை கிடைச்சாலும் அதை அந்த வேலையை மனப்பூர்வமாக ஏற்று அந்த வேலையின்படி நம்ம செய்தால் வாழ்க்கையில் முன்னேறலாம்.
1: ஆமா, அந்த வேலையை நம்ம வந்து பொறுப்பா செஞ்சாலே நம்ம நம்மளோட இலக்கு என்னவோ அதை நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கலாம் இல்லைங்களா. இதுதானே, இது நான் நினைச்சது அந்த வேலையாச்சு, இது எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து என்னங்கிறது நமக்கே தெரியாம போயிடும்.
2: கிடைக்கின்ற வேலை எதுவாக இருந்தாலும் கௌரவம் பார்க்காமல் செய்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது உறுதி மேடம்.
1: ஓகே சார், நன்றி. நேர்லி உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
3: வீட்டு உபயோகப் பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
5: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: நாளை பிற்பகல் 2:05 மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் JKR பாலிகிளினிக் மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30 திருவாரூர் VK ஆயுர்வேத மருத்துவமனை வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். VK ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
6: வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி, ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நேரம் 12:34 மேடம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிந்தனை அரங்கம். இளைஞர்களின் கனவுகளும் பொறுப்புகள் என்ற தலைப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைவரும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது நாகூரில் இருந்து அலோன்ஸ் ராஜ்மா.
0: சொல்லுங்க ராஜ், சொல்லுங்க.
1: இளைஞர்களின் கனவுகளும் பொறுப்புகளும். இன்றைய இளைஞர்கள்மா வீட்டை பற்றி நாட்டை பற்றி நிறைய கனவுகள் தான் காண்கிறார்கள். அதை சரியாக பயன்படுத்துகிறார்கள் என்பதுதான் கேள்விக்குறி. வேகத்தை விட விவேகத்துடன் செல்ல வேண்டும். இளைஞர்களை நல்ல வழியில் அழைத்து செல்ல ஒரு நல்ல தலைவர்கள் குறைவு என்று நான் நினைக்கின்றம்மா. இளைஞர்கள் எதையும் செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்க, அவங்கள வழிநடத்தி செல்லுகின்ற தலைவர்கள் குறைவாக இருக்கிறார்கள். கனவு ஒரு நாள் நிலவாகும், முயற்சித்தால் வெற்றி நிச்சயம் தாம்மா.
0: ஓகே, ரொம்ப நன்றி. முயற்சி செய்யணும், அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வந்து கனவு மட்டுமே கண்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்து அது நினைவா ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம வந்து முயற்சி செய்யணும், நேர்மையான வழியில் வந்து நம்ம முயற்சி செய்யணும். நம்மளோட கேரக்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல முறையில் பேசப்படணும். அப்போ வந்து கடின உழைப்புங்கிறது கண்டிப்பாக வந்து பலனை காமிக்கும் நமக்கு. ஸோ இதுதான் வந்து இளைஞர்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். கனவு வந்து நினைவாகணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக பொறுப்பு இருக்கணும், கடின உழைப்பு இருக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ அடுத்து ஒரு நேயர் இருக்காங்க, அவங்க கூட நம்ம பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வேதாரண்ய வட்டம் கருப்பம்புலம் தெற்கில் இருந்து சா சிவகுமார். நலமா இருக்கீங்களா மேடம்?
0: ஆ, நலமா இருக்க, சொல்லுங்க.
2: அதாவது கனவு காணுங்கள், உறங்கும் போது காண்பதல்ல கனவு, விழித்திருக்கும் போது காண்பதுதான் கனவு என்று டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார்கள். அதே போல பாத்தீங்கன்னா இன்றைய இளைஞர்கள் வந்து எல்லாத்துலயும் வந்து ஒரு முன்னோடியா இருந்தாலும் கூட இந்த வீட்டுல வந்து சில பொறுப்புகள் இல்லம்மா. அந்த பெற்றோர்கள் இடத்துல வந்து அவங்க வந்து பொறுப்புள்ள குடிமகனாக இருக்க வேண்டும்னா அவங்க வந்து எதிர்காலம் வந்து மிக சரியாக இருக்கும். ஏன்னா பெற்றோர்களிடத்துல வந்து ஒரு நம்பிக்கையும், நம்ம பையன் எந்த தவறும் செய்ய மாட்டான், ஒரு நல்ல முறையில தான் நடப்பான் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை அவங்க வந்து ஊட்டினாங்கன்னா இன்றைய இளைஞர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த செல்போன் அந்த இதுலதான் அடிக்டா இருக்கிறாங்களே தவிர அந்த சமூக வலைதளங்களை பயன்படுத்துகிறார்கள். இதையெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து படிப்புல வந்து கவனம் செலுத்தணும், நல்ல முறையில படிக்கணும். எதிர்காலத்துல ஒரு இலக்கை அடைய வேண்டுமானால் நம்முடைய திட்டங்கள் வந்து நல்ல திட்டங்களாக இருக்க வேண்டும் என்று அவங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக பதிவு செய்கிறேன்.
0: நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம்மா, மேனாங்க பேசுறேம்மா.
0: சொல்லுங்க.
3: அதாவதுமா இந்த இளைஞர்கள் வந்து நான்

0: நான் பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 20% தான் வந்து அவங்க பொறுப்பு உணர்ந்து செயல்படுற மாதிரி தெரியுது. ஆமா, ஒரு 80% சொன்னா வந்து கூட்டாளியுடைய சேர்க்கை, அவங்களுடைய நடைமுறை வந்து அந்த கூட்டாளி ஒரு நல்லவமா இருந்தானா பரவாயில்ல, வந்து அவங்களுடைய சேர்க்கை அவங்க செயல்பாடு சரியில்லாதப்ப அந்த அவங்களோட சேர்ந்து அவங்க கெட்டு போறாங்க. வந்து அதை நம்ம பெரியவங்க கூட சமயத்துல வந்து நம்ம பிள்ளைகள்னா கூட அடுத்த பிள்ளை கிடக்கூடாது, நம்ம வந்து ஒரு புத்திமை சொன்னா நம்மகிட்ட ஏத்து பேசுறாங்க. அந்த கால கண்டிஷனுக்கு வந்துட்டாங்கிறப்ப நம்ம வந்து அவங்களை திருத்துறதுக்கான வழியை வந்து பெற்றோர்கள் சொன்னா கூட அவங்க கேட்க மாட்டேங்கிற சூழ்நிலை உருவாகிட்டு, அதனால அவங்க பொறுப்புகளை தட்டி கிடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறத எனக்கு தெரியுது.
1: அதாவது எனக்கு நான் ரொம்ப பொறுப்பாக இருக்கிறேன், நான் ரொம்ப கடினமாக உழைக்கிறேன் அப்படின்னு ஒரு ஷோ காமிக்கிறாங்க, ஆனால் வந்து உண்மையாக அவங்க வந்து செய்யலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்ல வரீங்க அப்படியா?
0: ஆமாங்க. அதாவது வெளியில் வந்து பெற்றோர்கள்ட்ட வந்து நல்லா நல்லா நடக்கிற மாதிரி நடக்கிறாங்க, வெளியில் அவங்களோட நடவடிக்கை சரியா இல்லை.
1: அதாவது இளைஞர்கள் வந்து கனவு காண்றது அப்படிங்கறது அவங்களோட உரிமையா இருந்தாலும் அந்த கனவை வந்து நனவாக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பொறுப்பு, ஒழுக்கம், கடின உழைப்பெல்லாம் வந்து கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம வந்து நிகழ்ச்சியை ஆரம்பிச்சோம். அந்த இலக்கு, நம்ம எங்கே போகணுங்கிற இலக்கை வந்து கனவு காமிச்சிருது. அந்த பொறுப்பு அப்படிங்கிறது தான் வந்து அவங்கள அந்த இடத்துக்கு கொண்டு போய் வைக்க போகுது. ஸோ அப்போ இளைஞர்களுக்கு பொறுப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாருக்குமே தெளிவாக தெரியுது. இன்றைக்கி நிகழ்ச்சியில் பேசின எல்லா நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. நிறைவு பெறுகிறது சிந்தனை அரங்கம். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே தீபா சந்திரசேகர்.

0: சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்திகள்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். சுகாதார சேவையில் மருத்துவர்களின் பங்கு போற்றத்தக்கது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பட்டய கணக்காளர்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 183.50 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு 175 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனு ஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தேசிய மருத்துவர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், உள்துறை அமைச்சர், முதலமைச்சர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சுகாதார சேவையில் மருத்துவர்களின் பங்கு போற்றத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். கோவிட் தொற்று காலத்தின்போது மருத்துவர்களின் அளப்பரிய சேவையை நினைவு கூர்ந்துள்ள அவர், ஆயுஷ்மான் பாரத் சுகாதார காப்பீட்டு திட்டத்தின் மூலம் மருத்துவ சேவை விரிவாக்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக மருத்துவர்களின் கடின உழைப்பு அர்ப்பணிப்பை பாராட்டுவதாக தெரிவித்துள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதாரத்துறையை மேம்படுத்த அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அவர் கூறியுள்ளார். நாட்டில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை 2 மடங்காக உயர்த்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், மருத்துவ படிப்புகளுக்கான எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் அதிக அளவில் இளைஞர்கள் மருத்துவர்களாக உருவெடுக்க வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். நோய் தடுப்பு மருத்துவம், நவீன மருத்துவ ஆராய்ச்சி, அனைவருக்கும் சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் மருத்துவர்களின் பங்கு முக்கியமானது என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில் மக்களின் ஆரோக்கியத்திற்காக மருத்துவர்கள் அர்ப்பணிப்புடன் சேவையாற்றி வருவதாக தெரிவித்துள்ளார். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஜே பி நட்டா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் சுகாதாரத்துறையில் மருத்துவர்கள் மிகவும் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்துள்ளார். சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த

0: பதிலும் மருத்துவர்கள் அயராது பாடுபட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மனித உயிர்களை காப்பதற்காக அயராது பணியாற்றும் அனைத்து மருத்துவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். மருத்துவர்களின் தன்னலமற்ற சேவை, அர்ப்பணிப்பு மற்றும் மனித நேயம் போற்றத்தக்கது என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இதனிடையே மருத்துவர்கள் நோய்க்கான சிகிச்சை அளிப்பவர்களாக மட்டுமின்றி சுகாதாரமான வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகவும் திகழ்வதாக சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர் டாக்டர் தீபா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: மருத்துவர்கள் நோய்க்கு சிகிச்சை அளிப்பவர்கள் மட்டுமல்ல, நோய் வராமல் தடுக்கவும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை உருவாக்கவும் வழிகாட்டுபவர்களும் ஆவர். நமது ஆரோக்கியம் நம் கைகளில் தான் உள்ளது. சத்தான உணவு, தினசரி உடற்பயிற்சி, போதுமான தூக்கம், புகையிலை மற்றும் மதுவை தவிர்த்தல், தேவையான தடுப்பூசிகள் மற்றும் காலமுறை உடல்நல பரிசோதனைகள் ஆகியவற்றை கடைபிடிப்போம். மனித உயிரை காக்கும் உயரிய பணியில் அறிவையும் அன்பையும் அர்ப்பணிப்பையும் இணைத்து சேவை செய்யும் அனைத்து மருத்துவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துகளும் நன்றிகளும்.
0: தேசிய பட்டய கணக்காளர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பட்டய கணக்காளர்களின் பங்களிப்பு முக்கியமானது என்று தெரிவித்துள்ளார். இவர்களின் வெளிப்படைத்தன்மை மற்றும் திறமையின் மூலம் முதலீட்டாளர்களின் நம்பிக்கை அதிகரித்துள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பட்டய கணக்காளர்களின் பங்கு இன்றியமையாதது என்று தெரிவித்துள்ளார். 1949 இந்திய பட்டய கணக்காளர் பயிற்சி நிறுவனம் தொடங்கியதை குறிக்கும் வகையில் ஆண்டுதோறும் இந்நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. நாடு முழுவதும் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ள வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் வரலாற்று சிறப்பு மிக்கது என்று மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஊரக பகுதி மக்களின் வாழ்வாதாரத்தை இது மேம்படுத்தும் என்று கூறியுள்ளார். இந்த சட்டத்தின் மூலம் ஊரக பகுதி மக்களுக்கு 125 நாட்கள் வேலை உறுதி செய்யப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தை செயல்படுத்த நடப்பு நிதியாண்டில் 95,692 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ராணுவம் நவீனமயமாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் புதிய ராணுவ தலைமை தளபதியாக இன்று பதவியேற்ற பின் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொழில்நுட்ப அடிப்படையில் இந்திய ராணுவம் மேம்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். எல்லைப் பகுதியில் ராணுவ வீரர்கள் பாதுகாப்பு பணியில் சிறப்பாக ஈடுபட்டு வருவதாக அவர் கூறினார். எத்தகைய சவாலையும் எதிர்கொள்ள ராணுவம் தயாராக உள்ளதாகவும் ஜெனரல் தீரத் சேத் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் மூலம் அரசு நிர்வாகம் சீரமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் 11 சாதனை குறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதன் மூலம் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். டிஜிட்டல் பணப்பரிமாற்றத்தின் மூலம் பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக பணம் செலுத்தப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் மூலம் கிராமங்களில் மட்டுமின்றி 2வது மற்றும் 3வது நிலை நகரங்களும் வளர்ச்சியடை வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். இளம் தொழில் முனைவோர் மற்றும் புத்தொழில் தொடங்குவோர் இத்திட்டத்தின் மூலம் பயனடைந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். கல்வி, சுகாதாரம், வேளாண்மை, வணிகம், பொதுச் சேவை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் மூலம் வளர்ச்சியடைந்துள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒன்றின் விலை 183.50 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து இந்திய எண்ணெய் கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விலை குறைப்பு இன்று முதல் அமலுக்கு வருவதாக தெரிவித்துள்ளது. இதனையடுத்து தில்லியில் 19 கிலோ வணிக சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 2,930 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகத்தில் பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் இன்று வெளியிட்டார். சென்னையில் தரவரிசை பட்டியலை வெளியிட்டு செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
2: இந்த பொறியியல் கலந்தாய்வுக்கு இந்த ஆண்டுக்கு விண்ணப்ப பதிவு செய்து பதிவு கட்டணம் செலுத்திய மாணவர்களின் எண்ணிக்கை 2,45,235. இந்த ஆண்டு தரவரிசை எண் வழங்கப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கை 130,767. இதில் மாணவிகளின் எண்ணிக்கை 1,05,245.

0: மூன்றாம் பாலினத்தவர் 5. ஆக மொத்த எண்ணிக்கை 236,017.
1: ராஜஸ்தான் மாநிலம் தௌசா மாவட்டத்தில் இன்று பேருந்து ட்ரக்குடன் மோதி தீப்பற்றி எரிந்ததில் 7 பேர் உயிரிழந்தனர், 12 மேற்பட்டோர் காயமடைந்தனர். தில்லி மும்பை விரைவுச் சாலையில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. காயமடைந்தவர்கள் தௌசா மாவட்ட மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாலஸ்தீன மக்களுக்கு 175 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஐநாவின் நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய ஐநாவிற்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு பி ஹரீஷ், சுதந்திர பாலஸ்தீனம் அமைக்கப்பட்டால் அப்பகுதியில் அமைதியை நிலைநாட்ட முடியும் என்று கூறினார். கடந்த 3 இந்தியா காசா பகுதியில் 150 டன் நிவாரணப் பொருட்களை வழங்கியுள்ளதையும் திரு பி ஹரீஷ் சுட்டிக்காட்டினார். அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 8-11, 11-8, 11-8, 11-7 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் சோரா மட்சுஷிமா சன்சுகே இணையை வென்றது. இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் தியா சிட்டேல் யசஸ்வினி கார்படே இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மெக்சிகோ 2-0 என்ற கோல் கணக்கில் ஈக்வடாரை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. முன்னதாக நார்வே பிரான்ஸ் அணிகளும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இன்றிரவு 9:30 நடைபெறும் நாக் அவுட் ஆட்டத்தில் இங்கிலாந்து காங்கோவை எதிர்கொள்கிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-6, 6-4 என்ற செட் கணக்கில் கனடாவின் லியாம் த்ராஸை வென்றார். புதுச்சேரியில் நடைபெற்ற 19 முதலாவது ஒருநாள் மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 120 ரன் வித்தியாசத்தில் இலங்கையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுகாதார சேவையில் மருத்துவர்களின் பங்கு போற்றத்தக்கது என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பட்டய கணக்காளர்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 183.50 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு 175 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 12:50.
3: 105 நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
2: நேயர்கள் இனி கேட்கலாம் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசந்தலே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
4: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
5: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசந்தலே, இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய பசந்தழி நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு கதை கேப்போமா? ஒரு சிறிய கிராமத்துல அருண்னு ஒரு சிறுவன் இருந்தானா. அவன் தினமும் காலையில பல்லு விளக்குறப்பவும் கை கழுவுறப்பவும் குழாய திறந்தபடியே விட்டு விடுவானா, மூடவே மாட்டானா. ஒரு நாள் கோடை காலத்துல அருண் வாழ்ந்துட்டு வர கிராமத்துல தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுச்சான். குடிக்க கூட தண்ணீர் இல்லையா. அப்போதான் அருணுக்கு புரிஞ்சுதான், நம்ம இத்தனை நாள தண்ணீரை வீணாக்கிட்டோம்னு வருந்த ஆரம்பிச்சானா. அந்த நேரத்துல அருணோட தாத்தா அருண் கிட்ட சொன்னாங்களாம், ஒவ்வொரு துளி தண்ணீரும் உயிரை காக்கும்பா. இத்தனை நாளா நீ வீணடிச்சதுக்கு இப்போ நீ வருத்தப்படுறப்பா. இன்று வீணாக்குற தண்ணி தான் நாளைக்கு நமக்கே தேவைப்படும் அப்படின்னு அருணுக்கு அறிவுரை சொன்னாங்களாம். அதுக்கப்புறமா அருண் தண்ணீரை

0: சிக்கனமா பயன்படுத்த ஆரம்பிச்சானா. தண்ணீர் குழாயை பயன்படுத்திட்டு நன்றாக மூடவும் ஆரம்பிச்சானா. மழைநீர் சேமிக்கிற மழைநீர் சேமிப்பு தொட்டி பத்தியும் அவங்க ஊர் மக்கள் கிட்ட சொன்னானா. அவனை பார்த்த மத்த குழந்தைகளும் அதையே பின்பற்றி வந்தாங்களாம். இந்த கதை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, தண்ணீர் ஒவ்வொரு உயிருக்கும் பொக்கிஷம், ஒவ்வொரு துளியையும் சேமிப்போம், எதிர்காலத்தை பாதுகாப்போம் என்றே. வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா? வணக்கம் பாப்பா.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
1: ரியானா.
0: ரியானா, உங்க பேர் சூப்பரா இருக்கு. யார் உங்களுக்கு பேர் வச்சது?
1: அம்மா.
0: சரிங்கம்மா, எந்த ஸ்கூல்ல என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: ஜிபிஎஸ் சிறுமாலங்கை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்.
0: இன்னைக்கு நேயர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
1: பாட்டு பாடுற.
0: எங்க பாடுங்களே பாப்போம்.
1: குள்ள குள்ள வாத்து குவா.

0: நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, மலை மேலே ஏறிவா, மல்லிகை பூ கொண்டு வா.
1: பாப்பா உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் நேம்லாம் சொல்லுங்களே.
0: ப்ளூ, பிங்க், எல்லோ, ரெட், ஆரஞ்ச், பிளாக், ப்ளூ, ஒயிட்.
1: சரி பாப்பா, சுப்ரியா சொன்னீங்க நீங்க குட்டியா இருக்கீங்கல்ல, நீங்க படிச்சு பெரிய ஆன பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
0: டாக்டர்.
1: நீங்க வருங்காலத்துல சிறந்த மருத்துவர் ஆகிறதுக்கு காரைக்கால் கும்பை சார்பாக வாழ்த்துக்க.
0: தேங்க்யூ.
2: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது ஜெயங்கொண்டம் டிராமோ நகை மாளிகை வழங்கிய பசந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோ ராமோ நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
4: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமோ நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 உடன். நேரம் 12:55. நேயர்கள் இனி கேட்கலாம் பன்னிசை.

0: நேயர்கள் இனி கேட்கலாம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி
3: எல்கேஜி முதல் பிளஸ் ஒன் வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
2: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
0: தேன்மழை நிகழ்ச்சி தரும் தொடக்க பாடல் புதிய வார்ப்புகள் படத்திற்காக ஜென்சி பி வசந்தா இணைந்து பாடியிருக்கும் பாடல்.

0: நேர்களே, நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இளையராஜா இசையில் SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி இணைந்து பாடியிருக்கிறார்கள். பயணங்கள் முடிவதில்லை படத்திற்காக.

0: நேர்களே, நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களே, இன்று பிற்பகல் 3 மணிக்கு சர்வதேச பழ தினத்தையொட்டி காரைக்கால் மாதூர் வேளாண் அறிவியல் நிலைய தோட்டக்கலைத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஜி கதிரவன் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி ஒளியர காத்திருக்கிறது. தேன்மலை நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கடல் மீன்கள் படத்திற்காக.

0: அனைவருக்கும் மருத்துவர்கள் தின வாழ்த்துக்கள். இந்த நாளில் நான் மருத்துவராக இருப்பதில் மிகவும் பெருமை அடைகிறேன். நான் டாக்டர் சிவகுமார், இருதய நோய் மருத்துவர். என்னால் பலரோட வாழ்க்கையை காப்பாற்ற முடிகிறது என்பதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். மருத்துவராக இருப்பது சாதாரண விஷயம் இல்லை. பல இன்னல்கள், குடும்பத்தின் சந்தோஷங்கள் சிலதரை துறந்துவிட்டு தான் நாங்கள் மருத்துவராக இருக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் ஒவ்வொரு நோயாளியும் சந்தோஷமாக இருக்கும் பொழுது எங்களுக்கு அதுதான் ஒரு திருப்தியை அளிக்கிறது. மீண்டும் எல்லோருக்கும் மருத்துவ தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.
2: நேர்களே, நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
2: தார்பாய்கள், கிரீன் நெட், ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நினைவிருக்கட்டும் நேர்களே, இன்று மாலை 4 ஊரும் உணவும். காரைக்கால் மாவட்டம் குமரக்குடி கிராமத்தில் இருந்து நேயர்கள் மதியில் நேரலையாக அறுசுவையுடன் மலரும். தேன்மழை நிகழ்ச்சிக்காக இனி இளையராஜா இசையில் ஜென்சி பாடியிருக்கிறார் ஜானி படத்திற்காக.

0: நாளை நிகழ்ச்சி கணித்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல் பொடி.
0: நாளை நிகழ்ச்சி கணித்தி மழைக்கோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
6: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நாளை நிகழ்ச்சி அனுத்தி வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேயர்களுக்கு திருவாரூர் சிமாட்டி சில்க்ஸின் உளங்கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
7: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சிமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
0: நேயர்களுக்கு கோபால் பல்பொடியின் உளங்கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
8: புதிய கோபால் பி டூத் பேஸ்ட்,
9: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் பி டூத் பேஸ்ட்.

0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மகளின் உளங்கடந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மகளின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நிகழ்ச்சிக்காக இணைய இளையராஜா இசையில் SP பாலசுப்ரமணியம் பாடியிருக்கிறார் நினைவெல்லாம் நித்யா படத்திற்காக.

ஏ குருவி குருவி குருவி, ஏ குருவி, சிட்டுக்குருவி.

0: ஏ எவடி அடியே எவடி ஏ எவடி அது.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலையை எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 1:30.
4: ஆகாஷ்வாணி தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
5: காட்ஸ் ஓன் கண்ட்ரியோட இயற்கையான சுவையை உணருங்க. நீரா எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஆல்கஹால் இல்லாத சத்தான பானம்.
6: நீரா சத்துக்கள் நிறைந்தது, சக்கரை வியாதி இருக்கவங்களுக்கும் ஏற்றது, சுவையான ஹெல்த் ட்ரிங்க்.
5: கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு, இந்தியாவின் தென்னை உற்பத்தியை முன்னேற்ற.
7: Coconut Development Board presents Tender Coconut Water.
8: Nutritious, diabetic friendly and delicious with the taste of natural goodness in every drop of it.
7: Enjoy nature's health drink, Tender Coconut Water from Coconut Development Board.
1: இன்றைய நிகழ்ச்சியில்
9: திருப்பூர் மாவட்டம் திணைக்குளம் டி மோகனசுந்தரம் அவர்களது தென்னை சாகுபடி அனுபவங்கள் இடம்பெறுகின்றன. வாங்க மோகனசுந்தரம் ஐயாவை சந்திப்போம்.
10: தமிழ்நாட்டின் மேற்கு புற மாவட்டங்கள், குறிப்பா ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா முக்கியமான பயிர் தென்னை தோப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். உங்களை பொறுத்த வரைக்கும் தென்னை சாகுபடியில எவ்வளவு கால அனுபவம், தென்னை வளர்ச்சி வாரியம் அப்படின்னு ஒரு மத்திய அரசு நிறுவனம் இருக்குது, அது கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு, இது பத்திலாம் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
11: பாரம்பரியமா அப்பா அப்பாவோடைய அப்பா எங்க காலத்துல இருந்தே வந்து தென்னை பயிர் தானுங்க. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 50 வயதுக்கு மேல ஆகுதுங்க. ஆனா தென்னை 1990 வந்து அப்பா காலத்துல பயிரிட்டதுங்க. நெட்டை ரக தென்னை WCTங்கிற வெஸ்ட் கோஸ்ட் ஸ்டால் தான் அன்னைக்கு வந்து சிறப்பான ரகமா கருதப்பட்டு பயிரிட்டு இருக்குங்க. அப்பாவே வந்து இருக்கும்போது தென்னை பயிரிட்டோம்னா அதுக்கு முன்னாடி பஞ்சவிளாமைகள், கரும்பு, நெல், வாழை இந்த மாதிரி பயிர்கள்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னா அதுக்கப்புறம் வந்து ஆட்கள் பற்றாக்குறை காரணமா கொஞ்சம் பணப்பயிரான தென்னை வந்து சிறப்பா இருக்குங்கிறனால அந்த காலகட்டத்துல வந்து தென்னை பயிருக்கு மாறிட்டோம் ஐயா. சுமாரா ஒரு 20 ஏக்கர் பரப்பளவு தென்னை பயிரிட்டு
10: எல்லாமே நெட்டை ரகங்கள் தான் இல்லைங்க.
11: ஆமாங்கய்யா, இப்ப ஹைபிரிடுங்கிற D:T குட்டை இன்ட்டு நெட்டை, நெட்டை இன்ட்டு குட்டை எல்லாம் வந்திருக்குதுங்க. இப்ப 2000க்கு மேல அது பரவலா பயிர் செய்யறாங்க. அன்னைய காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா சிறப்பானதை வந்து மேற்கெடுக்கிற நெட்டைங்கிறது வந்து மகசூல் சிறப்பா கொடுக்கக்கூடியது. அதே சமயம் கொப்பரையோட சைஸ் இது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு 500-550 கிராம் வந்து தேங்காய், முற்றிய தேங்காய் வந்து வெயிட் போடும்போது வருங்க. கொப்பரையோட அளவு வந்து 160-180 கிராம் வரையில் ஒரு சிறந்த எண்ணெய் சத்து நிறைந்த நல்ல பருப்பு திக்னஸ் நம்மளுக்கு காய்ந்த பருப்பினோட 100 கிலோவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15-17 கிலோ அவுட் அண்ட் தரக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு சிறப்பான ரகம். அதனால மேற்கிருக்கிற நெட்டை பொதுவா வந்து உடுமலை பொள்ளாச்சி ஏரியால பரவலா அதிக அளவு பயிரிட்டு இருக்கிற தென்னைகள் வந்து நாட்டு பயிரில் அது சிறப்பானது.
10: இப்ப எல்லாம் நீங்க சராசரியா எவ்வளவு காய்கள் எடுக்கிறீங்க விளைச்சல் ஒரு மரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு?
11: நடவு செய்த ஒரு 5-4 வருடத்துக்கு மேல காப்பாருங்க நெட்டை ரகம். அதுல ஒரு 7வது வருஷத்துல இருந்து ஒரு வருமானத்தை வந்து நம்ம பொருளாதார ரீதியா நல்ல வருமானம் கொடுத்துருக்காரு. 5வது வருமே காப்புக்கு வந்தாலும் 6-7வது வருஷம் நம்மளுக்கு சிறப்பான அறுவடைக்கு வரும். ஒரு 10வது இடத்துல பாத்தீங்கன்னா

0: ஒரு நாட்டு ரகத்தினையே நான் வந்து 180 to 200 காய் வரையில் எடுத்துக்கிறேங்க. இப்போ வந்து கொஞ்சம் வயது 35 ஆச்சு இல்லைங்களா, ஏக்கராவுக்கு ஒன்னு ரெண்டு முறைகள் பாடுவாச்சி ஆனதுனால ஒரு 4 to 5 ஏக்கராவுக்கு ஒரு 2 குறைஞ்சது கம்மியாயிருக்கு ஒரு 5 வரையில். இது வந்து இயற்கையினால வரக்கூடிய இது, ஏன்னா இந்த வெள்ளி அப்படிங்கிற இது வந்து தாக்குறதுனால ஈல்டு குறையுதுங்க. அப்புறம் வறட்சி சீதோஷ நிலை, கடந்த 2016 இருந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி சீதோஷ நிலை வருவதில்ல, மழை கொஞ்சம் பொழிவு கம்மி ஆகுதுங்க, திடீர்னு மழை பொழிவு ஒரு சில வருதங்கள் அதிகமாகுது, அதனால மகசூல் இப்ப கொஞ்சம் ஒரு 150 to 160 காய்க்குள்ளதான்
1: இருக்கு. இப்ப உங்களுடைய தோட்டத்துல என்ன தண்ணி வசதி நீங்க செஞ்சு வச்சிருக்கீங்க?
0: திருமூர்த்தி மலை டேம் பக்கத்துல இருக்கிறனாலையும் ஆலியாத்து பாசனம் திருமூர்த்தி மலை பரம்பி குழாய் இதுல இருக்கறனால இப்ப எங்களுக்கு வாய்க்கால் பாசனத்துல கொஞ்சம் தண்ணி கிடைக்குதுங்க. அப்புறம் நீர் கொஞ்சம் பக்கத்துல எல்லாம் வந்து குளங்கள் இருக்கறனால எங்களுக்கு ஓரளவுக்கு வாட்டர் சோர்ஸ் கிணறு போர் எல்லாமே நல்லா இருக்கு, அதனால தண்ணீர் இங்க கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு சிறப்பா கிடைக்கும்.
1: கிடைக்குது
0: உடுமலையில இருந்து பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி உடுமலை எல்லாம் ஓரளவுக்கு தண்ணி சிறப்பா கிடைக்கும்.
1: இப்ப இந்த மாதிரி ஒரு 150 காய் அல்லது ஒரு 175 காய் சராசரியா ஒரு தோப்புல இருந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னா அதற்கு என்ன கவனிச்சு செய்யணுங்க? நீங்க என்ன கவனிக்கிறீங்க உங்களுடைய தோப்புல ஒரு வருடத்துல?
0: ஒரு வருடத்துக்கு குறைஞ்சது பாத்தீங்கன்னா தொழு உரங்களை வந்து குறைஞ்சது ஒரு முறையோ இல்லாட்டி 2 பயன்படுத்தானுங்க. நான் இப்ப வந்து ஆட்டுச்சாணம் கால்நடைகளுடைய மாட்டுச்சாணம் இதெல்லாம் வந்து சிறப்பா ஒரு முறை கொடுத்துருவானுங்க, ஜனவரியில பிப்ரவரி மார்ச்க்குள்ள கொடுத்துருவானுங்க. ஒரு 50 அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரைவட்டை பாத்தி எடுத்து தென்னை மரத்துல இருந்து 1 to 1.5 மீட்டர் தள்ளி அதுல வந்து நம்ம ஒரு அரைவட்டமா ஒரு மம்டி அளவுக்கு வந்து அரைவட்டை பாத்தி எடுத்து அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 to 50 அளவுக்கு வந்து நம்ம தொழு உரம் கொடுக்கணுங்க. கூட வந்து ரசாயன உரம் NPK ரசாயன உரம் யூரியா பொட்டாஸ் சூப்பர் பொட்டாஸ் ஒரு 1 to 2 வரையும் கொடுக்கலாங்க, யூரியா 1 to 1.5 வரையும் கொடுக்கலாங்க, சூப்பர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 to 2 கொடுக்கலாங்க. இது மாதிரி 2 வருடத்துக்கு கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா தேவையான ஊட்டச்சத்துக்கள் நுண் ஊட்டச்சத்துக்கள் பாத்தீங்கன்னா மெக்னீசியம் சல்பர் போரான் அயன் காப்பர் இந்த மாதிரி வந்து கலவை இருக்குதுங்க. சென்னை வளர்ச்சி வாரியத்திலேயே பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் குமியாமலையில இருந்து இருக்காங்க, அது இல்லாம பிரைவேட் கம்பெனிகளும் சில வந்து தென்னைக்குன்னு நுண் ஊட்டச்சத்து கொடுக்குறாங்க. அதுல வந்து ஒரு 1/2 அளவுக்கு நம்ம பேரோடு சத்தோட நுண்ணோடு சத்தையும் நம்ம கொடுக்கணுங்க. ஆனா வந்து பேரோடு சத்தத்தையும் நுண்ணோடு சத்தையும் ஒன்னா கொடுக்க கூடாது, இது கொடுத்த 1 அப்புறம் பேரோடு சத்து கொடுத்த 1 கழித்து நுண்ணோடு சத்து கொடுக்கணும்,
1: தனித்தனியா கொடுக்கணும். தென்னை டானிக்லாம் கூட விவசாயிகள் சொல்றாங்களே,
0: தென்னை வளர்ச்சி வாரியத்துல இருந்து நம்ம தமிழ்நாடு பல்கலைக்கழகம் வந்து கண்டுபிடிச்ச தென்னை டானிக் வந்து வருடத்துக்கு ஒரு 3 to 4 வந்து நம்ம கொடுக்கும்போது மரத்துக்கு தேவையான நுண்ணோடு சத்துக்கள் வந்து சிறப்பா கிடைக்கும் போது காயோட தரம் கொப்பரையோட அளவு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உயரம் எண்ணிக்கை வந்து கண்டிப்பா வந்து ஒரு மரத்துக்கு ஒரு 20 to 25 காய் அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்குங்க.
1: தென்னை வளர்ச்சி வாரியத்துல பல்வேறு திட்டங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க, அதன் மூலமா நாம ஏதாவது பலன் அடைகிறோமா?
0: ஆமாங்க, நல்லாறு தென்னை விவசாயிகள் உற்பத்தியாளர் நிறுவனம் 2018 தொடங்கப்பட்டதுங்க. இது வந்து முற்றிலும் தென்னை விவசாயிகளை ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு 750 தென்னை விவசாயிகளை ஒருங்கிணைத்து தென்னை விவசாய வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா ஷேர் ஹோல்டரா பண்ணிக்கிறாங்க. ஒரு பிரைவேட் லிமிடெட் மாதிரி இது ஒரு பப்ளிக் லிமிடெட் இருக்கு.
1: சரி,
0: இது FBC அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் கம்பெனி. இதுல வந்து நம்ம தென்னை விவசாயிகள் ஒருங்கிணைத்துங்க அந்த தென்னை விவசாயிகளுக்கு தேவையான தொழில்நுட்பங்கள் மற்றும் தென்னை வளர்ச்சி வாரியத்துல வரக்கூடிய மானிய திட்டங்களை வந்து நம்ம பெற்றுத்தர்றதுக்காக இது ஒரு உதவியா இருக்குங்க. இது இல்லாம இதுல வந்து சின்ன தொழில்கள் வந்து நம்ம செஞ்சு இந்த நிறுவனத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு அது செலவினங்களை அத ஒரு ஆபீஸ் அதுக்கு தேவையான CEO அக்கௌண்ட் ஆடிட்டிங் காமிக்கிறது இயர்லி நம்ம அந்த பிசினஸ் ஒரு சின்ன இதில் பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்குண்டான ஒரு சிறு வருமானத்தை வச்சு அந்த நிறுவனத்தை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறவங்க ஒரு 5 இந்த நிறுவனத்தின் மூலியமா தென்னை வளர்ச்சி வாரியத்துல நாங்க வந்து ஒரு பங்குதாரரா வந்து அதுல இணைஞ்சிருக்கிறோங்க. இந்த 750 பங்குதாரர்களும் ஒரு 1000 சந்தா கட்டி ஷேர் ஹோல்டராவே நாங்க பண்ணி கொடுத்துருக்கிறவங்களைங்க. இந்த ஷேர் ஹோல்டரா இருக்கும்போது அந்த நிறுவனத்தை வந்து நம்ம நடத்திட்டு தென்னை வளர்ச்சி வாரியம் கொடுக்கக்கூடிய மத்திய அரசினுடைய நிதிகளை வந்து மானிய திட்டங்களை நேரடியா விவசாயிகளுக்கு சென்றடைறதுக்கு ஒரு உதவி பண்ணிட்டு இருக்கிறோங்க.
1: எல்லா விவசாயிகளும் ஒருங்கிணைந்து ஒற்றுமையா இருக்கிறீங்களா?
0: ஆமாங்க, ஒரு 750 ஃபார்மர் நாங்க இது பண்ணிக்கிறோங்க. இப்போ நடந்துட்டு இருக்கிற வருடத்துக்கு தென்னை வளர்ச்சி வாரியம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய மானிய திட்டங்களான LODP உர மேலாண்மை இப்ப NPK யூரியா பொட்டாஸ் சூப்பர் இந்த நுண்ணோட்டங்கள் இது பேரூட்ட சத்துக்கள் இதெல்லாம் வந்து எப்படி நம்ம பயன்படுத்தணும், தென்னை மரத்தை சிறந்த முறையில பராமரிச்சா உரம் வந்து அந்த அளவுக்கு கொடுக்கும்போது நம்ம மரத்துக்கு வந்து மகசூல் அதிகமாகுது அப்படிங்கறக்காக டெமோ ஃபார்ம் அப்படின்னு அவங்க ஒண்ணு LODP அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வச்சிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெக்டேருக்கு ஒரு விவசாயிக்கு வந்து உரம் தேவையான அளவுக்கு கொடுக்குறாங்க. அதிகமா எங்களுடைய 750 ஃபார்மர் நாங்க இருக்கிறதுனால இப்போ ஒரு 550 ஃபார்மருக்கு மேல நம்ம தென்னை வளர்ச்சி வாரியத்திலிருந்து முழுவதும் மானியமாக பாத்தீங்கன்னா பொட்டாஸ் அப்புறம் மெக்னீசியம் சல்பேட்டு போராக்ஸ்ங்க அப்புறம் வேப்பம் புண்ணாக்கு இடுபொருட்களாகவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60 to 100 வரை பயன்படுத்திய அளவுக்கு உரங்களை வந்து முழுவதும் மானியமா இப்ப கொடுத்துட்டு இருக்கிறவங்க. எங்களுடைய சென்னை வளர்ச்சி வாரியத்தினுடைய உதவினால மத்திய அரசினுடைய திட்டங்களை வந்து அவங்க செயல்படுத்தி இப்ப நம்ம ஒரு 550 ஃபார்மருக்கு

0: வந்து அதை வெற்றிகரமா செயல்படுத்தி அவங்களுக்கு நேரடியா வயல்களுக்கு கொண்டு சென்று இப்ப வச்சுட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய திட்டம். சென்னை வந்து இப்ப பாத்தீங்கன்னா பல்வேறு நோய் தாக்குதல் இருந்து விவசாயிகள் வந்து மகசூல் இழப்ப காரணமா நிறைய விவசாயினால சென்னையில இருந்து சிறந்த மகசூல் எடுக்க முடியாம நிறைய வறட்சி காரணமா நோய் தாக்கப்பட்டு ஈல்டு கம்மியா இருந்த நேரத்துல இது ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு சிறிய விவசாயத்துல இருந்து எல்லாத்துக்கும் வந்து கிடைக்கும் போது அவங்க ஈஸியா வந்து இந்த உர மேலாண்மை செஞ்சு மகசூலை கூட்டி அவங்க மரம் வந்து சிறப்பா இருக்கிறதுக்கு ஒரு உதவியா இருக்குது. இந்த உர மேலாண்மை வந்து கடைபிடிக்கிறதுக்கும் எப்படி இந்த தொழில்நுட்பத்தை அவங்க கொடுக்கற முறையில வச்சா அந்த மரம் வந்து அதிகமான மகசூலை கொடுக்குது அப்படிங்கறத அவங்க கண் கூட பாக்குறதுனால அடுத்த வருடமும் அதுக்கடுத்த வருடமும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து அவங்க இந்த உர மேலாண்மைய கடைபிடிக்கிறதுக்கும் இது ஒரு வழிகாட்டுதலா இருக்குதுங்க. சென்னை வளர்ச்சி வாரியம் பாத்தீங்கன்னா சிறந்த திட்டங்களை வந்து அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. மறுநடவுக்கு R&R ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து நோயுற்ற மரங்களை அகற்றுவதற்கு அதிகபட்சமா ஒரு மரத்துக்கு 1000 ரூபாயும் அதிகபட்ச தொகை வந்து ஒரு விவசாயிக்கு வந்து 35,000 வரையில் கொடுக்கறாங்க. அந்த நோயுற்ற மரங்களை வந்து அகற்றிட்டு புது கன்றுகள் நடவுள்ளாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் காப்பீடு வந்து ஒரு மரமேறும் தொழிலாளி ஏறும் சமயத்திலயோ இல்லாட்டி ஏதாவது அவங்க பணிக்கு செல்லக்கூடிய நேரத்துல டூ வீலர்ல வரும்போதோ இல்ல விவசாயிகள் ஏதாவது தோப்புக்குள்ள செய்யும்போது பணியிடர் காலத்திலேயோ அவங்களுக்கு ஏதாவது அபாயம் ஏற்பட்டு மரத்துல இருந்து ஏதாவது கீழே விழுகிறாங்க கைகள் முறிவு இந்த மாதிரி ஒரு மேஜர் இதாகும் போது நம்மளுடைய இன்சூரன்ஸ் ஒரு 143 ரூபா சென்னை வளர்ச்சி வாரியத்தில் நம்ம செலுத்தி உறுப்பினர் ஆயிட்டாங்க. அவங்களை வந்து 7 லட்சம் வரையில வந்து நம்ம ஸ்பாட்ல அவங்க ஏதாவது இயற்கை எதனா கொடுக்குறாங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா மருத்துவத்துக்காக செலவுக்காக அவங்களுக்கு ஃபிராக்சர் இந்த மாதிரி இதெல்லாம் ஏற்பட்டதுன்னா அதுக்குண்டான செலவுனங்கள் என்ன வருதோ அது கவரேஜ் வாங்கி கொடுத்துறாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு விவசாயம் அந்த தொழில் செய்யும் மரமேறும் தொழிலாளிக்கு இன்சூரன்ஸ் 143 ரூபா விவசாயம் பண்ணிட்டு கூட அவங்களுக்கு பணிக்கு வேலை செய்யற ஆட்களுக்கும் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ஒரு சிறந்த திட்டம். அது இல்லாம நீரா இறக்கி லைசன்ஸ் நம்ம எப்பியோ மூலியத்துல லைசன்ஸ் நாங்க எடுத்து வச்சுக்கிறோங்க. நீரா இறக்கக்கூடிய விருப்பம் இருக்கக்கூடிய விவசாயிகள் சிறந்த அளவுக்கு நீரா இறக்குவாங்க. நம்ம லைசன்ஸ் பயன்படுத்தி அவங்களுக்கு இறக்கி அவங்க விநியோகம் பண்ணிக்கலாம். இது சிறப்பான பயிற்சி வந்து சென்னை வளர்ச்சி வாரியம் கொடுத்துட்டு இருக்குதுங்க. அவங்க வந்து எப்படி இறக்கிறது இது முறைகளை எல்லாம் அவங்க பயிற்சி அளிக்கிறாங்க. இளங்கன் நடவு மானியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு புதிய சென்னை விவசாயி வந்து நடுறதுக்கு அவங்களை ஊக்குவிக்கிற அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 4000 ரூபாய் வரையில் ஒரு ஏக்கருக்கு இளங்கன் மானியம் தொகை வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் அது இல்லாம பாத்தீங்கன்னா சென்னை விரிவாக்க திட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு விவசாயிக்கு ஒரு ஹெக்டேருக்கு 56,000 ரூபாய் புதிய நடவு சென்னை விரிவாக்கம் திட்டத்தின் மூலமா பாத்தீங்கன்னா அவங்க பண்ணைய வந்து நிலத்தை வந்து உழுது அவங்க ஃபென்சிங் போட்டு தேவையான இதெல்லாம் வந்து போர் இதுக்கெல்லாம் போட்டு அவங்க புதிய நடவுக்காக புதிய விவசாயிகள் உருவாகும் போது அவங்களுக்கு 56,000 வரையில் 2 வருடத்துக்கு 23,000 ரூபாய் 2 முறை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி திட்டங்கள்னால தென்னை விவசாயம் கொஞ்சம் வந்து உயிர்ப்பிக்கப்படுது. நிறைய தென்னை விவசாயிகள் வந்து வரும்போது பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக தென்னை மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் தென்னைக்கு தேவையான ஆயில் மற்றும் அவங்களுக்கு உணவுப் பொருளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து சிறப்பா எதிர்காலத்துக்கு நம்ம ஒரு வித்திடுவோங்கிறக்காக அவங்க சிறந்த முறையில பண்ணிட்டு இருக்காங்க. தென்னை நாற்று பண்ணை பாத்தீங்கன்னா இந்த நம்ம திட்டத்துல வந்து தென்னை விவசாயிகளே நம்ம விருப்பட்டோம்னா ஒரு 25 சென்ட் அளவுக்கு பாத்தீங்கன்னா நம்ம தென்னை பயிர் செய்து சிறந்த ரகங்களை தென்னை வளர்ச்சி வாரியம் வழிகட்டுதன் பேர் ஒரு தாய் மரத்தை அவங்க செலக்ட் பண்ணிட்டு சொன்னோம்னா அவங்க வந்து நம்மளுக்கு லைசன்ஸ் கொடுத்துங்க. ஒரு 25 சென்ட் அளவுக்கு வந்து பாக்குறதுக்கு நம்ம பராமரிச்சு இதெல்லாம் பண்றதுக்கு ஒரு 67 வரையில் மானியம் கொடுக்குறாங்க. அதுவே பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கர்ல 25,000 தென்னங்கன்றுகள் உற்பத்தி செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம தென்னை கன்றுகளை உற்பத்தி செய்து அரசனுடைய அங்கீகாரம் பெற்று மத்திய அரசும் தென்னை வளர்ச்சி வாரியத்தினுடைய அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது அவங்களே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25,000 தென்னங்கன்றுகளுக்கு மானியமும் ஒரு தென்னங்கன்றுக்கு 45 ரூபாய் கொடுக்குறாங்க முதல் வருடம். இரண்டாம் வருடத்துக்கு மானிய தொகை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு கன்றுக்கு 45 ரூபாய்க்கும் போது ஒரு 13 லட்சம் வரையில் சொல்லிக்கிறாங்க. அந்த திட்டங்களை பத்து நேரடியா வந்து நம்ம தென்னை வளர்ச்சி வாரியத்தை அணுகணும்னா நம்ம லைசன்ஸோட அவங்களுடைய அரசு உதவி பெற்ற மானிய பண்ணைன்னு போட்டு தனியா 1 ஏக்கர் அளவுக்கு விவசாயி ஒரு சிறந்த தென்னை நாற்று பண்ணையும் உற்பத்தி பண்ணறதுக்கு லைசன்ஸோட பண்ணலாங்க. இந்த மாதிரி பல்வேறு திட்டங்களை வந்து தென்னை வளர்ச்சி வாரியம் அவங்களுடைய செயல் விளக்கம் நம்மளுக்கு தேவையான உதவிகள் மற்றும் நோய் மேலாண்மை இதுகளுக்கெல்லாம் வந்து ஒரு சிறப்பான வழிகாட்டுதலா இருக்குங்கய்யா. அது இல்லாம தென்னை தொழில்நுட்ப கையேடு அப்படின்ட்டு நம்ம இதுல வந்து புக்கு வருதுங்க. அதுல நம்மளுக்கு தேவையான இந்த மாதிரி மானியங்கள் திட்டங்கள் இதுகள் எல்லாத்துக்குமே இருக்குது. அதுல நம்ம 3 வாரதங்களுக்கு ஒரு புக்கா வருஷத்துல ஒரு 3-4 புக்கு வந்து அவங்க வெளியிடுறாங்க. இது நம்ம 550 தென்னை விவசாயிகளுக்கும் இந்த தொழில்நுட்ப கையேடு போய் சேர்வதற்கு சந்தாவை முழுவதுமாக நல்லாத தென்னை விவசாயிகள் இந்த வருடம் செலுத்தி இருக்குதுங்க. இந்த புக்லெட் ஒரு 750 விவசாயிகளுக்கு நம்மளுடைய நல்லாத தென்னை விவசாயிகளை வந்து நாங்களே பண்ணிக்கிறோம்.
1: ரொம்ப சந்தோஷங்க ஐயா. மோகன சுந்தரம் ஐயா, நாங்க தொடர்பு கொள்ள அவருடைய தொலைபேசியின் வேணுமே
0: 9942561343.
1: 99-425-61-343. இந்த தொலைபேசி எண்ணில் திருப்பூர் மாவட்டம் திணைக்குளம் டி மோகன சுந்தரம் ஐயா அவர்களை தொடர்பு கொள்ளலாம். தென்னை விவசாயம் பத்தி

0: நிறைய தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். தென்னை வளர்ச்சி வாரியம் செய்யக்கூடிய சேவைகளை பற்றியும் தெரிந்து கொண்டு தென்னை விளைச்சலை அதிகப்படுத்துவோம், அதிக லாபம் பெறுவோம்.
1: தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி.
2: மதர் நேச்சரோட எல்லா ஹெல்த் அண்ட் குட்னஸும் அடங்கிய கோகனட் ப்ராடக்ட்ஸ் வழங்குபவர்கள் கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு.
3: கோகனட் மில்க், கோகனட் கிரீம், கோகனட் சிப்ஸ், கோகனட் ஜாகரி மற்றும் கோகனட் பாம் சுகர்.
2: கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு வழங்கும் இந்த நேச்சுரல் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் என்ஜாய் பண்ணுங்க.
1: இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
4: மதர் நேச்சரோட ஃப்ரெஷ்னஸ், ஃப்ரேக்ரன்ஸ் அண்ட் ரிச்னஸ் எல்லாமே இருக்கும். கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு வழங்கும் சுத்தமான தேங்காய் எண்ணெய் வெர்ஜின் கோகனட் ஆயில்.
2: ஆரோக்கியமான சமையலுக்கு ஈடு இணையே இல்லாத எண்ணெய். ஹேர் கேர், ஸ்கின் கேர் மற்றும் பேபி கேர் எல்லாத்துக்கும் வெர்ஜின் கோகனட் ஆயில், விட்டமின் இ அண்ட் லாரிக் ஆசிட் நிறைந்தது.
1: நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
5: இணைந்திருக்கிறோம் நேர்களே, தினம் காரைக்கால் பண்பலை 100.3.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: சில நொடிகளில் தொடர்கிறது தமிழில் செய்திகள்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மிக் காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான கனவை முன்னெடுத்துச் செல்வதில் இளையோர் அர்ப்பணிப்புடன் செயலாற்ற வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். டிஜிட்டல் இந்தியா நாட்டின் ஆட்சி முறையை மறு வடிவமைத்து ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு வழிகோலியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் பொறியியல் சேர்க்கைக்கான மாணாக்கர் கலந்தாய்வு வரும் 13ஆம் தேதி தொடங்கும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் அறிவித்துள்ளார். இளையோர் அதிக அளவில் ரத்த தானம் செய்ய முன்வர மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருள்ராஜ் அழைப்பு விடுத்துள்ளார். இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான கனவை முன்னெடுத்துச் செல்வதில் இளையோர் அறிவு திறனுடனும் வலுவான விழுமியங்களுடனும் அர்ப்பணிப்புடனும் செயலாற்ற வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ஆந்திர மாநிலம் அனந்தபூர் மத்திய பல்கலைக்கழகத்தின் முதலாவது பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், உள்ளடக்கிய வளமான தேசத்தில் இளையோரின் பங்கு இன்றியமையாதது என்று குறிப்பிட்டார். மாணவர்களை காட்டிலும் மாணவிகள் பதக்கங்களை குவித்துள்ளதற்கு பாராட்டு தெரிவித்த அவர், மகளிரின் உறுதியான மனப்பாங்கையும் ஆக்கப்பூர்வமான விருப்பங்களையும் இது பறைசாற்றுவதாக குறிப்பிட்டார். டிஜிட்டல் இந்தியா நாட்டின் ஆட்சி முறையை மறு வடிவமைத்து குடிமக்களுக்கு ஆளுமை வழங்கி ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு வழிகோலியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். டிஜிட்டல் இந்தியா இயக்கம் தொடங்கப்பட்டு 11 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் அனைவரின் வாழ்க்கையிலும் அது ஒரு அங்கமாகவே மாறிவிட்டதாக கூறினார். தடையற்ற மின்னணு பண பரிவர்த்தனை, நேரடி பண பரிமாற்றங்கள் பயனாளிகளை சென்றடைந்துள்ளதாக சுட்டிக்காட்டினார். இலகுவான வாழ்க்கைக்கு மின்னணு தொழில்நுட்பம் ஆற்றல் மிகு கருவியாக உருவெடுத்துள்ளது என்றார். கிராமங்கள், 2 மற்றும் 3 அடுக்கு நகரங்களுக்கு டிஜிட்டல் இந்தியாவின் அலை பரவி புதுமையான சிந்தனைகள் முன்னெடுக்கப்படுவதாக எடுத்துரைத்தார். தேசிய மருத்துவர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி, அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ஜே பி நட்டா, தமிழக முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் மருத்துவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனை டீன் டாக்டர் எஸ் குமாரவேல் மருத்துவர் தினத்தின் முக்கியத்துவம் குறித்து எமது செய்தி பிரிவிடம் பேசுகையில்,
1: மருத்துவர்கள் பல்வேறு மருத்துவ பிரிவுகளில் இருந்தாலும் அவர்களது மைய நோக்கமும் கருத்தும் நோயால் பாதிக்கப்பட்டவர்களை நல்ல நிலைக்கு கொண்டு வருவதும், அவர்களது வலியையும் நோயையும் முடிந்தவரை நீக்கி அவர்களை ஆற்றுப்படுத்துவதும் ஆகும். எல்லா வயதினரிலும் இருக்கக்கூடிய எந்த பாலினத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், எந்த மதம், எந்த மொழி, எந்த நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர்களுக்கு மருத்துவம் வழங்குவது மிக முக்கியமான கடமையாகும். நோயை அகற்றுவது மட்டுமல்லாமல் அவர்கள் நலமுடன் வாழ வழி செய்து கொண்டிருக்கிறார்கள் மருத்துவர்கள். நேரம் கருதாது, தன்னலன் கருதாது இருக்கக்கூடிய முக்கிய தொழிலாக இது கருதப்படுகிறது.
0: இந்நாளையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மினி மாரத்தான் மற்றும் வாக்குத்தான் போட்டிகள் நடைபெற்றன. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று முதல் நாட்டின் அனைத்து கிராமப்புறங்களிலும் நடைமுறைக்கு வந்துள்ளது.

0: இதன் மூலம் கிராமப்புற வேலைவாய்ப்பு, வாழ்வாதார பாதுகாப்பு மற்றும் நிலையான கிராம மேம்பாட்டிற்கான வலுவான கட்டமைப்பு உருவாகும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்திற்காக மத்திய அரசு தமிழகத்திற்கு 7,957,57,00,000 ரூபாயை ஒதுக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. நம் நாட்டின் ராணுவத்தை அதிநவீனப்படுத்துவதற்கான பணிகள் உயர் முன்னுரிமையுடன் மேற்கொள்ளப்படும் என ராணுவ தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவத்தின் 31வது தளபதியாக இன்று பொறுப்பேற்ற அவர், எதிர்கால சவால்களை எதிர்கொள்வதற்கான அனைத்து தொழில்நுட்ப நிலைப்பாடுகளுடன் ராணுவம் மறுகட்டமைப்பு செய்யப்படும் என்று குறிப்பிட்டார். நாட்டில் 19 கிலோ வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டரின் விலை 183.50 ரூபாய் இன்று குறைக்கப்பட்டுள்ளது. இதன்படி சென்னையில் சிலிண்டர் விலை 172.50 ரூபாய் குறைந்து 3,106 ரூபாயாக விற்பனையாகிறது. தாவிக்கா தலைவரும் முதலமைச்சருமான திரு ஜோசப் விஜய் தலைமையில் தோழமை கட்சிகளின் முதல் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெறுகிறது. கூட்டணியின் பெயர் உள்ளிட்டவை குறித்து இதில் முடிவாகும் என தெரிகிறது. காங்கிரஸ், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் இதில் பங்கேற்கின்றன. இதனிடையே முதலமைச்சரை சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று சந்தித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர்கள் இன்றைய கூட்டத்தில் தங்களது கட்சி கலந்து கொள்ளவில்லை என்றும் தாவிக்காவிற்கு வெளியிலிருந்து நிபந்தனையற்ற ஆதரவை அளிப்பதாகவும் கூறியுள்ளனர். திமுகவில் அமைக்கப்பட்டுள்ள 10 பேர் கொண்ட மறுசீரமைப்பு ஆலோசனைக் குழுவினருடன் நாளை ஆலோசனை மேற்கொள்ளப் போவதாக கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இந்நிலையில் அஇஅதிமுகவின் மகளிர் அணி நிர்வாகிகளுடன் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி முக்கிய ஆலோசனைகளை சென்னையில் மேற்கொள்கிறார். சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி, வளர்ச்சிப் பணிகள் உள்ளிட்டவை குறித்து இதில் விவாதிக்கப்படுவதாக தெரிகிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. தமிழ்நாட்டில் இளநிலை பொறியியல் சேர்க்கைக்கான மாணாக்கர் கலந்தாய்வு வரும் 13ஆம் தேதி தொடங்கும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். நடப்பாண்டு மாணாக்கர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை சென்னையில் இன்று வெளியிட்டு பேசிய அவர், வரும் 13ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை மாற்றுத்திறனாளிகள், அரசு பள்ளி சிறப்பு ஒதுக்கீட்டு பிரிவினருக்கான கலந்தாய்வு நடைபெறும் என்றார். அரசு பள்ளி மாணாக்கருக்கான 7.5% உள் இடஒதுக்கீட்டின்படி 46,604 பேர் விண்ணப்பித்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். ஜூலை 20ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு ஆன்லைன் மூலம் நடைபெறும் என்றார். தமிழகத்தில் இளையோர் அதிக அளவில் இரத்த தானம் செய்ய முன்வர வேண்டும் என்று மாநில மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், போதைப்பொருள் பழக்கத்தால் இரத்த கொடையாளர்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதாக கூறினார். போதைப்பொருள் பழக்கத்தை இளையோரிடையே முற்றிலும் ஒழிக்க அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார்.
1: நீங்க கொடுக்கிற ஒரு யூனிட் பிளட் 4 பேருடைய உயிரை காப்பாற்றக்கூடிய அந்த ஒரு வல்லமை பெற்றது. இளைஞர்கள் இந்த காலத்துல நிறைய போதைப் பொருட்கள் பழக்கத்துக்கு ஆளாகிட்டு இருக்காங்க. போதைப் பொருட்கள் நீங்க பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா உங்களால இந்த ரத்த தானம் பண்ண முடியாது. இதையும் நீங்க புரிஞ்சுக்கங்க. ரெகுலரா 3 மாசத்துக்கு ஒரு தடவை பிளட் டொனேட் பண்ணணும் அப்படின்னு நீங்க தானா முன் வந்து ஒரு முடிவெடுங்க. சே நோ டு ட்ரக், சே எஸ் டு பிளட் டொனேஷன்.
0: பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலை துறைகளில் ஒப்பந்தத்திற்காக பணம் கொடுத்து ஏமாந்தவர்களோ பாதிக்கப்பட்டவர்களோ புகார் தெரிவிக்கலாம் என்று மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சென்னையில் இன்று இதனை தெரிவித்த அவர், தம்மிடம் நேரடியாகவோ மின்னஞ்சல் முகவரி மூலமாகவோ புகார் அளிக்கலாம் என்றார். இத்தகைய புகார்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களின் பணம் மீட்டுத்தரப்படும் என்றார். தமிழ்நாட்டில் ஊரக வளர்ச்சித்துறையில் டெண்டர் பதிவு குறித்த வழிகாட்டு நெறிமுறைகளை மாநில நீர்வளம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் சென்னையில் இன்று வெளியிட்டார். டெண்டருக்கான வங்கி உத்தரவாதம் மின்னணு வடிவில் இருந்தாக வேண்டுமென இதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஒரு மாவட்டத்திற்குள் பதிவு செய்த ஒப்பந்ததாரர்கள், அதற்கான டெண்டரில் பங்கேற்க தகுதியானவர்கள், நீர்நிலையை புனரமைக்க விரும்பும் நிறுவனங்கள், அமைப்புகள் உள்ளிட்டவை சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியரிடம் விரிவான திட்ட அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் உள்ளிட்ட நெறிமுறைகள் இதில் இடம்பெற்றுள்ளன. கர்நாடக அரசு மேகதாது அணை திட்டத்தை கைவிட வலியுறுத்தி பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி பிலிகுண்டுலுவில் விழிப்புணர்வு பயணத்தை இன்று தொடங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமது 4 நாட்கள் விழிப்புணர்வு பயணம் சேலம், கரூர், திருச்சி, மயிலாடுதுறை மாவட்டங்கள் வழியாக பூம்புகாரில் நிறைவடையும் என்றார். தாவிக்கா தலைவர் குதிரை பேரத்தில் நேரடியாக ஈடுபட்டதாக கூறி திமுக சார்பில் தமிழக ஆளுநருக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் அமைப்புச் செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில், மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ செய்தியாளர்களிடம் பேசியதை சுட்டிக்காட்டி, ஆளுநர் இது தொடர்பாக ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறைக்கு உத்தரவிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக கூறினார். நாகை மாவட்டத்தில் இயல்பை காட்டிலும் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தனி சிகிச்சை பிரிவு அமைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.

0: மாவட்டத்தில் நிலவும் கடும் வெப்பத்தினை சமாளிக்க இயற்கையான முறையில் தென்னை மரங்களில் இருந்து கிடைக்கின்ற இளநீரும் பனை மரத்தில் இருந்து கிடைக்கும் நுங்கும் சாலையோர வியாபாரிகளுக்கும் விவசாயிகளுக்கும் நல்ல வருவாய் கொடுத்து வந்தாலும் வெயிலின் தாக்கத்தில் இருந்து தாகத்தினை தீர்க்கும் இயற்கை விளைபொருட்களாக அனைவராலும் அதிக அளவில் விரும்பி வாங்கி உண்ணப்படுகிறது. வெயிலின் தாக்கம் தொடர்வதால் நாகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வெயில் தாக்கத்தினால் பாதிப்படைந்தால் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க தொடர்ந்து தனிவார்டு அமைக்கப்பட்டுள்ளது. நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ்.
1: திருச்சி, அரியலூர், நாகை, கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கால்நடைகளுக்கான கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் இன்று தொடங்கியது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்குள் பக்தர்கள் கைபேசி எடுத்துச் செல்ல தடை இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி செஸ்டர்லே ஸ்ட்ரீட்டில் இன்று நடைபெறுகிறது. இரு அணிகளுக்கிடையே 5 20 போட்டிகளும் 3 ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளும் வரும் 19 தேதி வரை இங்கிலாந்தில் நடைபெறவுள்ளன. கனடா ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் மலேசியாவின் லீயை இன்று எதிர்கொள்கிறார். மகளிர் ஒற்றையர் முதல் சுற்று ஆட்டங்களில் ஆகர்ஷி கஷ்யப், தேவிகா சிகாக் இன்று களமிறங்குகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான கனவை முன்னெடுத்துச் செல்வதில் இளையோர் அர்ப்பணிப்புடன் செயலாற்ற வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். டிஜிட்டல் இந்தியா நாட்டின் ஆட்சி முறையை மறு வடிவமைத்து ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு வழிகோலியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் பொறியியல் சேர்க்கைக்கான மாணாக்கர் கலந்தாய்வு வரும் 13 தேதி தொடங்கும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் அறிவித்துள்ளார். இளையோர் அதிக அளவில் ரத்த தானம் செய்ய முன்வர மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் அழைப்பு விடுத்துள்ளார். இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலையின் 1.3 நேரம் 1:55. நேயர்கள், இப்பொழுது கேட்கலாம் மெல்லிசை.

0: நேரம் 2 மணி. இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை.
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
2: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டு இருக்கோம். இன்றைக்கி ஒரு நேர் கேட்டிருக்காங்க, இந்த இன்ஃப்ளமேட்டரி கேன்சர்னா என்ன சார், அது வந்துட்டு ரொம்ப சீரியஸான கேன்சராக, அதை பற்றி கேட்டிருக்காங்க. மார்பக புற்றுநோயின்னு இன்ஃப்ளமேட்டரி கேன்சர்னு ஒன்று இருக்குது. இருக்கிறதுலே மார்பக புற்றுநோயில் மோசமான டைப் என்ன கேன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளமேட்டரி கேன்சர். ஏன்னா நெருப்பு மாதிரி இருக்கும் அந்த கேன்சர் வந்துட்டு, ஒன்ஸ் மார்பகத்தை காமிச்சாலே யாரோ தீச்சட்டியை வச்சு மார்பகத்தை மேலே வச்ச மாதிரி அந்த அளவுக்கு புண்ணு இருக்கும், ரொம்ப வலியாக இருக்கும் பேஷண்ட்டுக்கு, அவங்களால தாங்கவே முடியாது. ஸோ இது ஒரு விதமான மார்பக கேன்சர். ஆனால் அந்த இன்ஃப்ளமேட்டரி கேன்சர்னாலே நெருப்பு அப்படின்ற மாதிரி ஈக்குவல் அர்த்தம். ஸோ பயங்கர டஃப்பாக இருக்கும், பேஷண்ட்டுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அவங்களுக்கு கையை கூட தூக்க முடியாது, தொட்டாலே எரியும். ஸோ இந்த இன்ஃப்ளமேட்டரி கேன்சருக்கு வந்துட்டு நார்மலாக வர மார்பக புற்றுநோய் கம்பேர் பண்ணும்போது இன்ஃப்ளமேட்டரி கேன்சருக்கு வந்துட்டு சக்ஸஸ் சான்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி பேஷண்ட்லாம் என்ன பண்ணுவாங்க, 6 மாதம் 7 மாதம் மார்பு கட்டி இருந்திருக்கும், அது ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் பண்ணாதனால தான் அது இன்ஃப்ளமேட்டரி கேன்சராக மாறும். இதே வந்து சாதாரண மார்பு கட்டி, மார்புக்குள்ளே இருக்கிற கட்டி வந்துட்டு அவுட்கம்ஸ் அதாவது விளைவுகள் ட்ரீட்மெண்ட் பண்ணி நல்லா குணமாயிடலாம். வேறு இன்ஃப்ளமேட்டரி பிரெஸ்ட் கேன்சருக்கு வந்துட்டு இன்னும் சேலஞ்சிங், இன்னும் நாங்கள் இந்த மாதிரி பேஷண்ட்ஸை வச்சு டஃப்பாக தான் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கோம். ரெண்டாவது ஒருத்தர் கேட்டிருக்காங்க என்னென்னா, த்ராம்பஸ் அப்படின்னா என்னென்னு கேட்டிருக்காங்க. த்ராம்பஸ் அப்படின்னா ரத்த கட்டின்னு அர்த்தம். பட் கேன்சர் ரீதியாக த்ராம்பஸ் அப்படின்னு சொன்னோம்னா சில டைம் கேன்சரும் இரத்த குழாய்க்குள்ளே பூந்து அந்த கேன்சர் த்ராம்பஸாக இருக்கலாம். இரத்த கட்டி மாதிரி கேன்சரினுடைய செட்கள் கூட சேர்ந்து அது ஒரு கட்டியாக அந்த கேன்சர் செட்கள் நிறைந்த த்ராம்பஸாக மாறும். இது ரொம்ப காமன் எதுலன்னு பார்த்தீங்கன்னா கிட்னி கேன்சரில் ரொம்ப காமன். கிட்னியை வந்து 1 நிமிஷத்தில் 25% ரத்தம் வந்து நம்ம உடம்புல இருக்கிற ரத்தம் கிட்னி வழியாக ஓடுது. ஸோ அதனால் அதில் ஏதாவது கேன்சர் இருந்துச்சுன்னா சீக்கிரம் இரத்த பாதைக்குள்ளே நுழையிறதுக்கு அதனுடைய சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி கேன்சர் வந்து டக்குன்னு அங்கே கிட்னிலேருந்து விடுவிட்டு இரத்த குழாய்க்குள்ளே போயிடுச்சுன்னா அது பேர் கிட்னி கேன்சர் த்ராம்பஸ் அப்படிம்பாங்க. இந்த த்ராம்பஸ் திடீர்னு என்ன போவோம், ஹார்ட் வரைக்கும் போயிடும்,

0: ஹார்ட்லேருந்து மூளைக்கு போகலாம். ஸோ அதனால் உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் இது. ஸோ த்ராம்பஸ்னால் என்னன்னு சொல்லிட்டேன், இன்ஃப்ளமேஷன்னா என்னன்னு சொல்லிட்டேன். நேர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373 23 33 33. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். தரம், தனித்துவம், தனி கவனம்.
2: நேரம் 2:05. இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை.

0: லஞ்ச் பிரேக். அச்சாணி இன்றைய அச்சாணியில் வாகன ஓட்டுநர் வேலை செய்து வரும் மயிலாடுதுறை ஆயப்பாடி எஸ் எம் நாசர் அவர்கள் பங்கு பெறும் நேரலை கேட்கலாம். நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நடத்தும் நான் ஆர்ஜே தீபா சந்திரசேகர்.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
0: நீங்களே மயிலாடுதுறை ஆயப்பாடி எஸ் எம் நாசர் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 16 ஆண்டுகளாக இந்த வாகன ஓட்டுநர் வேலையை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. முதல்ல ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து படிப்படியாக முன்னேறி ஒரு ஆட்டோ வந்து 5 ஆட்டோவோ மாறி, அதுக்கப்புறம் ஒரு காரும் கூட வந்து அவங்க வந்து இப்போது ஓட்டிகிட்டு இருக்கிறதா வந்து நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. இப்போது அவங்க தான் வந்து நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்திருக்காங்க. வணக்கம் சார்.
4: வணக்கம்.
0: இப்போ ஓட்டுநர் வேலை அப்படிங்கிறது வந்து எப்படி உங்களுக்கு அதில் ஆர்வம் வந்துச்சு? ஏன்னா நிறைய வேலைகள்லாம் இருக்கு இல்லையா, நிறைய வேற வேற துறை கூட நீங்க வந்து தேர்ந்தெடுத்திருக்கலாம், ஆனால் ஓட்டுநராக ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து உங்களுக்கு எப்படி முதல்ல வந்துச்சு?
4: முதல்ல இல்லை, நான் சிறு வயசுலேருந்தே எனக்கு வாகனம் ஓட்டுறதுல தான் ஆர்வம். நான் பல தொழில் கத்திருக்கேன். நான் புரோட்டா போடுவேன், நான் பிரியாணி போடுவேன், சமையல் வேலை எல்லாம் தெரியும்.
0: எல்லாமே செய்வீங்க?
4: எல்லாம் தெரியும்.
0: எப்படி, வேலை பார்த்து கத்துக்கிட்டதா இல்ல வீட்டுல செய்யற மாதிரியா? எப்படி?
4: வேலை பார்த்து கத்துக்கிட்டேன், எல்லா வேலையும் நான் கத்துக்கிட்டேன். ஏண்டா, நான் சிறு வயதுல சும்மா இருந்ததே இல்லை. படிக்கிற காலத்திலும் சரி, இப்போதும் சரி, சும்மாவே இருந்தது இல்லை. களவும் கட்டு மரம் சொல்லுவாங்கல்ல, அது போன்று எல்லா வேலையும் கத்துக்கிட்டேன். எல்லா வேலையிலும் கத்துக்கிட்டு நான் வெளிநாடும் பயணம் போனேன். வெளிநாட்டிலும் ஒரு 11 வருஷம் இருந்தேன்.
0: ஓ, இப்ப இந்த 16 இல்லாம அதுக்கு முன்னாடி

0: பதினோரு வருஷம்.
1: ஆமாம்.
0: அங்கே என்ன வேலை செஞ்சீங்க, எந்த நாட்டுக்கு போனீங்க?
1: நான் வந்து இருந்தது பஹ்ரீனு. பஹ்ரீனில் இருக்கும்போது சமையல் வேலையில் இருந்தேன், சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்த்தேன்.
0: ஓஹோ, அப்போ வந்து ஃபாரின் சமையல் உங்களுக்கு தெரியும்.
1: ஆமாம், அரபி குக்கு தான் நான்.
0: அப்படியா, அதான் பிரியாணி வந்து நல்லா செய்வீங்க?
1: அரபி பிரியாணி செய்வேன்.
0: சரி,
1: எனக்கு நல்லா தெரியும். எனக்கு கற்றுக்கிட்டு அங்கேயே கற்றுக்கிட்டு நல்லா செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் சில ரெண்டு மூணு நாடு போனேன். இங்கே வந்துட்டு நான் ஆட்டை ஓட்டணுன்ட்டு வரல, திரும்பி வெளிநாடு போகணுங்கிற ஆர்வத்தில் தான் வந்தேன்.
0: சும்மா லீவுக்கு, கொஞ்சம்
1: லீவுக்கு தான் வந்தேன். ஒரு 6 மாதம் லீவில் வந்தேன்.
0: சரி, அப்புறம் என்னாச்சு?
1: 6 மாதம் லீவில் வந்துட்டு எங்களுக்கு சொந்த கடை
0: இருக்குது
1: திருக்குளாச்சேரியில், அங்கே நான் புரோட்டா போடுவேன். புரோட்டா போட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பைக்கு வாங்கணுன்ற ஒரு ஆர்வம் வந்துச்சு. பைக்கு வாங்க அலைஞ்சி அலைஞ்சி பைக்கு கிடைக்கல. அதோட சரி, ஒரு ஆட்டோ வாங்கி வச்சுக்குவோம், நம்ம புரோட்டா போடுவோம். சும்மா இருக்கிற காலத்தில் ஒரு ஆட்டோ வாங்குவோம்.
0: சரி, பரோட்டா போடுறது அப்படிங்கிறது ஈவினிங் சாயந்தரத்தில் போடுவீங்க?
1: நான் வெளிநாடு போயிட்டாலும் வந்தாலும் இங்கே வந்து புரோட்டாவும் போடுவேன், எல்லா வேலையும் பார்ப்பேன். வந்து வீட்டில் சும்மா இருந்ததே இல்லை.
0: இல்லை, நான் எது கேட்குறேன்னா, அந்த பரோட்டா போடுற நேரம் இல்லாமல் மற்ற நேரத்தில்
1: ஓட்டுவோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் வாங்கினேன்.
0: சரி, ஓகே.
1: வாங்கினோடனே இதில் ஒரு எனக்கு ஒரு பெரிய சேவையாக தெரிஞ்சு. எப்படின்னா, இரவு நேரத்தில் தூக்கமே இல்லை. இரவு நேரத்தில் நிறையா கஸ்டமர் வந்த பிற்பாடு இரவு நேரத்தில் நிறைய பேர் கூப்பிடுவாங்க. ஜிஹெச் கூப்பிடுவாங்க, ராஜீவ்காந்தி பக்கத்தில் இருக்கு, அங்கே கூப்பிடுவாங்க. அது மாதிரி நிறையா நான் உதவி, அது இது ஒரு சேவையாக எனக்கு தெரிஞ்சிச்சு. இது ஆட்டோ ஒரு ஓட்டி சம்பாதிக்கிற ஒரு ஆர்வத்தோட எனக்கு இது பெரிய சேவையாகவே தெரிஞ்சு.
0: ஏன்னா இது பரோட்டா செஞ்சால் கூட நம்ம வந்து பேசாமல் நைட்டு படுத்து தூங்கிடலாம், வேலை செஞ்ச களைப்பு தெரியாமல் அப்படின்னு இல்லாமல் நம்ம வந்து இதையும் செய்யணும், நிறைய பேருக்கு உதவி செய்யணும். அதுவும் இரவு நேரம் இந்த டிராவல்னாலே கண்டிப்பாக இல்லை, உடம்பு சரியில்லை அப்படிதான் வந்து கூப்பிடுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் நம்ம உடனடியாக போய் உதவி பண்ணணும். இது ஒரு தொழில்னு அப்போ நீங்கள் நினைக்க மாட்டீங்க இல்லையா?
1: தொழில் நினைக்கல, நல்லதை
0: செய்யணும்
1: அப்படின்னு. நான் கார் வாங்கின காரணம் எப்படின்னா, ஒரு நாள் இரவு ஒரு வறட்சி குடியிலும் ஒருத்தவங்க வந்தாங்க. வந்துட்டு ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்துட்டு அவங்க வந்து உடம்பு சூழ்நிலை சரியில்லை. நான் ஜிஹெச்சுக்கு அழைச்சிட்டு போனேன், பொறையர் பக்கங்களுக்கு. ஜிஹெச்சுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு பார்க்க முடியலன்றோன்னே, அப்போ இப்போ உள்ள ஆம்புலன்ஸ் வசதி இப்போ உள்ள அந்த இதெல்லாம் இல்லை.
0: இல்லை,
1: 16 வருஷத்துக்கு
0: முன்னாடி. ஆ சரி.
1: வந்துட்டு நான் ஆட்டோ திருப்பி அழைச்சிருந்துட்டு இங்கே எங்கள் ஊரில் உள்ள கார் டிரைவருக்கெல்லாம் அடிக்கிறேன், ஃபோனு யாரும் எடுக்க
0: மாட்டேங்கிறாங்க.
1: ஒரு வீட்டுக்கு கதவாக தட்டுறேன், ஏண்டா ஒரு உயிரை காப்பாற்றணுமே அப்படின்ற எண்ணத்தில்.
0: சரி,
1: யாருமே வந்திருக்க மாட்டேங்கிறாங்க. நான் என்ன செஞ்சுட்டேன், பரவாயில்ல நானே அழைச்சிட்டு போகிறேன் சொல்லிட்டு அவங்கள வச்சு கூடி போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு அவங்க அங்கேயும் கார் ஏற்பாடு பண்ணி இங்கே வெளியூர் அழைச்சி போனாங்க.
0: இப்போ நீங்கள் எப்படி ஆட்டோவில் அழைச்சிட்டு போயிட்டீங்களா? அவங்கள
1: ஆட்டோவில் அழைச்சி போயிட்டேன். இரவு 2 மணி, பகல்ல இல்ல, இரவு 2 மணிக்கு எங்க யாரும் எந்திரிக்கல. அப்பதான் முடிவு பண்ண, நம்ம கிட்ட ஒரு கார் வேணும், நம்ம வந்து கையில இருந்தாக்கா எந்த நேரம் நம்ம செய்யலாம். இது ஒரு ஆட்டோ தொழிலுங்கிறதோட இதுல நிறைய நன்மையும் இருக்கு, சேவையும் இருக்கு.
0: சரி,
1: அப்படின்னு ஆரம்பிச்சது தான்.
0: ஓகே, ஆட்டோ ஓட்டுறத வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா நீங்க வந்து
1: ஆரம்பிச்சிட்டீங்க.
0: அப்படியே ஆட்டோ பத்தி ஒரு பாட்டு கேட்டுருமா?
1: கேட்டலாம்.
0: சரி.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
4: கோபால் பல் பொடி.
5: நீங்க இப்போ ஒரு ஆட்டோ ஓட்டுநரா இருந்து அதுக்கப்புறம் வந்து கார் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. கார் என்ன காரணத்துக்காக வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது அப்படிங்கிறதையும் நீங்க சொன்னீங்க. இப்போ அது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு தானே. இப்போ இந்த மாதிரி ஒருத்தவங்களை வந்து காப்பாற்றணும், அதுக்கு முடியாமல் நீங்கள் தவிச்சு அதுக்கப்புறம் அந்த காரை வாங்கியிருக்கீங்க. இது ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி நல்ல ஒரு விஷயம், இந்த மாதிரி நீங்கள் டிரைவிங்கில் இருக்கும்போது மறக்க முடியாத, இது இதை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா?
6: இருக்கு.
5: ம், சொல்லுங்கள்.
6: நிறையா அந்த ஆட்டோ ஓட்டி இருக்கும்போது எனக்கு வந்து இந்த நைட்டில் தான் கணக்கு, தூக்கமே இல்லை, தூங்கினதே கிடையாது. ஏன்டா ஸ்டார்டிங்கில் ஆட்டோ வாங்கி ஸ்டார்டிங்கில் நான் தூங்கினதே கிடையாது. என் ஒய்ஃபு கேட்கும், ஏன் நீங்கள் வந்து நைட்டில் வீட்டுக்கு வர மாட்டேங்கிறீங்கன்ட்டு. ஏன்டா எனக்கு வந்து அந்த இந்த உயிரை காப்பாற்றுன்னு அடுத்தவங்களை சேவ் செய்யணும் இந்த எண்ணம் தான் எனக்கு அதிகமாகவே இருந்திருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜிஹெச்சிக்கு போகிறோம் வச்சிங்களா, ஜிஹெச்சிக்கு போயிட்டு ஒரு பேஷண்ட் அழைச்சிட்டு போகிறோம், பேஷண்ட் அழைச்சிட்டு போய் காட்டுறோம், காட்டிட்டு அவங்க கையில் காசு இல்லைன்னா என் கைக்கு காசு கொடுத்துட்டு வர்றோம். அதுமாதிரி இப்போ ஆம்புலன்ஸ், அப்போ இப்போ தான் ஆம்புலன்ஸ் அதிகமாக இருக்கு.
5: சரி,
6: அப்போல்லாம் ஆம்புலன்ஸில் ஏற்பாடு பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்போ அங்கே உள்ள ஆம்புலன்ஸு கூட காசு கொடுத்துட்டு நான் வந்துடுவேன். அந்தமாதிரி நிறைய பேர் உயிரை காப்பாத்திட்டோங்கிற ஒரு திருப்தி தான் எனக்கு.
5: சரி, அதெல்லாம் சரிதான். இப்போ அடுத்தவங்களுக்கு நம்ம உதவி பண்றோம், நம்மளையும் நம்ம கொஞ்சம் பாத்துக்கணும் இல்லையா? அதுக்கு வந்து தூக்கம் முக்கியம் இல்லையா?
6: தூக்கம் முக்கியம். அது போல இப்போ நான் இப்போ இந்த ஆட்டோ தொழிலால் ஆட்டோ ஓட்டுனதுனால என்னை நம்பி கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேர் உருவாக்கி
5: விட்டுருக்கேன்.
6: டிரைவரா உருவாக்கியிருக்கேன், கார் டிரைவரா உருவாக்கியிருக்கேன். என்னை நம்பி எத்தனையோ பேர், அதாவது ஒரு 30-40 பேர் இன்னைக்கு வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க.
5: அவங்களுக்கு டிரைவிங் கற்றுக்கிட்டு
6: நான் ஆட்டோ கொடுத்து அவங்களுக்கு டிரைவிங் கற்றுக் கொடுத்து அவங்கள வந்து நான் வெளிநாட்டில் இருந்து இன்னைக்கு ஃபோன் அடித்து சந்தோஷம். என்னென்னா என்னோடய ஸ்ட்ரீன்னு ஒன்று இருக்கும்ல, பின்னாடி வரலாறு, அது பேசுவோம்.
5: இல்லை, நம்மளால 4 பேர் நல்லா இருக்காங்க அப்படிங்கிறதே நமக்கு ஒரு மன திருப்தியை கொடுக்கும்.
6: அதுதான் திருப்தி. அதுமாரி எனக்கு வந்து அந்த சேவை செய்யறது தான் ரொம்ப திருப்தியாக இருக்கும்.
5: சரி, ஓகே. இப்போ வந்து நீங்கள் டெய்லி இப்போ காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் ரெடி ஆகிட்டு ஆட்டோ எடுப்பீங்க, ஆட்டோவோ காரோ எது ஓட்டினாலும் சரி, அதை நீங்கள் எடுக்கும்போது நம்மளை நம்பி தானே இந்த பயணிகள்லாம் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களோட பாதுகாப்புக்காக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தினமும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு பழக்கம் ஏதாவது இருக்கும்ல, அது மாதிரி என்ன பண்ணுவீங்க?
6: காலையில் எழுந்திரிச்சோன்னு காலையில் எப்போதும் ஒரு 4:30 4:50 எழுந்திரிச்சிருவேன்.
5: ஓ, சரி.
6: பழையாசில் போய் தொழுதுட்டு வருவேன். ஃபஸ்ட்டு
5: தொழுவேன்,
6: அதுக்கு இடையில உள்ள சவாரி வந்தால் கூட சொல்லிடுவேன், தொழுதுட்டு வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு தொழிலும் முக்கியம், ஃபஸ்ட்டு இறைவணக்கம் முக்கியம்னு சொல்லிட்டு தொழுதுட்டு வந்து தான் எடுப்பேன்.
5: சரி, ஓகே. இப்போ ரொம்ப தூரம் நீங்கள் பயணம் வந்து இருக்கும், இன்னும் ஆட்டோவை விட காரில் போனீங்க அப்படின்னா ரொம்ப விடிய விடிய கூட நீங்கள் டிரைவிங் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா? அப்போ வந்து கண்டிப்பாக என்னதான் நம்ம வந்து தூங்காமல் முழிச்சுட்டு இருந்து வேலை பார்த்தாலும் ஏதோ ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து நம்மளையும் மீறி வந்து ஒரு தூக்கம் அப்படிங்கிறது வந்துடும். அதை கட்டுப்படுத்துறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க?
6: அது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு.
5: என்ன நடந்துச்சு?
6: அதாவது நான் கார் ஓட்டிட்டு சென்னை போயிட்டு இருக்கும்போது முதல் நாள் சென்னை ஏர்போர்ட் போனோம்.
5: சரி,
6: போயிட்டு வந்தாச்சு. மக்கானாலும் போகிற சூழ்நிலை. அப்போ எனக்கு சப் டிரைவர் ஒருத்தர் கையில் வச்சுக்கிட்டேன், வச்சுக்கிட்டு போயிட்டு இருந்தேன். போயிட்டு பாண்டிச்சேரிக்கிட்ட போகும்போது டீ குடிப்போம்னு சொல்லிட்டு இறங்கணும். டீ குடிச்சிட்டு டீ குடித்த பிற்பாடு கொஞ்சம் கண்ணா சிரமம் தெரிஞ்சு அப்போ நாங்கள் என்ன செஞ்சிட்டேன், டக்குண்டு அவன் டிரைவரை ஓட்ட விடல, ஏன்னா எனக்கு வர மாதிரி தானே அவனுக்கு தூக்கம் வரும். அவன் சொல்லிட்டு வண்டி ஓரம் கட்டிட்டு நிப்பாட்டிட்டேன்
5: வண்டியை.
6: நமக்கு டைம் அங்கே இருக்குது, பிஃபோராக தான் போகிறோம்.
5: சரி,
6: நான் வாகன ஓட்டிகளுக்கு கொடுக்குற இது ஒரு அறிவுரை என்னன்றா, உங்களுக்கு தூக்கம் வருதா,

0: நீங்களே உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சீதா பர்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
3: தீக்கால் வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ, கலர் லேப் வழங்கும் பசந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.

0: தயவு செஞ்சு ஓரம் கட்டி நிப்பாட்டிடுங்க. நீங்கள் 10 நிமிஷம் இல்லை, 1 மணி நேரம் லேட்டாக போன கூட பரவாயில்ல, நமக்காக நம்ம கஸ்டமர் நிற்பாங்க. அதுக்காக உயிரை காப்பாற்றுன்னு, உங்கள் உயிரும் பார்க்கணும்,
1: சரி,
0: உங்கள் உயிரும் பார்க்கணும், கஸ்டமர் உயிரும் பார்க்கணும். தயவு செஞ்சு நீங்கள் ஓரம் கட்டி நிப்பாட்டுறீங்கன்னு தான் அறிவுரை நான் சொல்கிறேன்.
1: ஓகே, ஒரு பாடல் கேட்கலாமா? உங்களுக்கு பிடித்த ஒரு பாடல்?

0: நெய்கிளி உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
1: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர். நாளை காலை 7 மணிக்கு ABC கோல்டு பேலஸ் திருத்திரைப்பூண்டி வழங்கும் அட்ராசக்கு அட்ராசக்கு விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேஷ் செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டுக்கு என்ன போட்டி. நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேஷ் செட்டியார் ஜுவல்லர்ஸ்

0: வழங்கும் தகவல் சுரங்கம். வாகன ஓட்டுநர் வேலை செய்து வரும் மயிலாடுதுறை ஆயப்பாடி எஸ் எம் நாசர் அவர்கள் தன்னோட அனுபவங்களை நம்ம கூட அச்சாணி நிகழ்ச்சிக்காக சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இப்போது ஆட்டோ ஓட்டுறது அதில் வந்து என்னென்னலாம் ப்ளஸ் மைனஸ் என்னென்ன எப்படி உங்களுக்கு இதில் ஆர்வம் வந்துச்சு, உங்கள் மூலமாக யாரெல்லாம் அதுக்கு பயன்பெற்றிருக்காங்க, இந்த மாதிரி நிறையா சொன்னீங்க. இப்போ வந்து உங்கள் பயணத்திலே சந்தித்த ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான இல்லைனா வந்து வித்தியாசமான ஒரு மனிதர் அப்படின்னு யாரையாவது நம்ம சந்திச்சிருப்போம், அதை வந்து லைஃப் லாங் நம்மளால் வந்து மறக்கவே முடியாது. அந்த மாதிரியான மனிதர்கள் யாராவது நீங்கள் சந்திச்சிருக்கீங்களா?
1: நான் அப்படி சந்தித்த மாதிரி நினப்பு இல்லை. ஏன்டா எல்லாருமே நமக்கு என்னண்டா எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் நாசருன்னா ஒரு நம்பிக்கை, நாசருண்டா எல்லாமே ஒரு எது வந்து பயம் இல்லை. எந்த இரவில் போனாலும் சரி பகலில் போனாலும் சரி நாசருண்டா பயம் இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை கொண்டு வந்ததுனால எல்லாருமே எனக்கு ஒரே மாதிரியே தான் தெரிஞ்சாங்க. இவங்க தானு ஒரு ஃபேவரட்டாக சொல்ல முடியாது, எல்லாமே ஒரு பாசமாக ஃபேவரட்டாகவே இருந்ததுனால எனக்கு தனிப்பட்ட முறையில் பிரித்து பேச முடியல.
0: சரி ஓகே. அப்போ உங்கள் முதல் நீண்ட தூர பயணம் எப்படி இருந்துச்சு? ஃபஸ்ட்டு ரொம்ப தூரம் ஓட்டியிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணீங்க நீங்கள்?
1: ஃபஸ்ட்டு
0: பயமாக இருந்துச்சா?
1: ஆமாம்,
0: ரொம்ப தூரம் போக போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு.
1: ஃபஸ்ட்டு எனக்கு ஆட்டோ வாங்கி ஓட்ட தெரியாது. ஆட்டோ வாங்கி ஓட்ட தெரியாது.
0: சரி,
1: ஒரு இன்சிடென்ட் மாதிரி தான் உள்ளே புகுந்தது. ஆட்டோ வாங்கி நான்
0: ஓட்டலை,
1: என் நண்பர் ஒருத்தர் ஓட்டினார், இஸ்மீல்ன்ற ஒரு பேர். அவர் ஓட்டிகிட்டு இருக்கும்போது என்னுடைய அக்கா பொண்ணுக்கு தேள் கொட்டிட்டாங்க, ஒரு 8:30 நைட்டு. அப்போ வந்து எனக்கு ஆட்டோ ஓட்ட தெரியாது, அவர் ஃபோன் அடித்து எடுக்கல, நான் ஆட்டோ எடுத்துட்டேன்.
0: சரி,
1: எனக்கு ஓட்ட தெரியல, ஆனால் பயம்.
0: சரி,
1: சுத்தமாக ஓட்டவும் தெரியாது, கீரை போட தெரியாது, ஓட்டவும் தெரியாது. இருந்தாலும் தைரியத்தில் போனேன்.
0: போனீங்க?
1: அது மாதிரி நிறையா அது மாதிரி எட்ட தூரம் போகும்போது ஃபஸ்ட்டு எட்ட தூரம் போகும்போது ரொம்ப பயம்.
0: சரி,
1: கார் ஓட்டும் போது சரி,
0: ஆனால் போக போக பழகிட்டீங்க.
1: ஸ்டார்டிங்கில் பயம் வந்து இருந்து தான் இருந்து, பயம் இல்லாமல் ஓட்டவே இல்லை.
0: இப்போ ஆட்டோ ஓட்டுறது எப்படி, பைக் ஓட்டுற மாதிரி தானே கிட்டத்தட்ட, கியர் பைக் ஓட்டுற மாதிரி தானே?
1: அப்படி கிடையாது, ஆட்டோங்கிறது பேலன்ஸ் வேணும், ரொம்ப பேலன்ஸ் பண்ணி ஓட்டணும். ஒரு பில்லாம்பச்சில ஃப்ரண்ட் வீல இறக்க கூடாது, பேக் வீல வேகமா போகும்போது ஒரு கடல ஏத்தி இறக்க கூடாது, டேர்ன் திரும்பும்போது பிரேக் அணைச்சி கரெக்டா திரும்பணும். அது மாதிரி நம்ம போயிட்டே இருக்கோம், திடீர்னு ஏதாவது குறுக்க வரும்போது ரைட்டை கட் பண்ணக்கூடாது. இப்படிலாம் நிறைய அனுபவத்தை கற்றுக்கிட்டேன்.
0: ஓ, ஏன் ரைட் கட் பண்ணால் என்ன
1: அப்செட் ஆகிடும்?
0: ஆ,
1: நம்ம கண்ட்ரோல் பண்ணி ரைட்டை கட் பண்ணக்கூடாது, லெஃப்ட் தான் கட் பண்ணணும்.
0: சரி,
1: அப்செட் ஆகிடும். அது மாதிரி நம்ம உயரமான ரோட்லேருந்து ஃப்ரெண்டு வீல இறக்கக்கூடாது, இப்படிலாம் கற்றுக்கிட்டேன். நானும் அனுபவத்தில் கற்றுக்கிட்டேன்.
0: ஓகே ஓகே, உங்களோட இது எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஓகே, ஒரே நாளில் நீண்ட தூரமாக ரொம்ப தூரமாக வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் பயணிச்சிருப்பீங்க அதிகபட்சமாக?
1: நீண்ட தூரம்டா கன்னியாகுமரி வரைக்கும் தேவை, அதான் போயிருக்கேன்.
0: ரொம்ப தூரமாக?
1: ஆமாம்.
0: சரி, இப்போ வந்து நிறைய கஸ்டமர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ என்னோட கஸ்டமர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுவாங்க, எங்கள் ஆட்டோவுக்கு வரும்போது இது மாதிரி செய்வாங்க, எனக்கு அது வந்து ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா?
1: நிறைய கஸ்டமர் எனக்கு வந்து நிறைய அறிவுரை சொல்லியிருக்காங்க.
0: சரி,
1: நிறைய அறிவுரை சொல்லியிருக்காங்க. இப்படி இப்படி ஸ்டார்டிங்கில் ஸ்டார்டிங்கில் ஆட்டோ ஓட்டும் போது என்கிட்ட வந்து நிறைய அறிவுரை சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கணும், நீ ஆட்டோ ஓட்டுற, நீ ஓட்டும் போது இந்த மாதிரி இருக்கணும், நிறைய அறிவுரை சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்கிறது அறிவுரையை நான் கேட்டுக்குவேன், கேட்காமல் செஞ்சதே கிடையாது. ஆட்டோவில் ஏதாச்சும் சீட்டில் ஏதாச்சும் இதாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நான் கேட்டுக்குவேன். அவங்க கேட்காமல் செய்யுது, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம செய்யணும்.
0: இப்போ வந்து நீங்கள் டிரைவிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய பாடல்கள்லாம் கேட்பீங்க இல்லையா? கேட்டுட்டு தான்

0: நீங்கள் வந்து ஓட்டுவீங்க, போட்டிட்டு போவீங்க. இப்படி நம்ம காரைக்கால் எஃப்எம்லாம் கேட்பீங்களா, வச்சுருக்கீங்களா?
1: கேட்போம் கேட்போம், காரில் இருக்குல்ல, காரில் கேட்போம், அடிக்கடி கேட்போம், கேட்டுட்டு தான் இருப்போம்.
0: வரக்கூடிய பயணிகளும் வந்து விரும்பி கேட்பாங்க,
1: கேட்பாங்க. எஃப்எம் தான் பாடிவேன் அதிகம், இந்த பின்டயர் போட்டு தான் கேட்க பிடிக்காது. ஏன்னா எனக்கு கால் வந்துகிட்டே இருக்கனால அதிகமாக நான் வந்து பேச முடியாது.
0: அப்போ நீங்கள் நிறைய எஃப்எம் கேட்டுட்டு போவீங்க?
1: கேட்பாங்க, கேட்பாங்க.
0: ஓகே, எப்படி பயனுள்ள வகையில் இருக்கா அவங்களுக்கு? அது
1: எஃப்எம் மனதானங்க எல்லாருமே பயன்படுறாங்க. எல்லா இதில் நிறைய விஷயம் இருக்குல்ல,
0: நிறைய தெரிஞ்சுக்கிறீங்க.
1: ஆமாம், நிறைய அனுபவங்கள். இப்போ நான் பேசுறது ஒரு அனுபவம் தானே, இப்போ மக்கள் எல்லாரும் கேட்பாங்க, அவங்களுக்கு தெரியும் இது.
0: ஆமாம், அதனால தான் இப்போ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து என்னென்னலாம் நீங்கள் டிப்ஸ் கொடுக்க போறீங்க அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சி. என்ன பயனுள்ள வகையில் நம்ம நிகழ்ச்சி போகணும். இப்போ உங்களோட அனுபவத்தை நீங்கள் அடுத்தவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறீங்க, சரிங்க. இரவு நேர பயணமும் இருக்கு, பகல் நேர பயணமும் இருக்கு. உங்களுக்கு ரொம்ப விருப்பமான பயணம்? எனக்கு நைட்ல டிராவல் பண்றது, நைட்ல டிரைவ் பண்றது தான் பிடிக்கும் அப்படியா, இல்ல பகல் நேரத்துல போறது தான் எனக்கு செட் ஆகும் அப்படி சொல்லுவீங்களா?
1: எனக்கு அப்படி ஒரு டிஃபரெண்ட் தெரியல. ஏன்னா எந்த நேரமும்
0: நீங்க தான்
1: 24 hours எனக்கு எந்த நேரமும் எப்ப அடிச்சாலும் நாசு இருந்தா ஆட்டோ கூப்பிட்டாக்கா எந்த நேரத்தில் வந்தார், 24 hours
0: சரி
1: அவசர ஆபத்து, அதனால எனக்கு அந்த டிஃப்ரெண்ட் தெரியல.
0: சரி, ஒரு பாட்டு கேட்டுருவோமா? சரி, உங்களுக்கு பிடித்த ஒரு பாடல் வருது, கேட்போம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அச்சாணி. நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய்வாக செங்கல் சிலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன்ஐ ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
3: விபிஎன் கண் மருத்துவமனையும். தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமோ நகை மாளிகை வழங்கும் பசந்தளிர்.
6: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமோ நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: லஞ்ச் பிரேக்கில் இது அச்சாணி. இப்போ வந்து சுற்றுலா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஒரு பிளான் பண்றவங்களுக்கு நீங்க என்ன ஒரு அறிவுரை சொல்ல விரும்புறீங்க? இப்ப போகணும், ஒரு டூர் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்னா அவங்க எந்தெந்த இதுல எல்லாம் வந்து கவனமா இருக்கணும்?
7: சுற்றுலா போனது, சுற்றுலா குழந்தைங்களை கவனமா பார்த்துக்கணும்.
0: சரி,
7: என்றால் ஒரு நம்ம போற இடத்துல எவ்வளோ பிரச்சனை, நம்ம ஓட்டிட்டு போறது இல்லையா,
0: நம்ம ஜென்ரலா யாரு வேணாலும் ஓட்டுறாங்க, ஓட்டிட்டு ஒரு சுற்றுலாவுக்கு போறாங்க, எந்தெந்த விதத்துல எல்லாம் கவனமா இருக்கணும்னு கேக்குறேன்.
7: அவங்க ஓட்டிட்டு போகும்போது
0: ஏன்னா 2-3 நாள் டிராவல்ல இருப்பாங்கல்ல, அந்த நேரத்துல என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் அது மாதிரி சொல்லுங்க.
7: ஓட்டிட்டு போக நிறைய பிரச்சனை வரும் மேம்.
0: எப்படின்னா
7: நம்ம பல பிரச்சனை சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு போயிட்டு இருக்கோம், ஒரு உதாரணத்துக்கு போயிட்டு இருக்கோம், போயிட்டு இருக்கும்போது சில இடத்துல சில கலவரங்கள் நடக்கும், அதையும் நம்ம சமாளிக்கணும். நம்ம போயிட்டே இருக்கும்போது நம்ம ஒரு ஸ்டேட் ஒரு மாநிலத்தை விட்டு மாநிலம் தாண்டும் போது பல
0: சில
7: செக்கிங் இருக்கும், அதெல்லாம் பார்த்துக்கணும். அதுமாரி அங்கே போயிட்டு இருக்கும்போது நம்ம அறிமுகம் இல்லாத மனிதர்களில் அவர்கள் குணத்தை அறிஞ்சு நம்ம வாகனத்தை செலுத்த கற்றுக்கணும். முதல்ல அதுதான் போயிட்டே இருக்கோமோ, நம்ம போயிட்டே இருப்போம், போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு பைக்குக்கார வந்து நம்மளை ஏசிட்டு போவோம், சம்மந்தமே இருக்காது, நமக்கு அவனும் யாருன்னே தெரியாது, ஏசிட்டு போவோம். நம்ம ஏசிட்டானேன்னு சொல்லிட்டு அவன் மேலே நம்ம கோவப்பட்டுட்டா நம்மளோட கூட எல்லாம் கஷ்டமாக இருக்கு, பாதிப்பு வரும். அதை நம்ம மெயின்டாக அதை கற்பனைக்கணும்.
0: சரி,
7: நம்ம போயிட்டே இருப்போம், திடீர்னு ஒருத்த குறுக்க வந்து டக்குன்னு வந்து விடுவோம். அது நம்ம அதாவது நம்ம வாகனம் ஓட்டும் போது எனக்கு ஒரு நல்ல மெயின்ல என்னான்டா, நம்மளை முன்னாடி போகிறவனும் பின்னாடி வரவன் எதிரி.
0: ஏன் அப்படி சொல்கிறீங்க?
7: ஏண்டா நம்ம மதிய விதிய மதியால வெல்லணும். எப்படியும் முன்னாடி போறவன் விதை கிடைச்சாலும் நமக்கு தான் பாதி, பின்னாடி வர பின்னாடி வந்து மேலே ஏற்றினா நமக்கு தான் பாதிப்பு. அதனால விதியை மதியாத வெல்லணுங்கிறது டிரைவிங்கில் தான் மெயினுட்டாக நம்மளோட சிந்தனை முன்னெடுத்து கொண்டு போகணும். மெயினுட்டாக நம்மளோட சிந்தனை தான்.

0: மெயினாக உள்ளே போகணும்.
1: சரி,
0: எவ்வளோ தூரம் நம்மளால் பயணத்தை பாதுகாப்பாக கொண்டு போகணுமோ அதை வந்து நம்மளோட சிந்தனை மதிய விதியால மெல்லணும்னு சொல்லுவோம்ல, அதுதான் அது. அது மாதிரி சேர்ப்பாங்க.
1: இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கோபம் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. நிறைய பேர் என்னன்னா, லைசன்ஸ் இல்லாமல், வாகனம் ஓட்ட தெரியாமல், இது மாதிரி நிறைய போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க மத்தியில் நல்லா ஓட்ட தெரிஞ்சவங்களே வந்து ஓட்ட தெரியாத மாதிரி, நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் யாரோ சொல்லிட்டு போகிறாங்க அப்படிங்கிறீங்கள, அந்த மாதிரிலாம் வராங்க, ராங் ரூட்டில் போவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கோபம் வரதானே செய்யும். அது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறீங்க? ஏன்னா நீங்கள் சொன்னீங்க, பின்னாடி கஸ்டமர் வேறு இருக்காங்க, அப்புறம் அந்த கஸ்டமர் வந்து அடுத்த தடவை சரி இவர் ரொம்ப கோவப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வராமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குல்ல.
0: கஸ்டமர் வச்சுட்டு நம்ம கோவப்பட முடியாதுல்ல. ஏன்னா நமக்கு கஸ்டமர் மெயின். அதே நேரத்தில் அவன் கோவப்படும் போது நம்மளும் வந்து கோவப்பட்டோம்னா அதில் சரியாக வராதுல்ல. ஃபஸ்ட்டு நம்ம கோவத்தை தவிர்த்துருன்னு. நம்ம தொழிலில் பொறுமை முக்கியம்.
1: ஆமாம், சரி,
0: ரொம்ப ரொம்ப பொறுமை முக்கியம். நம்ம கஸ்டமரே நம்மளை கோவப்படுத்தினாலும் அந்த கோபத்தை அந்த தவிர்த்துட்டு பொறுமையாக தான் போகணும். ஏன்னா திடீர்னு நல்லா போயிட்டு இருக்காங்க, நேராக எதுக்க வருவாங்க, நேருக்கு நேராக வருவாங்க, நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியாது. அப்போ நம்ம கோபம் தான் வரும்.
1: ஆமாம்,
0: அந்த கோபத்தை தவிர்த்துடணும். ஃபஸ்ட்டு இப்பாட்டி நம்ம கொஞ்சம் நம்மளால் முடிஞ்சால் அறிவுரை சொல்ல தான் முடியும். ஏன்னா அந்த இடத்துல நம்ம கோவப்பட்டோம்னா
1: அதுக்கு அவங்க நிற்கணும்ல,
0: நிற்க மாட்டாங்க, நிற்கவே மாட்டாங்க, நம்மளே தட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுதான் அவங்களோட இது. அவங்களோட அதாவதுங்க, நான் அனுபவத்தில் கற்றுக்கிட்டது, நம்ம தொழிலில் பொறுமை வேணும், பொறாமல் இருக்கக்கூடாது. பொறாமல் ஃபஸ்ட்டு தொழிலில், இந்த தொழிலில் பொறாமங்கிறத எடுத்துடணும். உழைப்பை, கடினமான உழைப்பு முன் வச்சுட்டு நம்ம பொறாமை எடுத்துடணும்.
1: சரி, ஓகே. இப்போ உங்கள் பயணத்தின் போது இது ஒரு சின்ன விஷயந்தானே அப்படின்னு சொல்லி அலட்சியமாக இருந்துட்டு அது ஒரு பெரிய பாடமாகவே உங்களுக்கு அமைஞ்சுது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா?
0: இருக்குது.
1: என்ன இருக்குது?
0: நிறைய இருக்குது.
1: சொல்லுங்கள்.
0: சின்ன விஷயம்டா, நம்ம சாதாரண விஷயமாக இருக்கும். இப்போ நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது நமக்கு சம்மந்தம் இல்லாமல் நம்ம ஆட்டோலையோ ஒரு கார்லேயோ வந்து இடிச்சிடுவாங்க வச்சுக்கோங்க. நமக்கு சம்மந்தம் இருக்காது, அவங்க தான் இடிப்பாங்க.
1: ஆமாம்,
0: சின்ன விஷயம் தானே, போங்கன்னு சொல்லிட்டா போங்க, சமாதானப்படுத்துவோம். ஆனால் பின்னாடி ஒரு நாலஞ்சு பேர் வந்து அதை பெருசாக்கி, அது மாதிரி நான் ஸ்டேஷனில் போய்
1: நின்றுருக்கேன்,
0: சம்மந்தமே இருக்காது. நம்ம வந்து தப்பே செய்யலையே, தப்பு செய்யாமையே போய் நின்றுருக்கோமே, நம்ம காசும் கொடுத்துட்டு வந்திருக்கோம், அந்த மாதிரிலாம் செஞ்சுருக்கோம்.
1: சரி, ஓகே. அதாவது பாதிக்கப்பட்டவங்களுக்கு, சரியா? இப்போ வந்து இப்போ வாகனம் வந்து ஓட்டுறாங்கும்போது நிறைய விஷயங்களில் கவனமாக இருக்கணும். நிறைய உங்களுக்கு டிராஃபிக் ரூல்ஸும் வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க, ஹெல்மெட் போடுங்க, அது ஃபோனில் பேசாதீங்க, அது மாதிரி. ஃபோனில் பேசுகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டிரைவ் பண்ணிகிட்டு எந்த காராக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், என்னவாக இருக்கட்டும், ஃபோனில் பேசிக்கிட்டே ஓட்டிக்கிட்டே போகிறாங்க. ஃபோன் வந்தாலும் அப்படி ஓரமாக நின்று பேசுகிறவங்கன்னு யாரோ ஒரு சில பேர் தான் நம்ம பார்க்க முடியுது. இப்போ இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதனால் என்ன பாதிப்பு ஏற்படும் ஒரு டிரைவராக, நீங்கள் சொல்லுங்கள்.
0: அதனால பெரிய பாதிப்பு என்னன்னா, உயிர் பாதிப்பு ஏற்படும். உயிர் தான் அது
1: பாதிப்பு.
0: எனக்கு கவனக்குறைவு, கவனக்குறைவு அதிகமாக போயிடும். இப்போ நாங்கள் ஆட்டோ ஓட்டுறோம்னா எங்களுக்கு கால் வந்துக்கிட்டே இருக்கும், நாங்கள் அட்டன் பண்ணிட்டு தான் இருக்கணும். அட்டன் பண்ணால் கஸ்டமர் போயிடும். நாங்கள் அட்டன் பண்ணிட்டு தான் இருக்கணும், ஆனால் அதில் கவனம் இருக்கணும். கவனம் இல்லைட்டா அந்த சிதறிடும். ஆனால் இப்போ உள்ள இப்போ இருக்கிற அந்த பசங்க அப்படி இல்லை, காதை அப்படியே வச்சுக்கிட்டே, காதில் ஃபோனை வச்சுக்கிட்டே தான் போகிறாங்க. அவங்களுக்கு நம்ம சொல்கிற ஒரே ஒரு அறிவுரை என்னென்னா,
1: என்ன சொல்கிறது,
0: தயவு செஞ்சு நீங்கள் நிறுத்திட்டு எதுக்க வரவங்கள உங்கள்கிட்ட உயிரை நினச்சிட்டு நீங்கள் நிறுத்திட்டு இப்போ ஃபோனை பேசிட்டு போங்கன்னு தான்
1: சொல்கிறேன்.
0: என்னோட அறிவுரை தான், எதுக்க வரவங்க நீங்கள் உங்கள் உயிர் எப்படியோ அது மாதிரி ஏற்கேண்டா. இவங்க வந்து நேராக வந்து ஒரு குழந்தை புள்ள இருக்குன்னு கூட பார்க்காம நேராக விட்டுறாங்க. ஒரு எத்தனையோ நான் கண்ணுக்கு நேராக பார்த்து நிறைய ஆக்சிடென்ட் இருக்குது. அப்படியே நேராக வந்து இப்போ காலில் அப்படி வச்சுக்கிட்டு நேராக வந்து குழந்தை பிள்ளை வரும், கை குழந்தைய வச்சுட்டு வருவாங்க, அவங்க மேலே வந்து பொம்பளைங்க ஓட்டிட்டு வராங்க, அவங்க மேலாம் வந்து விட்றாங்க. அதனால் தயவு செஞ்சு இந்த மொபைலை நீங்கள் நிறுத்திட்டு பேசுங்க. ஏன்னா உங்கள் உயிர் மாதிரி தான் அவங்க உயிரும்.
1: ஆமாம்,
0: அது மாதிரி
1: தப்பே ஃபோன் பேசின தப்பு பண்ணவங்க இல்லாமல் எதுவுமே பண்ணாமல் ஓரமாக ரோட்டில் போ நடந்து போகிறவங்க ஏன் பாதிக்கப்படணும்?
0: ஆமாம், அது மாதிரி தான்
1: இருக்கு. இப்போ நீங்கள் வந்து இது வந்து ஃபோன் பேசுறது, இன்னும் நிறைய சாலை விதிகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் நடக்குது நம்ம ஊரில்? வா, வாகனம் ஓட்டிட்டு போகும்போது

0: சாலை விதிகளெல்லாம் மீறி இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் நடக்குது, அதை வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிறது என்ன இருக்குது சொல்லுங்கள்.
1: சாலை விதி நிச்சயமாக சரி பண்ணணும். ஏன்னு கேட்டால் இவங்க வந்து எப்படி சொல்கிறது, நான் நீங்கள் சொல்கிறீங்க சொன்னீங்களே நேராக வந்து விட்றாங்க.
0: ஆமாம்,
1: அந்த சாலை விதிகளை பின்பற்றுறதே வந்து நல்ல ஒரு உயிர் பாதுகாப்பு படையும். இப்போ ஒரு நம்ம போகிற ரோட்லேயே கோடுலாம் இருக்குது. இப்போ நம்ம போகிறோம்ல, தார் ரோட்டில் போயிட்டு இருக்கோம்ல,
0: கோடு போட்டு
1: அதில் நிறைய இது இருக்குது, ரூல்ஸ் இருக்குது. இந்த இத்தனை கோடு போட்டால் இத்தனை இந்த இடத்துல போகணும், ஒரு கோடு போட்டால் இப்படி போகணும், இந்த இந்த அங்கே ஒரு போர்டு இருக்குல்ல, போர்டில் நிறைய ரூல்ஸ் இருக்குது.
0: அதனாலதான் யாரோ ஒரு சில பேர் பண்ற தப்பால வந்து
1: நிறைய பேர்
0: பாதிக்கப்படுறாங்க. சரி, இப்ப வந்து இப்போ நீங்கள் நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போயிருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடித்த இடம், இந்த இடத்துக்கு போனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த ஒரு கஸ்டமர் இங்கே போகணும் அப்படின்னு சொன்னால் உடனே நான் ஓகே சொல்லிடுவேன், உடனே நான் போவேன் அப்படிங்கிற இடம் என்ன இடம்?
1: அப்படி வந்து எனக்கு வந்து அப்படி பிடிச்ச இடம்னு ஒன்றும் இல்லை.
0: இப்போ வாங்க ஒரு கொடைக்கானல் போயிட்டு வருவோம், ஒரு டூரு அப்படின்னா போகலாம், கொடைக்கானல் ரொம்ப ஜாலியாக இருக்கும், ரொம்ப கிளைமேட் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி போவோம்ல, அந்த மாதிரி கேட்குறேன் நான். உங்களுக்கு பிடித்த டூரிஸ்ட் பிளேஸ் அந்த மாதிரி?
1: டூரிஸ்ட் பிளேஸ் அது போனது இல்லை, நான் வந்து அது மாதிரி லாங் டூராக போய் அது மாதிரி போக முடியாது. ஏன்டா இங்கே நமக்கு வந்து கஸ்டமர் மெயினு, எதுக்கு இருந்தாலும்
0: நீங்கள் எப்போவாது தான் அந்த லாங் இது
1: லாங்
0: போகிறது சென்னை அந்த மாதிரி தான்,
1: இல்லைன்னா டிரைவர்ஸ் தான் அனுப்பு, டிரைவர் என்ற டிரைவர் தான் அனுப்புவேன்.
0: நீங்கள் வந்து போனீங்கன்னா இங்கே பார்க்கறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்களா? சரி, ஓகே ஓகே. அப்போ இப்போ நீங்கள் வந்து போகணும்னு ஆசைப்பட்ட இடமும் இருக்கும்ல, இந்த ஊருக்கு நம்ம வந்து கார் ஓட்டிகிட்டு போகணும் அப்படின்னு இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கா?
1: இருக்குது.
0: எந்த ஊருக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க?
1: ஊட்டி கொடைக்கானல்.
0: ஊட்டி கொடைக்கானல், சரி ஓகே போயிடலாம். அடுத்தது இப்போ நிறைய இளைஞர்கள் வந்து வாகனம் ஓட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க, அது வந்து உங்களை மாதிரி ஒரு தொழிலாக செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்கல்ல, அவங்களுக்கு என்ன நீங்கள் அறிவுரை சொல்வீங்க? நீங்கள் எப்படி இந்த தொழிலுக்கு வரலாம், என்ன பண்ணலாம், எதெல்லாம் கவனமாக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுங்களேன்.
1: நல்ல அட்வைஸ் தான் இது. என்ன கேட்டால் இப்போ இருக்கிறவங்களுக்கு ஆசை இருக்கு அப்படின்னா, இப்போ என்ன போல அவங்க வரணு, இப்போ அவங்கள போல அவங்க வரணு அப்படின்ற எண்ணம் இருக்கு, இருக்கட்டும், அப்படியே வந்து நல்லமாக வரட்டும். வரவங்க என்ன செய்யணுண்டா, அந்த தொழிலில் உள்ள நுணுக்கத்தை கற்றுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு காரு திறக்கிற டோர் திறக்கிறோம்ல, அந்த டோர் திறக்கிறத கூட ஒரு அனுபவம் இருக்கு, டோர் மூடுறதுக்கு ஒரு அனுபவம் இருக்கு. அந்த மாதிரி நுணுக்கத்தை கற்றுக்கிட்டு யார் மேலையும் எந்த ஒரு பொறாமையும் இல்லாமல் உங்கள் உழைப்பை மட்டும் முன் வச்சு வந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறி வந்துடலாங்க,
0: முன்னேறிடலாம். இப்போ ஒரு டிரைவர் அப்படின்னா நிறைய நீங்கள் சொன்ன மாதிரி தான், வீட்டுக்கே போக முடியாது, உங்கள் குடும்பத்தை கூட பார்க்கறதுக்கு நேரம் இல்லாமல் நீங்கள் வந்து இரவு பகலாக வந்து வேலை செஞ்சிட்ருக்கீங்க அப்படிங்கும்போது, எப்படி உங்கள் குடும்பத்தில் வந்து உள்ளவங்க எப்படி உங்களோட பணியை எப்படி பார்க்குறாங்க?
1: ஆரம்பத்தில் அவங்களுக்கு வந்து கஷ்டமாக தான் தெரிஞ்சு, என்ன வீட்டுக்கு வர மாட்டேங்கிறாரு. இப்போ கூட மதியானம் சாப்பிடலாம், டயத்தை கீப் பண்ண முடியாது, என்னால் ஒரு டயத்தை ஃபிஷ் பண்ணிலாம் சாப்பிட போக முடியாது.
0: சரி,
1: அது மாதிரி காலையில் சாப்பிட அது மாதிரி இந்த மாதிரி இப்போ டைம் கிடைக்காது. இப்போ அவங்க எப்படின்னா, அந்த டயத்தை கீப் பண்ணலன்னு தான் அவங்களுக்கு இன்னும் வருத்தமாக இருக்குது. எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் நைட்டில் நைட்டும் சரி பகலும் சரி டயத்தை கேப் பண்ண முடியாது, டிரைவிங் தொழில் அது மாதிரி.
0: அந்த மாதிரி
1: ஆமாம், என்ற டிரைவிங் தொழில்.
0: இப்போ என்னன்னா கொஞ்சம் நமக்கு வந்து ஏஜ் ஆக ஆக நம்ம வந்து உணவு உறக்கம் எல்லாத்துலேயுமே கவனம் செலுத்தணும் இல்லைங்களா, அதனால் அதையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது.
1: ஆமாம், அது வந்து முக்கியம்தான். இருந்தாலும் எனக்கு நமக்கு வந்து அது அதையும் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம கஸ்டமரி யோசிக்க வந்தா இருக்கும். இப்ப நம்ம உதாரணத்துக்கு இப்போ ரெண்டு மணி சாப்பிடுற டைமா இருக்கும், அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் கூப்பிடுவாங்க, அப்ப நம்ம என்ன செய்ய முடியும்?
0: அப்படியே போட்டுட்டு தான் போய்
1: போட்டுதான் ஆகணும். சரி, ஓய்ப்பு போன் அடிக்கும், சாப்பாடு வெயிட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் வரேன்னு சொல்லிட்டு.

0: அவங்க அவங்கள்ட்ட சவாரி முடிக்கிறதுக்குள்ளே நமக்கு
1: ஓகே
0: சாயங்காலம் ஆகிடும்.
1: ஓகே சார், இப்போ இதுவரை வந்து உங்களோட வாகன ஓட்டக்கூடிய ஒரு அனுபவத்தை ரொம்ப அழகாக எங்கள் கூட பகிர்ந்துட்டீங்க. ஒரு ஆட்டோவில் ஆரம்பித்து அதுலேருந்து 5 ஆட்டோக்கள் பெருகி அதுக்கப்புறம் வந்து கார், இந்த மாதிரி ரொம்ப நல்ல ஒரு முன்னேற்றம் தான் இல்லைங்களா. உங்களோட அனுபவத்தை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நிலையத்தின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.
0: நன்றி. நன்றி. ஓகே, தேங்க்யூ.
1: நேர்களே, இன்றைய லஞ்ச் பிரேக்கில் அச்சாணி நிகழ்ச்சியில் வாகன ஓட்டுநர் வேலை செய்து வரும் மயிலாடுதுறை ஆயப்பாடி எஸ் எம் நாசர் அவர்கள் பங்கேற்ற நேரலை கேட்டோம். நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நடத்திய நான் ஆர்ஜே தீபா சந்திரசேகர். காரைக்கால் மண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. சில நொடிகளில் தொடர்வது வானிலை அறிக்கை சென்னை நிலையத்திலிருந்து.
2: வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு 8 சென்டிமீட்டர், வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு பகுதியில் 4 சென்டிமீட்டர், சின்கொனா, நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி, வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், உப்பாசி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறு, நீலகிரி மாவட்டம் வென்ட்வர்த், மதுரை மாவட்டம் புலிப்பட்டி, சென்னை அம்பத்தூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கொப்பம்பட்டி, மேல்பவானி, பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், சென்னை தண்டையார்பேட்டை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதுமில்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 39 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 21.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.4 டிகிரி செல்சியஸ். சேலம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகளவு வெப்பநிலை உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. கடலூர், திண்டுக்கல், திருநெல்வேலி, ராமநாதபுரம், நீலகிரி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. அதிகள வெப்பநிலை மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. இன்று பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான இடிமழை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரும் வாய்ப்புண்டு. நாளை மறுநாள் 3ஆம் தேதியன்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் நீலகிரி, தேனி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிடங்களில் இடிமின்னலுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். வட தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். தென் தமிழகத்தின் ஓரிடங்களில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. 4ஆம் தேதியன்று நீலகிரி, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் இடிமின்னலுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இன்று தொடங்கி இம்மாதம் 4ஆம் தேதி வரை மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. 3ஆம் தேதியன்றும் 4ஆம் தேதியன்றும் நீலகிரி, தேனி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். 4ஆம் தேதியன்று கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களிலும் பலத்த மழைக்கு வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை இன்று தொடங்கி இம்மாதம் 5ஆம் தேதி வரை

0: தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. அதிகள வெப்பநிலை இயல்பை ஒட்டியே காணப்படக்கூடும். சென்னைக்கும் மற்ற சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 31.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.7 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: இணைந்திருக்கிறோம் நேர்களை தினம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 3 மணி.

0: நேயர்கள் கேட்க விருப்பது. திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் சர்வதேச பழ தினத்தையொட்டி காரைக்கால் மாதூர் அறிவியல் நிலைய தோட்டக்கலைத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் திரு ஜே கதிரவன் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அறிவாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேயர்களை அழைக்கலாம் 43868 என்ற முன்னிணைப்பு எண்ணை தொட்டு 2312331 அல்லது 2994 சுழி அல்லது 2995 சுழி.
4: வணக்கம் நேயர்களே, பழங்களை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். பழங்கள் இயற்கை நமக்கு தந்த வரங்கள். உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே வந்து பழங்கள் இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. அந்த வகையில் இன்றைக்கி சர்வதேச பழங்கள் தினம் கொண்டாடப்பட்டுருக்கு. நிச்சயமாகவே வந்து பழங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், பழங்களை வந்து நம்ம நிறைய சாப்பிடணும், அந்த மாதிரி நிறைய மருத்துவர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி இந்த சர்வதேச பழங்கள் தினம் குறித்து பேசுவதற்காக நம்ம நிலையத்திற்கு காரைக்கால் மாதூர் வேளாண் அறிவியல் நிலையத்தின் தோட்டக்கலைத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் ஜே கதிரவன் ஐயா அவங்க வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கோம். அதே போல் நேயர்களும் உங்களுடைய சந்தேகங்களையும் உங்களுடைய என்னென்ன தெரிஞ்சுக்கணும்ன்றதையும் அவங்க கிட்டே கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் உங்களுக்கு வந்து தொலைபேசி எண்களையும் நம்ம அறிவிச்சிருக்கோம். இப்போ வந்து நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே செல்லலாம். வணக்கம் சார்.
5: வணக்கம் மேடம்.
4: நம்ம இன்னைக்கு வந்து சர்வதேச பழ தினம் கொண்டாடிட்டு இருக்கோம். பழங்களோட சிறப்பை வந்து நம்ம எடுத்து சொல்லவே முடியாது, அத்தகு சிறப்பு வாய்ந்தது. இந்த சர்வதேச பழ தினம் எதற்காக கொண்டாடப்படுகிறது, எந்த ஆண்டுலேருந்து இதை கடைபிடிக்கிறாங்க, அதை பற்றி நேயர்களுக்கு சொல்லுங்கள்.
5: சர்வதேச பழ தினம்ங்கிறது கடந்த 2007 அப்போ தான் வந்து முதன் முதல்ல கொண்டாடினாங்க. July 1 எங்கே ஆரம்பித்தாங்க அப்படின்னா பெர்லினில் தான் முதன் முதலாக சர்வதேச பழ தினம் வந்து கொண்டாடப்பட்டுச்சு 2007. அதாவது என்னென்னா, மக்களுக்கு பழங்கள் குறித்த, பழங்களோட ஊட்டச்சத்துக்கள் குறித்த, பழங்கள் எடுக்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் குறித்த விழிப்புணர்வை

0: மக்கள்கிட்ட ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் பழங்களுக்குன்னு ஒரு பிரத்யேகமாக ஒரு தினத்தை உருவாக்கி அதை கொண்டாடினோம்னா அதன் மூலமாக மக்களுக்கு பழங்கள் குறித்த தகவல்கள் போய் சேரும் அப்படிங்கிற நோக்கத்தில் கொண்டாடப்பட்டு இருக்கு. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா இது 2026 பார்த்தீங்கன்னா 20வது சர்வதேச பழ தினம், இன்றைய தினம் கொண்டாடப்படுறது 20வது சர்வதேச பழ தினம். ஒரு ஒரு ஆண்டும் ஒரு ஒரு கருப்பொருளில் வந்து இந்த சர்வதேச பழ தினம் கொண்டாடப்படும். இந்த ஆண்டோட கருப்பொருள் பார்த்தீங்க அப்படின்னா நடுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், கொண்டாடுங்கள் அப்படிங்கிற கருப்பொருளில் இந்த சர்வதேச பழ தினம் கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதாவது நம்மளுடைய குடும்பத்தினர்கள், முக்கியமாக குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு, அலுவலகத்தில் பணிபுரியக்கூடியவங்களுக்கு, உறவினர்களுக்கு, அல்லது நம்மளை சார்ந்திருக்கவங்களுக்கு இன்றைய தினம் வந்து நம்ம பழங்களை வந்து பரிசாக கொடுத்தோம் அப்படின்னோம்னா அது ஒரு பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கும். அந்த அடிப்படையில் தான் இந்த சர்வதேச பழ தினம் வந்து கொண்டாடப்பட்டு இருக்கு.
1: முக்கியமாக பயிரிடுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், கொண்டாடுங்கள் என்னும் போது பழங்களை வந்து பயிரிடணும், அதை எப்படி பயிரிடணும் கற்றுக்கொள்ளணும், அப்புறம் அந்த விளைச்சலை கண்டு அவங்க வந்து கொண்டாடணும். ஏன்னா வந்து விவசாயிகள் வந்து பழ சாகுபடி செய்யும்போது அதற்கு உறுதுணையாக நீங்கள் நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கீங்க. அந்த ஒரு முக்கிய காரணத்திற்காக தான் உங்களை நாங்கள் இன்றைக்கி நிலையத்திற்கே அழைச்சிருக்கோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் வந்து கேவிகே மாதூரில் வந்து இந்த தினத்தை வந்து நீங்கள் கொண்டாடினீங்க இல்லைங்களா, அது சம்மந்தமான செய்திகளை சொல்லுங்களேன், நேர்கள் கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க.
0: சர்வதேச பழ தினத்தை வந்து நம்ம இப்போ ஆண்டுதோறும் வந்து வேளாண் அறிவியல் நிலையத்தில் வந்து கொண்டாடுறோம். இன்றைய தினமும் காலையில் வந்து சர்வதேச பழ தின கொண்டாட்டம் இருந்தது. அப்போ வந்து நாங்கள் பழக்கன்றுகள் நடவு பண்ணோம், அதாவது பலாக்கன்றுகளை வந்து நடவு பண்ணோம். நடவு பண்ணிவிட்டு பழங்களோட முக்கியத்துவம் குறித்து பங்கேற்பாளர்களுக்கு வந்து எடுத்து சொன்னோம். பழங்கள் சாப்பிட்றதுனால என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும், பழங்களோட அவசியம் என்ன, நம்ம ஏன் வந்து உணவில் பழங்களை சேர்த்துக்கணும் அப்படிங்கிற தகவல்லாம் வந்து பங்கேற்பாளர்களுக்கு சொன்னோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஆண்டும் வந்து ஃப்ரூட் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டுக்கான பழம் என்ன அப்படிங்கிறதையும் வந்து அறிவிப்பாங்க. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா இந்த 2026 ஆண்டிற்கான பழமாக வந்து பேரீட்சையை வந்து அறிவிச்சிருக்காங்க. கடந்த ஆண்டு வந்து ஆரஞ்சு பழத்தை அறிவிச்சிருந்தாங்க, இந்த ஆண்டு வந்து 2026 ஆண்டுக்கான பழமாக பேரீட்சையை வந்து அறிவிச்சிருந்தாங்க. அப்போ பங்கேற்பாளர்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து பேரீட்சம் பழம் கொடுத்தோம். அது ஒரு சத்து அதிகமாக உள்ள ஒரு பழம் அப்படின்னா பேரீட்சம் பழம், அந்த அதை கொடுத்து பங்கேற்பாளர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க.
1: மகிழ்ச்சியாக கலந்துக்கிட்டாங்க, உங்ககிட்ட நிறைய விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ நேர் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஆவலாக இருக்காங்க, அவங்க என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கலாம்.
2: ஹலோ, ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க ஐயா.
2: நாகூர்லேருந்து ஏஜேஎம்என் முகமது ஜலீல்.
0: சொல்லுங்க ஐயா.
2: 20வது பல பழங்கள் சார்.
0: ஆமாங்க சார், சர்வதேச பழ தினம்
2: கொண்டாடுறதுல மகிழ்ச்சி அடையணும் சார, வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
2: அதாவது வந்து இந்த பழங்களை பொறுத்தவரைக்கும் சொல்றாங்க, சில பழங்கள் சாப்பிட்டால் சளி பிடிக்குங்கிறாங்களே சார். அதாவது வந்து பூவம் பழம் சளி பிடிக்கும், திராட்சை சாப்பிட்டா சளி பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை, அதாவது என்னென்ன பழங்கள்ல என்னென்ன சத்து இருக்கு, எப்போ சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கு.
0: சரிங்கய்யா. அதாவது சில குளிர்ச்சியான பழங்களை வந்து இரவுல சாப்பிட்டா வந்து சளி பிடிக்கும். உதாரணத்துக்கு திராட்சை, ஆரஞ்சு, தர்பூசணி, இந்த மாதிரியான குளிர்ச்சி அதிகமாக இருக்க பழங்களை வந்து இரவு நேரத்தில் சாப்பிட்டா சளி பிடிக்கும். மற்றபடி பகலில் வெப்பமாக இருக்கக்கூடிய சமயங்களில் சாப்பிட்றதுனால எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அதேமாதிரி பழங்களை வந்து எந்த சமயத்தில் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க, எந்த சமயத்தில் வேணாலும் சாப்பிட்லாம். குறிப்பாக வந்து காலையில் பழங்களை எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. இரவு நேரங்கள்லன்னா இப்போ நான் சொன்ன அந்த குளிர்ச்சி அதிகமாக இருக்கிற பழங்கள் இல்லாமல் மற்ற பழங்களை எடுத்துக்கலாம். பொதுவாக ஒரு கருத்து வச்சுக்கணும், என்ன அப்படின்னா நம்ம சாப்பாடு சாப்பிட்ட பிறகு பழம் சாப்பிட்றதுக்கும் சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் இடையில ஒரு 3/4 மணி நேரம், 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 குறைஞ்சது ஒரு 45 நிமிஷம் வந்து இடைவெளி இருக்கணும். ஏன்னா நம்மளோட பழக்கமே பார்த்திங்கன்னா சாப்பாடு சாப்பிடுவோம், சாப்பிட்டு உடனே வந்து பழம் சாப்பிடுவோம், சாப்பிட்ட உடனே வாழைப்பழம் சாப்பிட்டா தான் வந்து அந்த சாப்பாடு பூர்த்தி அடைஞ்சதாக நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம உணவு எடுத்துக்கிட்ட பிறகு ஒரு 45 நிமிடங்கள் கழித்து தான் வந்து பழங்கள், எந்த விதமான பழங்களாக இருந்தாலும் எடுத்துக்கணும். ஏன்னா சமைத்த உணவு நம்ம சாப்பிட்றது இல்லாமல் சமைத்த உணவும் பழங்களும் ஒன்றாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா செரிமானத்தில் பிரச்சனை வரும். ஏன்னா நம்ம சமைத்த உணவை செரிக்கிறதுக்கு நம்ம உடல் வந்து சில நொதிகளை வந்து சுரக்கும். வாழைப்பழம் அந்த மாதிரி மற்ற பழங்கள்லாம் வந்து சுலபமாக வந்து ஜீரணமாகும். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த உடலில் சாப்பிட்ட உடனே நம்ம பழத்தை சாப்பிட்டோம்னா அந்த நொதி சுரக்கிறதுல பிரச்சனை ஏற்பட்டு நம்மளுக்கு செரிமான பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் சாப்பிட்ட உடனே பழம் சாப்பிடாமல் கொஞ்சம் நேரம் இடைவெளி விட்டு நீங்கள் சாப்பிட்லாம். காலை, மாலை, இரவு 3 வேளையிலும் எப்போ வேணாலும் நீங்கள் பழத்தை சாப்பிட்லாம்.
1: ஐயா கேட்டிங்களா, புரிஞ்சுதுங்களா?

0: மிக்க நன்றி. அடுத்ததா ஒரு நேயர் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஐயா கிட்ட கேளுங்க உங்க சந்தேகத்தை.
1: ராஜேந்திரன் மணக்குடி, அதாவது காரைக்கால் வானொலிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா எங்கள் பழங்களை பத்தி சொல்லியிருக்காங்க, ஒரு விழிப்புணர்வு ஒரு மேற்க, அதாவது 20வது சர்வதேச பருவ தினம் சார். ரெண்டு கேள்வி கேட்கிறாரு. அதாவது எப்படி விழிப்புணர்வு இந்த விவசாயிகள் செய்யறது இல்ல, எந்த ஒரு விவசாயியும் நல்ல நல்ல தரமான பொருட்களை தான் கொடுக்குறாங்க.
2: சொல்லுங்க ஐயா. ஐயா சொல்லுங்க.
0: இணைப்பு அவங்க ஏதோ கட் ஆயிருக்கு. அடுத்ததா ஒரு நேர் இருக்காங்க, அவங்க பெண்ணை பேசுறாங்கன்னு கேட்கலாமா? இல்லை, இப்போ வந்து இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. அவர் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க. அவர் வானொலி மூலமாக கேட்டு
2: கேள்வியை வந்து நிறைவு செய்யலை. விவசாயிகள் வந்து தரமானதாக கொடுக்குறாங்க அப்படின்னாரு, அவர் நிறைவு செய்யலை. ஆனால் வந்து அவங்களால தரமான பொருளை சாப்பிட முடியல அப்படின்னு அவர் நிறைவு செய்ய நினைச்சிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து தரமான பொருளை தான் உற்பத்தி செஞ்சு கொடுக்குறீங்க. அது அப்புறம் சந்தைக்கு வர அப்போ தான் வந்து வியாபார நோக்கத்தோடு அந்த நீங்கள் தரமாக உற்பத்தி செஞ்சு கொடுத்த பொருள்லாம் வந்து சில மாறுதல்களுக்கு உட்பட்டு சந்தையில் வருது. அதனால் நம்ம பழங்கள் சாப்பிடணும் அப்படின்னா நம்மளே நம்ம வீட்டு தோட்டத்தில் ஏதாவது மரங்கள் வச்சு பழங்கள் பறித்து சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு ஆரோக்கியமான எந்த விதமான கலப்பும் இல்லாத ரசாயன கலப்பும் இல்லாத பழங்களை வந்து நம்ம சாப்பிட முடியும். மேலும் விவசாயிகள் வந்து உற்பத்தி செய்கிறதோடு மட்டும் இருந்துடக்கூடாது. ஏன்னா உற்பத்தி செஞ்ச பொருளை வந்து விற்பனை செய்கிறது தான் வந்து விவசாயிக்கு முதல் இலக்காக இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பழங்களை வந்து தினந்தோறும் வந்து விவசாயிகளும் வந்து கண்டிப்பாக சாப்பிடணும். ஏன்னா நீங்கள் தான் வந்து மற்றவங்களுக்கு கொடுக்குறவங்க, நீங்களே சாப்பிட்லன்னா அது வந்து சரியாக இருக்காது. அதனால் வந்து விவசாயிகளும் பழங்களை சாப்பிடணும். இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் வந்து நம்மளுக்கு ஒரு பரிந்துரையே கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு ஒருத்தரும் ஒரு நாளைக்கு சராசரி 100 கிராம் பழங்களை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உலகத்திலே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து நிறைய பழங்கள் வந்து உற்பத்தி ஆகுது. உலக அளவில் வந்து சைனா தான் வந்து பழங்கள் உற்பத்தியில் முதலிடம். அதாவது சைனாவில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 242 மில்லியன் டன் அளவுக்கு வந்து பழங்கள் உற்பத்தி ஆகுது. அதுதான் வந்து உலகத்திலேயே நம்பர் 1 முதலிடம் வகிக்கக்கூடிய நாடு. இரண்டாம் இடத்துல இருக்கிறது இந்தியா. இந்தியா இரண்டாம் இடத்துல இருந்தாலும் நம்ம எவ்வளோ உற்பத்தி செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 105 மில்லியன் டன் தான். அவங்க 242, அவங்களில் பாதி கூட நம்ம உற்பத்தி செய்யலை. ஆனாலும் வந்து இரண்டாவது இடத்துல இருக்கோம். இருந்தாலும் எல்லாரும் வந்து பழம் சாப்பிட்றாங்களா, போதுமான அளவுக்கு பழம் எல்லாருக்கும் கிடைக்குதா அப்படின்னா இல்லை அப்படிங்கிற ஒரு பதில் தான் இருக்குது. 100 கிராம் பழம் ஒரு இந்தியரும் வந்து டெய்லியும் அவங்களோட உணவில் சேர்த்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு பழங்கள்னால, இப்போ நம்மளுக்கே தெரியும் பழங்கள் சாப்பிட்றதுனால நிறைய பழங்கள் இருக்குது, அதெல்லாம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும்,
0: கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா சில பழங்கள் வந்து விலை அதிகமாக இருக்கும், ஆப்பிள் வந்து அதிகமாக இருக்கும், அதனால் வந்து எங்களை வாங்கி சாப்பிட முடியல அப்படின்ற மாதிரிலாம் சிலர் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு மாற்றாக நம்ம வந்து கொய்யாக்கனி அந்த மாதிரியும் சாப்பிடலாம் இல்லைங்களா சார்?
2: சரியாக சொன்னீங்க. நீங்கள் தெரிஞ்சு சொன்னீங்களா தெரியாமல் சொன்னீங்களான்னு தெரியல. கொய்யாவுக்கு இன்னொரு பேர் ஏழைகளின் ஆப்பிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. புவர்மேன்ஸ் ஆப்பிள் அப்படிங்கிறது வந்து கொய்யாவுக்கு இன்னொரு பேர். ஆப்பிளில் இருக்கக்கூடிய சத்துக்களை விட அதிகமான சத்துக்கள் வந்து கொய்யாவில் இருக்குது. நம்ம வந்து இந்த பழம் தான் சாப்பிடணும் அப்படின்னு கிடையாது. நம்மளுக்கு வந்து எந்த பழம் நம்மளால் வாங்கி சாப்பிட முடியுதோ, அல்லது நம்ம வீட்டில் கிடைக்குதோ, அல்லது அந்தந்த பருவத்துக்கு எந்தெந்த பழங்கள் கிடைக்குதோ அந்த பழங்களை எல்லாம் வந்து சாப்பிடலாம். இந்த பழம் வேணும், இந்த பழம் வேண்டாம், இந்த பழம் நல்லது, இந்த பழம் கெட்டது அப்படின்லாம் கிடையாது. பொதுவாக வந்து எல்லா பழங்கள்லையுமே வந்து சத்துக்கள் இருக்குது. அந்த சத்துக்களோட அளவுகள் வேறுபடும். சில சத்துக்கள் சில பழங்களில் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி தானே தவிர, எல்லா பழங்கள்லேயும் நார்ச்சத்து இருக்கும், வைட்டமின் சத்துக்கள் இருக்கும், அப்புறம் தாது சத்துக்கள் இருக்கும், நீர் சத்து இருக்கும். அதனால் எந்த பழம் சாப்பிட்டாலும் வந்து நம்ம உடம்புக்கு நல்லது தான். இப்போ பார்த்தீங்கன்னா மாம்பழ சீசன் இருக்கு. மாம்பழம் வந்து பார்த்தீங்கன்னா பழங்களின் அரசன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய ரகங்கள் வந்து மாம்பழம் வந்து 1000கணக்கான ரகங்கள் இருக்குது. ஒன்று ஒரு சுவையில் இருக்கும், ஒன்று அதோட தனித்தன்மையில் இருக்கும். பழங்களின் அரசன் சொல்லுவாங்க. அது இப்போ சீசனில் கிடைக்குது. இந்த சீசனில் வந்து மாம்பழம் விலை மலிவாகவே கிடைக்குது. அதனால இந்த சீசனில் நிறைய வந்து மாம்பழம் சாப்பிட்லாம். மாம்பழம் சாப்பிட்டோம்னா கண்ணுக்கு நல்லது. ஏன்னா வைட்டமின் ஏ வந்து அதிகமாக இருக்குது மாம்பழத்தில். அதனால மாம்பழம் சாப்பிட்டோம்னா கண்பார்வை வந்து நல்லா இருக்கும். செரிமான எந்த பழம் சாப்பிட்டாலும் வந்து செரிமானம் நல்லா இருக்கும். நம்மளுக்கு செரிமானத்துக்கு வந்து பழங்கள் தான், செரிமானத்தை தூண்டக்கூடியது பழங்கள் தான். அதாவது அதான் ஒரு கவிஞர் கூட சொல்லியிருப்பாரு, பொழுது வந்து மனச்சிக்கல் இல்லாமல் முடிகிறதா, மலச்சிக்கல் இல்லாமல் விடுகிறதா அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழங்கள் வந்து நம்மளுக்கு துணை நிற்கும்.
0: கண்டிப்பாக.
2: அதனால தினந்தோறும் வந்து பழங்களை சாப்பிடணும்.
0: பொதுவாகவே வந்து பழங்கள் வந்து பழமாக சாப்பிடணுமே தவிர, சில பேர் வந்து அதை வந்து ஜூஸ் போட்டு சாப்பிடணும்னு சொல்லுவாங்க, அது வந்து சிறந்தது இல்லைன்னு சொல்லுவாங்க. தொடர்ந்து நம்ம பேசலாம் இப்போ ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு.

0: கோபால் பீட்ரூட் பேஸ்ட் இதில் உள்ள
1: இல்லைங்க salt to sugar னா அதை இத சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
0: புதிய கோபால் பீட்ரூட் பேஸ்ட்,
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் பீட்ரூட் பேஸ்ட்.
2: நேர்களை, நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்ப்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
4: 4 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
2: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது தார்ப்பாய்கள் கிரீன் நெட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
5: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி

0: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை. காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது. தார்பாய்கள் கிரீன் நெட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
1: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நாளை நிகழ்ச்சிக்கு அனைத்தும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம். மங்களன் மங்கள்
2: மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நாளை நிகழ்ச்சிக்கு அனைத்தும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: கை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நாளை நிகழ்ச்சிக்கு அனைத்தும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களே, சர்வதேச பழதினத்தையொட்டி காரைக்கால் மாதூர் அறிவியல் நிலைய தோட்டக்கலைத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஜே கதிரவன் அவர்கள் பங்கேற்றுக் கொண்டிருக்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி இது. அழைக்கலாம் 4368 என்ற முனைப்பெயனை தொட்டு 2311231 அல்லது 2994 அல்லது 2995.
6: மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம் நீங்களே. இன்னைக்கு வந்து விவசாய மருத்துவர் தினமும் வந்து கொண்டாடப்பட்டு இருக்கு. இந்த வகையில் வந்து இந்த அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸ் தான் வந்து உண்மையுமே வந்து அந்த பயிர்களுக்கான ஒரு மருத்துவர்கள். விவசாயிகளுக்கும் அவங்க ஒரு மருத்துவர் தான். ஏன்னா விவசாயத்தை ஊக்குவிச்சு அவங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்து அவங்களுக்கு என்னென்ன புரியலையோ அதெல்லாம் புரிய வச்சு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் செஞ்சு அவங்கள வந்து காப்பாற்றுறாங்க. அந்த வகையில் அவங்களும் மருத்துவர் தான். ஐயாவும் வந்து ஒரு மருத்துவ ரீதியாக தான் பேசிகிட்டு இருக்காரு. பழங்களோட பயன்கள் கொடுத்துல மிக சிறப்பாக நிகழ்ச்சி போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் நேரு ஒருத்தவங்க தொடர்ந்து வரணும்னு ஆசைப்பட்டு இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டுலாம்.
7: பப்பாளி பழம் வந்து செரிமானத்துக்கு வந்து மிகச்சிறந்த ஒரு பழம்னா வந்து பப்பாளி பழம் தான். அதே மாதிரி வைட்டமின் ஏ சத்து நிறைந்த பழமும் பப்பாளி பழம். பப்பாளி பழம் சாப்பிட்டோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு கண் பார்வை வந்து நல்லாயிருக்கும். இன்னொன்று, குடலில் இருக்கக்கூடிய பூச்சிகளை வெளிக்கொண்டு வர்றதில் பப்பாளிக்கு ஈடு இணை இன்னொரு பழத்தை சொல்ல முடியாது. அதனால் வந்து இந்த குடற்புழு நீக்கத்துக்கும் வந்து பப்பாளி ரொம்பவே சிறப்பாக இருக்கும். பப்பாளி பழம் மட்டும் இல்லை, பப்பாளியிலேருந்து எடுக்கக்கூடிய பால், அந்த பாலும் வந்து மருத்துவ குணம் மிக்கது. கேன்சர் புற்றுநோய் போன்ற நோய்களை குணப்படுத்துறதுக்கான மருந்துகளும் அந்த பப்பாளி பால்லேருந்து தயாரிக்கிறாங்க. அதனால் வந்து பப்பாளி வந்து ஒரு ஆகச்சிறந்த பழம். அதை வேண்டாம் அப்படின்னு வந்து யாரும் சொல்ல வேண்டாம். பப்பாளி சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா பப்பாளியை நீங்கள் தவற விடாமல் சாப்பிடுங்க.
6: ஓகே, கேட்டிங்களா? நன்றி. இப்போ அடுத்ததாக நேர் வந்திருக்காங்க, அவங்களை கேட்கலாம். சொல்லுங்கள். வணக்கம்.
8: வணக்கம் மேடம்.
6: வணக்கம், சொல்லுங்க. ஐயாட்ட கேளுங்க உங்களோட கேள்வியை.
8: வணக்கம் ஐயா.
7: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
8: நான் சேலம் மாவட்டம் ஆத்தூர் பெரிய ஐயா.
7: சொல்லுங்க ஐயா.
8: ஐயா, அந்த மாம்பழத்தை பார்த்தீங்கன்னா அந்த நல்லா பார்க்கறது நல்லா செக்க சிவேன்னு இருக்கு.
7: சரிங்க ஐயா.
8: ஆனால் சாப்பிட்றதை பார்த்தா அது கல் வச்ச மாதிரி இருக்கு, அது சாப்பிட்டா வயிற்றுலாம் வலிக்கிற மாதிரி இருக்கு, எப்படி அது பண்ணலாம்?
7: அதாவதுங்க ஐயா, அந்த பழம் வந்து இயற்கையாக பழுத்திருக்காது. இயற்கையாக பழுத்த மாம்பழத்தை சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. செயற்கை முறையில் பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழங்களை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வயிறு அலர்ச்சி, அப்புறம் வந்து வயிற்று வலி, அந்த பிரச்சனைகள்லாம் வரும். அது பார்த்திங்கன்னா வெளியில் தான் வந்து உங்களுக்கு நல்ல நிறம் வந்து மாறி இருக்கும், உள்ளார வந்து அது முழுவதுமாக வந்து பழுத்திருக்காது. நீங்கள் பழத்தை வந்து அறுக்கும் பொழுதே வந்து உள்ளார தடிமனாக தெரியும், மேல் பாகம் வந்து நல்லா பழுத்து கனிஞ்ச மாதிரி தெரியும். ஆனால் பழத்தை கத்தி வச்சு அறுக்கிறப்ப உள்ளார வந்து பழத்தை அறுக்கிற ஒரு ஃபீல் இருக்காது, ஒரு காயை கட் பண்ணுறது மாதிரி தான் இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வந்து அந்த பழம் வந்து இயற்கையாக பழுக்காமல் இந்த கல் வச்சு பழுக்க வைக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, கால்சியம் கார்பைடு, அந்த கார்பைடு கல் வச்சு பழுக்க வைக்கிறதுனால அந்த மாதிரி பிரச்சனை வரும். அதனால் நீங்கள் பழங்களை வந்து நல்ல இயற்கை முறையில் பழுத்த பழங்களை சாப்பிடுங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. விற்பனைக்கு வர்றப்பதான் நீங்க வந்து உற்பத்தி செஞ்சீங்கன்னா நீங்களே பழுக்க வச்சு நல்ல பழங்களை சாப்பிடுங்க. நீங்க வந்து மத்தவங்களுக்கு பழுக்க வச்சு நல்ல பழங்கள் கொடுக்கறதுக்கு முயற்சி செய்யுங்க. அனைத்தையும் வந்து நீங்க வியாபாரிகிட்டயே வித்துடாம நீங்கள் கொஞ்சம்

0: உங்கள் தோப்புலேயே வந்து பழுக்க வச்சு கொடுத்தீங்கன்னா எங்களை மாதிரி நுகர்வோருக்கு வந்து அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நல்ல பழம் வந்து எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும்.
1: கண்டிப்பாக அடுத்ததாக நேர் வராங்க, பேசலாம். ஹலோ,
2: ஹலோ, வணக்கங்க. காட்டுமன்னார் கோயிலேருந்து குழந்தையப்பன் பேசுகிறேங்க.
1: ம், சொல்லுங்க.
2: வணக்கம் சார்.
0: ம், வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
2: இப்போ இந்த நீரிழிவு நோயாளிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பழத்தில் இப்போ சத்துங்கிறீங்க, அவங்களுக்கு வந்து இந்த பழம் சாப்பிட்டா அவங்களுடைய சர்க்கரை அளவு வந்து அதிகமாக போயிடுது. அவர்கள் என்னென்ன பழத்தை தவிர்க்கணும், என்னென்ன பழம் சாப்பிடணும், ஒன்று. ரெண்டாவதுங்க, இந்த இரவு நேரங்களில் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த பழம் சாப்பிட்டு படுக்கிறது ஒரு வழக்கமாக வச்சுருப்பாங்க. இரவுல சாப்பிடக்கூடாது பழம் ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்க, உடலுக்கு உபாதைகள் இருக்கிற மாதிரி தான் நான் வானொலியில் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்.
0: நன்றிங்கய்யா, ரெண்டு கேள்வி கேட்டீங்க. நீரிழிவு நோயாளிகள் வந்து பழங்கள் சாப்பிடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு, சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கக்கூடிய பழங்களை நீரிழிவு நோயாளிகள் வந்து தவிர்க்கிறது நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா மாம்பழமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனில் கிடைக்கிது அப்படின்னாலும் அதில் வந்து சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கும். அப்போ மாம்பழங்களை நீரிழிவு நோயாளிகள் வந்து சாப்பிட்றத குறைச்சிக்கணும். மாற்றம் என்ன பண்ணலான்னா, இதே சீசனில் வந்து உங்களுக்கு நவாப்பழம் கிடைக்கிது, நவாப்பழத்தை அதிக அளவில் வந்து நீரிழிவு நோயாளிகள் சாப்பிட்லாம். நவாப்பழம் வந்து நீரிழிவு நோய்க்கு வந்து ஒரு சிறந்த மருந்துன்னு கூட சொல்லலாம். நவாப்பழமாக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய விதையாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது. பொதுவாகவே வந்து பழங்கள் எல்லாமே நீரிழிவு நோய் வர்றதுக்கு முன்னாடி நீரிழிவு நோய் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து எல்லா பழங்கள்லையும் இருக்குது. பழங்களில் இருக்கக்கூடிய சர்க்கரை, இயற்கையான சர்க்கரை பார்த்திங்க அப்படின்னா அது நம்ம உடம்புல சேர்ந்துச்சு அப்படின்னாவே நம்ம அந்த செயற்கை சர்க்கரையை வந்து குறைச்சிப்போம். இந்த பழங்கள் எல்லாமே நீரிழிவு நோய், அதாவது டைப் 2 டயாபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பாரம்பரியம் இல்லாமல் நம்ம உணவு பழக்கனால் வரக்கூடிய நீரிழிவு நோய், அந்த நோய் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து பழங்களுக்கு இருக்குது. அதனால் சர்க்கரை அதிகமாக, சர்க்கரை நோய் வந்தவங்க, நீரிழிவு நோய் வந்தவங்க என்ன பண்ணலான்னா, சர்க்கரை இனிப்புச்சுவை அதிகமாக இருக்கிற பழங்களை வந்து குறைச்சிக்கிட்டு துவர்ப்புத்தன்மை உள்ள பழங்கள், நாவல் பழம், நெல்லிக்காய், கொடுக்காப்புளி, இந்த மாதிரி பழங்களை வந்து நீங்கள் அதிகமாக சாப்பிட்லாம். அதேமாதிரி இரவு நேரத்தில் உட்கொள்ளக்கூடாத பழங்கள்னா, ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி குளிர்ச்சி அதிகமாக இருக்கக்கூடிய பழங்களை வந்து இரவு நேரத்தில் தவிர்த்துக்கலாம். திராட்சை, ஆரஞ்சு, தர்பூசணி, இந்த மாதிரியான பழங்களை இரவு நேரத்தில் தவிர்த்துக்கலாம்.
1: கண்டிப்பாக மிக சிறப்பான பதில் அளிச்சிருக்காங்க. ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம். பொதுவாக வந்து இந்த நாவர் பழம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஹைபிரிட் பழம்லாம் வித்துட்ருக்காங்க, அந்த பழத்துக்கும் இப்போ நம்ம நாட்டு பழத்துக்கும் என்ன வித்தியாசம், இது ரெண்டில் எது வந்து சிறந்தது?
0: அதாவது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சத்துக்கள் ரெண்டுலேயுமே வந்து அதிகமாக தான் இருக்கும். அதில் சுவை வந்து மாறுபடும். நம்ம நாட்டு பழங்கள்லேயே வந்து இனிப்புச்சுவை மிகுந்த பழம், இப்போ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளெல்லாம் வித்துக்கிட்டு இருப்பாங்க கொல்லிமலை நவாப்பழம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க, இனிப்பு சுவை வந்து அதிகமாக இருக்கும். நம்ம சாதாரண நவாப்பழத்தில் வந்து தோற்புத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும். தோற்புத்தன்மை அதிகமாக இருக்கிறது வந்து நம்ம உடலுக்கு வந்து நல்லது. அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு பழங்கள்லாம் வந்து உங்களுக்கு தோற்புத்தன்மை அதிகமாக இருக்கும், அந்த பழங்கள் வந்து நம்ம உடலுக்கு நல்லது. அதுக்காக வந்து ஹைபிரிட் வந்து நல்லது இல்லை, அதுவும் வந்து நல்லது. இருந்தாலும் வந்து ரெண்டையும் ஒப்பு நோக்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா நாட்டு பழங்களில் வந்து தோற்புத்தன்மை அதிகமாக இருக்கும், அது நல்லது. பொதுவாக வந்து நம்ம இந்தியாவில் வந்து நாவல் பழங்கள் வந்து அதிகமாக இப்போவும் விளைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஒரு காலத்தில் இந்தியாங்கிற பேர் இருக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம நாட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா ஜாமுன் ஐலாண்ட் அப்படின்னு தான் நம்ம நாட்டுக்கு பேர் இருந்ததாம். ஆனால் அவ்வளவு நாவல் மரங்கள் வந்து நம்ம பகுதியில் இருந்திருக்கு. அது வந்து தொன்று தொட்டு நம்மளுடைய உணவு பழக்கத்தில் சேர்ந்துக்கிட்டே இருக்குது நாவல் பழம். அதனால் இந்த சீசனில் வந்து நாவல் பழம் நிறையவே கிடைக்குது, அபரிமிதமாக நாவல் பழம் கிடைக்குது. அதை வந்து யாரும் வந்து தவற விடாமல் சாப்பிடலாம்.
1: பொதுவாக நீரிழிவு நோயாளிகள் வந்து நம்ம இந்த நாட்டு பழங்கள் எடுத்துக்கிறது நல்லதாக இருக்கும், இதை விட ஏன்னா தோற்பு சுவை அதிகமாக இருக்கிறதுனால. இப்போ வந்து நேயர்கள் வந்து தொடர்பு கொள்றதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ,
3: ஹலோ,
1: ஆ வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
3: தஞ்சை மாவட்டம் செந்தராமகம் சுவாமியில வந்து சொல்றோமா.
1: வணக்கம் சார், ஐயா கிட்ட கேளுங்க உங்களோட சந்தேகத்தை.
3: ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். ஐயா
3: அவனுக்கு அந்த பழத்தை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம நான் நைட்டு சார் இந்த வாழ்ப்பு தான் சார் நான் சாப்பிடுவேன்.
0: சரி,
3: அந்த கொஞ்சம் பூ வேற இந்த நேச்சுரம் பழம்லாம் இருக்கு பாருங்க.
0: ஆமா,
3: அது அவங்க சாப்பிட நல்லா அதுல என்ன சத்து இருக்கு?
0: ஆ சரி, நீங்கள் வாழைப்பழம் சாப்பிடலாம். நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி என்னென்னா, சாப்பிட்ட உடனே, அதாவது உணவு சாப்பிட்ட உடனே சாப்பிடாமல் ஒரு முக்கால் மணி நேரம் கழித்து சாப்பிடுங்க. எந்த வாழைப்பழம் வேண்டுமானாலும் நீங்கள் சாப்பிட்லாம். நேந்திரன் பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் உடல் எடை கூடணும் அப்படின்னா வந்து நேந்திரன் வாழைப்பழம், மற்ற எல்லா பழங்களுமே வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு உதவி செய்யும். நேந்திரன் வாழைப்பழம் மட்டும்தான் வந்து உடல் எடையை கூட்டுறதுக்கு வந்து உதவி செய்யும். அதனால் வந்து நீங்கள் உடல் எடை கூடணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நேந்திரன் பழத்தை சாப்பிடுங்க. எந்த வாழைப்பழம் வேணுமானாலும் சாப்பிட்லாம். சாப்பிட்ட பிறகு ஒரு முக்கால் மணி நேரம் கழிச்சு

0: சாப்பிடுங்க. இப்போ இதே வந்து நீங்கள் செவ்வாழைப்பழம் சாப்பிட்டீங்க, நீங்கள் அதிகமான நேரம் நிற்கக்கூடியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக நிற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் அந்த குதிகால் வலி வரும். அந்த மாதிரி குதிகால் வலி உள்ளவங்க பார்த்தீங்கன்னா செவ்வாழைப்பழம் சாப்பிடலாம். அதேமாரி பாலூட்டக்கூடிய தாய்மார்கள், கர்ப்பிணி தாய்மார்கள் அவங்கெல்லாம் வந்து ஏலக்கி, ஏலக்கின்னு ஒரு வாழைப்பழம், மட்டி, இது ரெண்டுமே குட்டியாக இருக்கும், அந்த மாதிரியான வாழைப்பழங்களை எடுத்துக்கலாம்.
1: அளவில் சிறியதாக இருக்கும்,
0: சின்னதாக இருக்கும், ஆனால் அது வந்து அவங்களுக்கு, பெண்களுக்கு வந்து நல்லது அந்த வாழைப்பழங்கள்.
1: இப்போ நீங்கள் பெண்களுக்கு நல்லதுன்னு சொல்லும் போது தான் ஒரு விஷயத்துக்கு வருவோம். இப்போ இந்த வருடத்திற்கான பழம் வந்து நீங்கள் பேரீச்சம்பழம் அப்படின்னு சொன்னீங்க. பொதுவாக வந்து பெண்களுக்கு வந்து இந்த இரத்த சோகை அதிகமாக வந்து நம்ம நாட்டில் வந்து அதுக்காக நிறைய நடவடிக்கைகள்லாம் அரசு எடுத்துட்ருக்காங்க. பேரீச்சம்பழத்தோட சிறப்புகளையும் அதை பயன்படுத்தக்கூடிய விஷயங்களையும் சொல்லுங்களேன், அதனால ஏற்படக்கூடிய நன்மைகள்.
0: பேரீச்சம்பழம் வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பழம். அந்த இரத்த சிவப்பணுக்கள் நம்ம உடம்புல குறைஞ்சது அப்படின்னா அதான் ஆனிமியான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறப்ப இந்த பேரீச்சம்பழத்தை வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா பேரீச்சம்பழத்தில் இரும்பு சத்து இருக்கிறதுனால ரத்த சிவப்பணு உற்பத்தி வந்து அதிகமாகும். அதே மாதிரி வைட்டமின் B6 அதுவும் வந்து பேரீச்சம்பழத்தில் அதிகமாக இருக்குது. அது என்ன செய்யணும்னா நரம்புகளை வந்து வலுப்படுத்தும். நரம்பு தளர்ச்சி அந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லாமல் நம்மளுடைய நரம்புகளை வந்து வலுப்படுத்தும். அதே மாதிரி இயற்கை சர்க்கரை, நேச்சுரல் சுகர்ஸ் வந்து பேரீச்சம்பழத்தில் ஜாஸ்தி. நம்ம குளுக்கோஸ் அந்த மாதிரி அல்லது சர்க்கரைக்கு மாற்றாகவே பேரீச்சம்பழத்தை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னம்னா அதில் இருக்கக்கூடிய இயற்கை சர்க்கரை வந்து நம்ம உடம்புக்கு சேர்ந்துடும். அதே மாதிரி தாது சத்துக்கள், அதாவது இரத்த அழுத்தத்தை வந்து சீர் செய்யக்கூடிய பொட்டாசியம் சத்து வந்து பேரீச்சம்பழத்தில் இருக்குது. பொட்டாசியம், மக்னீசியம், காப்பர் இந்த மாதிரியான தாதுக்கள் வந்து பேரீச்சம்பழத்தில் இருக்குது. அப்போ பேரீச்சம்பழத்தை நம்ம சாப்பிட்றப்ப இந்த மாதிரியான தாது சத்துக்கள் வந்து நம்மளுக்கு அதிகமான அளவில் கிடைக்கும். நார்ச்சத்து அதிகமாக உள்ள பழம் வந்து பேரீச்சம்பழம். அப்போ நார்ச்சத்து வந்து நம்மளுக்கு செரிமானத்தை வந்து துரிதப்படுத்தும். அப்போ பேரீச்சம்பழம் சாப்பிட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து வந்து நம்மளுடைய செரிமானத்தை வந்து துரிதப்படுத்தி செரிமானம் நல்ல முறையில் நடக்கும். இவ்வளவு நன்மைகள் வந்து இந்த பேரீச்சம்பழத்தில் இருக்குது. நார்ச்சத்து இருக்குது, அதில் கார்போஹைட்ரேட்டும் இருக்குது, வைட்டமின் இருக்குது, தாது சத்துக்கள் இருக்குது, இயற்கை சர்க்கரை அது வந்து அதிக அளவில் இருக்குது. இவ்வளவு பலன்கள் வந்து இந்த பேரீச்சையில் இருக்குது. இரும்பு சத்து இருக்கிறதுனால பெண்கள் வந்து அந்த பேரீச்சம்பழத்தை அதிகமாக சாப்பிடலாம்.
1: இப்போ இந்த பேரீச்சம்பழத்திலே வந்து ஒரு சிவந்த கலரில் ஒரு பழம் இருக்கும், இன்னொரு பழம் வந்து பார்த்தீங்கன்னா ஈச்சம்பழம் மாதிரி பெருசாக இருக்குது. அதாவது ஈச்சம்பழம் வந்து குட்டியாக இருக்கும், அதே மாதிரி பேரீச்சம்பழம் அதோட இதுதான். இது பேரீச்சம்பழம் ரெண்டு வகையுமே இது மேலாலும் எடுத்துக்கலாமா? ஏன்னா இது கொஞ்சம் விலை குறைந்தது. இந்த நான் சொல்கிறது இந்த சிவப்பு கலரில் இருக்கும், அதில் இருக்கும், அது வந்து உள்ளே வந்து அந்த விதை இருக்கும். இன்னொன்று வந்துட்டு அதுவும் ஹைப்ரிட் மாதிரியா இல்லை?
0: அதாவது நிறைய ரகங்கள், இப்போ மாம்பழத்தில் நான் சொன்னாலே ஆயிரக்கணக்கான ரகங்கள் இருக்குது, அதே மாதிரி பேரீச்சையிலையும் நூற்றுக்கணக்கான ரகங்கள் இருக்குது. அதனால வந்து அதோட சுவை தான் மாறுபடுமே தவிர அந்த சத்துக்கள்லையும் பெரிய அளவில் வந்து வித்தியாசங்கள் இருக்காது. இந்த சத்துக்கள் எல்லாமே இருக்கும். நான் சொன்ன நார்ச்சத்து, தாது சத்து, வைட்டமின் சத்து, இயற்கை சர்க்கரை இது எல்லாமே இருக்கும். அளவுகளில் வந்து மாறுபடும் அதுதானே தவிர மற்ற இந்த
1: நிறம், அளவு அதுதான். மற்றபடி வந்து
0: நம்ம சத்துக்கள் எல்லா சத்துக்களும் வந்து எல்லா ரகங்கள்லையும் இருக்கும்.
1: எந்த ரகங்களை சாப்பிட்டாலும் அதற்குரிய சத்து வந்து நமக்கு கிடைச்சு
0: இருக்கும். நமக்கு வந்து எது வந்து விலை மலிவாக கிடைக்குதோ அதை வந்து நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம்.
1: கண்டிப்பா. ஓகே சார், இப்போ நேர்கள் வந்திருக்காங்க, கேட்கலாம். ஹலோ ஹலோ,
2: வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் ஐயா, கிட்ட உங்களோட சந்தேகத்தை கேளுங்க.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
2: வேதாரண்யம் பழத்தவரன் காடு மருத வடுகநாதம்
0: சொல்லுங்க ஐயா.
2: அந்த பழங்கள் வந்து சார் இப்ப பாத்தீங்கன்னா கடைகள்ல, பெரும்பாலும் கடைகள்ல தான் பழங்கள் வாங்குறோம்.
0: ஆமா.
2: அந்த அதாவது பழங்கள் அந்த பழத்தை வாங்கிட்டு போய் உடனே அதாவது பயன்படுத்துறாங்க, அது வந்து அதாவது அதை வாஷ் பண்ணிட்டு சாப்பிடுறது நல்லதா இல்ல, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
0: ஒரு சிறந்த ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. பழங்கள் வந்து வாங்கிட்டு போயிட்டு கழுவிதான் சாப்பிடணும். சில பழங்களை வந்து கழுவி உடனே சாப்பிட்லாம். சில பழங்களை வந்து என்ன பண்ணலான்னா கொஞ்சம் நேரம் ஊற வச்சு, அதாவது தண்ணீரில் உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு ஊற வச்சு அதன் பிறகு வந்து அதை நல்லா கழுவிட்டு சாப்பிட்லாம். ஏன்னா நிறையா பழங்கள் வந்து இந்த ரசாயன மருந்து வந்து தெளிக்கப்பட்டு விற்பனைக்கு வந்துகிட்டு இருக்குது. அதுலேயும் வந்து ரொம்ப அதிகமாக ரசாயன பொருள் பயன்படுத்தக்கூடிய பழம் அப்படின்னு பார்த்தோம்னா திராட்சை பழம் பார்த்தோம்னா மேலே வந்து ஒரு வெள்ளை கலரில் வந்து கோட்டிங்கே இருக்கும். அது நம்ம ஏதோ ஒன்று நினச்சிப்போம், அதை தடவி பார்த்தோம்னா நம்ம கையிலேயே வந்து அந்த வெள்ளை கலரில் அந்த பவுடர் ஓட்டும். அது என்னன்னா பூஞ்சானக்கொல்லி. நிறைய பூஞ்சானக்கொல்லி வந்து திராட்சையில் வந்து பயன்படுத்துவாங்க. ஏன்னா திராட்சை வந்து நிறைய நோய் தாக்கும். அந்த நோயை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா நிறையா பூஞ்சா ரசாயன பூஞ்சான கொல்லி தெளித்து அதன் பிறகு தான் வந்து அறுவடை பண்ணி நம்மளுக்கு சந்தைக்கு வருது. அந்த நிறையா பூஞ்சான கொல்லி தெளிக்கிறதுனால தான் அந்த பூஞ்சான கொல்லிகள் அது மேலே படிஞ்சு அந்த வெண்மை நிற படிமங்கள் வந்து அது மேலே இருக்குது. அப்போ நம்ம

0: பண்ணணும்னா, நம்ம கடையில் போய் திராட்சை வாங்குறப்பயே திராட்சை நல்லா இருக்குதான்னு ஒரு ஒரு நாலஞ்சு பழத்தை வந்து சாப்பிடுவோம். ஆனால் அந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணவே கூடாது. திராட்சை பழத்தை வாங்கி வீட்டில் போயிட்டு அதை உப்பு தண்ணியில் ஊற வச்சு அதன் பிறகு அதை ஒரு நான்கைந்து முறை கழுவிட்டு அதன் பிறகு தான் சாப்பிட்ணும். இது திராட்சைக்கு மட்டும் இல்லை, எந்த பழம் நம்ம வாங்கினாலுமே அந்த பழத்தை வந்து நல்லா கழுவிட்டு சாப்பிட்ணும். என்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது என்ன அப்படின்னா, நான் பலாப்பழம் வாங்கினா கூட அதை கழுவிட்டு, பலாசொலைய கூட நான் கழுவிட்டு தான் சாப்பிடுவேன். ஏன் அப்படின்னா, பலாசொலை வெளியில் விற்றுட்டு இருக்காங்க, ஆனால் அது சாலையோரம் விற்கிறாங்க இல்லையா, அந்த வாகனங்கள் போய் அந்த புகையெல்லாம் வந்து அதில் படும், பலாசொலையில் ஈஸியாக ஒட்டிக்கும். அதனால் நான் என்ன பண்ணுவோம், பலாசொலையை கூட வாங்கி வீட்டில் போயிட்டு கழுவி தான் வந்து சாப்பிடுவேன். கொஞ்சம் வந்து ஆரம்பத்தில் இனிப்பு கம்மியாக இருக்கும், அதனால் பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து ஆரோக்கியம் தான் முக்கியம். அதனால் எந்த பழமாக இருந்தாலும் நீங்கள் கழுவிட்டு சாப்பிடுங்க. இப்போ கடைகளில் கிடைக்கிற வாழைப்பழமே கூட பார்த்தீங்க அப்படின்னா, வாழைப்பழத்துலையும் மேலே வந்து அது சீக்கிரமாக பழுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எத்திரல் அப்படிங்கிற ஒரு ரசாயன பொருளை தெளித்து தான் வந்து கொண்டு வந்து விற்பனை பண்ணுறாங்க. அப்போ வாழைப்பழத்து கூட நீங்கள் வேறு எந்த பழத்தையும், வாழைப்பழம் தூளை உரிச்சு சாப்பிட்றோம்னு பிரச்சனை இல்லை, அது கூட வேறு எந்த பழத்தையும் சேர்த்து வச்சிங்கன்னா கூட அந்த பழத்தையும் வந்து நீங்கள் கழுவி தான் சாப்பிடணும். எல்லா பழத்தையும் கழுவி சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை கண்டிப்பாக வச்சுக்கோங்க.
1: ஒரு சிறந்த விழிப்புணர்வு தகவல் கொடுத்துருக்கீங்க. இப்போ ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு நிகழ்ச்சியில் மீண்டும் இணையலாம்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருவாரூர் சிமாட்டி சில்க்ஸின் சர்வதேச பழதினத்தையொட்டி காரைக்கால் மாதூர் அறிவியல் நிலைய தோட்டக்கலைத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஜே கதிரவன் அவர்கள் பங்கேற்றுக் கொண்டிருக்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் திருவாரூர் சிமாட்டி சில்க்ஸ்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சிமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சிமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி, ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: நேரம் 3:31. இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. இனி நாம் தொடர்ந்து கேட்கலாம் கோபால் பல்புடியின் சர்வதேச பழதினத்தையொட்டி காரைக்கால் மாதூர் வேளாண் அறிவியல் நிலைய தோட்டக்கலைத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஜே கதிரவன் அவர்கள் பங்கேற்றுக் கொண்டிருக்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் கோபால் பல்புடி.
4: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
5: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத்பேஸ்ட்,
6: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
7: டெய்லி கோபால் பல்புடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
8: கோபால் பல்படி.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நிகழ்ச்சியில் மீண்டும் இணையலாம். நிகழ்ச்சியில் சர்வதேச பழங்கள் தினம் குறித்து ஐயா அவங்க மிக சிறப்பாக சொல்லிட்டு இருக்காங்க. பங்கேற்கும் நேயர்கள் கேட்கக்கூடிய அனைத்து சந்தேகங்களுக்கும் சிறப்பான முறையில் மிகவும் தெளிவாக விளக்கம் அளிச்சுட்டு இருக்காங்க. ஏ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஏரியாவில் அதாவது நம்மளோட நாட்டில் வளர்ற பழங்கள், மாம்பழம், பலாப்பழம் அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கிவி, ரம்புட்டான் அந்த மாதிரி பழங்கள்லாம் வந்து மார்க்கெட்டில் கிடைக்குது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து என்னென்ன சத்துக்கள் கொண்டு இருக்குது, அது எந்த வகையில் வந்து உதவுது?
0: அதாவது எல்லா பழங்கள்லையுமே வந்து சத்துக்கள் இருக்கத்தான் செய்யுது. அந்த கிவி, ரம்புட்டான், அப்புறம் வந்து ப்ளூபெர்ரி, இந்த பெர்ரிஸ், இந்த மாதிரியான பழங்கள் வந்து நம்மளுக்கு வந்து அதிக விலை கொடுத்து வாங்குவோம். அதிக விலை கொடுத்து வாங்குறதுனாலேயே அது வந்து சத்துக்கள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது வந்து அர்த்தம் கிடையாது. ஏன்னா எதனால் வந்து அது விலை அதிகம்னா, நம்மளை உள்ளூரில் இல்லை, வெளியூர்லேருந்து வருது, அதனால் அந்த போக்குவரத்து செலவு வந்து அதிகமாகுது, அதனால தான் வந்து அது விலை அதிகமே தவிர, இந்த பழம் வந்து சத்து அதிகமாக இருக்குது அதனால் இதோட விலை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. அந்த பழங்கள்லேயும் வந்து சத்துக்கள், இப்போ ரம்புட்டான்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து நார்ச்சத்து அதிகம் உள்ள ஒரு பழம், அதேமாதிரி வைட்டமின் சி சத்து அதிகமாக இருக்குது, அதேமாதிரி கிவியில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் கிவிலையும் வந்து வைட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்டு இதெல்லாம் வந்து அதிகம் இருக்கக்கூடிய பழங்கள். எல்லா பழங்கள்லையுமே, நம்ம ஊர் பழங்கள்லேயும் வந்து இந்த சத்துக்கள்லாம் அதிகமாக இருக்குது, அதனால் எந்த பழங்கள், அதுக்காக வந்து அது வெளியூர்லேருந்து வந்த பழம் அது வந்து நல்ல பழம் இல்லை, அதில் வந்து சத்து கம்மி அப்படின்லாம் சொல்ல முடியாது. எல்லா பழங்கள்லேயுமே வந்து சத்துக்கள் அதிகமாக இருக்குது. ஒன்னே ஒன்று என்னன்னா, விலை அதிகம் அப்படிங்கிறதுனால அது வந்து அதிக சத்து உள்ளது அப்படின்னு நம்ம நினைச்சிக்க கூடாது.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, முந்திரி பருப்பு சாப்பிட்ற அளவுக்கு முந்திரி பழத்தை நிறைய பேர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஐயா.
0: ஆமாம்,
1: அந்த வகையில் அந்த முந்திரி பழம் குறித்த தகவல்லாம் சொல்லுங்கள் நிறைய.

0: நம்ம அதிகமாக அதை பயன்படுத்துறது இல்லையோன்னு எனக்கு
1: தோணுது. முந்திரி அதாவது அதோட நீர்த்தன்மை வந்து அதிகம், முந்திரி பழத்தில் வந்து நீர்ச்சத்து வந்து அதிகமாக இருக்கும். பொதுவாக வந்து பழங்கள்லேயே வந்து தர்பூசணியில் தான் நீர்ச்சத்து அதிகமாக இருக்கும். 92 விழுக்காடு வந்து நீர்ச்சத்து மிகுந்த பழம்னா அது தர்பூசணி. இந்த முந்திரி பழத்துலேயும் பார்த்தீங்கன்னா நீர்ச்சத்து அதிகமாக இருக்கும். அது ஏன் வந்து அதிகமாக மக்கள் விரும்புறது இல்லைன்னா, அதை சாப்பிட்றப்ப ஒரு மாதிரி தொண்டை கரகரப்பு வரும். அதனால தான் வந்து அதை பெரும்பாலான விரும்ப மாட்டாங்க. ஆனால் அதோட மனம், அது வந்து ஒரு வித்தியாசமான மனம். அதாவது நல்ல ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனம் மிக்க பழம் வந்து முந்திரி. அந்த பழங்களையும் வந்து சாப்பிடலாம். முந்திரி பழத்தையும் வந்து, முந்திரி பருப்பில் வந்து நிறையா சத்துக்கள் இருக்கிற மாதிரியே முந்திரி பழங்கள்லையும் வந்து நிறையா சத்துக்கள் இருக்குது. அந்த பழங்களையும் வந்து சாப்பிடலாம். நார்ச்சத்து வந்து அதிகமாக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி செரிமானத்தை ஊக்குவிக்கக்கூடிய நார்ச்சத்து மிகுந்த பழம் வந்து முந்திரி பழம். அந்த நறுமணமே வந்து மற்ற பழங்களை விட வித்தியாசமாக இருக்கும். பொதுவாக வந்து இந்த பழங்கள் சாப்பிட்டோம் அப்படின்னம்னாவே, பழங்களில் நிறையா நன்மைகள் இருந்தாலும் பழங்கள் சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு மனசுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி உருவாகும். அது காரணம் என்ன அப்படின்னா, நம்ம மூளையில் மகிழ்ச்சிக்கான ஒரு ஹார்மோன் செரோட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் வந்து இந்த பழங்கள் சாப்பிட்றதுனால சுரக்கும். அது மாதிரி ஒரு அது முகர்ந்த உடனே மகிழ்ச்சி தரக்கூடிய பழம் வந்து முந்திரி. அதனால முந்திரி பழங்களையும் வந்து நம்ம மிஸ் பண்ணாமல் சாப்பிடலாம்.
0: பயன்பாடு ரொம்ப இப்போ வரைக்கும் குறைஞ்சிட்டு வர மாதிரியே தோன்றதுனால தான் இந்த கேள்வி கேட்டிருந்தோம். இப்போ நிகழ்ச்சி நேரில் பங்கேற்க தயாராக இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம், பேசுங்க.
2: குத்தாலம் புகழேந்தி.
0: பேசுங்க சார், சொல்லுங்க. ஏட்ட கேள்வி கேளுங்க.
2: அந்த சுகர் உள்ளவங்கம்மா, அந்த பேரிச்சம் பழம் அவங்க நைட்ல பாலில் கலந்து சாப்பிடலாம், ரெண்டு பழம் போட்டு மட்டும் சாப்பிடலாங்க, சாப்பிடலாமா?
0: சார் சொல்லுங்க சார்.
2: அது வேற பழம் மாத்தி சாப்பிடலாம்
0: சார் சொல்லுவாங்க.
1: சாப்பிடலாங்க. அதாவது வந்து
2: நார்ச்சத்து அதிகமா இருக்குன்னு
1: சொல்றாங்க. ஆமா ஆமா, நார்ச்சத்து அதிகம். நார்ச்சத்தை
2: எப்படி சார் நல்லதானா?
1: நான் சொல்றேன், நல்லது தான், சாப்பிடலாம். என்னென்னா, ஆரம்பத்திலே சொன்னது மாதிரி சர்க்கரைக்கு மாற்று இதில் வந்து இயற்கை சர்க்கரை வந்து இந்த பேரீட்சையில் இருக்குது. அதனால தான் வந்து இதை வந்து சர்க்கரைக்கு மாற்றாகவே வந்து பயன்படுத்தலாம். பாலில் வந்து சர்க்கரை கலக்கிறதுக்கு பதிலாக வந்து பேரீச்சம்பழத்தை கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னோம்னா அந்த இனிப்பு சுவை வந்து உங்களுக்கு கிடைக்கும். என்னென்னா, அளவு வந்து அதிகமாகிடக்கூடாது. அளவு அதிகமாகிறப்ப இதுவும் வந்து உங்களுக்கு அந்த சர்க்கரையோட அளவு வந்து அதிகப்படுத்தும். இது இயற்கை சர்க்கரை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு உடலுக்கு வந்து பாதிப்பு இல்லாமல் இருக்கும். இருந்தாலும் வந்து அதை அளவாக தான் பயன்படுத்தணும். பாலில் வந்து நீங்கள் தாராளமாக பேரீச்சம்பழத்தை வந்து கலந்து சாப்பிடலாம். அதில் இருக்கக்கூடிய சர்க்கரை வந்து இயற்கை சர்க்கரை தான், உடலுக்கு உபாதை தராத சர்க்கரை.
0: அடுத்ததா ஒரு நேர் வராங்க. ஹலோ,
3: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
3: காரைக்கால் நளினி.
0: கேளுங்க, ஐயா கிட்ட கேளுங்க, சந்தேகம் சொல்லு.
3: வாழைப்பழத்துல பச்சை வாழைப்பழம் சாப்பிட்டா வாயில எனக்கு புண்ணு வந்துருக்கு, எப்ப சாப்பிட்டாலும் சரி. மத்த பழம் சாப்பிட்டா எதுவும் கிடையாது. அதே மாதிரி திராட்சை, பச்சை திராட்சை சாப்பிட்டா அது மாதிரி வந்துருது. ஏன் சார்?
1: பச்சை வாழைப்பழம், பச்சை திராட்சை சாப்பிட்டா வந்து உங்களுக்கு புண்ணு வருதா? சரி சரி சரி. ஏன்னா பொதுவாக வந்து திராட்சையில், இப்போ இந்த ஊதா கலர் திராட்சையிலலாம் வந்து ஆந்தோசயனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறமி இருக்கும். ஆந்தோசயனின்கிற நிறமி வந்து நம்ம உடலுக்கு வந்து பல விதங்களில் வந்து நன்மை புரியக்கூடியது. அது புற்றுநோயை கூட எதிர்த்து, அந்த புற்றுநோய் செல்களை எதிர்க்கக்கூடிய தன்மையும் வந்து அந்த ஆந்தோசயனின் அப்படிங்கிற நிறமிக்கு உண்டு. அதனால் அந்த கருப்பு திராட்சையில் ஆந்தோசயனின் இருக்கிறதுனால அதெல்லாம் வந்து உங்களுக்கு உங்களுடைய உடல் வந்து ஏற்றுக்குது. பச்சை திராட்சையில் வந்து ஆந்தோசயனின் வந்து கிடையாது. அதனால் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் அதை தவிர்த்துக்கிறது நல்லது. மற்றபடி வந்து அந்த பச்சை வாழை, பச்சை திராட்சை சாப்பிட்றதுனால உங்களுக்கு புண்ணு வருது அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு மருத்துவரை அணுகி அதற்கான விளக்கத்தை வந்து நீங்கள் பெற்றுக்கலாம். அது ஒரு விதமான ஒவ்வாமை. அது ஏன் வருது அப்படிங்கிறத வந்து நீங்கள் மருத்துவரை அணுகி அதற்கான விளக்கத்தையும் அதற்கான வைத்தியத்தையும் நீங்கள் பெற்றுக்கலாங்கம்மா.
0: ஹலோ, ஹலோ, வணக்கம். எங்கிருந்து பேசுறீங்க, யார் பேசுறீங்க சொல்லுங்க.
4: ஏகப்பட்ட தெரியாத அளவுக்கு நாலு கிலோ.

0: மூணு கிலோ நிறைவேற்றும்போது அவங்களை நினைச்சா வேதனையா இருக்கு. ஏன்னா விவசாயிகள் தெரிந்து அவங்க அதை பர்ச்சேஸ் பண்ணி திரும்ப அவங்க வியாபாரிகள் இருக்கும்போது அது எந்த அளவுக்கு அவங்கள்ட்ட எடுத்தாங்கிறது ரொம்ப வேதனை இருக்குது. பாதுகாத்து நல்ல முறையில் இயற்கையாக அதை பழக்க வச்சு மக்களுக்கு கொடுக்கணும். விலையை பற்றியெல்லாம் கவலையே பண்ணது இல்லைப்பா. மக்கள் எந்த விலை கொடுத்தாலும் நல்ல தரமான பொருளை வாங்கி சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம வாங்கிட்டு வந்து சாப்பிடும்போது அது வந்து சுவையும் இருக்க மாட்டேங்குது, ஒன்றும் இருக்க மாட்டேங்குது. இது வந்து சுகர் பேஷண்ட்லாம் நிறைய பேர் இருக்காங்க, பழம் சாப்பிட்றது நல்லதும் இருக்கும், எல்லாமே நல்லா விலைகள் இருக்குது. ஆனால் இந்த இந்த வானொலி மூலம் இதை வந்து வியாபாரிகளுக்கும் பொதுமக்களும் எல்லாருக்குமே சொல்கிறது என்னென்னா, இயற்கையாக மக்களுக்கு
1: நல்ல ஒரு கருத்தை சொன்னீங்க. உங்களுடைய கருத்தை வந்து நானும் வழிமொழிகிறேன். ஏன் அப்படின்னா, விவசாயிகள் வந்து கஷ்டப்பட்டு உற்பத்தி செய்கிறாங்க. உற்பத்தி செஞ்சாலுமே வந்து நுகர்வோருக்கு வந்து தரமான பழங்கள் வந்து கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் வந்து ஒரு கசப்பான உண்மை. இப்போ பார்த்தீங்கன்னா மாம்பழம் நிறைய விளையுது நம்ம ஊரில். அதை வந்து சீக்கிரம் பழுக்க வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அதை வந்து ரசாயனம்லாம் கலந்து நம்ம மக்களுக்கு கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களை வந்து கிலோ ஆப்பிள்லாம் பார்த்தீங்கன்னா கிலோ 300 ரூபா 380 ரூபா விற்கிது. அதேமாதிரி கிவி அதோட ரேட்டும் அதிகம், ஸ்ட்ராபெரி, ரம்புட்டான் இந்த மாதிரியான பழங்கள் வெளியிலேருந்து வரக்கூடிய பழங்களை வந்து அதிக விலை கொடுத்து வாங்குறதுக்கு மக்கள் தயாராக இருக்கிறாங்க. ஆனால் உள்ளூரில் விளையக்கூடிய வாழைப்பழம் மாம்பழம் இதோட தரம் என்ன அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அதை கொஞ்சம் இயற்கை முறையில் பழுக்க வச்சு கொஞ்சம் அதிகமான விலை கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட அதை வாங்குறதுக்கு வந்து மக்கள் தயாராக தான் இருக்காங்க. அதனால் வந்து அதை கொடுக்குறவங்க மக்களோட நலன் கருதி சமுதாயத்தோட நலன் கருதி அதாவது இயற்கையான முறையில் பழுக்க வச்சு அதை மக்களுக்கு கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய புண்ணியமாக இருக்கும் அப்படிங்கிறத அவர் சொன்ன கருத்தை நானும் வழிமொழிகிறேன்.
2: நிச்சயமாக சார், அதாவது ஒரு விழிப்புணர்வு வந்து தேவைன்றதுக்காக தான் சர்வதேச பழ தினம் இதெல்லாமே வந்து கொண்டாடுறாங்க. மக்கள் வந்து பழத்தோட சிறப்பு அடையணும், பயனை அவங்க அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில் இந்த மாதிரி சில விஷயங்களால் வந்து பழத்தின் மீதான நம்பிக்கையும் போயிடுது. அதை சாப்பிட்டா அவங்க வயிற்று வலி வந்துடுமோ, இது சரியான பழம் தானா, மலிவு விலையில் கிடைக்கிது, ஒரு கிலோ விலை கிடைக்கிது, அந்த மாதிரிலாம் வந்து மக்கள் சந்தேகிக்கிறாங்க. அதாவது பழத்தை விளைவிக்கிறவங்களும் சரி, அதை கொண்டு போய் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களும் சரி, மக்களோட உடல் நலனை கருத்தில் கொண்டு செயல்பட்டாங்கன்னா கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த நேரியான்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ வணக்கம். ஆ வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க?
3: சிவபுரியிலிருந்து சோமசுந்தரம்
2: பேசுகிறேன். ஆ வணக்கம் சார், உங்களோட சந்தேகத்தை ஐயா கிட்ட கேளுங்க.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க.
3: இப்போ வந்து நம்ம இதில் நம்ம ஸ்டேட்டில் விளையிறத விட அதர் ஸ்டேட்டில் விளையிறது நிறைய பழங்கள் வருதுங்க.
1: ஆமாம்,
3: மங்குஸ்தான், லிச்சி, இன்னும் வந்து பட்டர் ஃப்ரூட்டு. பெங்களூர்லேருந்து வர ஒரு பேரிக்காய் வந்து நல்லா பெருசாக இருக்கு, ஆனால் டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் அதை வந்து அந்த ஸ்டேட்டில் உள்ளவங்க சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். நமக்கு வந்து நம்ம சாதாரணமாக வாழைப்பழம் சாப்பிட்டாலே சளி பிடிக்குன்றாங்க. அந்த மாதிரி ஏதாவது உடல் ரீதியாக ஏதாவது அது மாதிரி அந்த பழத்தை சாப்பிட்றதுலாம் பிரச்சனை வருமா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நன்றி.
1: அப்படிலாம் கிடையாது. அதாவது அந்த ஸ்டேட் பழம், அந்த நாட்டு பழம் அதை நம்ம சாப்பிட்லாமா அப்படிங்கிறலாம் கிடையாது. பழங்கள் வந்து எந்த பழமாக இருந்தாலும் எந்த பகுதியிலேருந்து கிடைச்சாலும் வந்து அதை நம்ம சாப்பிட்லாம். என்னென்னா நம்மளுடைய வருவாய் எப்படி இருக்குது, நம்மளால் எவ்வளோ வந்து செலவு பண்ண முடியும், பழங்களுக்குன்னு எவ்வளோ செலவு பண்ண முடியும் அப்படிங்கிறத பொறுத்து தான் அதை அமையுமே தவிர, அந்த பழத்தை வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படிங்கிற ஐயப்பாடெல்லாம் வேணாம். நமக்கு எந்த பழமாக இருந்தாலும் நம்ம வந்து நம்மளால் முடிஞ்சதுன்னா வாங்கி சாப்பிட்லாம். நம்மளால் வாங்க முடியாத பட்சத்தில் நம்ம உள்ளூரில் கிடைக்கக்கூடிய பழங்களை வந்து சாப்பிட்லாம். எல்லா நான் தான் ஆரம்பத்துலேயே சொன்னேன்ல, எல்லா பழங்களுக்குமே வந்து அதுக்குன்னு உண்டான சத்துக்கள், மருத்துவ குணங்கள் அது எல்லாமே இருக்குது. அதனால் உங்களுக்கு எந்த பழம் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடுங்க.
2: ஓகே, இப்போ வந்து பழங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் சார், கொய்யா பழம், வாழைப்பழம் சொல்லலாம், இல்லை எலுமிச்சம் பழம், அது வந்து ஒரு மிக சிறந்த ஒரு பழம் இல்லைங்களா? நார்மலாகவே நம்ம ஒரு எலுமிச்சம் பழத்தை வந்து தண்ணியில் கலந்து குடித்தாலும் ஒரு எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பழம் குறித்து சொல்லுங்கள் சார். இல்லை சாகுபடி வீட்டிலே பண்ணலாம், இப்போ அதுக்கு வந்து ஒரு பயிர், ஒரு இடம் வேணும், நிலம் வேணும் இல்லாமல் நம்ம வரப்பில் போடலாம், அப்படின்லாம் நம்ம வீட்டில் தோட்டத்தில் வளர்க்கலாம். அந்த மாதிரி ஒரு எளிதாக அதை பயிரிடக்கூடிய ஒரு பழம் எலுமிச்சம் பழம், அதோட நன்மைகள், அதை எப்படி பயிரிடலாம், அதை
1: பற்றி. அதாவது வைட்டமின் சி சத்து நிறைந்த பழம் வந்து எலுமிச்சை, அதில் இருக்கக்கூடிய சிட்ரிக் ஆசிட் இருக்குது. நம்ம எல்லாருமே வந்து சாதாரணமாக அதிகமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய பழங்களில் ஒன்று எலுமிச்சை பழம். இப்போ வெயில் காலம் அப்படின்னாவே வந்து எலுமிச்சையை கடக்காமல் நம்மளால் வெயில் காலத்தை கடக்க முடியாது. ஜூஸ் போட்டு குடிக்கிறதா இருக்கட்டும், சர்பத் போட்டு குடிக்கிறதா இருக்கட்டும், அதனால் வந்து எலுமிச்சை பழத்தை வந்து நம்ம பயன்படுத்துவோம். எலுமிச்சம் பழத்தில் நம்மளுக்கு வைட்டமின் சி இருக்குன்னு சொன்னேன்ல. எலுமிச்சை பழம் மட்டும் இல்லை, எலுமிச்சை தோல் வந்து ஒரு அசாத்திய மருத்துவ குணம் கொண்டது. என்ன அப்படின்னு

0: இப்போ எல்லாரும் வந்து ஹார்ட் அட்டாக் வருது, ஸ்ட்ரோக் வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. அந்த இரத்த நாளங்களில் கொழுப்பு படுகிறதுனால இந்த பிரச்சனை வருது. எலுமிச்சையோட தோல் வந்து அந்த இரத்த நாளங்களில் படியக்கூடிய கொழுப்பை கரைக்கக்கூடிய தன்மை கொண்டது. நம்ம எலுமிச்சம்பழத்தை இப்போ வெயில் காலத்தில் நிறையா ஜூஸ் போட்டு குடிப்போம், ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு அந்த தோலை வந்து தூக்கி எறிவோம். அப்படி தூக்கி எறியாமல் அந்த எலுமிச்சம்பழ தோலை வந்து வெந்நீரை நல்லா கொதிக்க வச்சு, காலையில் வெறும் வயிற்றில் வெந்நீரை கொதிக்க வச்சு, அந்த கொதிக்கிற வெந்நீரில் இந்த எலுமிச்சம்பழ தோலை போட்டு, அதாவது ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஒரு டம்ளர் தண்ணி அரை டம்ளர் ஆகிற வரையிலும் அந்த எலுமிச்சம்பழ தோலை அதில் போட்டு கொதிக்க வச்சு, அந்த தண்ணீரை காலையில் வெறும் வயிற்றில் நம்ம குடித்தோம் அப்படின்னம்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த இரத்த நாளங்களில் படித்த கொழுப்பு, கெட்ட கொழுப்புகள்லாம் வந்து கரைச்சிக்கிட்டு வெளியில் வந்துடும். அவ்வளவு அசாத்திய மருத்துவ குணம் கொண்டது அந்த எலுமிச்சை தோல். அதனால் வந்து எலுமிச்சை பழத்தை, எலுமிச்சையோட சாரையும் வந்து பயன்படுத்துங்க, அந்த தோலையும் வந்து பயன்படுத்தணும். ஆனால் நாம் வந்து அந்த எலுமிச்சையை வந்து ஊறுகாய் அப்படிங்கிற பேரில் வந்து எலுமிச்சையில் இருக்கிற சத்துக்கள் வந்து நம்மளுக்கு முறைப்படி கிடைக்காத அளவுக்கு ஊறுகாயாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அப்படி பயன்படுத்தாமல் எலுமிச்சை தோலை வந்து இந்த மாதிரி கஷாயமாக காய்ச்சி குடித்தோம் அப்படின்னம்னா கொழுப்பை வந்து குறைக்கலாம்.
1: எலுமிச்சம்பழ சாதம் அதெல்லாமே கூட செய்வாங்க நம்ம ஊர்ல. எலுமிச்சை பழத்தை வச்சு நிறைய விஷயங்கள் செய்வாங்க.
0: அது எலுமிச்சம்பழ சாரை வந்து சூடு பண்றப்ப என்ன ஆகும்னா அதுல இருக்கக்கூடிய வைட்டமின் சி வந்து அந்த சத்து அளவு வந்து குறைஞ்சிரும். அதாவது நெல்லிக்காயில் தான் வந்து அந்த வைட்டமின் சி, தெர்மோஸ்டேபிள் வைட்டமின் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது வெப்பநிலை அதிகமானாலும், சூடுபடுத்தினாலும் அந்த வைட்டமின் சத்து வந்து மாறாது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது வந்து நெல்லிக்காயில் இருக்குது. ஆனால் எலுமிச்சையில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி வந்து தெர்மோஸ்டேபிள் கிடையாது. அதனால் அது சூடுபடுத்துகிறப்ப அதில் இருக்கக்கூடிய சத்து வந்து விரயமாயிடும்.
1: அதனால தான் பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா எலுமிச்சை பழத்தை சேர்க்காம அந்த தண்ணியை கொதிக்க வச்சு, கடுகுள் தம்பையர் போட்டு தாளிச்சு தண்ணியை கொதிக்க வச்சு உப்பெல்லாம் போட்டுட்டு சாதத்தை கிளறிட்டு எலுமிச்சம்பழத்தை மேலே புழிஞ்சாங்கன்னா அது இன்னும் அது சத்துக்கள்
0: ஆறின பிறகு அந்த மாதிரி செய்யலாம்.
1: அந்த மாதிரி செஞ்சாங்கன்னா அந்த சத்துக்கள் சேர்த்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நேர் வந்திருக்காங்க பார்க்கலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்
1: மேடம். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுறீங்க சார்?
2: காட்டு மன்னார் கோயில் டீ மடப்புறம் தோப்புத்தூர்ல இருந்து வேலுமுருகன் பேசுறேன்.
1: ஆ, ஐயா கிட்ட உங்க சந்தேகத்தை கேளுங்க பழம் குறித்து.
2: சார் வணக்கம் சார்.
0: ஆ வணக்கம் சார், சொல்லுங்க
2: சார். நான் இப்ப சமீபத்துல வந்து ஆப்பிள் வந்து வாங்கினேன்.
0: சரி.
2: ஏன்னா இதுக்கு முன்னாடி வாங்கினால இப்போ ஒரு 15 நாளைக்கு முன்னாடி வாங்கின ஆப்பிள் வந்து அன்னைக்கு நான் எப்பவுமே வாங்கி டிராவல் ஒரு ஆப்பிள் வந்து வச்சிருப்பேன். ஏன்னா டிராவல் திறந்தா எனக்கு ஒரு வாசனை பிடிக்கும்.
0: சரி.
2: ஆனா நீங்க 15 நாளாக அந்த ஆப்பிள் அப்படியே தான் சார் இருக்கு. எந்த ஒரு வாசனையுமே கிடையாது. ஆப்பிளும் அதே ரகத்துல இருக்கு. ஆனா நம்ம நெகத்துல வந்து சுரண்டி நண்பர்கள்ட்ட கொடுத்து காட்டும் போது சுரண்டிருக்கு. அந்த சுரண்ட இடம் மட்டும் சும்மா நம்ம ஒரு கையில ஒரு கீழ கோடு விழுந்த ஒரு கருப்பு உடம்பு பாருங்க.
0: ஆமா,
2: அது போல இருக்கு. அந்த ஆப்பிளுடைய ஒரு துளி வாசனை கூட இல்ல சார். வந்து நாங்க தரமான ஆப்பிள் வாங்கினா எப்படி சார் கணக்கு வாங்குறது?
0: அதாவது நீங்கள் உங்களுக்கான பதில் சொல்கிறேன். ஒரு விதத்தில் வந்து நீங்கள் ஒரு விழிப்புணர்வு அடைஞ்சிருக்கீங்க. என்ன அப்படின்னா இந்த ஆப்பிள் வந்து குளிர் பிரதேச பயிர். ரொம்ப வந்து வெப்பநிலை வந்து 0°C மைனஸில் இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து விளையக்கூடிய பயிர் வந்து ஆப்பிள். அந்த வெப்பநிலையில் விளையக்கூடிய பயிரை நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா 40°C இருக்கும். இங்கே கொண்டு வந்தோம்னா அது வந்து உடனே வந்து என்னாகும்னா வாடி வீணாக போயிடும். ஆனால் கடைகளில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்பிள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த ஆப்பிள் பறித்த உடனே நம்மளுக்கு மார்க்கெட்டிங்க்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மெழுகில் வந்து அதை போட்டு முக்கி எடுப்பாங்க. மெழுகில் முக்கி எடுக்கிறதுனால அந்த ஆப்பிளோட மேல் பாகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெல்லிய மெழுகு படலம் இருக்கும். அதனால தான் வந்து ஆப்பிளை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னாலும் வந்து ஆப்பிளை தோல் சீவிட்டு சாப்பிடணும். ஏன்னா ஆப்பிளோட தோல் மேலே அந்த மெழுகு படலம் வந்து இருக்கும். அந்த மெல்லிய மெழுகு படலம் இருக்கிறனால தான் இந்த வெப்பநிலையில் வந்து அந்த ஆப்பிள் வந்து வாடி போகாமல் அழுகி போகாமல் அப்படியே இருக்குது. அதனால் வந்து எப்போ நீங்கள் ஆப்பிள் சாப்பிட்றதா இருந்தாலும் சரி அந்த தோலை சீவிட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லது. இல்லைனா வந்து அந்த மெழுகும் வந்து நம்ம உடம்புக்குள்ளே போயிடும். அது மாதிரி நீங்கள் ஆப்பிள் வாங்கணும் அப்படின்னா நல்ல ரகங்கள், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்பிளில் வந்து நிறைய ரகங்கள், ராயல் காலா, வாஷிங்டன் அந்த மாதிரி வந்து நிறைய ரகங்கள் வந்திருக்கு. நீங்கள் வாங்குறப்பே வந்து நல்ல நறுமணம் உள்ள, நீங்கள் கடைகளில் பார்த்தீங்கன்னா சில ஆப்பிளில் தொட்டு பார்த்தீங்கன்னா வந்து சில்லுன்னு இருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த ரெஃப்ரிஜிரேட்டர்லேருந்து எடுத்து வச்சுருப்பாங்க, இல்லைனா வந்து கோல்டு சேம்பர்லேருந்து எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தான் வாங்காதீங்க. ஏன்னா அதை வாங்கிட்டு வந்து வச்சிங்கன்னா உங்களுடைய வெப்பநிலைக்கு வந்து அது தாங்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. நார்மலாக இருக்கக்கூடிய நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய ஆப்பிளை வாங்கிட்டு வந்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் நாளைக்கு வந்து அதை வச்சுக்கலாம். நீங்கள் வாங்கிட்டு வந்துமே வந்து ரொம்ப நாள் வச்சிருக்கக்கூடாது. அப்படி ரொம்ப நாள் வச்சுருக்கணும்னா நீங்கள் வந்து

0: ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து எடுத்து பயன்படுத்தலாம். நீங்கள் ஓப்பன் கண்டிஷனில் ரொம்ப நாள் வந்து இந்த குளிர் பிரதேச பழங்களை வச்சுருக்க முடியாது.
1: அதோடய இயல்பு வந்து அப்படி இருக்கிறதுனால நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம பின்பற்றணும்.
0: ஆமாம்.
1: நேரில் இப்போ நிகழ்ச்சியில் வந்து சர்வதேச பழதினம் குறித்து காரைக்கால் மாதூர் வேளாண் அறிவியல் நிலையத்தின் தொழில்நுட்ப வல்லுநர் தோட்டக்கலைத்துறையை சார்ந்த நம்ம ஜே கதிரவன் ஐயா அவர்கள் நிறைய விஷயங்களை, விழிப்புணர்வு விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. நேர்களும் அதை கேட்டு பயன்பெற்றுட்டு இருக்காங்க. இதை வானொலி மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களும் நிறைய விழிப்புணர்வு பெற்றிருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். இப்போ ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் தொடரலாம்.
2: நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
4: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
2: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
4: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
2: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் போமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் போமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
2: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ்.
6: வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை காலை 7:00 திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ் வழங்கும் அட்ராஸக்க. நாளை மாலை 5:00 மயிலாடுதுறை ARC நடேசசரியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டுக்கு என்ன போட்டி. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேசசரியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை மூன்றும் விளம்பரதார நிகழ்ச்சிகள்.
7: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேர்களே, சர்வதேச பழதினத்தையொட்டி காரைக்கால் மாதூர் வேளாண் அறிவியல் நிலைய தோட்டக்கலைத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் ஜே கதிரவன் அவர்கள் பங்கேற்றுக் கொண்டிருக்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி இது.
1: நேர்களை நிகழ்ச்சியில் மீண்டும் நேரலாம். நிகழ்ச்சி இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கும். நிறைய நேர்கள் தங்களோட சந்தேகங்கள் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஐயா வந்து பழங்கள் குறித்து நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருந்தார். இப்போ பொதுவாக வந்து இந்த வருடத்துக்கான கருப்பொருள் வந்து பயிரிடுதல், கற்றுக்கொள்ளுதல், கொண்டாடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பயிரிட்டு கற்றுக்கொண்டு அந்த விளைச்சலை கொண்டு கொண்டாடுங்கள் அப்படின்ற வகையில் இருக்குது. அந்த வகையில் ஐயா உங்களோட மாதூர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் வந்து என்னென்ன வகையான இந்த பழ வகை பயிர்கள்லாம் கொடுக்குறீங்க, விவசாயிகளுக்கு அது பற்றின என்ன விழிப்புணர்வுலாம் கொடுத்துட்ருக்கீங்க?
0: பழங்கள் சாகுபடி சம்பந்தமாக விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு நம்ம வேளாண் அறிவியல் நிலையத்தில் தேசிய தோட்டக்கலை இயக்கத்தோட நிதியுதவியில் ஒரு அடர் நடவு பழத்தோட்டம் அமைச்சிருக்கோம். அடர் நடவு பழம் பொதுவாக வந்து பழ மரங்கள் அப்படின்னாவே வந்து அதிக இடைவெளி, ஏன்னா மரம் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து நிறையா இடம் வேணும் அப்படிங்கிறதுனால அதிக இடைவெளி கொடுத்து தான் வந்து பழப்பயிரை வந்து நடவு பண்ணுவோம். அது வந்து பழைய முறை. இப்போ வந்து குறைச்சலான இடத்துல அதிக பயிர் எண்ணிக்கையை பராமரிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அடர் நடவு முறை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடர் நடவு பழத்தோட்டம் அமைச்சிருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா மா, கொய்யா இந்த ரெண்டு பழ ரகங்களும் அடர் நடவு முறையில் நடவு பண்ணி மா வந்து இப்போ இந்த ஆண்டு வந்து மகசூல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அது வந்து நம்ம பகுதி விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், அடர் நடவு முறையை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அந்த பழப்பண்ணை அமைச்சிருக்கோம். அப்புறம் நம்மளுடைய வேளாண் அறிவியல் நிலையத்திலே நம்ம மா, கொய்யா, பலா இந்த மாதிரியான கன்றுகளை வந்து உற்பத்தி செஞ்சு விவசாயிகளுக்கு வழங்கிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம பகுதியில் நடவு பண்ணுறதா இருக்கட்டும், பொதுவாக நம்ம பகுதி வந்து ஒரு பள்ளக்கால் பகுதி அப்படிங்கிறதுனால படுகை பகுதியில் இருக்கிறவங்க இந்த பழப்பயிரை வந்து சாகுபடி பண்ணுவாங்க. நம்ம பகுதியில் வந்து மா வந்து அதிகமாக இருக்கும். நம்ம காரைக்கால் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா மா அதிகமாக இருக்கும். அதனால் வந்து மாங்கன்றுகளை வந்து உற்பத்தி செஞ்சு அதையும் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் வந்து வீட்டு தோட்டங்களில் பயிரிடுறதுக்கு எல்லோரும் வந்து ஆர்வம் காமிப்பாங்க. ஒரு பழச்செடியாவது வந்து வீட்டில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான நபர்களுக்குமே வந்து பயன் தரத்தக்க வகை

0: இல்லை, நம்ம வந்து இந்த கன்றுகளை வந்து உற்பத்தி செஞ்சு மா, பலா, கொய்யா இந்த பழக்கன்றுகளை வழங்கிக்கிட்டு
1: சூப்பர்
0: இருக்கோம்.
1: சார். இப்போ இந்த பழம் சார்ந்த மற்ற பொருட்கள்லாம் செய்வாங்க இல்லைங்களா, மதிப்பு கூட்டல்லாம் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்கீங்களா சார்?
0: அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேளாண் அறிவியல் நிலையத்தில் பழத்திலிருந்து அந்த ஸ்குவாஷ் தயாரிக்கிறது, பழ ஜெல்லி தயாரிக்கிறது, அது மாதிரியான பயிற்சிகள் நம்ம மகளிருக்கு, சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு, அவங்களுக்கு வந்து அந்த ரெடி டு சர்வ் மிக்ஸு பழங்கள்லேருந்து தயாரிக்கிறது, அந்த மாதிரியான பயிற்சிகளும் வந்து வழங்கிக்கிட்டு இருக்கோம். நம்ம வேளாண் அறிவியல் நிலையத்தில் ஒரு சிறிய அளவிலான உணவு பதப்படுத்துதல் அலகு இருக்குது, அந்த அலகு மூலமாக மகளிருக்கு இந்த மாதிரியான பயிற்சிகளும் வந்து வழங்கிக்கிட்டு இருக்கோம்.
1: மிக சிறப்பையா. இப்போ வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து ரொம்ப சிறப்பாக பேசுனீங்க. இப்போ நம்ம இந்த 1ஆம் தேதியிலேருந்து இன்னிலேருந்து 7ஆம் தேதிக்கும் வன மகோத்சவ வாரத்தை வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம வட மாநிலங்களில் வந்து கிசான் தின் அப்படின்ற விழா வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வந்து விவசாயம் சார்ந்த விழாக்கள் வந்து இந்த ஜூலை மாதத்தில் வந்து பரவலாக இருக்குது. இப்போ பழ தினம் கொண்டாடிட்டு இருக்கோம், அதே மாதிரி விவசாய மருத்துவர் தினம், இந்த மாதிரி நிறைய சிறப்பு இன்னைக்கு இருக்குது. இந்த சிறப்பு செய்யக்கூடிய இந்த நேரத்தில் எங்கள் நிலையத்திற்கு வந்து இந்த சர்வதேச பழ தினம் குறித்து பல்வேறு சிறப்பான செய்திகளையும் நேர்கள் கேட்ட கேள்விகளுக்கு விழிப்புணர்வு தரக்கூடிய பதில்களையும் வழங்குறதுக்கு நிலையத்தின் சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மிக்க நன்றி.
0: இந்த சர்வதேச பழ தினம் வந்து நம்ம வேளாண் அறிவியல் நிலையத்தில் ஆண்டுதோறும் கொண்டாடினாலும், இந்த ஆண்டு வந்து சிறப்பாக வேளாண் அறிவியல் நிலையத்தில் மட்டுமல்லாமல் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் வானொலி கேட்கக்கூடிய மக்களுக்கும் இந்த பழங்கள் குறித்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த காரை பண்பலைக்கு வந்து என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த விஷயங்களை கேட்டவங்க இன்றைய தினத்திலிருந்து பழங்கள் சாப்பிட்றத ஒரு பழக்கமாக வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சுக்கிட்டு உங்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றியை சொல்லிக்கிறேன். நன்றி.
1: நன்றி.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது கோபால் பல்பொடியின் சர்வதேச பழதினத்தையொட்டி காரைக்கால் மாதூர் வேளாண் அறிவியல் நிலைய தோட்டக்கலைத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் ஜே கதிரவன் அவர்கள் பங்கேற்ற நேரலை நிகழ்ச்சி. நேர்முகம் கண்டவர் நிகழ்ச்சி பொறுப்பாளர் ஏ பிரியா அவர்கள்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட் கோபால் வி டூத் பேஸ்ட்
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
2: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட் கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: நேரம் 4 மணி.

0: நேயர்கள் இணைவருக்கும் இந்நிகழ்ச்சி ஊரும் உணவும். காரைக்கால் மாவட்டம் குமரக்குடி கிராமத்தில் இருந்து நேயர்கள் மத்தியில் நேரலையாக அறுசுவையுடன் மலரவிருக்கிறது. அங்கு நமக்காக காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் கே பிரபாகரன் அவர்கள். வாருங்கள் நேயர்களே, குமரக்குடி கிராமத்திற்கு செல்வோம்.
1: மாலை வணக்கம் நேயர்களே. ஊரும் உணவும் நிகழ்ச்சிக்காக நாம் இப்ப காரைக்கால் மாவட்டம் குமரக்குடி என்று அழைக்கப்படுகிற குமரக்குடிக்கு வந்திருக்கிறோம். இந்த ஊருடைய ஆரம்ப கால பெயர் வந்து குமரக்குடியாக தான் இருந்தது. ஆனா கால ஓட்டத்துல ஒரு துணைக்கால சேர்த்து போட்டு குமரக்குடி அப்படின்னு ஆக்கிட்டாங்க. இந்த ஊர் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம காரைக்கால் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற நல்லம்பல் ஏரிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு அழகான வேளாண் கிராமம். நாம சேத்தூரை தாண்டி செல்லூர் நோக்கி செல்லும் போது இந்த ஊர் அமைந்திருக்கிறது. அப்படியே நம்ம காரைக்கால்ல இருந்து வரும்போது இடது பக்கமாக திரும்பினால் ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துல இந்த ஊர் அமைந்திருக்கிறது. இந்த ஊருக்கு ஒரு பெரிய சிறப்பு இருக்கிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க சுற்றிலும் விவசாய பெருமக்கள் வாழக்கூடிய ஊர். இந்த ஊரை சுற்றிலும் வயல், அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா நிறைய மர வகைகள், நாட்டு காய்கள் எல்லாமே இந்த ஊர்ல கிடைக்கும். நம்ம எப்படி அகலங்கன் கிராமத்தை சொல்லுவோம், அதே போல குமரக்குடி கிராமத்திலயும் நாட்டு காய்களுக்கு பெயர் போனது. இங்க உள்ள மக்கள் எல்லாருமே வீடுகள்ல செடி கொடிகள் மரங்கள் வளர்த்ததுல ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. இந்த ஊர் மக்களுடைய உணவு முறை எப்படி இருக்கு, அவங்க எப்படி எல்லாம் சமைக்கிறாங்க, அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வீட்டுல சமைக்கிறது, அதுக்காக தான் நாம இப்ப வந்திருக்கிறோம். இந்த ஊர்ல நம்மகிட்ட பேச இணைகிற முதல் நேயர், வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா.
2: என் பேர் பிரியா.
1: பிரியா, என்ன ஊர் பிரியா உங்களுக்கு?
2: எனக்கு பிறந்த ஊர் வடகுடி, நான் கல்யாணம் பண்ணி கொடுத்த ஊர் வந்து குமரக்குடி.
1: குமரக்குடி, எத்தனை வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி இந்த ஊருக்கு வந்து?
2: 9 வருஷம் ஆகுது.
1: 9 வருஷம் ஆயிடுச்சு. நல்லா சமைப்பீங்களா வீட்டுல?
2: நல்லா.
1: வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
2: எங்க வீட்டுக்காரங்க, என் பொண்ணு, நான்.
1: பாப்பா என்ன படிக்கிறாங்க?
2: பாப்பா செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க.
1: செகண்ட் ஸ்டாண்டர்ட், ஓகே. நீங்க என்ன நல்லா சமைப்பீங்க? பாப்பாக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்?
2: அவளுக்கு வந்து நான் செய்யற சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, அது அவளுக்கு ரொம்ப.
1: கிடி பிரியாணி செய்வீங்களா?
2: கண்டிப்பா.
1: இன்னைக்கு நம்ம காரைக்கால் பண்பில என்ன சமையல் குறிப்பு சொல்ல போறீங்க? நீங்க நல்லா சமைப்பீங்க, உணவு பத்தி சொல்லுங்களேன்.
2: எனக்கு ரொம்ப பிடிச்ச உணவுனா ரொம்ப மீன் குழம்பு நல்லா வைப்பேன்.
1: மீன் குழம்பு வைப்பீங்க? என்ன, நாட்டு மீனா இல்ல கடல் மீனா?
2: எல்லாமே செய்வேன்.
1: சரி, இப்ப கடல் மீன் குழம்பு எப்படி வைக்கிறது? உங்களுக்கு என்ன மீன் பிடிக்கும், என்ன மீன் அடிக்கடி வாங்குவீங்க நீங்க?
2: எங்க வீட்டுல கிழங்கா மீன் தான் அதிகமா
1: வாங்குவேன். சரி, கிழங்கா மீன் குழம்பு எப்படி வைக்கிறது அது சொல்லுங்களேன். உங்க வீட்டுக்கு எப்படி சமைப்பீங்க, தேவையான பொருட்கள் செய்முறை பத்தி சொல்லுங்களேன்.
2: தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துப்பேன். ரொம்ப புளி கம்மியா சேர்த்துப்பேன். 2 தக்காளி போல எடுத்துப்பேன். பச்சை மிளகாய், கருவேப்பிலை தேவையான அளவு, புளியை லைட்டா கரைச்சிக்கிட்டு

0: எண்ணெயை ஊத்தி வெந்தயம், சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் நல்லா செவர வதக்கிட்டு அதுக்கப்புறம் புளிக்கரைசலை ஊத்திட்டு மிளகாய் தூள்லாம் போட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் கடைசியில தான் தேங்காய் பெருஞ்சிரும், ஜீரகம் அதெல்லாம் அரைச்சு ஊத்துவேன்.
1: கடைசியா அரைச்சு ஊத்துவேன்.
0: கடைசியா தான் ஊத்துவேன். மிளகாய் தூள் வாடப்பதான் போகும், முன்னாடியே போட்டா அந்த வாடை இருக்கும் அப்படியா இருந்தா கடைசியில தான் நான் போடுவேன். இறக்குறப்ப மீனை போடுவேன், கரெக்டா சூப்பரா இருக்கும்.
1: நல்லா இருக்கும்.
0: குழம்பு நான் வச்சேன்னா எங்க வீட்டுல வாழை இலையில தான் நாங்க சாப்பிடுவோமே.
1: ஓ, என்ன விஷயம், வாழை இலையில
0: சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும், அது ஒரு தனி ருசி அதுல, அதனால வாழை இலையில தான் நாங்க சாப்பிடுவோம்.
1: உங்க கைமனத்தோட வாழை இலை சேரும்போது இன்னும் ருசி அதிகமாயிடுமா?
0: கண்டிப்பா எங்க வீட்டுல அப்படிதான் சொல்லுவாங்க.
1: அடிக்கடி மீன் குழம்பு தான் வைப்பீங்களா?
0: அடிக்கடி மீன் குழம்பு.
1: இந்த மீனே வறுவல் பண்ணலாமா?
0: கண்டிப்பா.
1: சரி, அதை எப்படி பண்ணுவீங்க அதை சொல்லுங்களேன்.
0: இது மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம், நல்ல தேங்காயோட அரைச்சு, அதுல சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாத்தையும் வச்சு அரைச்சி மீனை தனியான தேவையான அளவு எடுத்துக்கிட்டு கனி மிளகாய் தூள் அது ரொம்ப சேர்க்க மாட்டேன், லைட்டா போட்டுக்கிட்டு குழம்பு தூள் போட்டுப்பேன், உப்பு மஞ்சத்தூள் அரைச்சி வச்ச மசாலா எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சிருவேன். அதுல ஊற வச்சதுக்கு அப்புறம்
1: சில பேர் உடனே உடனே போட்டு எடுப்பாங்க, ஆனா கால் மணி நேரம் ஊற வச்சா டேஸ்ட் நல்லா இருக்கும்.
0: உப்பு காரம் வந்து அதுல போகும், அதிகமா சேரும், அதனால ஊற வச்சிருந்தது. அதை அதுக்கப்புறம் தோசை கல் போட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பொறிச்சு எடுத்துருவோம்.
1: அருமையா சொன்னீங்க, மீன் குழம்புல ஆரம்பிச்சிருக்கு. நேயர்களே, நாம் ஒரு பாடலை கேட்டுவிட்டு அடுத்த நேயரை சந்திக்கலாம்.

0: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: அனைவருக்கும் மருத்துவர்கள் தின வாழ்த்துக்கள். இந்த நாளில் நான் மருத்துவராக இருப்பதில் மிகவும் பெருமை அடைகிறேன். நான் டாக்டர் சிவகுமார், இருதய நோய் மருத்துவர். என்னால் பலரோட வாழ்க்கையை காப்பாற்ற முடிகிறது என்பதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். மருத்துவராக இருப்பது சாதாரண விஷயம் இல்லை. பல இன்னல்கள், குடும்பத்தின் சந்தோஷங்கள் சிலதரை துறந்துவிட்டு தான் நாங்கள் மருத்துவராக இருக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் ஒவ்வொரு நோயாளியும் சந்தோஷமாக இருக்கும் பொழுது எங்களுக்கு அதுதான் ஒரு திருப்தியை அளிக்கிறது. மீண்டும் எல்லோருக்கும் மருத்துவ தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
4: நேர்களை, நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்ப்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
4: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
6: 4 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
4: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சல் அமுது தார்ப்பாய்கள் கிரீன் நட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
7: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
4: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
9: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: ஊரும் உணவும். காரைக்கால் மாவட்டம் குமரக்குடி கிராமத்திலிருந்து நேயர்கள் மத்தியில் நேரலையாக அறுசுவையுடன் மலர்ந்து கொண்டிருக்கிறது. வரங்கள் நேர்களை, நாம் மீண்டும் செல்லலாம் குமரக்குடி கிராமத்திற்கு.
10: ஆம் நேர்களே, கிராமத்து சமையல் அதை நம்ம நேயர்கள் கற்றுக்கொண்டு அவர்கள் வீட்டில் செய்து சுவைபட சமைத்து உண்ண வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கிறோம். காரைக்கால் மாவட்டம் குமரக்குடி, குமரக்குடின்னு சொல்லுவாங்க அந்த கிராமத்தில். நம்ம சந்திக்க இணையும் அடுத்த நேயர், வணக்கம்மா. உங்க பேர் சொல்லுங்கம்மா.
11: சந்திரா.
10: சந்திரா, உங்க ஊர் இந்த ஊர் தானே?
11: பிறந்த ஊர் சேத்தூர், வாக்கப்பட்ட ஊர் குமரக்குடி.
10: 1 கிலோமீட்டர்லயே வாக்கப்பட்டு வந்துட்டீங்களா?
11: ஆமா ஆமா.
10: சரிங்க, நீங்க என்ன நல்லா சமைப்பீங்க?
11: நாட்டு காய்கறிகள் போட்டு சுண்டைக்காய் குழம்பு.
10: நாட்டுக்காய் போட்டு சுண்டைக்காய் குழம்பு. சுண்டைக்காய் நம்ம ஊர் சுண்டைக்காவா?
11: நம்ம வீட்டு சுண்டைக்காய்
10: காய்க்குது.
11: இருக்கு இருக்கு.
10: எப்படி செய்யணும்னு சொல்லுங்கம்மா.
11: சுண்டைக்காய், நாட்டு கத்திரிக்காய், கொத்தரங்காய் எல்லாத்தையும் அரைஞ்சி வச்சுட்டு புளி கரைச்சி வச்சுக்கணும். கொத்தமல்லி, மிளகாய் எல்லாத்தையும் வதக்கி வறுத்து அரைச்சிக்கணும். சீரகம், மிளகு, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டு வதக்கி அந்த புளி கரைச்சி எடுத்து அதை ஊற்றி காய்கறிலாம் எடுத்து போடணும் வதக்கிட்டு. அதான் நாட்டு காய்கறி போட்டு சத்தான காய்கறிகள்.
10: சூப்பர். அதாவது

0: எல்லாமே வந்து நாட்டு காய், உங்க ஊர்லயே விளையிற காயா?
1: ஆமா ஆமா.
0: என்ன காய் உங்க ஊர்ல விளையுது?
1: சுண்டைக்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய் எல்லாம் போட்டு.
0: இந்த குழம்பு தான் செய்வீங்களா?
1: என்ன குழம்பு செய்வோம்.
0: இருந்தாலும் இன்னைக்கு வந்து சுண்டைக்காவை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கீங்க.
1: ஆமா ஆமா.
0: நிறைய பேர் இப்ப சுண்டைக்காவே சாப்பிடுறது இல்ல. இல்ல
1: இல்ல இல்ல, சாப்பிடுவாங்க. அது முறையா வைத்தோம்னா எல்லாம் சாப்பிடுவாங்க.
0: ஒரு பக்குவமா உங்களை மாதிரி வைக்கணுங்கிறீங்க.
1: ஆமா ஆமா.
0: அடிக்கடி செய்வீங்களா உங்க வீட்டுல?
1: செய்வோம் அடிக்கடி.
0: வீட்டுல குழந்தைங்க என்ன விரும்பி

0: நல்லா சாப்பிடுவாங்க.
1: ஒரு பக்குவமா உங்களை மாதிரி வைக்கணுங்கிறீங்க.
0: ஆமா ஆமா,
1: அடிக்கடி செய்வீங்களா உங்க வீட்டுல?
0: செய்வோம் அடிக்கடி.
1: உங்க வீட்டுல குழந்தைங்க என்ன விரும்பி சாப்பிடுவாங்க?
0: இந்த சாப்பாடும் விரும்பி தான் சாப்பிடுவாங்க.
1: சரி ஓகேங்கம்மா. நேர்களே, நாம் இணையலாம் ஒரு பாடலை கேட்ட பிறகு.

0: பெருமகன் ஒருவர் நம்ம பக்கத்துல இருக்கிறாங்க. அதுவும் இந்த குமரகுடியில ஒரு ஸ்பெஷல் என்னன்னா வீட்டு காய்கறிகள், எல்லார் வீட்லயுமே காய்கறி பயிரிடுவார்கள். நம்ம இப்ப இருக்கிற இடத்துல கூட பாத்தீங்க அப்படின்னா வாழை மரம் இருக்கிறது, தென்னை மரம் இருக்கிறது, முருங்கை மரம் இருக்கிறது, கருவேப்பிலை மரம் இருக்கிறது. வீட்டுல தலையில மல்லிகைப்பூ சூடணும் அப்படின்னா வீட்லயே அவங்க மல்லிகைப்பூ வளர்க்குறாங்க. இங்க பாத்தீங்கன்னா நிறைய பெண்மணிகள் வந்து விவசாய பணிகள்ல இருக்கிறாங்க, எல்லாம் இப்ப பஞ்சு எடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம அடுத்த ஒரு உழவரை சந்திப்போம். ஐயா வணக்கம். ஐயா
1: வணக்கங்க.
0: சொல்லுங்கய்யா எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும்.
0: உங்க ஊருடைய சிறப்பை பத்தி சொல்லுங்கய்யா.
1: எங்க ஊரு வந்து விவசாயம் மட்டும்தாங்க, செழிப்பா இருக்கும். ஒரு தண்ணி வந்த பிறகு ஊர் ஃபுல்லா நெல் பயிர் தான். இப்ப கோடை காலத்துல வந்து பருத்தியும் நெல் விதையும் கலந்துருக்கும்.
0: இப்ப நம்ம குமரகுடியை பொறுத்த அளவுக்கு வீட்டு காய்கறிகள் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷல். காரைக்கால் எல்லாருக்குமே தெரியும். இங்க என்னென்ன காய்கறிகள் எல்லாம் விளையுதுங்கய்யா வீட்டுல?
1: இங்க வீட்டு காய்கறிங்கும் போது நம்ம இந்த ரசாயன உரம்லாம் பயன்படுத்தாமல் மருந்து அடிக்காம இப்ப நான் உற்பத்தி பண்ணி வச்சிருக்கிறத மட்டும் நான் சொல்றேன்.
0: சொல்லுங்க.
1: என்கிட்ட இருக்கிறது இப்ப சுண்டைக்காய் இருக்குது. வீட்டு அளவுக்கு தான் ரெடி பண்ணிருக்கோம், ஏதாவது கொஞ்சம் அதிகமா இருந்தா வெளியில யாருக்காவது கொடுப்போம். சுண்டைக்காய் போட்டிருக்கேன், பொடலங்காய் போட்டிருக்கேன், பாவக்காய் போட்டிருக்கேன், கத்திரி வெள்ளை கத்திரி வச்சிருக்கேன், நீல கத்திரி வச்சிருக்கேன், மிளகாய் வச்சிருக்கேன், வெண்டை போட்டா அந்த சீசன் முடிஞ்சிட்டு இப்ப அடுத்தபடியா வந்து வாழை வச்சிருக்கோம் வீட்டுக்குள்ளையில, எலுமிச்சை மரம் வச்சிருக்கோம், பூச்செடி வச்சிருக்கேன், மற்றும் வந்து முருங்கை மரம் வச்சிருக்கேன், தென்னை மரம் வச்சிருக்கேன், இன்னும் சில காய்கறிகள்லாம் போட்டிருக்கோம். அது திடீர்னு கேட்டதுனால சொல்ல முடியும்.
0: சரி, நிறைய காய்கறி வகைகள் சொன்னீங்க, பழ வகைகள் என்ன வச்சிருக்கீங்க?
1: பழ வகைகள் வந்து இப்போதைக்கு உள்ளதுல வந்து வாழைப்பழம் மட்டும்தான், அது மட்டும்தான். பாக்கி எல்லாம் நம்ம அன்றாடம் யூஸ் பண்றதுக்கு மருந்து யூஸ் பண்ணாம.
0: மாமரம் இருக்கா?
1: மாமரம் வாங்கன்னு வச்சிருக்கேன். வச்சிருக்கேன்.
0: ஆ பலா வாழை மூணு கனியும் இருக்கு.
1: பலா கண்ணு வச்சிருக்கோம்.
0: பலா மட்டும்
1: இடம் பத்தல.
0: எவ்வளவு இடத்துல பண்ணிட்டு இருக்கீங்க?
1: இது எல்லாம் ஒரு 25-30 குழிக்குள்ளதாங்க இருக்கும்.
0: அதாவது வீட்டு தோட்டம் தான்.
1: தோட்டம் கத்திரி செடி என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 25 இருக்கும். மிளகான்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 25. வெண்டி செடி எடுத்துக்கிட்டா ஒரு 25. இப்படி கத்திரி கண்ணு, மிளகாய், இந்த சுண்டைக்காய் கண்ணு எடுத்துக்கிட்டா ஒரு 10 முத அளவுக்கு தான் இருக்கும். எலுமிச்சை மரம் வந்து ஒரு 3 இடத்துல வச்சிருக்கோம்.
0: இது எப்படிங்க காய்கறி சீசனுக்கு வந்து தகுந்த மாதிரி வளருமா இல்ல வருஷம் ஃபுல்லா பறிக்கலாமா எப்படிங்க?
1: இது எப்படி போடுறதுனாக்கா நாங்க விதைய வாங்கிட்டு வந்து கப்புல சாண எருவு கலந்து மண்ணோட கலந்து.
0: எங்க மாதிரி போவீங்களா?
1: இல்ல விதை வந்து டெப்போட வாங்குவோம், வாங்கிடுவோம். அந்த விதைய அந்த சாணத்துல கலந்து மண்ணோட கலந்து கப்பு இருக்குல்ல, டீ கப்பு கூட கொஞ்சம் பெரிய கப்பா இருக்கும், அந்த கப்புல அடைச்சி அதுல பதியம் போட்டுருவோம்.
0: அதில் பதியம் போட்டுருவோம்,
1: பதியம் போட்டுருவோம். அது முளைச்சி மேலே வந்த பிறகு ஒரு 25-30 நாள் ஆன பிறகு பெரிய சாக்கில் எருவும் மண்ணையும் கலந்து அள்ளி அதில் வந்து பை பையாக வச்சுருவோம். வச்சுட்டு அதுலேருந்து செடி கொடி ஓடுறது, கொடி ஓட ஆரம்பித்த மாதிரி தான் வேறு இடத்துல மாற்றி லேசாக குழியை வெட்டி அதில் வச்சுருவோம். இப்போ மேலேயே காய்க்கிறதுனா அந்த லேசாக குழி கொஞ்சம் நோண்டி நோண்டிட்டு அந்த கம்பை எடுத்துட்டு அதில் வச்சு தண்ணி விட்டோம்னா அந்த வெண்டி செடி, கொத்தரை செடி, கொத்தரை போட்டிருக்கேன், கொத்தரை செடியை போட்டிருக்கேன். அது மறந்துட்டு வரமாட்டேன் சீக்கிரம்
0: சொல்லும் போது தான் வருது லிஸ்ட்டு.
1: இந்த கொத்தரையெல்லாம் வந்து அந்த கப்பை எடுத்துட்டு லேசம் நோண்டிட்டு வச்சோம்னா சூப்பராக கிளம்பும். அப்படியே ஒரு ஒரு குத்தம் நல்லா ஒரு 2 கிலோ அளவுக்கு காய்க்கிற அளவுக்கு செடி விரிஞ்சு வரும். அந்த கப்புல போட்டு கலப்புறது தான் நல்லா ஈஸியாகவும் இருக்கும்.
0: ஈஸியான வழியா தான்
1: தண்ணியும்
0: பேப்பர் கப்பில் வச்சா ஈஸியாக
1: வரும். வைக்கலாம், வச்சலாம். பேப்பர் கலப்பில் வச்சோம்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அப்படியோட 2 இடத்துல கிழிச்சு விட்டு அப்படி வச்சிடலாம். அந்த மாதிரி தான் எல்லாமே உற்பத்தி ஆகி நாங்கள் இப்போ எந்த காய்கறியுமே தக்காளி வரைக்கும் வச்சிருந்தேன்.
0: இப்போ தக்காளியா?
1: ஆட்டு தக்காளி. வெங்காயம் மட்டும்தான் கடையில் வாங்கி நாங்கள் யூஸ் பண்ணுவோம், பாக்கி எல்லாமே நான் ரெடி பண்ணியிருந்தோம்.
0: வெங்காயம் போட்டு பார்த்தீங்களா?
1: போட்டு பார்க்கல, அது ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு.
0: ட்ரை பண்ணி இனிமேல் தான் பண்ணலான்னு.
1: ஆடி மாதம் மஞ்சள் கொஞ்சம் போட்டு பார்க்கலான்னு இருக்கேன். மஞ்சள் நம்ம யூஸ் ஆல மஞ்சள் பொங்கல்
0: வீட்டுக்கு தேவையான அளவு போட்டு பார்க்கலாம்.
1: தேவையான அளவுக்கு இந்த பொங்கலுக்கு வாங்குறோம்ல அந்த அளவுக்கு நம்ம கப்பலையே போட்டு ரெடி பண்ணி அதை சாக்கில் வச்சு பயன்படுத்தி பார்க்கலாம்னு யோசனையில இருக்கேன்.
0: அருமை அருமைங்க. 30 குழிலேயே எல்லாம் வீட்டுக்கு தேவையானது எல்லாம் சகலமும் நீங்களே ரெடி பண்ணிக்கவும்
1: இருக்கு. எல்லா அனைத்து காய்கறிகளும் இருக்கு.
0: சரியா, கீரை வகைகள் என்னையா வச்சிருக்கீங்க?
1: வந்து முளைக்கீரை சீசனுக்கு தெளிப்போங்க. தெளித்து அது வந்து முழுசா நம்மளே சாப்பிட முடியாது, கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதப்ப ஒரு 50 கட்டு 60 கட்டு வெளியில கடையில கொடுத்துருவோம்.
0: பொன்னாங்கண்ணி, மணத்தக்காளி.
1: மணத்தக்காளி எல்லாம் நிறைய

0: காரைக்கால் பண்பலை 100.3 ஊரும் உணவும். காரைக்கால் மாவட்டம் குமரக்குடி கிராமத்திலிருந்து நேயர்கள் மத்தியில் நேரலையாக அறுசுவையுடன் மறந்து கொண்டிருக்கிறது. வருங்கல் நேயர்களை நாம் மீண்டும் செல்லலாம் குமரக்குடிக்கு.
1: ஆம் நேயர்களே, ஊரும் உணவும். உணவு வேண்டும் என்றால் அங்கே உழவு வேண்டும், உழவு வேண்டும் என்றால் உழவர்கள் வேண்டும். நமக்கு நல்ல உணவை நாம் உண்ண வேண்டும் என்றால் இயற்கையான முறையிலே நம்முடைய வீட்டில் நமக்கு காய்கறிகள், உணவு சமைப்பதற்கு தேவையான பொருட்கள் வேண்டும். அப்படி நமக்கு நல்ல உணவை கொடுக்கக்கூடிய நல்ல வேளாண்

0: வச்சிருக்காங்க.
1: எப்படி இருக்கு கலப்புறீங்க, தானா வருதா இல்ல நீங்க?
0: தக்காளி பொறுத்த வரைக்கும் நம்ம மெனக்கிடவே இல்ல, நம்ம இத வச்சு கலப்புறம் பாருங்க காய்கறி, அந்த இடுக்கலயே அது கிளம்பிடும், அது விலை கலந்து தானா முளைக்கும்.
1: தானா முளைக்கும்
0: எங்க கொள்ளையில, ஒரு தடவை கிளம்பிடுச்சுன்னா அந்த விதத்துல இருக்குன்னு சொல்ல முடியாது, எங்க கொள்ளையில அது தானா கிளம்புது. இப்பவும் இருக்கு, இப்ப போனா கூட ஒரு ஒரு கிலோ அளவுக்கு வேலை பறிக்கலாம்.
1: பொன்னாங்கண்ணி வச்சிருக்கீங்களா?
0: பொன்னாங்கண்ணி வைக்கலைங்க, பொன்னாங்கண்ணி வைக்கிற அளவுக்கு எல்லாம் இடம் இல்லைங்க.
1: பொன்னாங்கண்ணி வச்சா சரசரன்னு எல்லா இடத்துலயும் கிளம்பிடும்ல, என்னதான் ஒரு கிள்ளி வச்சா
0: வைக்கணும்னு தான் ஆசை. ஆனா தண்ணி தட்டுப்பாடுங்க, இங்க எல்லாம் உப்பு தண்ணி தான், அந்த உப்பு தண்ணிங்கிறதுனால தண்ணி கிடைக்காது.
1: இப்ப இந்த கிரவுண்ட் வாட்டர் எப்படிங்க இருக்கு? நம்ம பக்கத்துலயே நம்ம ஏரி இருக்குல்ல, நல்லம்புள்ளி ஏரி
0: இருக்கு. ஏரிக்கு வந்து முன்னாடிலாம் எங்க யூஸ் பண்ணது அடிப்பைப்பு தான், இப்ப வந்து பாத்தீங்கன்னா சுக்கா கலந்து போச்சு. சுக்கா
1: கலந்தவொடனே அது
0: அது ஒரு அஞ்சாறு வருஷமாவே அது மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அடிப்பைப்புல தான் சமைச்சது, குடிக்கிறது, குளிக்கிறது எல்லாமே அதான். இப்ப அப்படி முடியல, சமைக்கிறதுக்குன்னா வேற தண்ணி வாட்டர் பிளான்ல இருந்து வர்றதுதான். மற்றது ஜாமகமும் கழுவுறதுக்குன்னா இந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம்.
1: உங்க இப்ப நீங்க சொன்ன தோட்டத்துல என்ன தண்ணி யூஸ் பண்றீங்க?
0: இந்த சமயத்துல வாட்டர் லைன்ல வர்றதுலயும் இது பண்ணுவோம், அது பத்தாக்குறைக்கு நம்ம வீட்டுல மோட்டர் இறக்கிருக்கோம். அது சுக்கான
1: அடியில இறக்கிருக்கீங்க, நல்ல தண்ணி வருது.
0: 25 அடியில தான் இருக்கு
1: தண்ணி, நல்லா இருக்கா
0: அது? ஆனா சுக்கான் தண்ணி தான், சுக்கான் தண்ணி ரெகுலரா யூஸ் பண்ண முடியாது, கலந்து தான் யூஸ் பண்ணிக்கிறோம்.
1: மழை பெஞ்சா நல்லா இருக்குமா உங்களுக்கு?
0: மழை பெய்யும், மாசத்துக்கு ஒரு மழையா பெய்யும், அந்த மழையில தான் அந்த செடியே நல்லா கிளம்புது. சொர போட்டிருக்கேன், சொரை கூட இன்னைய வரைக்கும் காய்ச்சிட்டு இருக்கு. பூசணி போட்டிருக்கேன், அதுவும் காய்ச்சிட்டு இருக்கு.
1: சூப்பருங்க. ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க,
0: ஆடிப்பட்டம்
1: என்ன பண்ண போறீங்க?
0: ஆடிக்கு கொஞ்சம் வெண்டி கத்திரி இதெல்லாம் வைக்கலாம்னு ஒரு ஐடியா இருக்கு. அப்படியே இல்லைன்னா கூட இத கட் பண்ணி விட்டோம்னா, அந்த கிளை வெடிச்சிருக்கு பாத்தீங்களா, அதை கட் பண்ணிட்டு கொஞ்சம் கொத்தி விட்டு எருவு வச்சோம்னா அதுவே துளிர் அடிச்சு காய்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: அருமைங்க. இப்ப எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா, இப்ப எங்க வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா இடம் இல்லை, ஒரு 2 தென்னை மரம் இருக்கு, அந்த நிழல எது வச்சாலும் கிளம்ப மாட்டேங்குது. ஆனா மாடியில நிறைய இடம் இருக்கு, இந்த மாடியில நீங்க சொன்ன காய்கறி என்னென்ன மாதிரி செய்யலாங்க?
0: மாடியில செய்யறதுக்கு தாங்க அந்த சாக்கில ரெடி பண்ண, மாடியில கொண்டு வச்சு தண்ணி ஊத்தும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த தண்ணி லேசா வழியும் போது செவுத்துல கசியுது, உள்ளார கொஞ்சம் இறங்குது. அதுக்காக
1: வேளாண் அதிகாரிகள்ட்ட ஆலோசனை கேட்டோம்னா அவங்க அந்த ஸ்ட்ராங்கான பேக் அது இதெல்லாம் சொல்றாங்கய்யா, அதெல்லாம் கூட நான் வாங்கி முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்.
0: எந்த பேக் இருந்தாலும் தண்ணி கொஞ்சம் அதிகமா ஊத்திட்டோம்னா கசியதான்
1: பாதுகாப்பா இருக்கணும்.
0: ஆமா, பாதுகாப்பா இருக்க முடியாது. நம்ம
1: நீங்க செஞ்சு பாத்தீங்களா? அது
0: பண்ணி பாத்துருக்கேன், வச்சு மேல வச்சுதான் ரெடி பண்ணேன், அது தண்ணி கசிஞ்சதுதான் கீழே இறக்கிட்டேன் எல்லாத்தையும்.
1: நம்ம தரையிலே வச்சு வளர்க்கலாம் இல்லையா? அது வச்சு
0: இடத்துல வளர்க்கறது எங்களுக்கு வீட்டுக்கு போதுமான காய்கறி.
1: கொத்தமல்லி எல்லாம் போட்டுறீங்களா?
0: கொத்தமல்லி போடல சார்,
1: கொத்தமல்லி ஏன்னா கருவேப்பில எல்லாமே இருக்கு,
0: அது இடம் பற்றாக்குறை, அதனால அதை செய்யல.
1: நீங்க போடுற விதை எல்லாமே நாட்டு காய்கறி ரகம் தானே?
0: நாட்டு காய்கறி தான், இது வரைக்குமாச்சு ஒரு மருந்தோ எதுவும் அடிக்கல. இந்த ஆர்கானிக் மட்டும் அந்த எங்க பாப்பா அக்ரியில இருக்கு, சென்னையில ஒர்க் பண்ணுது.
1: சரிங்க,
0: ஆர்கானிக் மட்டும்
1: என்ன விவசாயத்துக்கே படிக்க வச்சுட்டீங்க?
0: ஆமா, அக்ரியில எம்எஸ்சி இது படிச்சிருக்கு, எண்டோமாலஜி.
1: அருமை அருமைங்க. பாப்பா பேர் சொல்லுங்க.
0: மீனா.
1: மீனா சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க.
0: சென்னையில ஒர்க் பண்றாங்க.
1: சரி, அவங்கள்ட்டையும் ஆலோசனைகள் கேட்டுப்பீங்களா? உங்களுக்கு வழிகாட்டுறாங்களா?
0: வழிகாட்டுவாங்க, வந்துச்சுன்னா இப்ப நேற்று கூட முந்தாள் வந்துட்டு போனிச்சு. அது அந்த ஆர்கானிக் மாத்திரை இருக்குங்கல்ல, அந்த மாத்திரைய பாட்டில் உள்ள போட்டு கொஞ்சம் தண்ணி பிடிச்சி மாத்திரைய மேல கட்டி விட்டுருவாங்க. கட்டி விட்டு அதுல ஒரு மூடியில ஒரு ஓட்ட போட்டோம்னா அது வழியா யார் வெளியாவதுல அதுல பூச்சி அட்டாச் பண்ணாம இருக்கும். அது மாதிரி எல்லா இடத்துலயும் வச்சிருக்கோம்.
1: காற்று வழி ஊட்டம் கொடுக்குறீங்க?
0: ஆமா, அது மாதிரி வச்சிருக்கோம். இன்னை வரைக்கும் காய்கறி ஒன்னும் பூச்சி இல்லைங்க, நல்லா தான் இருக்கு. புடலை புடலை வரைக்கும் போட்டிருந்தோம்.
1: ரொம்பங்க, ரொம்ப சிறப்பு. உங்க வீட்டுக்கு தேவையான எல்லா
0: காய்கறிகளுமே இருக்கு,
1: எல்லா ரகங்களையும் கொடுத்துருவீங்க.
0: ஆமா,
1: அப்புறம் உங்க வீட்டு தேவைக்கு போக மத்தது நம்ம தெருக்காரங்க மக்களுக்கு கொடுக்குறீங்க.
0: தெரிஞ்சவங்க வந்தாங்க இன்னைக்கு கூட, கெஸ்ட் வந்தாங்க, அவங்கள்ட்ட 2 சுரைக்காவும் கத்திரிக்காவும் இருந்தது, இப்ப இப்ப ரெடியா இருந்துச்சு. அதை பத்தி பாத்துட்டு எதுவும் பூச்சே இல்லாம இருக்குன்னு ஆசைப்பட்டு வாங்கிட்டு போனாங்க.
1: சரிங்க, உண்மையா ஒரு உரம் போடாத, அதாவது செயற்கை உரம் போடாத, வயிற்றுக்கு வஞ்சகம் செய்யாத ஒரு இயற்கையான உணவு, அதை நீங்க வீட்லயே தயார் பண்ணிக்கிறீங்க, மற்றவங்களுக்கும் ஒரு முன் வழிகாட்டியா இருக்கீங்க. அது இல்லாம பெண்ணையும் வந்து விவசாயத்தை படிக்க வச்சு அந்த துறையிலே இறக்கி விட்டுறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. நேர்களை நாம் இணையலாம் ஒரு விளம்பரம் மற்றும் பாடல் இடைவெளிக்கு பிறகு.

நேரம் 4:30. இனி நாம் தொடர்ந்து கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் ஊரும் உணவும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: நேர்லே ஊரும் உணவும் நிகழ்ச்சிக்காக காரைக்கால் மாவட்டம் குமரக்குடி கிராமத்திற்கு நாம் மீண்டும் செல்லலாம் நேர்லே.
6: ஆம் நேர்களே, இன்னைக்கு ஊரும் உணவும் நிகழ்ச்சிக்காக நாம குமரக்குடி கிராமத்துக்கு வந்திருக்கிறோம். காரைக்கால் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இயற்கை எழில் கொஞ்சம் இந்த கிராமத்தில் அடுத்து நாம் சந்திக்கும் நம் அன்பு நேயர். வணக்கம்மா.
7: பேர் வசந்தா.
6: வசந்தா, என்ன ஊர்மா வசந்தாக்கு?
7: நாட்டுக்கோழி குழம்பு. நாட்டுக்கோழியை உரிச்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். மிளகா மல்லியை லேசாக வறுத்துட்டு அதை அம்மியில் ஒட்ட ஒட்ட அரைச்சி நச்சிரகம் ஜீரகம் ஜீரகம் சோம்பு மிளகு அதை போட்டு நல்லா அம்மியில் விட்டு ஒட்ட ஒட்ட அரைச்சிட்டு அதை நறுக்கி வச்சுருக்கோம்ல, அதை என்ன செய்யணும்னாக்கா நல்லா அலசிட்டு ரெண்டு இஞ்சி பூண்டு எண்ணெய் நல்லெண்ணெய் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். நல்லெண்ணெய் ஊற்றி மின் வெங்காயத்தை வதக்கி நாட்டு வெங்காயம் போட்டு வதக்கி நல்லா சுருளை வதக்கணுன்னா அது அடுத்தது இஞ்சி பூண்டை போட்டு தக்காளி அதை நல்லா சுருளை வதக்கணும். வதக்கணுன்னே கருவேப்பில கொத்தமல்லி இந்த சுருளை அதை வதக்கிக்கணும். அப்புறமா அதை அலசி அந்த கறியை அலசி வச்சோன்னா அந்த ஒட்ட ஒட்ட அரைச்சிருக்கோம்ல மிளகாய் அதை நல்லா அதை வச்சு கறியை போட்டு குக்கர்லேயே போட்டு வதக்கிக்கலாம். இந்த சாதா எண்ணெய் செட்லேயே குண்டாலே போட்டு வதக்கிக்கலாம். அதை போட்டு வதக்கணுன்னா நல்லா வதங்கணுன்னா அந்த சாந்தை அரைச்சி வச்சுருக்கோம்ல அதுலேயே போட்டு குழப்பிக்கலாம். அதை வச்சு மிக்ஸ் பண்ணி குக்கரில் போட்டு தாளிச்சு கொட்டினோன்னா அதே இதாகிடும். அது குக்கர்லனாக்கா ஒரு 5 விசிலும் 6 விசிலும் கொண்டா குழம்பு ரெடி ஆகிடும்.
6: அது நாட்டு நாட்டுக்கோழி குழம்புக்கும் சாதா சிக்கன் குழம்புக்கும் என்னமா வித்தியாசம்?
7: அது கொஞ்சம் டேஸ்டா இருக்கும்.
6: நாட்டுக்கோழி குழம்பு தான்
7: டேஸ்டா இருக்கும்.
6: ஆனா கறியே இருக்காது, எலும்பு தான் இருக்குங்கிறாங்க.
7: கறி இருக்கும், எலும்பா தான் இருக்கும், கறி எல்லாம் சேர்த்து கொட்டிதான் இருக்கும். ஆனா இது கொஞ்சம் கறியா இருக்கும்,
6: நல்லா இருக்கும்.
7: ஆனா அதோட இதுதான் டேஸ்டா,
6: உடம்புக்கு நல்லது. ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்கம்மா, எல்லாருமே செஞ்சு பாக்குற மாதிரி சொல்லிருக்கீங்க, ரொம்ப நன்றிங்கம்மா. நேர்களே, நாம் இணையலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உளங்கலந்த நல்வாழ்த்துக்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: நேயர்களுக்கு கோபால் பல்பொடியின் உளங்கனித நல்வாழ்த்துக்கள்.
3: கோபால் வி டூத் பேஸ்ட்
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
1: நேயர்களுக்கு திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் உளங்கனித நல்வாழ்த்துக்கள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட்டை தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
0: கோபால் பல் பொடி.
4: ஊரும் உணவும் நிகழ்ச்சிக்காக மீண்டும் செல்லலாம் நேயர்களே. காரைக்கால்

0: மாவட்டம் குமரக்குடி கிராமத்திற்கு.
1: ஆம் நேயர்களே, இன்னைக்கு ஊரும் உணவு நிகழ்ச்சியில அடுத்து என்ன உணவு முறை பத்தி கேட்க போறோம் அப்படின்னு இப்ப கேட்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா.
2: குட் ஈவினிங் சார், என் பேரு தீபா விக்னேஷ்.

0: நேயர்களே, ஊரும் உணவும் நிகழ்ச்சியில நாம இப்ப குமாரகுடி கிராமத்து நேயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து நம்மோடு இணையும் நேயர், வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா.
1: குட் ஈவினிங் சார், என் பேர் தீபா விக்னேஷ்.
0: சொல்லுங்க தீபா விக்னேஷ்.
1: குமாரகுடி ஊரு.
0: என்ன நல்லா சமைப்பீங்க?
1: பிரியாணி நல்லா சமைப்பேன் சார்.
0: பிரியாணிலே புதுமையா என்ன செய்வீங்க?
1: புதுமையானா இப்போதைக்கு காளான் பிரியாணி செஞ்சுட்டு இருக்கேன் சார்.
0: இது வரைக்கும் காளான் பிரியாணி பத்தி யாரும் சொல்லல, அது எப்படி செய்யறதுன்னு தெளிவா சொல்லுங்க பாக்கலாம்.
1: ஓகேங்க சார். இப்போ ஒரு 200-200 கிராம் வந்து காளான் எடுத்துக்கணும் சார். எடுத்துட்டு அதை வாஷ் பண்றது வந்து சும்மா நார்மல் வாட்டர்ல வாஷ் பண்ணாக்கா அவ்வளோவா கிளீன் ஆகாது. அதனால கொஞ்சோண்டு மைதா மாவு இல்லைனாக்கா அரிசி மாவு போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு லைட்டா எப்படி லைட்டா கழுவிக்கணும் சார். வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதை ரெண்டாவே கட் பண்ணா போதும். ரெண்டு ரெண்டா கட் பண்ணி வச்சுக்கணும் சார். அதை தனியாக வச்சுட்டு ரைஸ் வந்து நான் பிரியாணிக்கு எப்போதுமே வந்து 24 கேரட் அப்படின்னா துளசி ரைஸ் தான் எடுப்பேன். அதில் ஏதாவது ஒரு ரைஸை எடுத்து கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டு லைட்டாக தண்ணியை வடிகட்டிட்டு வச்சிடணும் சார். அது ஒரு ஒரு பக்கம் ஊறிட்டு இருக்கணும். அடுத்தது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி கீரை, கருவேப்பிலை இதெல்லாம் அதுக்கு தேவையான இதெல்லாம் எடுத்து அரிஞ்சு வச்சிடணும் சார். எல்லாமே மட்டன் பிரியாணி அந்த ரேஞ்ச் தான், மசாலா மட்டும்தான் கம்மியாக போடுவோம் அதுக்கு. அதை எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கரில் வைக்கிற மெத்தடில் சொல்கிறேன். குக்கரில் வச்சுட்டு குக்கரை ஆன் பண்ணிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறமா நெய் கொஞ்சம் ஊற்றிக்கணும் சார். ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டுருவேன் சார். அது கொஞ்சம் ஃப்ரை ஆனோடனே அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை சேர்த்துக்கணும். அது கொஞ்சம் ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணணும் சார். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் அதுவும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஜூஸியாக ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறமா அந்த காளான் எடுத்து அதில் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, உப்பு, பிரியாணி மசாலா வந்து நம்ம வீட்டில் அரைச்சதாக இருந்தாலும் ஓகே, கடையில் வாங்குறதா இருந்தாலும் ஓகே சேர்த்துக்கணும் சார். நான் வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கிறது இல்லை, அது கொஞ்சம் காரம் வந்து எங்களுக்கு ஒத்துக்காதுன்றதுனால நான் சில்லி பவுடர் சேர்த்து பண்ண மாட்டேன். அதுலேயே இருக்கும் காரம், அதுவே போதும் எங்களுக்கு. அதனால் அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு 2-3 தடவை நல்லா வதக்கிட்டு காளான் வந்து சீக்கிரமாகவே வந்து வெந்துடும், கொஞ்சம் தண்ணி விட்டுடும். அதனால் கொஞ்சம் பார்த்துட்டு தண்ணி ஆட் பண்ணணும். கொஞ்சம் தண்ணி வெளியில் வந்த பிறகு நம்ம அரிசி எவ்வளோ 1 கிளாஸ்னாக்கா 2 கிளாஸு தண்ணி, அந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுட்டு கொதிச்சோடனே அரிசியை தூக்கி போட்டுடணும் சார். அது மாதிரி ஏற்கனவே வாஷ் பண்ணி தானே வச்சுருக்கோம். போட்டுட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு அப்படியே இதை உப்பு போடணும். உப்பை தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடணும். அதுக்கப்புறம் மூடி போட்டுடணும் சார். மூடி ஒரு 3 விசில் போட்டால் போதும். அதுக்கப்புறமா ஒரு திறந்து விட்டுட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு லைட்டாக கலரணும். லைட்டாக தான் கலரணும். புதினா, கொத்தமல்லி அது மேலே போட்டால் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். கொஞ்சம் கீ ஊற்றிக்கலாம். லெமன் வந்து ஒரு 1/2 மூடி கூட வேணாம், கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக ஆற விட்டுட்டு லைட்டாக ஆறணும் சார். அது செட் ஆகணும். அதுக்கப்புறம் சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும் சார்.
0: சூப்பராக சொன்னீங்க. அந்த காளான் வந்து கரைஞ்சி போயிடுமா இல்லை இருக்குமா எப்படிங்க?
1: கரைஞ்சிலாம் போகாது சார். அதனால தான் 2-2 கட் பண்ண சொல்கிறேன். ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டோம்னா இருக்கிற இடம் தெரியாது. அதனால கொஞ்சம் 2 கட் பண்ணிக்கலாம். ஆமாம், 2 கட் பண்ணிக்கலாம் சார்.
0: வீட்லயே பிஸ்கட்லாம் செய்வீங்க அப்படின்னு பாப்பா சொல்றாங்க, அது எப்படிங்க அது?
1: ஆமா சார், ரொம்ப சிம்பிள் தான் சார். அது நம்ம கடையில வாங்குறதை விட இது ரொம்ப ஹெல்த்தியானதாகவும் இருக்கும். ஒன்னு ஓட்ஸ்ல செய்யலாம், வேற ஏதாவது ராகி மாவு, கம்பு மாவு எதுல வேணாலும் செய்யலாம்.

0: நம்மளுக்கு எது பிடிக்குமோ அதெல்லாம் செய்யலாம். இப்ப நீ கூட காலைல நான் பாப்பாவுக்கு அதான் ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்டேன்.
1: வித்தியாசமா இருக்கு. வீட்டுல பிஸ்கட் எப்படி செய்வீங்க சொல்லுங்களேன்.
0: சொல்றேன் சார், ஓட்ஸ் வந்து ஒரு 2 கப்பு எடுத்துக்கிட்டு அதை நல்லா மிக்சியில விட்டு அரைச்சிக்கணும் சார். அரைச்சிட்டு அதை தனியா வச்சுட்டு அப்புறம் அதுல வந்து சுகர் வேண்டாம், சுகர் ஆட் பண்ணாம நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிப்பேன். 2 கப்பு
1: பிஸ்கட் கலர் வந்துடும் உங்களுக்கு.
0: கலருக்காக இல்ல, ஹெல்த்தியா இருக்கும்ன்றதுனால நான் சுகர் ஆட் பண்றது இல்ல. நாட்டு சக்கரைனா நல்லாவும் கலராகவும் இருக்கும், ஃப்ளேவராகவும் இருக்கும். அதாவது 2 கப்புக்கு 1 கப்பு சுகரு, ஒரு 50 கிராம் பட்டர். அப்படி இல்லைன்னா பட்டர் இருந்தா பட்டர், இல்லைனா நெய் சார். பட்டர் போட்டுக்கிறது பெட்டரு.
1: பெட்டரா? சூப்பருங்க.
0: அப்படி இல்லைனா நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு என்கிட்ட வந்து பட்டர் இல்லைங்கிறனால நான் நெய் தான் ஆட் பண்ணேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும்னாக்கா அதை பவுடர் அதில் போட்டுக்கலாம். இது 3 தான் சார், நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதை கையில் தட்டுனாக்கா அந்த எண்ணெய் அந்த பட்டர் வந்து நம்ம கையில் ஒட்டுற அளவுக்கு இருக்கணும். அப்போ இருந்தால் தான் பிஸ்கெட் வந்து நல்லாயிருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணால் அந்த பிஸ்கெட்டை வந்து தட்டி வச்சுக்கணும். எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் தட்டி வச்சுக்கணும் கையாலேயே. ஓவன்லாம் எதுவும் தேவையில்லை.
1: சப்பாத்தி மாதிரி தட்டணுமா?
0: சப்பாத்தி மாதிரிலாம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் மொத்தமாக தட்டிக்கலாம், கொஞ்சம் சின்ன சின்னதாக தட்டிக்கலாம். தட்டிக்கிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கணும். நம்ம சும்மா சாதாரணமாக சமையல் செய்யற எண்ணெய் சட்டியும்போம், அது இல்லைன்னா குண்டான் எதையாவது வச்சுக்கணும் சார். கொஞ்சம் உப்பு, கல் உப்பு போட்டுக்கணும். அதில் வந்து மீடியம் ஃப்ளேம்ல தான் வைக்கணும் முக்கியமாக. வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டை வச்சுட்டு அதுக்கு மேலே தட்டு வச்சுட்டு ஒரு பிஸ்கெட்டை வந்து அதில் தட்டின பிஸ்கெட்டை அதில் வச்சுட்டு அதுக்கு மேலே வேணா பாதாமோ ஏதாவது ஒன்று ஒன்று ஒன்று கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி தேவையில்லைன்னா பிளெயினாகவும் விட்டுடலாம், நம்மளோட சாய்ஸ் தான் அது. வச்சுட்டு ஒரு மூடி, அந்த இட்லி பானையில் உள்ள மூடி இருக்கும்ல, அதை கூட வச்சு மூடிக்கலாம். மூடிட்டு ஒரு 15 மினிட்ஸ் போதும். 15 மினிட்ஸ் வெந்துச்சுன்னா அது நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு ஆற வச்சு எடுத்தோன்னா அப்படியே கிரன்ச்சியாகவே உடஞ்சி வரும் சார். ஆறின பிறகு தான்
1: கட்டியில் நேரடியாக நீங்கள் அந்த இதை தட்டினதை வந்து அடுக்கி வச்சிருவீங்களா? இல்லை நீராவி மாதிரியா?
0: நீராவி கிடையாது, நீராவி மாதிரி வச்சா கொழுக்கட்டை மாதிரி போயிடும்.
1: கொழுக்கட்டை மாதிரி ஆயிடும். சரி,
0: அதனால வந்து அந்த உப்பு தான் நான் போட்டுப்பேன், சால்ட் போட்டு அதுக்கு மேல ஒரு
1: சட்டிலே வச்சிட வேண்டியதா?
0: ஆமா சார்.
1: சின்ன சின்னதா ரவுண்ட் ரவுண்டா வச்சோம்னா ரவுண்ட் பிஸ்கட் ரெடி.
0: எஸ் சார்,
1: சிம்பிளான ரெசிபியா இருக்கே.
0: ஆமா சார், இது ரொம்ப பேருக்கு தெரியாது, நானே புதுசா தான் ட்ரை பண்ணி பார்த்தேன்.
1: ஓட்ஸ் வந்து எப்படி மிக்ஸில போட்டு அடிப்பீங்களா?
0: மிக்ஸில போட்டு தான் சார் அடிப்பேன்.
1: பவுடர் ஆக்கிப்பீங்க?
0: பவுடர் ஆக்கிக்கணும். பவுடர் ஆக்கினா நல்லா நல்லா இருக்கும்.
1: ஓட்ஸ் தவிர வேற ஏதாவது போட்டு ட்ரை பண்ணிருக்கீங்களா? ஆவுல அந்த மாதிரி வேற ஏதாவது?
0: இல்ல, ராகி மாவு போட்டு ட்ரை பண்ணிருக்கேன்.
1: ராகி மாவுல இதே வந்துரும் உங்களுக்கு, இதே நாட்டு சக்கரை பட்டர்.
0: அப்படி இல்ல, கோதுமை மாவு ஓட்ஸ் இல்லாதவங்க கோதுமை மாவுல செய்யலாம் சார்.
1: உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி பதம் கரெக்டா இருக்கணும் இல்லையா?
0: இருக்கணும். அந்த தண்ணி தான் நம்ம ஊத்தவே
1: இல்லை, சப்பாத்தி மாதிரி ஆயிடும்.
0: நம்ம தான் தண்ணியே ஆட் பண்ண மாட்டோம்ல, தண்ணி வந்து ஒரு டிராப் கூட யூஸ் பண்ண கூடாது, பட்டர் தான். அதனால நல்லா இருக்கும் சார்.
1: ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. அடுத்து ஒரு அம்மாவை சந்திக்கிறோம். இவங்க நிறைய ஐட்டங்கள் செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் போதே தெரியுது. ஏன்னா பால்கோவா ட்ரை பண்ணதை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. சீம்பால்ல பால்கோவாவில் அது டைரக்டா கேக்காவே செஞ்சிட்டாங்களாம். அது மாதிரி நிறைய ஐட்டம் செய்வேன்னு சொன்னாங்க, அவங்கள்ட்ட பேசலாம். வணக்கம், அவங்க பேர் சொல்லுங்க.
2: வணக்கம் சார், என் பேர் பெஞ்ச கல்யாணி, குமாரகுடி கிராமத்தை சேர்ந்த. பால்கோவா, சீம்பாலில் பால்கோவா செய்வது அப்படிங்கறது சொல்ல போறோம் சார். சீம்பால் 1 லிட்டர் எடுத்துக்கணும். அப்படியே சுத்த சீம்பால எடுத்துக்கணும். அதை வந்து அப்படி ஒரு கிண்ணத்துல ஊத்தி அலசி தண்ணி வடிகட்டி ஒரு பாத்திரத்துல, சுண்டு பாத்திரத்துல ஊத்திக்கணும். ஒரு இட்லி பானையில தண்ணிய வச்சு அதுல ஒரு வட்டமான ரவுண்டு கலவடை மாதிரி இருக்கும், அது உள்ள வச்சு மேல அந்த பாலை தூக்கி வச்சு மூடிய போட்டு மூடிடணும். மூடின உடனே நல்லா தண்ணி கொச்சி ஒரு 20 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தா அந்த இதுல பாலை அப்படியே கேக் கேக்கா இருக்கும். கட்டி விட்டு பாக்கணும். கொஞ்சம் நெய்யை விட்டு ஏலக்காய் பொடி செய்து அதுல தூவி விட்டு வச்சிருந்தா நல்லா வாடையா இருக்கும். கலர் வேணாலும் கலர் போட்டுக்கலாம்.
1: சீனி எவ்வளவு கலப்பீங்க?
2: சீனி வந்து அந்த அளவுக்கு ஒரு லிட்டர் பால்னாக்கா ஒரு 1/4 கிலோ சீனி போட்டா போடும்.
1: 1/4 கிலோ போதுமா?
2: 1/4 கிலோ போடும், ஏன்னா சுகர் ரொம்ப அதுல இருக்கும்.
1: ஏற்கனவே நமக்கு எல்லாம் சுகர் இருக்கு,
2: அதனால சுகரை குறைச்சிக்கிட்டு உப்பு உப்பு எதுவும் போடக்கூடாது. வெறும் சீனியும் சீம்பாலும் தான், ஏலக்காய் பொடி அவ்வளவுதான். பவுடர் வேணா போடலாம், கலர் வேணா பவுடர் போட்டுக்கலாம், போட்டு கறி வச்சுக்கலாம்.
1: ஒரிஜினல் பால்கோவா இல்ல?
2: பால்கோவா அது அப்படியே சொன்ன 1 நிமிஷம் கழிச்சு எடுத்து ஒரு ஏலத்துல பாத்திரத்துல கவுத்தோம்னா அப்படியே கேக்கா பீஸ் பீஸா வெட்டி பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். ரொம்ப சத்து.
1: ரொம்ப சூப்பரா சொன்னீங்கம்மா, ரொம்ப சூப்பரான ஸ்வீட் சொன்னீங்க. அடுத்து ஒரு சகோதரி வராங்க, அவங்கள சந்திக்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: வணக்கம் சார், என் பேர் அனிதா சார்.
1: அனிதா, உங்களுக்கு எந்த ஊர் சொந்த ஊருங்க?
3: எனக்கு இதே ஊர் சொந்த ஊர் தான் சார், இதே தான் வாக்கப்பட்ட ஊர் சார்.
1: பிறந்ததும் இந்த ஊர் தான், கல்யாணம் பண்ணதும் இந்த ஊர்
3: சார். ஆமா சார்.
1: குமரகுடி மண்ணின் மைந்தர்னு சொல்லலாம். ஓகே, நீங்க என்ன நல்லா சமைப்பீங்க?
3: நான் நண்டு கிரேவி நல்லா செய்வேன்.
1: நண்டு கிரேவி, அதை மட்டும் சொல்லுங்களேன், எப்படி செய்வீங்கன்னு?
3: நம்ம வெங்காயம், தக்காளி எல்லாம் அரிஞ்சு வச்சுக்கிட்டு, இஞ்சி பூண்டு இதெல்லாம் வச்சுக்கிட்டு

0: புதினா கொத்தமல்லாம் தனியா வச்சுட்டு பச்சை மிளகாய் இது பண்ணி வச்சிருக்கோம் சார்.
1: நாட்டு நண்டா கடல் நண்டா?
0: நாட்டு நண்டு கிடைக்காது சார், கடல் நண்டு தான் கிடைக்கும். கடல்
1: நண்டு டெய்லி கிடைக்குதா?
0: டெய்லி கிடைக்காது சார், எப்ப வருதோ அப்ப வாங்கிக்கிறது. அது மாதிரி வாங்கிட்டு நம்ம வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு உடனே அது சீக்கிரமா ஆஞ்ச உடனே நம்ம சீக்கிரமா அது குழம்பு வச்சுருந்தோம் சார். வெங்காயம் தக்காளிலாம் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு வதக்கிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் இந்த நம்ம வீட்டில் இருக்க மசாலா தூள்லாம் போட்டு வதக்கி இதுக்கு தேங்காய் கொஞ்சம் அரைச்சி ஊற்றி பிடிஞ்செல்லாம் அரைச்சி ஊற்றி செஞ்சால் வந்து குழம்புக்குறேன்.
1: இவ்வளோ சீக்கிரமாக குழம்பு வச்சுட்டீங்க, ரொம்ப கடகடன்னு சமைச்சிருவீங்க போல.
0: அதெல்லாம் நம்ம எல்லாம் அரைஞ்சி கடகடை
1: டைம்லாம் ஆகாது போல இருக்கு, டக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சிருவீங்க போல இருக்கு.
0: ஆமா சார், டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம்.
1: லேட் ஆயிடும், சீக்கிரம் சமைச்சிருவீங்களா?
0: அரிஞ்சு வச்சுட்டா நம்ம சீக்கிரம் செஞ்சிடலாம் சார். நம்ம அதை ஆஞ்சு வச்சுட்டு நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நண்டை கறி கிளீன் பண்ணிட்டு உடனே செஞ்சுட்டா நம்ம செஞ்சிடலாம்.
1: சூப்பரா நண்டு குழம்பு கடகடன்னு வச்சு முடிச்சிட்டீங்க, ரொம்ப சூப்பர், நன்றிங்க. நேயர்களே, இன்னைக்கு குமாரகுடி கிராமத்துல இருந்து நிறைய நேயர்களை சந்திச்சோம். இப்ப நிறைய சிறுவர்களும் நம்ம பேசுறத பாத்துட்டு இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். தம்பி, உங்க பேர் சொல்லுங்க.
2: சிவசங்கர்.
1: சிவசங்கர், என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
2: 4th.
1: எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
2: சாய்ராம் அப்ரா இங்கிலீஷ் ஹை ஸ்கூல்.
1: சரி, என்ன படிச்சு முடிச்சிட்டு என்ன வேலைக்கு போக போறீங்க?
2: பைலட்.
1: பைலட் வேலைக்கா? ஏன் இந்த ஆசை உங்களுக்கு வந்தது?
2: எனக்கு பைலட் ஒண்ணு ஆசை.
1: ரொம்ப ஆசை. சரி, வீட்ல அம்மா நல்லா சமைப்பாங்களா? என்ன ரொம்ப நல்லா செய்வாங்க? உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்?
2: பிரியாணி.
1: பிரியாணி அடிக்கடி செய்வாங்களா? எப்பயாவது செய்வாங்களா? சரி, இனிமே அடிக்கடி செய்ய சொல்றேன். அடுத்த நேயர், வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் வைஷ்ணவி.
1: வைஷ்ணவி, இப்பதான் பயம் தெளிஞ்சுதா உங்களுக்கு? என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
3: செகண்ட் ஸ்டாண்டர்ட்.
1: எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
3: விக்னேஸ்வரன்.
1: நல்லா வீட்டுல நல்லா சமைப்பாங்களா மம்மி? என்ன அடிக்கடி செய்வாங்க உனக்கு? இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க, ஞாபகம் இருக்கா? மத்தியானம்
3: புஷ்கா.
1: புஷ்கா சாப்பிட்டீங்களா? அம்மா செஞ்சு கொடுத்தாங்களா? அம்மா நல்லா சமைப்பாங்களா? இன்னைக்கு என்ன அடிக்கடி செய்ய சொல்லுவீங்க அம்மாவை சாப்பிடுறதுக்கு?
3: லெமன் சாதம்.
1: லெமன் சாதம் தான் ரொம்ப பிடிக்குமா? உங்க வீட்டுல லெமன் இருக்கா? லெமன் செடி இருக்கா? இல்ல. ஆனா லெமன் சாதம் அடிக்கடி கேப்பீங்களா?
3: கேப்பேன்.
1: சரி, என்ன வேலைக்கு போக போறீங்க படிச்சுட்டு?
3: டாக்டர்.
1: அடுத்து நம்மோட இணையும் நேயர், வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. பேர் சொல்லுங்க. தேஜஸ்வினி வந்திருக்கிறாங்க, ஆனா பேச ரொம்ப வெக்கப்படுறாங்க. அடுத்த நடை நம்ம வரும்போது பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். உங்க பேர் சொல்லுங்க.
3: சுதர்ஷன்.
1: சுதர்ஷன், என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
3: ரெண்டாம்
1: கிளாஸ். சரி, என்ன என்ன வேலைக்கு போக போறீங்க பெரிய பிள்ளையே? பைலட்டா? உங்க ஊர்ல ரெண்டு பைலட்டா? ரெண்டு பேர் அண்ணனும் தம்பியும் பைலட் வேலைக்கு போறதுக்கு ரெடியா இருக்கீங்க. உங்களுக்கு என்ன சாப்பாடு ரொம்ப பிடிக்கும்? லெமன் தானா? சரி, இந்த ஊர்ல நிறைய பேருக்கு லெமன் சாதம் தான் பிடிச்சிருக்கு. நேர்களை, இன்னைக்கு நிறைய ரெசிபிஸ், நிறைய செய்முறைகள் வந்து ரொம்ப பயனுள்ள வகையில நம்ம குமரகுடி கிராமத்து பெண்மணிகள் பகிர்ந்து கொண்டார்கள். அதே போல ஒரு வேளாண் உழவர் வந்து நமக்கு எப்படி காய்கறி பயிர்றதுங்கிறதையும் சொன்னாங்க. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்களுக்கு நன்றி சொல்லி நிலையத்திலிருந்து இந்த ஒளிபரப்பில் கடமையாற்றிய சுஜிதாவோடு நிலையம் திரும்புவது நெடுங்காடு கா. பிரபாகரன். நன்றி நேயர்களை, மீண்டும் சந்திப்போம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அனைவருக்கும் மருத்துவர்கள் தின வாழ்த்துக்கள். இந்த நாளில் நான் மருத்துவராக இருப்பதில் மிகவும் பெருமை அடைகிறேன். நான் டாக்டர் சிவகுமார், இருதய நோய் மருத்துவர். என்னால் பலரோட வாழ்க்கையை காப்பாற்ற முடிகிறது என்பதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். மருத்துவராக இருப்பது சாதாரண விஷயம் இல்லை. பல இன்னல்கள், குடும்பத்தின் சந்தோஷங்கள் சிலதரை துறந்துவிட்டு தான் நாங்கள் மருத்துவராக இருக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் ஒவ்வொரு நோயாளியும் சந்தோஷமாக இருக்கும் பொழுது எங்களுக்கு அதுதான் ஒரு திருப்தியை அளிக்கிறது. மீண்டும் எல்லோருக்கும் மருத்துவ தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் ஊரும் உணவும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: உற்சாகமான மாலை வணக்கம் நேர்களே. நேரம் 5 மணி.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் கதையும் கானமும். இன்று இடம்பெறுவது
2: பொன் விளையும் பூமி சிறுகதை.
1: எண்ணமும் எழுத்தும்
2: சீர்காழி வட்டம் மன்னங்கோயில் என் சதாசிவம்.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி திருவாரூர்.
3: திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் சுபமுகூர்த்த அழைப்பு.
4: சுபமுகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி குலுசுகள்
3: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
4: கை ராசியான ஸ்தாபனம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்.
3: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி நம்பர் 7 குமரக்கோவில் திரு திருவாரூர்.
5: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.
6: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று இன்புற்று வாழ என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இந்த கதையை காணும் நிகழ்ச்சி வழியா ஏதாவது ஒரு நல்ல கருத்தை உங்களிடம் சொல்லணுங்கிற நோக்கத்தோட இன்னைக்கு சீர்காழி வட்டம் மன்னங்கோயில் என் சதாசிவம் எழுதிய பொன் விளையும் பூமி சிறுகதையை வழங்குறோம். இந்த கதையில கற்பனை கதாபாத்திரங்களாக வளவர போற முல்லை, நகுலன், ராமாயி இவங்களெல்லாம் எந்தெந்த ரூபத்தில் வள வந்து இன்னைக்கு நமக்கு என்ன கருத்தை சொல்ல போறாங்க கேட்க அவளா இருக்கீங்களா? வாங்க கதையை கண்டு தெரிஞ்சுக்குவோம்.
7: செம்மன் காடுகளும் மலைகளும் நிறைந்து காட்சியளிக்கும் அந்த பகுதியில் மாலை நேரம். வழக்கம் போல நகர பேருந்து சத்தமிட்டபடி வந்து நின்றது. அதிலிருந்து பள்ளி மாணவ மாணவிகள் இறங்கினார்கள். கொஞ்சம் மெதுவா இறங்குங்கப்பா என்றார் நடத்துனர். பேருந்திலிருந்து இறங்கிய மாணவர்கள் அவர்கள் வசிக்கும் கிராமம் நோக்கி நடக்க ஆரம்பித்தனர். 1 கிலோமீட்டர் தூரம் நடந்துதான் செல்ல வேண்டும். அந்த மாணவிகளில் ஒருத்திதான் முல்லை. மற்ற மாணவிகள் மெதுவாக நடந்து வந்தாலும் முல்லை மட்டும் அவசர நடை போட்டு வேகமாக முன்னே நடந்து சென்றாள். ஏ திவ்யா, முல்லை தினமும் ஏன் இவ்வளவு வேகமா போறா? இவ்வளவு வேகமா போய் வீட்டுல என்ன செய்ய போறா என்றாள் ஈஸ்வரி. முல்லை நம்மள மாதிரி கிடையாது ஈஸ்வரி, பாவம் அவங்க அம்மா தான் கஷ்டப்பட்டு அவளை படிக்க வைக்கிறாங்க. அவங்க வேலைக்கு போயிடுறதுனால வீட்டு வேலையெல்லாம் இவதான் பாக்கணும் என்றாள் திவ்யா. வேகமாக நடந்து சென்ற முல்லை தன் வீட்டை அடைந்ததும் தனது புத்தக பையில் இருந்த வீட்டு சாவியை எடுத்து வீட்டு கதவை திறந்தாள். விறுவிறுவென்று தன் வீட்டு வேலைகளை எல்லாம் செய்து முடித்தாள் முல்லை. வீட்டின் வாசலில் அடைவதற்காக வந்த கோழிகளின் சத்தம் கேட்டு கூடாரத்திற்குள் அடைத்தாள் முல்லை. முல்லையின் அம்மா ராமாயி ஆடு மாடுகளை மேய்த்துக் கொண்டு அடுப்பறிக்கும் விறகுகளை தலையில் சுமந்தபடியே வீட்டை நோக்கி சோர்வாக நடந்து வந்து கொண்டிருந்தாள். முல்லை, அம்மா முல்லை, செத்த இங்க வாமா, இந்த ஆட்டையெல்லாம் பிடிச்சு கட்டு, நான் இந்த ஆட்டை பிடிச்சு கட்டுறேன் என்று களைத்து போன குரலோடு கூறினாள் ராமாயி. ராமாயி சொன்னபடியே ஆடுகளை கட்டிய முல்லை, அம்மா சோறு போட்டு வச்சிருக்கேன், முதல்ல வந்து சாப்பிடுமா என்றாள். தன் மகளை நினைத்து மனதிற்குள் மகிழ்ந்து கொண்டாடியபடியே சாப்பிட்டாள் முல்லையின் தாய் ராமாயி. முல்லை அரசு பள்ளியில் படித்து 12ஆம் வகுப்பு அரசு பொது தேர்வு எழுதியிருந்தாள். தினமும் இரவு நேரமானதும் தன் தாயின் மடியில் படுத்துக் கொண்டு தன் ஆசைகளை சொல்வதில் அலாதி பிரியம் முல்லைக்கு. அவளின் தாய் ராமாயியும் முல்லையின் தலைமுடியை கோதியபடியே அவளின் ஆசைகளை கேட்டுக் கொண்டிருப்பாள். அம்மா, நான் மேற்கொண்டு நிறைய படிச்சு விவசாயத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கிராமத்தை பொண்ணு விளையிற பூமியா மாத்தணுமா என்றபடி தன் சின்ன சின்ன ஆசைகளையும் தன் தாயிடம் பகிர்ந்து கொண்டிருந்தாள்.

தன் மகள் முல்லையின் ஆசைகளை கேட்ட ராமாயி, முல்லை உன் ஆசைகளை இந்த அம்மாவால நிறைவேற்ற முடியுமான்னு தெரியலம்மா. அந்த அளவுக்கு உன்னை படிக்க வைக்கிற அளவுக்கு என்கிட்ட என்ன இருக்கு? இந்த ஆட்டு மாட்ட வச்சுதான் நம்ம பழப்பையே ஓடுது என்று கண் கலங்கியபடி கூறினாள். அதை கேட்ட முல்லை, அம்மா கவலைப்படாதீங்கம்மா, நான் முடிஞ்ச அளவுக்கு நல்லா படிக்கிறேம்மா, நல்ல மார்க் எடுத்தா கண்டிப்பா நிறைய சலுகைகள் கிடைக்குமா, அதை வச்சு எப்படியாவது படிச்சிடலாமா என்றாள். மறுநாள் காலை 8 மணி, அம்மா முல்லை அந்த ஆட்டு மாட்டையெல்லாம் கொஞ்சம் அவுத்து விடுமா, அப்படியே எனக்கு தூக்குவாளியில பழைய சோறும் வெங்காயமும் எடுத்துக்கொடு என்றாள் ராமாயி. சில நிமிடங்களில் சாப்பாடு நிறைந்த ஒரு தூக்குவாளியை ராமாயியின் கையில் கொண்டு வந்து கொடுத்தாள் முல்லை. முல்லையின் வாழ்க்கை இப்படியாக 2 மாதங்கள் சென்றன. முல்லை எழுதிய 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவு நாளை வரப்போவதால் மகிழ்ச்சியோடும் பதட்டத்தோடும் இருந்தாள். மறுநாளே தேர்வு முடிவு வெளியானது. முல்லை எதிர்பார்த்தது போலவே மாநிலத்திலேயே முதல் மதிப்பெண் எடுத்து தனது ஊருக்கும் அவளது அம்மாவின் உழைப்பிற்கும் பெருமை தேடி தந்து விட்டாள். ஊரே அவளை பற்றி பெருமையாக பேசிக் கொண்டிருந்தது. அன்று முழுவதும் தன் மகளின் அருகிலேயே இருந்து அவளுக்கு வேண்டியதை செய்தாள் ராமாயி. மறுநாள் காலை முல்லையின் வீட்டிற்கு ஆசிரியைகள் வருவதை பார்த்துவிட்டு, அம்மா அம்மா எனக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த சாரும் டீச்சரும் வர்றாங்க என்றபடி ஓடி வந்து தன் தாயிடம் கூறினாள் முல்லை. அவர்களை கண்ட ராமாயி, வாங்க டீச்சர், வாங்க சார், இப்படி உட்காருங்க என்று அனைவரையும் வரவேற்று கும்பிட்டபடியே வணங்கினாள். வந்திருந்த ஆசிரியர்கள் அனைவரும் அங்கிருந்த ஒரு இரும்பு கட்டிலில் அமர்ந்தனர். அம்மா உங்க பொண்ணு முல்லை மாநிலத்திலேயே முதல் மதிப்பெண் எடுத்திருக்கா, முல்லைய அவ விருப்பம் போல மேற்கொண்டு படிக்க வைங்க என்றார் ஒரு ஆசிரியர். அதற்கு ராமாயி, எனக்கும் ஆசைதாங்க ஐயா, ஆனா நான் என்ன பண்ணுவேன், இவ பிறந்த 2 மாசத்திலேயே இவங்க அப்பா ஆழ்கணர தூர்வார வேலையை செஞ்சுகிட்டு இருக்கும் போது மண் சரிஞ்சு விழுந்து அதுல சிக்கி இறந்துட்டாரு. அந்த துயரத்திலிருந்து மேலவே எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ இந்த பிள்ளைக்காக தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எனக்கு சொந்தம் பந்தம் ஒட்டு உறவுன்னு எதுவும் கிடையாது. இவனோட தலைமைக்கு தகுந்த மாதிரி என்னால படிக்க வைக்க முடியுமான்னு தெரியலங்க ஐயா என்று சோகம் சொந்த முகத்தோடு கூறினாள் ராமாயி. அம்மா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கம்மா, உங்க பொண்ணு எடுத்திருக்கிற மார்க்குக்கு கண்டிப்பா அரசு உதவி தொகையும் கிடைக்கும், சமூக சேவை மையங்களும் உதவி பண்ணுவாங்க, மேற்கொண்டு எங்க ஆசிரியர் குழுவிலையும் முல்லைக்கு தேவையான உதவிகளை செய்யறோம் என்றார் மற்றொரு ஆசிரியை. அதை கேட்ட ராமாயி அவர்களை கையெடுத்து கும்பிட்டபடியே, ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி, நான் கும்புற தெய்வம் எங்களை கைவிடல என்று கண்ணீர் மல்க கூறினாள். தன் மேற்படிப்பிற்கான விவரத்தை வந்திருந்த ஆசிரியர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்ட முல்லை மேகத்தை கண்ட மயிலை போல தன் ஆசிரியர் ஆசிரியைகளை வணங்கினாள். அவர்கள் சென்ற பிறகு தான் பள்ளிக்கூடம் சென்று வந்த அந்த நாட்களை நினைவு கூர்ந்தாள் முல்லை.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கதையும் கானமும்.
1: திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் சுபமுகூர்த்த அழைப்பு.
2: சுபமுகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி குலுசுகள்
1: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
2: கை ராசியான ஸ்தாபனம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்.
1: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி நம்பர் 7 குமரக்கோவில் தெரு திருவாரூர்.
3: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.
4: முல்லை தன் விருப்பம் போல வேளாண்மை கல்லூரியில் சேர்ந்து நன்கு படித்தாள். இயற்கை விவசாயத்தை பற்றியும் தன்னுடைய கிராமத்தில் விளையாத மண்ணை பற்றி ஆய்வையும் மேற்கொண்டு பட்டம் பெற்றாள். முல்லை தன் மகள் முல்லைக்கு திருமணம் செய்து வைக்க ஆசைப்பட்டாள் ராமாயி. முல்லை, உன்னை பெற்றதை நினைச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறமா. ஆனா உனக்கு செய்ய வேண்டிய கடமை ஒண்ணு எனக்கு இருக்கு. உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்த்துட்டேன்னா இவ்வளவு நாள் நான் கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் பலன் கிடைச்சிடும் என்றாள் ராமாயி. சரிம்மா, கவலைப்படாதீங்க. எனக்கு வேளாண்மை துறையில ஒரு நல்ல வேலை கிடைச்சி நம்ம ஊரை பொண்ணு விளையிற பூமியா மாத்தின பிறகு நீங்க யார கட்டிக்க சொல்றீங்களோ அவங்களே கல்யாணம் செஞ்சுக்கிறேன் என்று சிரித்தபடியே கூறினார் முல்லை. சில மாதங்கள் சென்றன. ஒரு நாள் தபால்காரர் முல்லையின் வீட்டு வாசலுக்கு வந்து ஒரு தபாலை கொண்டு வந்து கொடுத்து விட்டு சென்றார். தபாலை வாங்கி பிரித்து படித்த முல்லை தனக்கு வேளாண் துறையில் ஆராய்ச்சி பிரிவில் வேலை கிடைத்திருப்பதை படித்து தெரிந்து கொண்டு மகிழ்ச்சியோடு அம்மாவிடம் கூறினார். உடனே அம்மாவின் காலில் விழுந்து ஆசி பெற்ற முல்லையை ராமாயி கட்டி அணைத்து உச்சி முகர்ந்தாள். வேலை கிடைத்த செய்தியை தனக்கு வழிகாட்டிய ஆசிரியர்கள் அனைவரிடமும் தெரிவித்துவிட்டு அவர்களிடமும் ஆசி பெற்றாள் முல்லை. ஆசிரியர்களும் அவளை மனதார வாழ்த்தினர். அவள் தேர்ந்தெடுத்திருக்கும் வேளாண்மை துறையையும் நினைத்து பெருமைப்பட்டனர். வேளாண் துறையில் பல ஆராய்ச்சிகளை செய்ததோடு தான் வாழும் பகுதியில் உள்ள விளையாத மண்ணையும் பிற பகுதியில் உள்ள விளையாத மண்ணையும் ஆராய்ச்சி செய்துவிட்டு முடிவுக்காக காத்திருந்தாள் முல்லை. ஒரு நாள் கால்நடைத்துறை நடத்திய கருத்தரங்கில் முல்லை கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தது. அப்போது பக்கத்து கிராமத்தில் இருக்கும் கால்நடை மருத்துவரான நகுலனை சந்தித்தாள் முல்லை. நகுலன் கால்நடை மருத்துவர் மட்டுமின்றி எந்த ஒருவருக்கும் சேவை பண்போடு உதவி செய்யும் மனப்பான்மை கொண்டவன். சமுதாய முன்னேற்றத்திற்காக சில நற்காரியங்களையும் முன்னின்று செய்பவன். முல்லையை பற்றி கேள்விப்பட்டிருந்த நகுலன், நீங்க வேளாண் துறையில சாதிக்க துடிக்கிற பெண்ணா வளர்ந்துகிட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், ரொம்ப சந்தோஷம் என்றான்.
5: ஓ, தேங்க்யூ. உங்களை பத்தியும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க சேவை மனப்பான்மையோட செய்யற மருத்துவமும் கால்நடைகள் மேல வச்சிருக்கிற கருணையும் உண்மையிலேயே நீங்க கிரேட் சார்
4: என்று பாராட்டினாள் முல்லை.
5: இதுல என்ன இருக்கு, இது என்னோட கடமைதான்
4: என்று அடக்கத்துடன் கூறினான் நகுலன். பிறகு நகுலனிடம் இருந்து விடை பெற்றார் முல்லை. இவர்களின் இருவரின் எண்ண ஓட்டமும் ஒரே மாதிரி அமைந்திருந்ததால் இவர்களின் நட்பு வளர் பிறை போல் வளர்ந்து கொண்டே இருந்தது.
0: நகுலன் முல்லை நட்பு தொடருமா? இவர்கள் இருவரும் எதிர்காலத்தில் ஏதேனும் சாதிப்பார்களா?
6: இதை தெரிந்து கொள்ள வரும் சனிக்கிழமை மாலை 5 மணி வரை காத்திருக்க வேண்டும். ஆண்நேயர்களே, இக்கதையின் தொடர்ச்சி வரும் சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு கதையும் காணமும் நிகழ்ச்சியில் இடம்பெறும்.
0: நேயர்கள், இதுவரை கேட்டது திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் வழங்கிய கதையும் காணமும். இன்று இடம்பெற்றது
4: பொன் விளையும் பூமி சிறுகதையின் முதல் பகுதி.
0: எண்ணமும் எழுத்தும்
4: சீர்காழி வட்டம் மன்னங்கோயில் என் சதாசிவம்.
0: குரல் வண்ணம் ஆந்தக்குடி அருணா மணிவண்ணன். நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தக்குடி ஏஎம் அருண் பிரகாஷ். சரி நேர்களே, மீண்டும் வரும் சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு கதையும் காணமும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நேர்கள், இதுவரை கேட்ட கதையும் காணமும் நிகழ்ச்சியோட விளம்பரதாரர் மைதன் கோவிந்தராஜ்.

0: ஜுவல்லர்ஸ் மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி திருவாரூர்.
1: திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் சுபமுகூர்த்த அழைப்பு.
2: சுபமுகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி குலுசுகள்
1: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
2: கை ராசியான ஸ்தாபனம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்.
1: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி நம்பர் 7 குமரக்கோவில் தெரு திருவாரூர்.
3: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.
4: இதமான மாலை இசைமீட்டும் வேலை. நேரம் 5:15. இனி நேர்கள் கேட்கலாம் திரை இசை.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
3: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
4: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
3: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன். ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்னு மிகப்பெரிய செக்ஷன். மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
4: பர்னிச்சருக்கு தனி ஃபுல், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
5: திரையசையில் முதல் பாடல் வானமி எல்லைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியது. மரகதமணி இசையில், வைரமுத்து வரிகளில்.

0: அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம் சண்முகசுந்தரம், எம்டி பீடியாட்ரிக்ஸ், உதவி பேராசிரியர், காரைக்காலில் பணிபுரிகிறேன். இன்று இந்தியாவில் தேசிய மருத்துவர்கள் தினம், அதாவது ஜூலை 1 வந்து எவ்ரி இயர் நேஷ்னல் டாக்டர்ஸ் டே கொண்டாடுறோம். இந்தியாவின் புகழ்பெற்ற மருத்துவரான டாக்டர் பீதன் சந்திர ராய், பிசி ராய் அவர்களின் பிறந்த நாள் மற்றும் நினைவு நாளான இன்று நேஷ்னல் டாக்டர்ஸ் டே அனுசரிக்கப்படுகிறது. என் சார்பாகவும் என் மருத்துவமனை சார்பாகவும் அனைவருக்கும், இந்தியாவில் உள்ள அனைத்து மருத்துவர்களுக்கும் ஹாப்பி டாக்டர்ஸ் டே.
1: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரை பண்பலை 100.3. நேரம் 5:23. இந்த நேரத்தில் அடுத்து வரும் பாடல் அழகன் படத்திற்காக சித்ரா பாடியது, மரகதமணி இசையில், புலிமைப்பித்தன் வரிகளில்.

0: செய்ய கோபால் வி டூத்பேஸ்ட் இதில் உள்ள
1: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
0: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத்பேஸ்ட்.
2: திரையிசையில் நிறைவான பாடல். சிங்காரவேலன் படத்திற்காக எஸ் ஜானகி பாடியது. இளையராஜா இசையில், வாலி வரிகளில்.

0: நேரம் 5:30. அந்த வேளையில் இறை தேடலில் இசைப்பாடி பக்தி ஒளியேற்ற வருகிறது. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேலை.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
1: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ்,
1: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: விலக்கேற்றும் வேளையில் முதல் பாடல் பி. சுசிலா பாடியது.

வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.

0: பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
2: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
1: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: நேர்களே, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல், திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
5: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை,
6: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
5: ஜிஎல் மருத்துவமனை
6: காரைக்கால்.
4: செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுகையாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் ஐ ஹாஸ்பிடல், திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
7: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
8: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
7: விபிஎன் கண் மருத்துவமனையும்
9: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
10: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
4: நாளை காலை 10 நாமக்கல் எம்ஏஎம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 2 நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்ட ராமோன் நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
11: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
4: நாளை மாலை 6:20 நாச்சர்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்லாமது.
12: வீட்டு உபயோக பொருட்கள்
13: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியாகோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
14: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
4: விளக்கேற்றும் வேளையில் அடுத்ததாக வரவிருப்பது டி எல் மகாலிங்கம் பாடிய பாடல்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் ஜூலை 1 முதல் அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
4: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
5: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
6: கோபால் பல் பொடி.
7: நேர்லே, நாளை காலை 7 மணிக்கு ABC கோல்டு பேலஸ், திருத்துறைப்பூண்டி வழங்கும் அடரசக்க அடரசக்க விளம்பரதார நிகழ்ச்சி.
8: விலக்கேற்றும் வேளையில் அடுத்ததாக வரவிருப்பது என் லத்திகா பாடிய பாடல்.

0: பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ஐயா சார், உங்க வீடு 1970s ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேல தான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: தாயே ஆரோக்கிய மாதாவே.
5: ஒளிப்பது ஏ வி கோவிந்தராஜன் அவர்களின் குரல்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: விலைக்கேற்றும் வேலையில் தொடர்ந்து வருவது திருச்சி எஸ் எம் யூசுப் பாடிய பாடல்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விளக்கேற்றும் வேலை திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
0: இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள். இது காரைப்பண்பலின் 1.3 இணையர்கள் கேட்கலாம் பன்னிசை.

0: அனைத்து கிராமப்புற பகுதிகளிலும் நடைமுறைக்கு வந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்திய தைபே அசோசியேஷன் அமைப்பின் இயக்குநர் திரு நினந்த் தேஷ்பாண்டே புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமியை இன்று சந்தித்து பேசினார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா 2047 கனவை முன்னெடுத்து செல்வதில் இளைஞர்கள் அறிவு திறனுடனும் அர்ப்பணிப்பு உணர்வுடனும் செயலாற்ற வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ஆந்திர மாநிலம் அனந்தபூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் வளமான தேசத்தை கட்டமைப்பதில் இளைஞர்களின் பங்களிப்பு அளப்பரியதாக உள்ளது என்றார். பதக்கங்களை பெறுவதில் மாணவர்களை விட மாணவிகள் முன்னிலையில் இருப்பதை பார்க்கும்போது நாட்டின் இளம் பெண் சக்திகளின் வளர்ந்து வரும் லட்சியங்களையும் உறுதியையும் பிரதிபலிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டார். பட்டம் பெறுவது என்பது கற்றலின் முடிவாக இருக்கக்கூடாது என்றும், தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் ஒவ்வொரு துறையையும் உருமாற்றி வருவதால் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து கற்பவர்களாக இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இப்பட்டமளிப்பு விழாவில் ஆந்திர பிரதேச ஆளுநர் திரு அப்துல் நசீர், அம்மாநில கல்வி அமைச்சர் திரு நாரா லோகேஷ், நிதியமைச்சர் திரு கேசோ உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். டிஜிட்டல் இந்தியாவின் 11 செயல்பாடுகள் ஏழை எளிய மக்களுக்கு அதிகாரம் அளித்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். டிஜிட்டல் இந்தியா திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டு 11 இன்று நிறைவடைந்ததை ஒட்டி பிரதமர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை எளிதாக்கியுள்ளது என்றும், டிஜிட்டல் இந்தியா முயற்சியானது உலகளாவிய கவனத்தை இந்தியாவின் பக்கம் ஈர்த்துள்ளதாக கூறியுள்ளார். பண பரிவர்த்தனைகள் தடையற்ற வகையில் மேற்கொள்ளப்படுவதுடன் வெளிப்படை தன்மையுடன் பயனாளிகளை சென்றடைகின்றன என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். வாழ்க்கையை எளிதாக்குவதற்கு தொழில்நுட்பம் ஒரு சக்தி வாய்ந்த கருவி என்றால் அது மிகவும் பொருத்தமானது என்று தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் இந்தியா திட்டமானது நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும், குறிப்பாக கிராமங்கள், 2ம் மற்றும் 3ம் நிலை நகரங்களுக்கும் புதுமைகளை கொண்டு சேர்த்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ள அவர், கல்வி, சுகாதாரம், விவசாயம், வர்த்தகம் மற்றும் பொது சேவை போன்ற துறைகளை இத்திட்டம் வலுப்படுத்தியுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் தொடர்பான அரசின் முயற்சிகளால் செயற்கை நுண்ணறிவு, குறை கடத்திகள், குவாண்டம் கணினி மற்றும் பல வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் இந்தியா விரைவான முன்னேற்றத்தை அடைவதை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். தொழில்நுட்பம் மூலம் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் அதிகாரம் அளிப்பதுடன் நிலையான வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வகையில் ஒரு சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்குவதில்தான் அரசு தொடர்ந்து கவனம் செலுத்தி வருவதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் 11 நிறைவை ஒட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்தியில், நாடு முழுவதும் தற்போது 103 அதிகமான மக்கள் இணையதளத்தை பயன்படுத்துவதாகவும், 2,20,000 மேற்பட்ட கிராமங்கள் பாரத் நெட் அமைப்புடன் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தேசிய மருத்துவர் தினம் இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், உள்துறை அமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
1: குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சுகாதார சேவையில் மருத்துவர்களின் பங்கு போற்றத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக பாடுபட்டு வரும் மருத்துவர்களின் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வை பாராட்டுவதாக தெரிவித்துள்ளார். நோய் தடுப்பு, நவீன மருத்துவ ஆராய்ச்சி, அனைவருக்கும் சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளிலும் மருத்துவர்களின் பங்கு முக்கியமானது என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மக்களின் ஆரோக்கியத்திற்காக மருத்துவர்கள் அர்ப்பணிப்பு உணர்வு சேவையாற்றி வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில் தெரிவித்துள்ளார். சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் மருத்துவர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் அளப்பரியது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தமது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், கருணை, துணிச்சல் மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வுடன் மருத்துவர்கள் சேவையாற்றுவதாக குறிப்பிட்டுள்ளார்.
0: வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம், விக்சித் பாரத் ஜி ராம்ஜி சட்டம் இன்று முதல் நாட்டின் அனைத்து கிராமப்புற பகுதிகளிலும் நடைமுறைக்கு வந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலும் ஊதிய விகிதங்கள் உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ஒரு நாளைக்கு 298.8 ரூபாயாக இருந்த தேசிய சராசரி ஊதியம் தற்போது விபி ஜி ராம்ஜி சட்டத்தின் கீழ் ஒரு நாளைக்கு 327.4 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த ஊதிய திருத்தம் என்பது செழிப்பான கிராமங்கள் மூலம் விக்சித் பாரத் கனவை நோக்கிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கை என்றும் மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் பாராட்டியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @ AirNews புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ

0: புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும் @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. தைவானில் உள்ள இந்தியாவின் தூதரகமான இந்திய தைபே அசோசியேஷன் அமைப்பின் இயக்குநர் திரு நினத் தேஷ்பாண்டே புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமியை இன்று சந்தித்து பேசினார். சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று பிற்பகல் 2 மணி அளவில் இந்த மரியாதை நிமித்தமான சந்திப்பு நடைபெற்றது. புதுச்சேரி அரசின் இளநிலை நூலக உதவியாளர் மற்றும் கேலரி உதவியாளர் பணியிடங்களுக்கு தேர்ச்சி பெற்றவர்கள் குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த மே மாதம் 31ஆம் தேதி இப்பணிகளுக்கான தேர்வு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சென்ற மாதம் 12ஆம் தேதி எழுத்துத் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து தகுதியானவர்களின் மதிப்பெண் மற்றும் இடஒதுக்கீடு அடிப்படையில் தற்போது அப்பணியிடங்களுக்கு தேர்ச்சி பெற்றவர்கள் குறித்த விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கு ஏற்படும் உயிருக்கு ஆபத்தான ரத்த தொற்று மற்றும் அதிகரித்து வரும் நுண்ணுயிர் எதிர்ப்பு மருந்தின் எதிர்ப்பு குறித்த சவால்களை

0: அதனை அதனைத் தொடர்ந்து தகுதியானவர்களின் மதிப்பெண் மற்றும் இடஒதுக்கீடு அடிப்படையில் தற்போது அப்பணியிடங்களுக்கு தேர்ச்சி பெற்றவர்கள் குறித்த விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கு ஏற்படும் உயிருக்கு ஆபத்தான இரத்த தொற்று மற்றும் அதிகரித்து வரும் நுண்ணுயிர் எதிர்ப்பு மருந்தின் எதிர்ப்பு குறித்த சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் நடைபெறும் நியோசெப் 1 என்ற சர்வதேச மருத்துவ ஆய்வில் இந்தியாவிலேயே முதல் குழந்தையை பதிவு செய்ய மையமாக ஜிப்மர் திகழ்கிறது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
1: இதுகுறித்து ஜிப்மர் மக்கள் தொடர்பு அதிகாரி வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில், உலக அளவில் பச்சிளம் குழந்தைகளின் உயிரிழப்புக்கு முக்கிய காரணமாக விளங்கும் இரத்த தொற்று நோய்க்கு பாதுகாப்பான, பயனுள்ள மற்றும் குறைந்த செலவிலான நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட மருந்து சேர்க்கைகளை கண்டறிவதே இந்த ஆய்வின் முக்கிய நோக்கம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக அளவில் குழந்தைகள் உயிரிழப்பிற்கான முக்கிய காரணிகளில் ஒன்றாக இந்த இரத்த தொற்று காணப்படும் நிலையில், இதற்காக தற்போது உலகம் முழுவதும் 200 மேற்பட்ட நோய் எதிர்ப்பு சிகிச்சை முறைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஆனாலும் இது ஒரே மாதிரியான அறிவியல் ஆதாரத்தை அடிப்படையாக கொண்ட சிகிச்சை முறைகளாக இல்லாத நிலையே காணப்படுகிறது. மேலும் இதுபோன்ற ஒரு சில காரணிகளை சரி செய்யும் வகையிலும் உலக அளவில் புதிதாக ஆய்வு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. ஜிப்மரில் இந்த ஆய்வுக்கு பச்சிளம் குழந்தை சிகிச்சை பிரிவின் பேராசிரியரும் துறை தலைவருமான டாக்டர் நிஷாத் பிளக்கல் முதன்மை ஆய்வாளராக செயல்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பான ஆசிய பசிபிக் நாடுகளைச் சேர்ந்த அனைத்து ஆய்வு மையங்களின் பிரதிநிதியாகவும் அவர் செயல்படுவார் என்று அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டது. அடுத்த 3 ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவில் புதிதாக பிறக்கும் 3000 குழந்தைகளை ஆய்வு செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது.
0: இந்திய ராணுவத்தின் 31வது தளபதியாக ஜெனரல் தீரஜ் சேத் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். எதிர்கால சவால்களை எதிர்கொள்வதற்கான அனைத்து தொழில்நுட்ப நிலைப்பாடுகளுடன் ராணுவம் மறுகட்டமைப்பு செய்யப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் நம் நாட்டின் ராணுவத்தை நவீனப்படுத்துவதற்கான பணிகள் உயர் முன்னுரிமையுடன் மேற்கொள்ளப்படும் என்றும் புதிய ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். எல்லைப் பகுதிகளில் விழிப்புடன் செயல்பட்டு எவ்வித அச்சுறுத்தல்களையும் சமாளிக்கும் வகையில் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பலமிகுந்த எழுச்சியுடன் ராணுவம் திகழும் என்று ஜெனரல் தீரஜ் சேத் கூறியுள்ளார். பாலஸ்தீன மக்களுக்கு இந்தியா 175 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவி அளித்துள்ளதாக ஐநாவிற்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு ஹரிஷ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், சுதந்திர பாலஸ்தீனம் அமைக்கப்பட்டால் அப்பகுதியில் அமைதியை நிலைநாட்ட முடியும் என்றும் கூறினார். கடந்த 3 இந்தியா காசா பகுதியில் 150 டன் நிவாரணப் பொருட்களை வழங்கியுள்ளதாகவும் திரு ஹரிஷ் தெரிவித்தார். வடக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கதேச பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக இன்றும் நாளையும் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று இரவு 9:30 நடைபெறும் நாக் அவுட் ஆட்டத்தில் இங்கிலாந்து காங்கோவை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா 2047 கனவை முன்னெடுத்து செல்வதில் இளைஞர்கள் அறிவு திறனுடனும் அர்ப்பணிப்பு உணர்வுடனும் செயலாற்ற வேண்டியதன் அவசியம் குறித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். டிஜிட்டல் இந்தியாவின் 11 செயல்பாடுகள் ஏழை எளிய மக்களுக்கு அதிகாரம் அளித்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விக்சித் பாரத் ஜி ராம்ஜி சட்டம் இன்று முதல் நாட்டின் அனைத்து கிராமப்புற பகுதிகளிலும் நடைமுறைக்கு வந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்திய தைபே அசோசியேஷன் அமைப்பின் இயக்குநர் திரு நினந்த் தேஷ்பாண்டே புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமியை இன்று சந்தித்து பேசினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: இணைந்திருங்கள் மகிழ்ந்தர்கள். இது காரை பண்பலை 100.3. நேரம் 6:20.
1: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
2: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
1: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
0: இனி நேயர்கள் கேட்கலாம், நாச்சர்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நாச்சர்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
4: உபயோகப் பொருட்கள்
5: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.

0: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
1: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
0: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
1: மொத்த விற்பனையில் பொன் விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
3: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
4: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
5: நம்ம பாரம்பரியமான ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சு தான்.
4: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
5: ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 முதல் பஜனை மடம் தெரு மாயவரம்.
4: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
6: சொல் ஆமோது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
7: வணக்கம். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்கிறார் திருமூலர். உலக உயிர்களையெல்லாம் பிணைக்கின்ற அரூப கயிறு அன்பு. படைக்கப்பட்ட உயிர்களின் இயக்கத்திற்கு அச்சாணியாய் இருப்பது அன்பு. அகத்திலே அன்பு கொண்டால் புறத்திலே துயரமில்லை. அதனால்தான் வள்ளுவரும் அன்புடையார் எல்லாம் உடையார் என்றும், அன்பு இல்லாதவர்கள் எத்தகைய பெயர்களை பெற்றிருந்தாலும் ஏதுமற்றவர்களே என்றும் விளக்குகிறார். அன்பிற்சிறந்த தவமில்லை, அன்பு தன்னில் செழிக்கும் வையகம், அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் என்றெல்லாம் பாடுகிறார் பாரதி. வெற்றிடங்களையெல்லாம் தானே இட்டு நிரப்பிக்கொள்ளும் காற்றைப் போல வஞ்சனையற்ற மனங்களிலெல்லாம் அன்பு தானே நிரம்பி வழிகிறது. பற்றி பிடித்து கொள்ள பட்டமோ பதவியோ பணமோ பயனற்று போகும்போது அன்புதான் நம்மை கரை சேர்க்கிறது. வாழ்க்கை சுழலில் சிக்கி தவிக்கும் போது எவரிடமிருந்தோ வரும் அன்பின் பேரொளி நம்மை ஆற தழுவிக்கொள்கிறது. நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுவடை செய்வோம். நல்ல விளைச்சலுக்கு நல்ல மண், நல்ல விதை, நல்ல உரம், நல்ல மழை, நல்ல காலநிலை என்று எல்லாமும் ஒன்று சேர வேண்டும். ஆனால் அன்பை விளைவிக்க அன்பே விதையாகிறது, அன்பே உரமாகிறது, அன்பே மழையும் ஆகிறது. அன்பு விளைச்சல் உலகெங்கும் நிறையும் போது அண்டை வீடுகளிலும் அண்டை நாடுகளிலும் மனிதம் பசியாறும். அன்பானது முதலில் பிறர் மீது ஆர்வமும் பற்றும் உண்டாகச் செய்து அதன் வழியே நட்பை வளர்க்கிறது. அன்பீனும் ஆர்வமுடைமை அது ஈனும் நண்பென்னும் நாடாச்சிறப்பு. உண்மையிலேயே மனதில் அன்பு நிறையாமல் பெயருக்கு தர்மம் செய்பவர்களின் அறச்செயல்களை பட்டமரம் போல பயனற்றது என்கிறார் வள்ளுவர். மனதிலே அன்பில்லாமல் வாழும் வாழ்க்கையானது பாலையில் பட்டுப்போன மரம் மீண்டும் தழைக்க முடியாதது போன்றது. அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரந்தளிர்த்தற்று. முகம் தெரியாத ஒரு மனிதனுக்காக நீங்கள் தரும் கருணை உங்களை கடவுளாகவே காணச் செய்யும். எல்லா உயிர்களிடமும் அன்பு காட்டுவது ஒன்றே மனித பிறவியின் மகத்தான சேவை. இந்த உயிர் உடலோடு இணைந்து இருப்பது பிற உயிர்களிடம் அன்பு காட்டி அன்புடன் வாழ்வதற்கே. அன்பை தந்து அன்பை பெறுவோமாக. அன்பால் தடைத்திடும் இவ்வையகம். நன்றி.
6: இன்சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது நாச்சர்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கிய என் சொல்லமுது. இந்நிகழ்ச்சி விளம்பரதாரர் நாச்சர்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
1: வீட்டு உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: மேலும் இந்நிகழ்ச்சி விளம்பரதாரர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
4: உங்க வீடு 1970ஸ்ல கட்டனதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
5: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேல தான்.
6: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: புதிய கோபால் வீ டூத் பேஸ்ட் இதில் உள்ள
1: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
0: புதிய கோபால் வீ டூத் பேஸ்ட்
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வீ டூத் பேஸ்ட்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
7: இனி நேர்கள் கேட்கலாம். இன்று நமது நிலையம் ஒளிபரப்புள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை லைட் ஹவுஸ் நிகழ்ச்சியாக இதனைத் தொடர்ந்து வர காத்திருப்பது 6:40 காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ மகளிருக்கான உடல்நல பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் உதவி சித்த மருத்துவ அதிகாரி டாக்டர் பி சத்யமீரா அவர்கள். 6:45 இசைத்தூரிகை, 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம். விவசாயத்தில் மரம் சாகுபடியின் முக்கியத்துவம் காரைக்கால் மாவட்டம் திருமலை ராயன்பட்டினம் தொழில் முனைவோர் ஜி ஜெய்கணேஷ் அவர்களுடன் நேர்முகம். 8:00 திருவாரூர் சிமாட்டி 6 காற்றில் வரும் காணம். 8:30 கோபால் பல்புடியின் காற்றில் வரும் காணம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை. காரைக்கால் MK மற்ற ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 10:00 இரவும் மலரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 தூயிலும் முன். இதுவரை அறிவிக்கப்பட்டவை இன்று நமது நிலையம் ஒளிபரப்பு உள்ள நிகழ்ச்சிகள் பற்றியது. அடுத்து வர காத்திருப்பது மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு நாட்டின் வரி கட்டமைப்பில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தவிக சட்டப்பேரவை உறுப்பினருக்கு 35 கோடி ரூபாய் வழங்க முன்வந்த சம்பவம் தொடர்பாக 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவிக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. மருத்துவர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை மாநில அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் பட்டேல் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு நாட்டின் வரி கட்டமைப்பில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த வரி விதிப்பு செயல்படுத்தப்பட்டு 9 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் 1,95,000 கோடி ரூபாயை எட்டியதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 13.9% அதிகமாகும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வரி கட்டமைப்பில்

0: 1,65,00,000 பேர் பதிவு செய்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வரி வருவாய் அதிகரித்ததோடு வரி விதிப்பிற்கான நடைமுறைகளும் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாவேக தோழமை கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் இன்று சென்னையை அடுத்த கோவளத்தில் நடைபெற்றது. அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான திரு விஜய் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் காங்கிரஸ், மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்பட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். இக்கூட்டத்திற்கு பின்னர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் செய்தியாளர்களிடம் பேசினார். கூட்டணிக்கு பெயர் வைப்பது, ஒருங்கிணைப்பு குழு ஏற்படுத்துவது, குறைந்தபட்ச பொது செயல் திட்டத்தை உருவாக்குவது போன்ற முடிவுகள் இதில் மேற்கொள்ளப்பட்டதாக திரு மாணிக்கம் தாகூர் தெரிவித்தார். தவிக சட்டப்பேரவை உறுப்பினருக்கு 35 கோடி ரூபாய் வழங்க முன்வந்த சம்பவம் தொடர்பாக 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் டாக்டர் இளையராஜாவை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட ஒருவர் 35 கோடி ரூபாய் தர முன்வந்ததாக காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சட்டப்பேரவை தலைவருக்கு எதிராக கொண்டுவரும் தீர்மானத்திற்கு ஆதரவாக செயல்பட வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் இந்த தொகையை தர அவர் முன்வந்ததாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்களிடம் விசாரணை நடத்தியதில் திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் திரு அசோக்குமாரின் அறிவுறுத்தலின் பேரில் அவர்கள் இந்த தொகையை தர முன்வந்ததாகவும் இதுகுறித்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சமூக நீதியை காக்க தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தாவேக அரசு பொறுப்பேற்ற 50 நாட்களில் மாநிலத்தில் 5 ஆணவ படுகொலைகள் நடைபெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதுகுறித்து முதலமைச்சர் கருத்து ஏதும் தெரிவிக்காமல் மௌனமாக இருப்பது ஏன் என்றும் திமுக அந்த அறிக்கையில் வினவியுள்ளது. போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவிக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். இன்று குடியாத்தத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போதைக்காக வலி நிவாரணி மாத்திரைகளும் பயன்படுத்தப்படுவது கவலை அளிக்கக்கூடியதாக உள்ளது என்று குறிப்பிட்டார். அரசு மருத்துவமனைகளில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்றும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தினார். மருத்துவர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மருத்துவர்கள் உரிய ஊதியம் கோரி கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் இக்கோரிக்கைகள் இதுவரை நிறைவேற்றப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாகவும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் உதவியாளர்களாக நியமிக்கப்பட்ட 17 பேரின் நியமனங்களை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. இந்த தேர்வு நடைமுறைகளில் முறைகேடு நடைபெற்றதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் தாமாக முன்வந்து இவ்வழக்கினை விசாரணை செய்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் திரு எஸ் எம் சுப்பிரமணியம், திரு என் செந்தில்குமார் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இப்பதவிகளுக்கு விதிகளை பின்பற்றி மீண்டும் தேர்வு நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்திலிருந்து 7.6 கிலோமீட்டர் உயரம் வரை வடக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கதேச பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் ஜூலை 3ஆம் தேதி வாக்கில் உருவாகக்கூடும். மேலும் சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்தில் இருந்து

0: கர்நாடகா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பு ஒட்டியே இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் கோமாரி நோய் தடுப்பூசி முகாமினை மாநில அமைச்சர் திருமதி கமலி இன்று ஆய்வு செய்தார். நாமக்கல் மாவட்டத்தில் மாநகராட்சி முன்களப் பணியாளர்களுக்கு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் சார்பில் உணவு மற்றும் முகக்கவசம் வழங்கும் விழா இன்று நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே வெறிநாய் கடித்ததில் 20க்கும் மேற்பட்ட கால்நடைகள் உயிரிழந்தன. தாம்பரம் போடி இடையேயான சிறப்பு ரயில் சேவை இரு மார்க்கங்களிலும் வரும் 25ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை மாநகர காவல்துறை சார்பில் பொதுமக்கள் குறைதீர் முகாம் ஆணையர் திரு அமல்ராஜ் தலைமையில் இன்று நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருள்மிகு கோதண்டராமர் திருக்கோவில் ஆணி பிரம்மோற்சவ தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. சென்னை மாவட்டத்தில் உலமாக்கள் நல வாரியத்தில் உறுப்பினர்களாக பதிவு செய்ய அதற்கான இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் கூறியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் பட்டேல் வெண்கலப் பதக்கம் வென்றார். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவு வெண்கலப் பதக்கத்திற்கான ஆட்டத்தில் அவர் 4-3 என்ற புள்ளி கணக்கில் ஜப்பானின் நரு செம்பாவை வென்றார். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ஹர்விந்தர் சிங் விஜய் சுண்டி இணை 6-2 என்ற புள்ளி கணக்கில் இத்தாலியின் டேவிட் பெட்டோனி ஸ்டெஃபானோ இணையை வென்றது. ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் அபினந்த் பிரதிவாதி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-9, 11-6, 11-7 என்ற செட்கணக்கில் சீனாவின் டாங் யுரேன் ஜாங் யீயி இணையை வென்றது. ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-18, 21-6 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் கிறிஸ்டபல் காலிஸ்டா புர்வான்டோவை வென்றார். இதர ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டங்களில் ஆதர்ஷ்னி ஸ்ரீ, தியான் சந்தோஷ், தேவ் ரூபரேலியா ஆகியோர் வெற்றி பெற்று 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு நாட்டின் வரி கட்டமைப்பில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தவேக சட்டப்பேரவை உறுப்பினருக்கு 35 கோடி ரூபாய் வழங்க முன்வந்த சம்பவம் தொடர்பாக 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. மருத்துவர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை மாநில அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் பட்டேல் வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரை பண்பலை 100.3. நேரம் 6:40.
3: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
4: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேல தான்.
5: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
6: காரைக்கால் டாக்டர் சக்திவேல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்,
7: மக்களின் அத்தியாவசிய தேவையறிந்து
6: இப்போது அதிநவீன வசதிகள் உள்ள லேமினர் ஃப்ளோ ஆபரேஷன் தியேட்டர், லேப்ரோஸ்கோபி, பிரசவ அறை,
7: சிசுக்களுக்கான என்ஐசியு பிரிவு, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை,
6: சிஎம், யூரோலஜி, வாஸ்குலர் சர்ஜரி, பல்மனாலஜி, இஎன்டி, குழந்தைகள் மருத்துவம், சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎண்டரோலஜி
7: மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை ஆகிய வசதிகளுடன் டாக்டர் சக்திவேல் மருத்துவமனை காரைக்கால்.
2: இனி நேயர்கள் கேட்கலாம், காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுரஜந்தன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் காரைக்கால் டாக்டர் பாபுராஜந்திரன் மருத்துவமனை. இந்நிகழ்ச்சியின் மேலும் விளம்பரதாரர்

0: தார்பாய்க்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: உங்கள் கடை காரைக்கால்
2: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
4: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
3: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
4: தொடர்புக்கு 8925936936.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
5: நலமாய் வாழ. மகளிருக்கான உடல் நல பிரச்சனைகள் குறித்து சித்த மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் உதவி சித்த மருத்துவ அதிகாரி டாக்டர் பி சத்யமீரா அவர்கள்.
6: எனக்கு வந்து இப்ப உடம்புல வந்து எந்த பிரச்சனையுமே இருக்கக்கூடாது, நான் வந்து என்ன கரெக்டா வச்சுக்கணும் அப்படின்னா, அதாவது உடல் ரீதியாவும் சரி மன ரீதியாவும் சரி எந்த பிரச்சனையுமே எனக்கு வரக்கூடாது அப்படின்னா என்னோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும்? சித்த மருத்துவத்துல இதுக்கு என்ன விளக்கம் சொல்லியிருக்காங்க?
7: இது வந்து 15 சித்தர்கள்ல ஒருத்தரான தேரியர் சித்தர் பிணி அணுகா விதி அப்படின்னே சொல்லியிருக்காங்க. இப்ப நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நம்மளோட லைஃப் ஸ்டைல்ல ஒரு சில விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, இது வழியா ஒரு பிரச்சனைகளுக்குள்ள போகாம நீங்க தப்பிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயம். ஆக்சுவலி அப்படி சொல்றப்போ பிணியணுகா விதிகளே சொல்லுவாங்க. உண்ணுங்கால் நீர் சுருக்கி, மோர் பெருக்கி, நெய் உருக்கி, உண்பவர்தம் பேருரைக்கில் போமே பிணி. நீர் சுருக்கி அப்படின்னா நீரை வந்து வெந்நீரை பாயில் பண்ணி எடுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி எடுத்துக்கணும். அதே மாதிரி மோர் பெருக்கி அப்படின்னா கேர்டா எடுக்காம தண்ணி விட்டு மோரா அடிச்சு நம்ம எடுத்து அதை எடுத்துக்கணும். அதே மாதிரி நெய் வந்து உருக்கி தான் சாப்பிடணும். நெய் உருக்கி சாப்பிட்டாதான் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிடா அது வந்து ஈஸியா நமக்கு அப்சர்வ் ஆகும். ஸோ இப்படி சாப்பிடுறவங்களுடைய பேரை சொன்னாலே பிணி போயிடும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள
6: அப்படின்னு சொல்றீங்க டாக்டர். இப்ப வந்து நம்ம சாப்பிடும்போது சாதத்துல கொஞ்சம் நெய் போட்டு சாப்பிடுவோம், அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது
7: இல்ல? நீங்க வந்து சாதத்துல சொன்னா ஒண்ணு சாதம் வந்து ரொம்ப சூடா இருக்கு, நெய் வந்து உருக்கி இருக்கணும். சோ அப்ப நீங்க வந்து அடுப்புல வச்சு ஹீட் பண்ணி உருக்கிட்டீங்க அப்படினா பிரச்சனை இல்ல. ஆறுன சாதம் அப்படின்னா கண்டிப்பா அதுல நெய் mix பண்ணி நீங்க எடுக்க கூடாது. அந்த மாதிரி எடுக்கிறது அப்படின்றது சரியான விஷயங்கள் கிடையாது. இது இல்லாம நீங்க வந்து ஒரு ஜெனரலா பிணி அணுகா விதிகள் அப்படின்னா மத்தியானம் சாப்பிட்டோன்னு தூங்கிடுவோம். பகல் தூக்கம் அப்படிங்கறது நமக்கு அலவுட் கிடையாது. சின்ன குழந்தைங்க இல்ல வயசானவங்க அதே மாதிரி வந்து ஏதாவது ஒரு டிசீஸ்னால பாதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க, இவங்க தான் பகல்ல தூங்கலாம், மத்தவங்க பகல் தூக்கம் கூடாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க.
6: இப்போ ஒருத்தவங்க நைட் ஷிப்ட் போறாங்க அப்படின்னா அவங்க எப்படி டாக்டர் அதை பேலன்ஸ் பண்ணிக்க முடியும்?
7: அது வந்து வேற வழியே இல்லை, அப்படிதான் பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். அட்லீஸ்ட் ஃபுல் ஸ்டமக் ஃபுட் எடுத்துட்டு தூங்க கூடாது. ஒரு ஹாஃப் ஸ்டமக்கா ஃபுட் எடுத்துட்டோ இல்ல லைட் ட்ரிங்க்ஸ் இதை மாதிரி எடுத்துட்டு அந்த மாதிரி தூங்கிக்கலாம். ஏன்னா இப்ப இருக்க சுச்சுவேஷன் வந்து நைட் டியூட்டி பார்த்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க, அவங்களுக்கு வேற வழி இல்லை, அவங்க வந்து பேலன்ஸ் பண்ணி தூங்கி ஆகணும். அதே மாதிரி இப்ப நீங்க நோய் அணுகாம இருக்கணும் அப்படின்னா பகல்ல தூங்க கூடாது. அதே மாதிரி சாப்பிட்ட பின்னாடி ஜஸ்ட் ஒரு வாக். இன்னைக்கு சயின்ஸ்ல வந்து இதெல்லாமே கொண்டு வராங்க, ஆனா அன்னைக்கு அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நம்ம சாப்பிட்ட பின்னாடி கொஞ்ச நேரம் வந்து வாக் பண்றது அப்படின்றது ரொம்ப நல்லது. அது மாதிரி முத நாள்ல சமைச்ச உணவு நம்ம வந்து அமிர்தம் மாதிரி இருந்தா கூட, அதாவது அமிர்தமே இருந்தா கூட முத நாள்ல சமைச்ச சாப்பாடை வந்து நம்ம அடுத்த நாள் வந்து சாப்பிடக்கூடாது.
6: எதுவா இருந்தாலும் ஃப்ரிட்ஜ்ல வச்சு 4 நாள் சாப்பிடணும்.
7: அதே மாதிரி வந்து தயிர்ல வந்து லைட்டா புளிப்பு ஏறி இருக்கணும். அந்த புளிப்பு ஏறினக்கூடிய தயிர் தான் நமக்கு வயிறுல இருக்கக்கூடிய ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும், நம்மளுடைய கட்டோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ அந்த விஷயத்தையும் நமக்கு வந்து பிணி அணுகா விதிகளில் சொல்லியிருக்காங்க. ஒரு 6 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நம்ம வாந்திக்கு மருந்து எடுத்துக்கிறது, 4 மந்த்ஸ் ஒன்ஸ் பேதிக்கு மருந்து எடுத்துக்கிறது. இப்போ உங்களுக்கு கம்ப்ளைண்ட்டே இல்லை, இந்த உடம்பை வந்து நீங்கள் டீடாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நசியம் பண்ணிக்கிறது, 1.5 மாசத்துக்கு 1 தடவை நசியம் பண்ணிக்கிறது, அதாவது 3 டேஸ்க்கு ஒன்ஸ் கண்ணுக்கு மையிடுறது, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் சித்த மருத்துவத்தில் டிசைன் பண்ணி சொல்லியிருக்காங்க.
5: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. மகளிருக்கான உடல் நல பிரச்சனைகள் குறித்து சித்த மருத்துவத்தின் மூலம் விளக்கம் தந்தார் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் உதவி சித்த மருத்துவ அதிகாரி டாக்டர் பி சத்யமீரா அவர்கள்.
0: இதுவரை நேயர்கள் கேட்டது காரைக்கால் உங்கள் கடை

0: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: உங்கள் கடை காரைக்கால்
2: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: மனதோறும் எழும் மகிழ்வலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. நேயர் நெஞ்சங்களை இசையால் வருட வருகிறது. அறிவியல் துளிகளை சேர்த்து இசை தூரிகை.

0: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் ஆரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: கோபால் பீட்ரூட் பேஸ்ட் இதில் உள்ள
1: இல்லைங்க salt sugar னு அத இத சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
0: புதிய கோபால் பீட்ரூட் பேஸ்ட்,
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் பீட்ரூட் பேஸ்ட்.
2: வணக்கம் நேயர்களே, நான் எலும்பு மூட்டு மருத்துவர் டாக்டர் விஜயகுமார். ஜூலை மாதம் 1ஆம் தேதியான இன்று தலைச்சிறந்த மருத்துவரும் மேற்கு வங்கத்தின் முன்னாள் முதல்வரும் பாரத ரத்ன விருது வாங்கிய டாக்டர் பீசராய் அவர்களின் நினைவாக தேசிய மருத்துவர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மருத்துவம் என்பது மனிதநேயமும் மற்றும் அர்ப்பணிப்பும் நிறைந்த ஒரு சேவை. ஒரு மருத்துவராக மக்கள் நலனை காத்திடும் வாய்ப்பு கிடைத்ததற்கு நான் பெருமையும் நெகிழ்ச்சியும் அடைகிறேன். இந்நன்னாளில் அனைத்து மருத்துவர்களுக்கும், மருத்துவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் சுகாதார பணியாளர்கள் மற்றும் செவிலியர்களுக்கும் மருத்துவர் தின நல்வாழ்த்துக்கள். ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கிட அனைவரும் ஒன்றிணைவோம். நன்றி.
3: இசைத்தூரிகையில் அறிவியல் துளிகளும் சேர்த்து உலகத்தில் சமீபத்திய ஆண்டுகளில் நிகழ்ந்த மிக முக்கியமான பிரம்மாண்டமான கண்டுபிடிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பெரிய தொழில்நுட்பம் மாறி வர்ற செயற்கை நுண்ணறிவு ஏஐ அப்படின்னு சொல்லப்படுற அந்த சயின்ஸோட வளர்ச்சி தான். இன்று உலகையே புரட்டி போட்டு கொண்டிருக்கும் மிக முக்கியமான கண்டுபிடிப்புகளில் இது. ஜெனரேட்டிவ், அதாவது ஜெனரேட்டிவ் ஏஐ. நாம் கேட்கும் கட்டுரைகள், புகைப்படங்கள், கணினி, நிரல்கள் மற்றும் பால்களை சில நொடிகளில் உருவாக்கி தரும் சாட்ஜிபிடி, மிட் ஜர்மினி போன்ற கருவிகள் உலக அளவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றன. மருத்துவத்தில் ஏஐ நோய்களை ஆரம்பத்திலேயே கண்டறிய புதிய மருத்துவ தீர்வுகளை தர இந்த ஆராய்ச்சியை வேகப்படுத்த ஏஐ தற்போது பெரிதும் உதவுகின்றது. இசைத்தூரிகையில் அடுத்ததாக வருகிறது ஜோதா அக்பர் படத்திற்காக ஸ்ரீனிவாஸ் பாடியது ஏ ஆர் ரஹ்மான் இசையில்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NS பீரோ, திருச்சி.

0: பயன்படுத்திய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
1: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
0: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் ஷேக டெக்ஸ்டைல் நியூ ஷேகர்ஸ் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு
5: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
6: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ்.
4: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் என் சொல்லமது.
7: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
4: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்ல வழங்கும் பசுந்தளிர்.
8: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
4: மளிகைப் பொருட்களையும் மலிவிலையில் அளிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டேடர்ஸ் காரைக்கால். நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ் உங்கள் கடை கும்பகோணம்.
9: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
4: தரமான தார்பைகள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை காலை 7:00 ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி வழங்கும் அட்ரஸுக்கு அட்ரஸுக்கு விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:00 மயிலாடுதுறை ஏஆசி காமாட்சி நடிசெட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டிக்கெண்ண போட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆசி நடிசெட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. இசைத்தூரிகையில் அறிவியல் துளிகள். மருத்துவத்துறையில் புதிய சாதனையா கிறிஸ்பர் மரபணு எடிட்டிங் மனித டிஎன்ஏவை துல்லியமாக மாற்றியமைக்கும் தொழில்நுட்பம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பரம்பரை நோய்கள், புற்றுநோய் போன்ற கொடிய நோய்களை வேரோடு அழிப்பதற்கான ஆராய்ச்சிகள் வெற்றி பெற்று வருவதாக விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர். உடலிலை குறைப்பு, இதற்கான நிறைய அறிவியல் படைப்புகளும் படைத்து கொண்டு வருகிறார்கள். உடல் பருமன் மற்றும் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த கண்டுபிடிப்புள்ள புதிய மருந்துகள் மருத்துவ உலகின் புதிய புரட்சியை உருவாக்கி வருகின்றன. இசை தூரிகையில் ராவணன் படத்திற்காக ஸ்ரேயா கோஷல் பாடியது ஏ ஆர் ரஹ்மான் இசையில்.

இசை ஊஞ்சலில் அறிவியல் துளிகளும். ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி, இது புதிய அறிவியல் தொழில்நுட்ப அடையாளமாக மாறி வருகிறது. பிரபஞ்சத்தின் விளிம்பில் இருக்கும் விண்மீன் திரள்களையும் பில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தைய விண்வெளி படங்களையும் மிக துல்லியமாக படம் பிடித்து அனுப்பி விண்வெளி ஆராய்ச்சியில் புதிய கதவுகளை திறந்து வைத்து வருகிறது. மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ராக்கெட்டுகளை ரவுசபிள் ராக்கெட்ஸ், ஸ்பேஸ்எக்ஸ் இதுபோன்ற நிறுவனங்கள் விண்வெளிக்கு அனுப்பிய ராக்கெட்டுகளை மீண்டும் பத்திரமாக தர இறக்கி மறுபடியும் பயன்படுத்தும் தொழில்நுட்பத்தை சாத்தியமாக்கியுள்ளது. இதனால் விண்வெளி பயணங்களுக்கான செலவு பெருமளவு குறைந்துள்ளது. இதுவே அறிவியல் மிகப்பெரிய ஆற்றலாக அமைந்து வருகிறது இன்றைய நாட்களில். இசைத்தூரிகையில் அடுத்ததாக அன்பு படத்திற்காக கார்த்திக் பாடியது, வித்யாசாகர் இசையில், பா விஜய் வரிகளில்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். தில்லியில் 8 கிலோமீட்டர் நீள சுரங்கப்பாதை திட்டம் உள்ளிட்ட பல நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 4 நாள் பயணமாக இன்று பிரான்ஸ் புறப்பட்டார். மலேசியாவின் இந்திய தூதராக திரு சோம்நாத் கோஷ் நியமிக்கப்பட்டுள்ளார். பாகிஸ்தானில் உள்ள ISIS தீவிரவாத அமைப்பு தொடர்புடைய குழுக்களின் மீது ஆப்கானிஸ்தான் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்றிரவு 10 மணிக்கு தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். தில்லியில் நெல்சன் மண்டேலா மார்க் பகுதியில் இருந்து துவாரகா அதிவிரைவு தேசிய நெடுஞ்சாலையை இணைக்கும் 6 வழி சுரங்கப்பாதைக்கு மத்திய அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 8.1 கிலோமீட்டர் நீளத்திற்கு 6,969 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். மேற்கு தில்லியையும் தெற்கு தில்லியையும் இணைக்கும் வகையில் இந்த வழித்தடம் அமைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். தில்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் மாகில்பால்பூர் இடையே உயர்மட்ட சாலை அமைக்கவும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதனால் 7,54,000 வேலை நாட்கள் நேரடியாகவும் 980,000 வேலை நாட்கள் மறைமுகமாக

0: பெறவும் வேலைவாய்ப்பை உருவாக்கி தரும் என்றும் அமைச்சர் கூறினார். உத்தரப்பிரதேசத்தில் கான்பூர் காப்ரா இடையே 117 கிலோமீட்டர் நீள 4 மற்றும் 6 வழிச்சாலை அமைக்கவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் மேலும் கூறினார். 7,145 கோடி ரூபாய் செலவில் இத்திட்டம் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதனால் கான்பூர் காப்ரா ஆகிய இடங்களுக்கு சாகர், போபால் மற்றும் மத்திய பிரதேசத்தில் உள்ள இடங்களுக்கும் நெடுஞ்சாலை இணைப்பு கிடைக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். இத்திட்டத்தின் மூலம் 1,20,00,000 வேலை நாட்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் கிடைக்கும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். நாட்டின் பிறப்பு இறப்பு விகிதங்களில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்த பரிந்துரைகளை விரைந்து அளிக்குமாறு இதற்கென அமைக்கப்பட்ட உயர்மட்ட குழுவை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியிருக்கிறார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற உயர்மட்ட குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பிறப்பு இறப்பு விகிதங்களில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் தொடர்பான முதல்கட்ட தகவல்கள் மற்றும் மாநில அரசு நிர்வாக அமைப்புகள் தரும் தகவல்களையும் சேர்த்து உரிய பரிந்துரைகளை அரசுக்கு அளிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மத்திய அரசின் பல் நெடுஞ்சாலை இணைப்பு கிடைக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். இத்திட்டத்தின் மூலம் 1,20,00,000 வேலை நாட்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் கிடைக்கும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். நாட்டின் பிறப்பு இறப்பு விகிதங்களில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்த பரிந்துரைகளை விரைந்து அளிக்குமாறு இதற்கென அமைக்கப்பட்ட உயர்மட்ட குழுவை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியிருக்கிறார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற உயர்மட்ட குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பிறப்பு இறப்பு விகிதங்களில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் தொடர்பான முதல்கட்ட தகவல்கள் மற்றும் மாநில அரசு நிர்வாக அமைப்புகள் தரும் தகவல்களையும் சேர்த்து உரிய பரிந்துரைகளை அரசுக்கு அளிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்களுடன் இதுகுறித்து ஆலோசித்து கருத்துக்களை கேட்டு பெற வேண்டும் என்றும் அவர் கூறினார். தகவல்களை சேகரிப்பதற்கான வினாப்படிவம் தயார் நிலையில் இருப்பதாக உயர்மட்ட குழுவினர் தெரிவித்தனர். இப்படிவத்தில் கேட்கப்பட்டுள்ள விவரங்களை மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் இருந்து பெற இருப்பதாகவும் கூறப்பட்டது. உயர்மட்ட குழுவின் செயல் திட்டத்தை பாராட்டிய திரு அமித்ஷா, இக்குழுவுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து தருமாறு உள்துறை செயலருக்கு உத்தரவிட்டார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 4 நாள் பயணமாக இன்று பிரான்ஸ் புறப்பட்டார். இது தொடர்பாக நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளில் அவர் ஈடுபட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்துதல், முதலீடுகளை ஊக்குவித்தல், தொழில்நுட்ப ஒத்துழைப்பு ஆகிய முக்கிய விஷயங்கள் குறித்து பிரான்ஸ் நாட்டு தலைவர்களுடன் திருமதி நிர்மலா சீதாராமன் பேச்சு நடத்தவிருக்கிறார். அந்நாட்டின் நிதியமைச்சர் திரு ரொலான் லெஸ்கியூருடன் அவர் முக்கிய பேச்சுக்கள் நடத்தவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருதரப்பு பொருளாதார மற்றும் நிதி தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் பல்வேறு துறைகளில் முக்கிய முடிவுகளை எடுப்பது குறித்து ஆய்வு செய்யப்பட உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. முன்னணி நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகளுடன் முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பாக நேரடி பேச்சுவார்த்தைகளையும் திருமதி நிர்மலா சீதாராமன் மேற்கொள்ளவிருக்கிறார். இந்தியாவின் வலுவான பொருளாதார கட்டமைப்பு, பொருளாதார சீர்திருத்தங்கள் மற்றும் முதலீட்டுக்கான வாய்ப்புகள் குறித்தும் அமைச்சர் எடுத்துரைக்கவிருக்கிறார். மலேசியாவின் இந்திய தூதராக திரு சோம்நாத் கோஷ் மத்திய அரசு நியமித்துள்ளது. 1997 இந்திய வெளியுறவு பணியில் சேர்ந்த திரு கோஷ் சிகாகோவில் துணை தூதராக பணியாற்றி வருகிறார். திரு சோம்நாத் கோஷ் விரைவில் தமது புதிய பொறுப்பை ஏற்றுக்கொள்வார் என வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பாகிஸ்தானில் உள்ள ISIS தீவிரவாத அமைப்பு தொடர்புடைய குழுக்களின் மீது தாங்கள் வான்வழி தாக்குதல் நடத்தியதாக ஆப்கானிஸ்தான் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாகிஸ்தானில் உள்ள பலுச்சிஸ்தான், கைபர் பக்துன்வா மாகாணங்களில் பதுங்கியிருந்த தீவிரவாத குழுக்கள் மீது நேற்றிரவு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ISIS அமைப்புக்கும் அதன் ஆதரவு குழுக்களுக்கும் அதிக அளவில் உயிர்ச்சேதமும் பொருட்சேதமும் ஏற்பட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலின் போது பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படவில்லை என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு சில தினங்களுக்கு முன்பு ஆப்கானிஸ்தானில் உள்ள 3 மாகாணங்களில் பாகிஸ்தான் படையினர் நடத்திய வான்வழி தாக்குதலில் பெண்கள் குழந்தைகள் உட்பட 36 அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்தனர். 163 பேர் காயமடைந்தனர். இதற்கு பதில் தாக்குதலாக ஆப்கானிஸ்தான் நேற்றிரவு ISIS ஆதரவு குழுக்கள் மீது தாக்குதலை நடத்தியதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் முறைகேடான நடவடிக்கைகளை ஐநா அமைப்பும் சர்வதேச சமுதாயமும் கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்றும் ஆப்கானிஸ்தான் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியிருக்கிறது. இதனையடுத்து ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் உடனடியாக பிணை கைதிகளை விடுவித்து அமைதியை நிலைநாட்ட முன்வர வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார். இந்நிலையில் காபூலில் உள்ள பாகிஸ்தான் தூதரை அழைத்து அந்நாடு நடத்திய தாக்குதலுக்கு ஆப்கானிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது. இந்தியாவும் பாகிஸ்தானும் தங்கள் நாட்டு சிறைகளில் உள்ள சிவில் கைதிகள் மற்றும் மீனவர்கள் குறித்த பட்டியலை தூதரகங்கள் வாயிலாக பகிர்ந்து கொண்டுள்ளன. கடந்த 2008 ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட தூதரக உடன்படிக்கையின்

0: ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி முதல் தேதி மற்றும் ஜூலை முதல் தேதி இந்த பட்டியலை இரு நாடுகளும் பகிர்ந்து வருகின்றன. இது தொடர்பாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலில், பாகிஸ்தானைச் சேர்ந்த 386 சிவில் கைதிகளும் 53 மீனவர்களும் தங்கள் வசம் இருப்பதாக தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் வெளியிட்டுள்ள பட்டியலில் 52 இந்திய சிவில் கைதிகளும் 198 மீனவர்களும் தங்கள் வசம் உள்ளதாக தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் சிறைகளில் உள்ள இந்தியர்களையும் மீனவர்களையும் படகுகளையும் காணாமல் போன இந்திய பாதுகாப்பு வீரர்களையும் விரைந்து விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு அந்நாட்டை இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. திரிபுராவில் போக்குவரத்து கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு மத்திய அரசு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாக திரிபுரா முதலமைச்சர் டாக்டர் மாணிக் சாஹா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரியை சந்தித்து பேசிய போது அவர் இதை தெரிவித்தார். திரிபுராவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நெடுஞ்சாலை திட்டப்பணிகள் குறித்து மத்திய அமைச்சரிடம் அவர் ஆலோசனை நடத்தினார். திட்டப்பணிகளை விரைந்து மேற்கொள்ள உதவிடுமாறும் அவர் கேட்டுக் கொண்டார். அமர்நாத் யாத்திரைக்கு செல்லும் முதல் குழுவினர் இன்று ஜம்முவில் உள்ள பகவதி நகர் முகாமுக்கு வந்து சேர்ந்தனர். அமர்நாத் யாத்திரைக்கான அனைத்து அடிப்படை வசதிகளும் பாதுகாப்பும் யாத்ரீகர்கள் தங்குவதற்கான வசதியும் செய்து தரப்பட்டுள்ளதாக எமது ஜம்மு செய்தியாளர் தெரிவிக்கிறார். 57 நாள் அமர்நாத் யாத்திரை நாளை மறுநாள் பஹல்காம் மற்றும் பால்தால் வழியே மிகுந்த பாதுகாப்புடன் தொடங்க உள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் நடைபெறுகிறது. இப்போட்டி இரவு 10 மணிக்கு தொடங்குகிறது. ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் அபிநந்தன் பரிவாதி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்தை பிடித்துள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டி தாய்லாந்தில் இன்று தொடங்கியது. இந்தியா ஏ இங்கிலாந்து ஏ அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று டவுன்டனில் நடைபெறுகிறது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா முதல் ஆட்டத்தில் வெற்றி பெற்று முன்னிலையில் உள்ளது. மும்பையில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தன்வி கண்ணா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் பட்டேல் வெண்கலப் பதக்கம் வென்றார். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தில்லியில் 8 கிலோமீட்டர் நீள சுரங்கப்பாதை திட்டம் உள்ளிட்ட பல நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 4 நாள் பயணமாக இன்று பிரான்ஸ் புறப்பட்டார். மலேசியாவின் இந்திய தூதராக திரு சோம்நாத் கோஷ் நியமிக்கப்பட்டுள்ளார். பாகிஸ்தானில் உள்ள ISIS தீவிரவாத அமைப்பு தொடர்புடைய குழுக்களின் மீது ஆப்கானிஸ்தான் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்றிரவு 10 மணிக்கு தொடங்குகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரைப்பண்பலை 100.3.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: 20 இனி நேர்கள் கேட்கலாம். காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்களியன் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், காரைக்கால்.
5: நமது காரைக்கால் KMC மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி KMC மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக KMC மருத்துவமனை, காரைக்கால்.
6: அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
3: மேலும் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
6: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அருகில் உள்ள

0: மரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்ட், விவசாயிகளின் நண்பன்.
1: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
2: உழவர்களுக்கு
3: இன்று வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் வழங்குகிறார்
4: காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் ஏ.எல். நாராயணன் அவர்கள்.
5: அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு இப்போ வானிலை முன்னறிப்பு தகவல் வழங்குறதுக்காக மண்டல வானிலை நிலையம் சென்னையிலிருந்து வந்திருக்க தகவல் படி பார்த்தனாக்கா, அடுத்த 5 நாளைக்கு நம்ம காரைக்கால் பகுதியில் வறண்ட வானிலை தான் இருக்கும். ஏதோ ஒரு சில இடத்துல லேசான சூழல் மட்டும் இருக்கும். இருந்தாலும் பகல் நேரத்தில் வெப்பநிலை 36 இல்லை 37 டிகிரி செல்சியஸ் பதிவாக வாய்ப்பு இருக்குது. இரவு நேர வெப்பநிலை 25 இல்லை 26 டிகிரி செல்சியஸ் பதிவாக வாய்ப்பு இருக்குது. காற்றுல உள்ள ஈரப்பதம் 50%-70% பதிவாக வாய்ப்பு இருக்கு. அதாவது பகல் நேரத்தில் 50%, இரவு நேரத்தில் 70% பதிவாகும். இதனால் காற்றுல உள்ள ஈரப்பதம் கம்மியாக இருக்கனால கொஞ்சம் வெயிலின் தாக்கம் இருக்க மாதிரி தெரியுதுக்கான வாய்ப்பு இருக்குது. காற்றின் வேகம் மணிக்கு 6 இல்லை 7 கிலோமீட்டர் அளவில் தான் இருக்கும். இது தெற்கு திசையிலிருந்து இருக்கும், சில டைம் தென்மேற்கு திசையிலேருந்தும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆகையால் காத்தோட்டமும் அவ்வளோ இருக்காது, வறண்ட வானிலை இருக்கும், வெப்பம் மிதமான அளவுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த வானிலை முன்னறிப்பை வைத்து பார்க்குறப்ப விவசாயிகள் இப்போது உள்ள நெல், தரிசு, பருத்தி மற்றும் இரவை பருத்தியாக நிறையா சாகுபடி செஞ்சிட்ருக்காங்க. இதற்கு களை எடுத்திருக்காங்க, நீர் பாய்ச்சிருக்காங்க, மேலுறவும் போட்டிருக்காங்க. இப்போ வெப்பம் அதிகமாக இருக்கனால நீர் பாய்ச்சல் வந்து தொடர்ந்து கவனிச்சுட்டு வரணும். இந்த வெயில் இருக்கனால பூச்சி தாக்குதல் பருத்திக்கு வர்றது வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சப்பை கொட்டுதலும் நிறையா இருக்கும். இதற்கு பயிர் ஊக்கி தெளிப்பது ரொம்ப அவசியம். என்ஏ என்று சொல்கிற நாப்தலைன் அஸ்டிக் ஆசிட் பயிர் ஊக்கியே தெளிக்கலாம். ஒரு டேங்கில் 10 லிட்டர் தண்ணீர் 5 மில்லி என்ற அளவில் எடுத்துகிட்டு இது காலை இல்லைனா மாலை வேலையில் கைத்தெளிப்பானை கொண்டு தெளிக்க வேண்டும். விசைத்தெளிப்பான் வந்து பயன்படுத்தக்கூடாது. அதுவே நுனிக்கிழுதல் பண்ணால் கொஞ்சம் பூக்கிற தன்மை வந்து அதிகரிக்கலாம். அதாவது ஒட்டு ரகத்துக்கு 15வது கனவுலும் சாதாரண ரகத்துக்கு 10வது கனவுலும் நுனிக்கிழுதல் பண்ணலாம். அதே போல் வந்து கேழ்வர்களை பொறுத்த வரைக்கும் களை எடுத்து மேலுரம் கொடுக்கலாம். மற்றபடி பயிர் செய்யாத விவசாயிகள் இந்த மழையை பயன்படுத்தி கோடை உழவு செய்யலாம். கொஞ்சம் நீர்ப்பாசன வசதி அதிகமாக இருந்ததுன்னா பசுந்தால் உரங்களை பயிர் செஞ்சு அதை மடக்கி உழலாம். டெஞ்சா, தக்கப்பூண்டு, சனப்பை போன்ற பயிரை வந்து நம்ம விளைவிச்சு பூக்கிற ஸ்டேஜுக்கு முன்னாடி மடக்கி உழுந்தால் வரும் சம்பா பருவத்துக்கு ஊட்டச்சத்து அதிகமாக கிடைக்க வாய்ப்பு. கால்நடைகளை இந்த பகல் 12-3 மணி வரைக்கும் மேய்ச்சலை வந்து அவாய்ட் பண்ணலாம். பொதுமக்கள் வானிலை முன்னெடுப்பை பயன்படுத்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
2: கேட்டது உழவர்களுக்கு.
3: இதுவரை வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் கேட்டீர்கள். வழங்கினார்
4: காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் ஏ.எல். நாராயணன் அவர்கள்.
6: நேர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
7: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
6: மேலும் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
0: அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன். மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்ட் இயற்கை உரம். அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்ட், விவசாயிகளின் நண்பன்.
6: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரை பண்பலை 100.3. நேரம் 7:31.
8: நேயர்கள் கேட்கவிருப்பது
9: காரைக்கால் ONGC காவேரி அசெட்டின்
10: உழவர் அரங்கம்.

0: அது ONGC-யோட சின்ன வகை ரிகம்மா. அங்க எண்ணெய் எடுக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு.
1: அதுல என்ன என்ன தத்தா எடுப்பாங்க?
0: கச்சா எண்ணெய் எடுக்கறாங்க.
1: அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க?
0: அந்த கச்சா எண்ணெயை சுத்தப்படுத்தி தான் நம்ம போக்குவரத்துக்கு தேவையான எரிபொருளை கொடுக்கறாங்க. அப்பாவோட பைக்குக்கும் சொந்தக்காரங்க காருக்கும் தேவையான பெட்ரோலை கொடுக்குது. ஸ்கூல் பஸ் சரக்கு லாரி மக்கள் பயணம் செய்யற பஸ்ஸுக்கு தேவையான டீசலையும் கொடுக்குது. இப்பெல்லாம் ஒரு போன் பண்ணாலே சமையலுக்கு தேவையான எரிவாயு சிலிண்டர் நம்ம வீட்டு வாசலுக்கே வருது. இல்ல இந்த வளர்ச்சிக்கு காரணம் ONGC தாமா?
1: தாத்தா, ONGC-னால ஆபத்து அது இதுன்னு சொல்றாங்க.
2: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு திருக்குறள்ல சொல்லிருக்காங்க இல்லையா? நல்ல விஷயங்களை நல்லபடியா புரிஞ்சுகிட்டா எல்லாம் நல்லாவே நடக்கும்.
0: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
2: நம்ம கிராமத்துல மேல்நில தொட்டி, சுத்தமான குடிநீர் இயந்திரம், விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சூரிய சக்தியில இயங்கக்கூடிய பம்பு, குளம், கண்மாய், இதெல்லாம் தூர்வாரி நமக்கு நல்லது பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, மருத்துவ முகாம் நடத்தி இருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
1: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC என்றும் மக்கள் பணியில்.
4: இன்றைய தினம் July 1 அன்று வேளாண் மருத்துவர் தினம் மற்றும் சர்வதேச பழங்கள் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. உணவு பாதுகாப்பிற்கும் விவசாயிகளுக்கு நவீன தொழில்நுட்பங்கள், மண் பரிசோதனை, பயிர் பாதுகாப்பு, நீர் மேலாண்மை, உர மேலாண்மை, பூச்சி மற்றும் நோய் கட்டுப்பாடு போன்றவற்றில் வழிகாட்டும் வேளாண் மருத்துவர்களின் பங்களிப்பை நினைவு கூறும் நாளாகும். மேலும் இந்த நாளில் அறிவியல் சார்ந்த ஆலோசனைகளை வழங்கி விவசாயத்தை லாபகரமான தொழிலாக மாற்ற பாடுபடும் வேளாண் மருத்துவர்களின் அர்ப்பணிப்பை போற்றும் நாள்தான் இன்று வேளாண் மருத்துவர் தினம். மண் முதல் மகசூல் வரை விவசாயின் ஒவ்வொரு அடியிலும் துறை நிற்கும் வேளாண் மருத்துவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக சர்வதேச பழங்கள் தினத்தை பற்றி சிறு குறிப்புகள். சர்வதேச பழங்கள் தினம். ஒவ்வொரு ஆண்டும் July 1 சர்வதேச பழங்கள் தினம் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. 2007 ஜெர்மனியின் பெர்லின் நகரில் மாணவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த உலகளாவிய முன்னெடுப்பு 50 மேற்பட்ட நாடுகளில் பின்பற்றப்படுகிறது. இந்த நாளின் முக்கிய நோக்கம் பழங்களை பகிர்ந்து உண்ணும் எளிய செயலின் மூலம் ஆரோக்கியம், நிலைத்தன்மை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் சமூக ஒற்றுமை ஆகியவற்றை ஊக்குவிப்பதாகும். இந்த நாளில் குழந்தைகள், குடும்பங்கள் மற்றும் சமூகத்தினர் தங்களுக்கு பிடித்த பழங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வது, பழங்களின் ஆரோக்கிய நன்மைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, பழமர கன்றுகள் நடுவது போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள். ஆண்டுதோறும் ஒரு பழம் ஆண்டின் பழம் என தேர்வு செய்யப்படுகிறது. 2026 ஆண்டின் பழம் பேரிச்சம் பழம். பேரிச்சம்பழத்தின் நார்ச்சத்து, இயற்கையான சர்க்கரைகள், வைட்டமின்கள் மற்றும் பரந்த கலாச்சார வரலாறு ஆகியவற்றை தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த ஆண்டின் சிறந்த பழம் என்று பேரிச்சம் பழம் இடம்பெற்றுள்ளது. 2026 கருப்பொருள் பிளான்ட், லேர்ன், செலிப்ரேட். நடுவோம், கற்போம், கொண்டாடுவோம். இன்றைய தினத்தில் பழங்களை பகிர்வோம், ஆரோக்கியத்தை வளர்ப்போம், பசுமையான உலகை உருவாக்குவோம்.
5: பூங்குடி, இன்னைக்கு நம்ம விவசாய நிகழ்ச்சியோட தலைப்ப கேட்டியா?
4: கேட்டனே. என்ன வந்ததும் வராதுமா தலைப்ப பத்தி பேசுறீங்க?
5: ஆமா பூங்குடி, ஏன்னா இன்னைக்கு நிகழ்ச்சியோட தலைப்பு அப்படி இருந்துச்சு, விவசாயத்தில் மர சாகுபடியின் முக்கியத்துவம் அப்படின்னு கொடுத்திருந்தாங்களா, அதான் என்னவா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருந்தேன்.
4: யோசிக்க வேண்டிய தலைப்பு தான்க்கா இது. இப்பெல்லாம் நம்ம வயல விவசாயம் பண்றதே பெரிய விஷயமா இருக்கு. இவங்க விவசாயத்துல மர சாகுபடி வளர்க்கறதுல என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும்ன்றத பத்தி சொல்ல போறாங்க போல.
5: ஓ, நீ அப்படி சொல்றியா? சரி, அப்ப காரைக்கால் மாவட்டம் திருமலை ராயன்பட்டினம் ஜி ஜெய்கணேஷ் அப்படிங்கிறவங்க என்னதான் சொல்றாங்கன்னு கேக்கலாம்.
4: அப்ப உட்காருங்கக்கா, நிகழ்ச்சி ரெண்டு பேர் சேர்ந்தே கேப்போம். உணவளிக்கும் கரங்களை போற்றும் இந்த நேரத்தில் மண்ணோடு வாழ்ந்து நம்ம உணவு தரும் உழைப்பாளர் என்ற விவசாய நிகழ்ச்சி சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் ஐயா.
6: வணக்கம்.
4: முதல்ல உங்களை பத்தின அறிமுகம் நேரில் கிட்ட பகிர்ந்துக்கோங்க.
6: என் பேர் ஜெய்கணேஷ், காரைக்கால்ல வசிக்கிறேன்.
4: சரிங்க, நீங்க எந்த மாதிரியான விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க?
6: மரம் சார்ந்த விவசாயம்.
4: எத்தனை ஆண்டுங்களாங்க?
6: ஒரு கடந்த 4 நம்ம தனியா பண்ணல, விவசாயிகளுக்கு பண்ணி கொடுக்கறோம். டிம்பர் மரங்கள் பண்ணி கொடுக்கறோம். இரண்டாவது வந்துட்டு பல மரங்கள், அதோட

0: ஊடு பயிராகவும் பண்ண சொல்லி சொல்றோம்.
1: பழமரங்கள்ல என்ன மரங்கள் விவசாயிகளுக்கு நீங்க பரிந்துரைக்கிறீங்க?
0: நார்மலா நாட்டு வெரைட்டி தான் சொல்றோம். கொய்யா, மாதுளை, சீதா, நாவல், கொடுக்காப்புளி, பலா, இந்த மாதிரி நாட்டு வெரைட்டி சொல்கிறோம். இதில் இந்த பலா கொடுக்காப்புலாம் அந்த மரம் வந்து டிம்பர்லையும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பல மூலியமாகவும் எடுத்துக்கலாம். இழுப்பைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இழுப்பை விதையிலேருந்து எண்ணெய் இழுப்பெண்ணெய் எடுப்பாங்க. அது மூலியமாகவும் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும். எப்போதுமே இழுப்பை எண்ணெய் வந்து நம்ம கோயிலெலாம் பயன்படுத்த டிமாண்டு எப்போதுமே இருந்துகிட்டு இருக்கும்.
1: கொடுக்காப்புலிங்க,
0: கொடுக்காப்புளி வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் சீர்காழியிலே வந்து ஒரு 1.5 கிலோ 80 ரூபாய்க்குலாம் விற்கிறாங்க. அதே நம்ம கோயம்புத்தூர் சென்னையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ ஒரு 100 ரூபா 150 ரூபா அந்த அதை உரிச்சியும் விற்கிறாங்க, அதை முழுசாகவும் விற்கிறாங்க. அது வந்து மெடிசினல் ப்ராப்பர்ட்டி உள்ளது. ரெண்டாவது நம்ம அந்த விருதுநகர் சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொடுக்காப்புளியே வந்துட்டு ஒரு அடித்தளமாக வச்சு விவசாயிகள் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு 30 மரம், அதாவது கொடுக்காப்புளிக்கு இடைவெளின்னு பார்த்திங்கன்னா ஒரு 20 அடி ஸ்பேசிங் அதிகமாகவே வச்சு பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு அதோட மகசூல் வந்துட்டு நல்லா இருக்கும். உங்களுக்கு இப்போ நம்ம மரம் நட்டுட்டோம்னா ஒரு 4-5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு அதோட பலன் கிடைக்கும். இனிஷியலாக வந்துட்டு அதில் உங்களுக்கு 10 கிலோ அந்த மாதிரி கிடைக்குதுன்னா வருஷம் போக போக போக உங்களுக்கு அதில் கூடிக்கிட்டே தான் போகும். அதில் வெறும் ஒரு 20-30 மரங்களை வச்சு அவங்க ஒரு நல்ல லாபகரமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு எப்போதுமே டிமாண்ட் இருந்துகிட்டு இருக்குது. இங்கே உள்ளூர் தேவையை அவங்களால பூர்த்தி செய்ய முடியல அந்த விருதுநகர் சைடில். உங்களுக்கு
1: ஆடுங்க அது விரும்பி சாப்பிடுவோம்னு சொல்லுறாங்க.
0: ஆமாம், அந்த இலை வந்துட்டு ஆட்டு வந்துட்டு உணவாக இது பண்ணுவாங்க. இப்போ ஆட்டு பண்ண வச்சிருக்கிறாங்கன்னா நம்ம சீர்காழியிலேயே ஒரு தோட்டத்துக்கு வந்து நட்டு கொடுத்துருக்கோம். ஒரு 500 கொடுக்காப்புளி வந்து இந்த பவுண்ட்ரியில் நம்ம நட்டு கொடுத்துருக்குறோம். உயிர் வேலியாக கொஞ்சம் டென்ஸாக தான் பண்ணி கொடுத்துருக்குறோம். கொடுக்காப்புளியும் அப்புறம் முள்ளில்லா மூங்கிலும் பண்ணி கொடுத்துருக்குறோம். அது பயனுள்ளதாக இருக்கும்.
1: இப்போ விவசாயிங்க உங்ககிட்ட ஒரு பழத்தோட்டம் வச்சு கேட்குறாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு முதல்ல நிலத்தை தயார் பண்ணுறதுக்கு என்னென்ன முறைகள்லாம் உங்ககிட்ட சொல்லுவீங்க?
0: பழமரங்கள் வைக்கணும்னாலுமே நம்ம இங்கே மேட்டுப்பாத்தி முறை அமைக்கிறது சொல்லிவிடுவோம். ஏன்னா அதுலேயும் உங்களுக்கு அந்த மரக்கன்று பாதிக்கக்கூடாதுங்கிறதுனால வரப்பில் பவுண்ட்ரியில் மட்டும் வைக்கிறாங்க அப்படின்னா அது அகலம் கொஞ்சம் ஹைட்டு பண்ண சொல்லிவிடுவோம். இல்லை தோப்பாக நடவு சொல்கிறாங்க பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா தடலாக இருந்துச்சுன்னா டைரெக்டாக நம்ம வந்து ஸ்பேசிங் இவ்வளோ இடைவெளியில் நம்ம ஒரு குறைஞ்சது 12 அடி 15 அடி வச்சு பழமரங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்பேசிங் அதிகமாக இருக்கிறது நல்லது தான். உங்களுக்கு இப்போ இதே நாட்டு வெரைட்டிலாம் வச்சோம்னா 20 அடி 30 அடி வைக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ எலுமிச்சையெல்லாம் ரொம்ப படர்ந்து வரும். உங்களுக்கு ஹைப்ரிட் வெரைட்டிஸ்லாம் இருக்குது, உங்களுக்கு அதுக்கெல்லாம் ரொம்ப ஸ்பேசிங் தேவையில்லை. நம்மளுக்கு ஒரு 10 அடி வச்சாலே போதுமானது.
1: நீங்க பரிந்துரைக்கிறது ஆனா நாட்டு ரகம்
0: நகரம். விவசாயம் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு என்ன விருப்பப்படுவாங்கன்னா சீக்கிரம் அவங்களுக்கு பலன் கிடைக்கணும்னு நினைப்பாங்க. அப்போங்கும்போது அவங்க விருப்பம் என்ன, இப்போ நான் ஹைபிரிட் விருப்பப்பட்டாங்கன்னா அதை நம்ம சரி ஓகே நம்ம அதை ஒன்றும் இது சொல்றது இல்லை.
1: அவங்க விவசாயிங்க எதிர்க்காம அவங்க ஹைபிரிட் சொன்னாலுமே அவங்க சொல்றதை ரெக்கமெண்ட் பண்ணிட்டு நீங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுக்குறீங்களா? கன்றுகள்லாம் எங்க வாங்குறீங்க நீங்க?
0: நாட்டு கன்றுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஈஷால தான் சொல்லுவோம். ஏன்னா அங்க விலை கம்மியா இருக்கும். அதனால ஒரு 10 ரூபாயில உங்களுக்கு முடிஞ்சிடும். 3 ரூபாய் டிம்பர் மரம் இருந்துச்சு, இப்போ 5 ரூபாய் அது. 7 ரூபாய் பல மரங்கள் இருந்துச்சு, இப்போ அது 10 ரூபாய் ஆயிடுச்சு. வெளியில் நம்ம பல மரங்கள் வந்துட்டு சீர்காழியில் ப்ரைவேட் நர்சரி ஒன்று இருக்குது, அதில் கொஞ்சம் நாமினலாக இருக்கும் உங்களுக்கு ரேட்டு. மற்ற நர்சரிகள் எல்லாமே நம்ம ரேட்டு கொஞ்சம் சில விவசாயிகள் வந்துட்டு ரேட்டு எவ்வளோ இருந்தாலும் கொடுத்து எனக்கு ஹைட்டான கன்று வேண்டும் அப்போ ரேட்டு எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க பேர் பண்ணுறாங்கன்னா அவங்க எங்கே வேணாச்சும் நம்ம இது பண்ணிக்க முடியும்.
1: வாடிக்கையாளர் நீங்க இந்த மாதிரி பழத்தோட்டம் வச்சு தரதா கேள்விப்பட்டு உங்களை நாடுறாங்க இல்லைங்களா, அவங்க எப்படி ஒரு தோட்டத்துல நீங்க வச்சு கொடுத்துருது அந்த வாடிக்கையாளர்லேருந்து அவங்களை ரெக்கமெண்ட் பண்றாங்களா?
0: அது மாரியுமே பண்றாங்க. பல மரங்கள்ங்கிறது நம்ம இது வரைக்கும் நம்ம நட்டு தனியா நட்டு கொடுத்தது கிடையாது, டிம்பர் மரங்களோட சேர்ந்து கலந்து நட்டு கொடுத்துருக்கோம்.
1: இப்ப மா, பலா, வாழை, எலுமிச்சை, நாவல்,
0: கொடுக்காப்புளி, சீதா,
1: இந்த பயிர்களுக்கு எல்லாம் எவ்வளவு இடைவெளி விடணும், எந்த காலத்துல நடவு செஞ்சா சரியாக இருக்கும்?
0: நம்ம பொதுவா வந்து காலங்கிறது இந்த மழை சீசன்ல நட சொல்றோம். இப்போ நம்ம சொட்டு நீர் பாசனம் போடுறதுனால அது நம்ம எந்த காலத்தில் வேணாச்சும் இது பண்ணிக்கலாம், நம்ம பண்ண முடியும். மழை சீசனில் பண்ணும்போது அதோட குரோத் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் சொட்டு நீரில் வந்துட்டு அந்த போர் தண்ணியில் தேவையான சத்து கிடைக்கிறதோட இந்த மழை நீரில் வந்துட்டு இன்னும் உங்களுக்கு அந்த எல்லா விதமான அதுக்கு நுண்ணூட்டங்களும் கிடைக்கும், அதோட குரோத்தும் நல்லாயிருக்கும். ஏன்னா அதை நம்ம கண் கூட பார்த்துருக்குறோம்.
1: இப்போ நம்ம மேட்டுப்பாத்தி தான் நீங்கள் அமைக்கிறீங்கன்றீங்க, ஓவர் மழை வந்துடுச்சுன்னா அந்த மேட்டுப்பாத்தி எல்லாம் சரிஞ்சிட்டு போயிடாதுங்களா?
0: இல்லை, அந்தமாரி இது நார்மலாக நம்ம இனிஷியலாகவே நம்ம அதுக்காக தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணி ஒரு 3 அடி பக்கெட் எடுத்து அந்த மண்ணை மட்டும் மேட்டு பாத்தி மாரி பண்ணியிருந்தோம். அதுல வந்துட்டு நீங்க சொல்ற மாரி ரெண்டு சைடும் அந்த சரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்பேஸ் இருக்கும். ஆனா நடக்கிறதுக்கு கொஞ்சம் கன்ஜஸ்டடா தான் இருக்குது. நான் அதுக்கப்புறம் தான் நான் மாத்திக்கிட்டேன் 16 அடி பெட்டுங்கிற மாரி அமைச்சிட்டு, அதாவது ரெண்டு சைடும் உள்ள ஜேசிபி மூலமா மண் எடுத்து போட்டு அதோட பெட்டோட ஸ்பேஸ் அகலத்தை வந்து 16 அடியா பண்ணிட்டோம்னா உங்களுக்கு மண் சரிவு கொஞ்சம் போனாலும் இதுல உள்ள உங்களுக்கு ஸ்பேஸ் நிறைய இருக்கும். பழமரங்களுக்கு உள்ள இடைவெளிகள் பார்த்தீங்கன்னா அதுவும் குறைஞ்சது நம்ம 12 அடி 15 அடி அந்த மாதிரி தான் சொல்றோம்.
1: இடைவெளி பொதுவாக விவசாயிங்க 7 அடி வச்சாலே போதும்.
0: அது இப்போ நீங்க அந்த ஹைபிரிட் வெரைட்டிக்கெல்லாம் ரொம்ப ஸ்பேசிங் தேவை கிடையாது.
1: நீங்க சொல்றது பார்த்தா ஒரு ஏக்கருக்கு 200-ல் இருந்து 250 மரம்
0: இடைவெளி அதிகமாகும் போது தான் உங்களுக்கு அதோட வேர் வந்துட்டு நிறைய

0: ஆகும். பிளஸ் கிளைகளும் நல்லா நாட்டு வெரைட்டியில் நான் சொல்கிறேன். இப்போ இதே நீங்கள் மா எலுமிச்சைலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 30 அடி ஸ்பேஸ்லாம் வச்சிங்கனாலே ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அதோட மகசூல் அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் நிறைய பெனிஃபிட் அடைய முடியும். இதே ஹைப்ரிட்னா நீங்கள் உங்களுக்கு ஸ்பேஸ் பெருசாக தேவைப்படாது உங்களுக்கு, ஏன்னா அது உங்களுக்கு சின்னதாகவே ஸ்பேஸ் எடுத்துக்கும்,
1: சீக்கிரமாகவே காய். ஆமாம், இப்போ மா பல
0: வாழை பண்ண சொல்லி நம்ம அது சில விவசாயிகளுக்கு சஜஸ்ட் பண்ணுறோம். எப்படின்னா இலை மூலியமாக அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் வர மாதிரியும், வாழைத்தார் மூலியமாக இது வந்து 9 அடி இடைவெளியில் வாழை பண்ணி ரெகுலராக ஒரு இலைக்கு அந்த பூவன் வெரைட்டி பண்ணிட்டு இருக்கிறாப்ல, அதுவும் நம்ம சஜஸ்ட் பண்றோம் விவசாயிகளுக்கு. ஏன்னா வாழை பண்றது சம்பந்தமா யாரும் நம்மளை அணுகுனாங்கன்னா நம்ம எப்படி பண்றது என்னன்னு சொல்லிட்டு அதுவும் நம்ம பரிந்துரை செய்வோம்.
1: 9 அடி இடைவெளியில ஒரு கருணை வைக்கிறாங்கன்னா வாழை, மழை காலத்துல என்னங்க பண்ணுவது? காத்து அடிக்கிற மாதிரி
0: 9 அடி அவங்க வந்து ஆல்டர்னேட்டிவா வைப்பாங்க. இப்ப எப்படின்னா நம்ம முக்கோணு நடவுன்னு சொல்லிட்டு ஒரு முறை இருக்குது, அந்த மாதிரி பண்ணோம்னா உங்களுக்கு அதோட மகசூலும் நல்லா இருக்கும், பிளஸ் வந்துட்டு உங்களுக்கு அந்த காற்று தடுப்புக்கும் நல்லா இருக்கும் உங்களுக்கு.
1: ஆனா மரங்களுக்கு நீங்க பரிந்துரைக்கப்பட்ட அளவு என்னன்னா 12 அடி தான்.
0: ஆமா, குறைஞ்சது 12 அடி 15 அடி. ரொம்ப விவசாயி யோசிக்கிறாங்கன்னா ஒரு 10 அடி பண்ணிக்கலாம். அதுக்கும் கம்மியா பண்ணும்போது என்னன்னா உங்களுக்கு ரெண்டு மரத்தோட, உதாரணத்துக்கு ஒரு தேக்கு மரம் எடுத்துக்கிட்டீங்க இல்ல ஒரு பழ மரம் எடுத்துக்கிட்டீங்கனாலே ரொம்ப நெருக்கமா நம்ம வைக்கும் போது அதோட பக்க கிளைகள் ரெண்டும் டச் ஆகி ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு இது பண்ணி நிழல் அடிச்சிடும். இப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஓபன்ல இருக்குதோ அப்பதான் அது வெயில் இருந்து சத்தை கிரகிக்க முடியும், அதுக்குண்டான தேவையான சத்து அதுக்கு கிடைக்கும். இப்ப நிழல் அடிச்சிருச்சுன்னா உதாரணத்துக்கு நம்ம வயலே இருக்குது அதுல ஏதோ மரம் வச்சிருக்கிற
1: திரும்ப
0: அடிச்சு அது திரும்ப இதாயிடும் உங்களுக்கு. சில இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த ஹோல்ஸ்ல எறும்பு போய் அந்த மரம் போற விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால மழை சீசன்ல நீங்க கட் பண்றீங்க, அதுவும் ஒரு 1 இன்ச் 2 இன்ச் மரத்தை ஒட்டி கட் பண்ணாம அந்த கிளையிலேருந்து கொஞ்சம் 2 இன்ச் விட்டுட்டு கட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ கிளை இருக்குன்னா கிளையிலேருந்து ஒரு கீழே மரத்தை ஒட்டி கட் பண்ணாம மரத்தை ஒட்டி நீங்க வெட்டும் போது, அதாவது ப்ரூனிங் கட்டுறனே இதுக்குன்னு தனியா இருக்குது உங்களுக்கு தெரியும், பேட்டரி இல்ல ஆப்ரேட்டரே இருக்கு இல்ல வந்துட்டு கொஞ்சம் நம்ம மேனுவலா பண்ற மாதிரி ப்ரூனிங் கட்டர்லாம் இருக்கு கவாத்து பண்றதுக்கு. அதை வச்சு நம்ம கட் பண்ணும் போது துல்லியமா அது உங்களுக்கு கட் பண்ணிட்டோம். கத்தி அருவாள் இந்த மாதிரி வச்சு பயன்படுத்துறாங்க அப்படின்னா அந்த மரம் முறிஞ்சி உங்களுக்கு அதுல ஒரு காயம் ஒன்று ஏற்படும், இல்ல அதுல ஒரு சின்னதா ஒரு துளை ஒன்று ஏற்பட்டுருச்சுன்னா அது மூலியமா உங்களுக்கு எறும்பு உள்ள போய் மரத்தை வந்துட்டு இந்த போரை உழுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. அதனால நம்ம பொதுவா இந்த ப்ரூனிங் கட்டர் யூஸ் பண்ண சொல்லுவோம். அதுலயும் நம்ம அந்த மரத்திலேருந்து கிளை வருது இல்ல அதுல ஒரு 2 இன்ச் விட்டுட்டு நம்ம கட் பண்ண சொல்லுவோம்.
1: சரிங்க, மரம் வளர்ந்ததுக்கு அப்புறம் உரங்கள் மேலாண்மை என்னென்ன கொடுப்பீங்க?
0: உரம் நம்ம ஒரு குறைஞ்சது ஒரு 3-6 மாசத்துக்கு ஒரு தடவை ரெகுலரா நம்ம மண்புழு உரம் நம்ம வச்சோம்னாலே போதும். இனிஷியலா நம்ம கண்ணு விட்டதுலேருந்து 15 நாளைக்கு ஒரு தடவை, ஏன்னா நம்ம ரொம்ப விவசாயிகளுக்கு வந்துட்டு செலவு நம்ம வந்துட்டு குறைஞ்சி பண்ணணும்னா உங்களுக்கு இந்த கடலப்புண்ணா கரைசல் தான் பண்ண சொல்லுவோம். ஏன்னா அதுதான் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் சீப்பாகவும் இருக்கும் உங்களுக்கு.
1: கடலப்புண்ணாக்க தவிர வேற எந்த உரங்களும் கொடுக்க மாட்டீங்க?
0: அது ஒன்னே போதுமானதா இருக்குது.
1: மரம் நடுவது
0: எந்த ஒரு இயற்கை விவசாயத்துக்குமே, உதாரணத்துக்கு முன்னாடி எல்லாம் கடலப்புண்ணாக்கு டைரக்டாவே போடுவாங்க, அந்த கடலப்புண்ணாக்கு டைரக்டா போடும் போது அதுல அந்த எறும்பு வந்துடும், அதனால நம்ம 5 நாள் அதை வந்து ஊற வச்சிருவோம். ஒரு 5 கிலோ கடலப்புண்ணாக்கு 1/2 கிலோ நாட்டு சர்க்கரை வந்துட்டு ஒரு 100 லிட்டர் தண்ணியில நம்ம போட்டுட்டு ஒரு 5 நாள் ஊற வச்சிட்டோம், அந்த துணியை போட்டு மூடிடணும், மூடி போட்டு மூடாம 5 நாளுக்கு கழிச்சு அது புளிச்சிரும். அதை வந்துட்டு அவங்க டைரக்டா ஸ்ப்ரே பண்றதோ இல்ல வந்துட்டு நிலத்துல டைரக்டா ஊத்தும் போதும் அதுக்கு தேவையான வளர்ச்சி ஊக்கிய அது செயல்படுது.
1: அதாவது மரத்துக்கு மேல அடிக்கணுங்களா இல்ல
0: மரம்? நம்ம இப்ப நம்ம நர்சரியில தான் நம்ம ஸ்ப்ரே பண்ணுவாங்க, மரம் நட்டதுக்கு அப்புறம் டைரக்டா நம்ம நிலத்துல ஊத்தினாலே போதுமானது.
1: இப்போ களைகள்லாம் எப்படி சார் கட்டுப்படுத்துறது?
0: களைகள் இப்போ உங்களுக்கு ரொம்ப அட்வான்ஸ்டா வந்துட்டு மல்ச்சிங் சீட் எல்லாம் வந்துருச்சு உங்களுக்கு, அதனால நம்ம விவசாயிகள் வந்துட்டு அவங்க வந்துட்டு முன்கூட்டியே அந்த நம்ம மரம் நடுறதோட அந்த மல்ச்சிங் சீட் போட்டுட்டாங்கன்னா அது ஒரு ஆலோசனை சொல்றோம். ஏன்னா சில பேருக்கு இன்னும் நம்ம அவங்களுக்கு ஊடு பயிர் ஏதோ ஒன்று பண்றாங்க அப்படின்னா அந்த ஊடு பயிர் பண்றதுனால இந்த களைகளை கட்டுப்படுத்த முடியும். பயிர் வகைகள் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஊடு பயிர் பண்றாங்கன்னா அவங்க பெனிஃபிட்டும் எடுத்துக்க முடியும், களைகளும் கண்ட்ரோல் ஆகிடும். அதுல
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் ONGC காவேரி அசெட்டின் உழவர் அரங்கம்.

ONGC பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அரசின் பசுமை தீர்ப்பாய வழிகாட்டுதலையும் பின்பற்றி தான் செயல்படுறாங்க. பொதுவா நம்ம குடிக்கிற தண்ணி 30 அடியில இருந்து 100

0: இருபது அடி ஆழத்துல கிடைக்குது. ஆனா ONGC 12,000 அடி வரைக்கும் இரும்பு குழாய்களை இறக்கி அதை சுத்திலும் சிமெண்ட் கலவையை நிரப்பி பாதுகாப்பு உரைகளை ஏற்படுத்தி தான் எண்ணெய் எடுக்கிறாங்க. அதனால குடிநீரும் பாதுகாப்பா இருக்கும், விவசாய நிலங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல.
1: நில வளம், பசுமை வளம் எப்பவும் நல்லா தான் இருக்கு. ONGC என்றும் மக்கள் பணியில்.
2: சுபாக்கா, காரைக்கால் மாவட்டம் திருமலைராயன்பட்டினம் ஜி ஜெயகணேஷ் அவங்க விவசாயத்துல மர சாகுபடியோட முக்கியத்துவத்தை பத்தி சொல்றப்போ, இந்த டிம்பர் மரம், பழமரம் இதெல்லாம் நம்ம வயல்வெளியில வச்சோம்னாலே விவசாயம் நமக்கு கை கொடுக்கலாம்னா கூட இந்த மரங்கள்லாம் கை கொடுக்கும் போல.
3: சரியா சொன்ன பொங்குடி, இவங்கள்ட்ட வர வாடிக்கையாளர்கள் கூட நாட்டு மரங்களை தான் விரும்பி வைக்க சொல்றாங்களாம். அதுலயும் பழமரங்களுக்கு தனி இடம் தான் போல இருக்கு.
2: இந்த பழங்கள்லாம் வளர்க்கறதுக்கு இடைவெளி பாத்தீங்களாக்கா, 12 அடி விடணுமா. 12 அடி கொடுத்தோம்னா நல்லா தழைச்சி பழங்களோட தரமும் சுவையும் நல்லாவே இருக்குமா.
3: அதான் சொன்னாங்களே பொங்கொடி, அப்படி பார்த்தா ஒரு ஏக்கருக்கு 200 மரம் தான் நட முடியும்னு.
2: ஆமாக்கா, இவங்க தோட்டம் அமைக்கிறதுல கூட மேட்டுப்பாத்தி முறையதான் பின்பற்றிட்டு வராங்களாம்.
3: ஆமா பொங்கொடி, தண்ணி நிக்க கூடாதுல்ல, அப்பதான் செடி நல்லா வளரும்.
2: சரி சரி சுபாக்கா, அடுத்த பகுதியில இவங்க எந்த மரத்தை பத்தி பேசுறாங்கன்னு தெரிஞ்சுப்போம். தோட்டப்பயிர்னாலே மல்ச்சிங் ஷீட் தானுங்களா, இல்ல வேற எந்த முறைகளும் கிடையாதுங்களா?
4: அதுதான் ஊடுபயிர் சொல்றேன். இப்ப சில விவசாயிகள் வந்துட்டு ஊடுபயிர் பண்றதுக்கு தயாரா இருப்பாங்க, சில விவசாயிகள் வந்து இந்த ஊடுபயிர் பண்றதுக்கு எதுக்கு மெனக்கட்டுறதுக்குன்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க, அதுல பண்ற செலவே இதாகும் சொல்லிட்டு அந்த மாரி இடத்துல வந்துட்டு அவங்க மல்ச்சிங் ஷீட் போட்டுருவாங்க.
2: இப்ப உங்க நாடு வர விவசாயிங்களா இல்ல பொதுவான மக்கள்ங்களா?
4: விவசாயிகள் தான் வருவாங்க. எல்லாருமே பொதுவா விவசாய நிலங்கள்ங்கிறது வச்சிருக்கிறாங்களா, அவங்க பூர்வீக நிலமா இருக்கும், அது வந்து ஆக்கிரமிப்புல வரும், அதை தடுக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, மரப்பயிர் போடுவாங்க. அந்த வேலி போட்டு அமைச்சு மரப்பயிர் போட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உள்ள மக்கள் வரமாட்டாங்க, ஆக்கிரமிப்பு குறையுங்கிறதுனால.
2: ஒரு வாடிக்கையாளர் உங்களை நாடி வராங்க, இப்ப எனக்கு தோட்டம் அமைச்சுதாங்க அப்படின்னா, நீங்க ஃபென்சிங்ல இருந்து எல்லாமே நீங்களே பண்ணி கொடுத்துருவீங்களா?
4: நம்ம மேக்சிமம் அவங்களே பண்ண சொல்லிடுறோம் நம்ம, ஏன்னா அந்தந்த இடத்துல அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை வச்சிருந்து அவங்களே செலவு பண்ணி பண்ணிட்டாங்கன்னா அதுல பெருசா நம்ம இது ஈடுபடுறது இல்ல.
2: நீங்க மரம்
4: ஆலோசனை? ஆமா, ஆலோசனை கொடுக்கறோம், மரம் நட்டு கொடுக்கறோம். தேவைப்பட்டால் இப்போ ஒரு சில விவசாயிகள் வந்துட்டு அவங்களே கேக்குறாங்க, அவங்களால பண்ண முடியாத பட்சத்துக்கு நம்ம அதுக்கு உதவி செஞ்சு கொடுப்போம்.
2: சரிங்க, மாமரம் பூக்கிற தருணத்துல இருக்கு, அப்போ எந்த உரங்களும் கொடுக்க தேவையில்லைங்களா?
4: பொதுவாக நம்ம ஒரு 3 மாதம் இல்லைனா 6 மாதம் அந்த கேப், அது அவங்களுக்கு எந்த டைம் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்குதோ அதுக்கு தகுந்த மாரி அவங்க ரெகுலராக உரம் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இனிஷியலாக அதான் கண்ணு வச்சதுலேருந்து நம்ம மேக்சிமம் இயற்கை உரங்கள் தான் நம்ம சொல்கிறோம். உரங்கனாலே நீங்கள் மண்புழு உரம், தொழு உரம், மாட்டு சாணம், ஆட்டாம்புழுக்க இந்தமாரி கொடுத்தாலே போதுமானது. மேக்சிமம் இந்த கோழி இது மட்டும் நம்ம தவிர்க்க சொல்லுவோம், ஏன்னா அது ரொம்ப ஹீட்டாக இருக்கும், அது ரொம்ப மக்கி தான் உங்களுக்கு கொடுக்கணும். 6 மந்த்ஸ் நம்ம கொடுத்தாலே போதுமானது உங்களுக்கு.
2: இப்போ நாட்டு ரகனாவே 7-8 வருடங்கள் கழித்து தான் உங்களுக்கு காய்ப்பு தரணும் வருங்களா? அதுக்கு முன்பே காய்க்கிறதுக்கு சில ரகங்கள் இருக்கும், எந்த ரகம் வந்துட்டு நீங்கள் விவசாயிகளுக்கு பரிந்துரைக்கிறீங்க?
4: பொதுவாக நம்ம பரிந்துரைக்கிறது விவசாயிகளுக்கு இந்த வெரைட்டி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானாக பரிந்துரைக்க மாட்டேன். அதுலேயும் பர்டிகுலராக இந்த மாலையும் தென்னையிலையும், ஏன்னா இது ரெண்டுத்துலேயும் ஒரு எப்படின்னா நம்ம மேக்சிமம் இப்போ நர்சரியில் எடுக்கிறாங்கன்னா நம்ம உத்தரவாதம் கொடுக்க முடியாது, அதில் என்ன அவங்களுக்கு இது கிடைக்குதுன்னு சொல்லிட்டு, அதனால் அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அதை நம்ம அதையே வாங்க சொல்லிட்டு அதை நம்ம நட்டு கொடுத்துட்றோம். நம்மளாம் பர்டிகுலராக நம்மளோட இதை வந்துட்டு பரிந்துரைக்கிறது இல்லை. இப்போ நார்மலாக பல மரத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் வந்துட்டு பழமையான ஒரு இது ஒரு ஃபாலோ பண்ணுவாங்க. என்னென்னா ஒரு பழமரம் நட்டதுலேருந்து ஒரு 3 வருஷம் கழித்து அவங்களுக்கு அந்த பூ பிடிக்க ஆரம்பிக்கும். அதை என்ன பண்ணிவிடுவாங்கன்னா, இது மாமரமாக இருக்கட்டும் இல்லை எந்த மரமாக இருந்தாலும் அந்த பூ எல்லாம் எல்லாத்தையுமே வந்து உருவி விட்டுருவாங்க, அதாவது ரிமூவ் பண்ணிடுவாங்க. அந்த மாரி பண்ணும்போது அது அடுத்த 5வது வருஷத்தில் அந்த பூ வைக்கும் போது அதோட மகசூல் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த 3 வருஷத்துலேயே அந்த பூ வந்து வருது அப்படின்னா அதில் உள்ளதுக்கும் இதுக்கும் கம்பேரிட்டிவ் வந்துட்டு நல்ல ஒரு பெனிஃபிட் அவங்களுக்கு கிடைக்கும். அதனால 3 வருஷத்தில் வர பூ வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க, உருவி விட்டுருவாங்க. 5வது வருஷம் வரும்போது அதோட காய்ப்பு திறன் நல்லா இருக்கும்.
2: போய் பூன்னு சொல்லுவாங்க, அது காய்ப்பு வராது, அதனால உருவி விடுறது வழக்கமாக வச்சிருக்காங்க இல்லைங்களா? இப்போ பல கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னங்க?
4: பலாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வறட்சியான இடத்துல வைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா தண்ணி உள்ள இடத்துல வைக்கும்போது அந்த பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நீங்களே கடையில் நம்ம வாங்கி சாப்பிடும்போது சில பழத்தில் வந்து ருசி கம்மியாக இருக்கும், அந்த பழம் வந்து கொஞ்சம் நீர் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில பழம்
2: நீர்த்து போயிருக்கும்,
4: அந்த ருசி கம்மியாக இருக்கும். அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நீர் அந்த இடத்துல தேங்கி இருந்திருக்கும், அதோட ட்ரையான அதாவது வறட்சியாக இருக்கிற இடத்துல உள்ள பழம் வந்து ருசி அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க.
2: அதனால நம்ம பகுதியில் பழம் வராது
4: வராதுன்னு கிடையாது. இப்போ நம்ம மேடான இடத்துல வைக்கணும், தண்ணி இருக்கிற இடத்துல வைக்கிறதுக்கு பதிலாக இல்லை அந்த பழம் மரம் இருக்கிற இடத்த வந்துட்டு மேடாக்கி விட்டுறணும், தண்ணி இல்லாத தண்ணி அந்த இடத்துல நிற்காதபடி பண்ணி விட்டுறணும்.

0: இப்போ நீங்கள் வாங்கிட்டு வர பலாக்கன்று எவ்வளோ உயரத்தில் வந்து வைப்பீங்க நீங்கள்?
1: பொதுவாகவே நம்ம 1.5 ரெண்டு அடி தான் வைக்க சொல்லுவோம். சின்ன மரக்கன்று வைக்கிறது தான் உங்களுக்கு நம்ம பரிந்துரைக்கிறோம். இதில் அந்த சின்ன மரம் வளர்ந்த மரங்கிறதுல இன்னொன்று பார்த்தோம்னா, அந்த பாக்கெட்டுக்குள்ளே வளர்றதுல வேறு வந்து வேறு சுருண்டுரும். இப்போ வேறு சுருண்டே அப்புறம் அந்த இடத்துல வளரும் போது அது மரமாகும் போது அது காற்றுகள் வந்து சாயறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது பெருசாக சத்தம் எடுக்கிறதுக்கும் குறைபாடு இருக்குது. அதனால் சின்ன மரக்கன்று வைக்கும்போது மரத்தை பொறுத்த வரைக்கும் ஆணி வேறு மரம் எப்படி நேராக வளர்த்தோ அதே மாதிரி கீழ் நோக்கி உங்களுக்கு போகும். அதனால சின்ன மரக்கன்று தான் நம்ம பரிந்துரைக்கிறோம்.
0: இப்போ மா பல இதெல்லாமே ஒரு கட்டத்தில் வளர்ந்ததுக்கு அப்புறம் பூச்சி வர வாய்ப்புகள் இருக்குங்களா? அப்போ பூச்சி வர்றப்போ என்னென்ன பூச்சிகள் மேலாமே என்ன பண்ணுவீங்க?
1: பூச்சி வெரைட்டியுமே நம்ம சிம்பிளாக வந்துட்டு விவசாயிகளுக்கு வந்துட்டு செலவு கம்மியாக நம்ம பண்ணுறது வந்து இந்த வேப்பனை கரைசல் தான் சொல்கிறோம். ஏன்னா அது உங்களுக்கு ஈஸியாகவும் உங்களுக்கு அவங்க பண்ணிட முடியும். அதில் அவங்க கவனிக்க வேண்டியது சரியான அளவு. இப்போ 10 லிட்டர் தண்ணிக்கு 50 ml இந்த வேப்பனை வந்துட்டு, அந்த 50 ml வந்துட்டு அந்த காதி சோப்பு இருக்கும், அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த எண்ணெயை கரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் அந்த 10 லிட்டர் தண்ணியை கலந்து அவங்க ஸ்ப்ரே பண்ணுறது உகந்ததாக இருக்கும். இதில் இந்த எண்ணெயோட அளவு அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா அந்த இலை கருகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால. அது கொஞ்சம் கவனித்து அவங்க யூடியூப்லேயே நிறைய விவசாயிகள் வந்துட்டு அவங்களோட வீடியோஸ்லாம் இருக்கும், இந்த வேப்பனை கரைசல் இந்த மாதிரிலாம் இருக்கும், கல்லப்புண்ணா கரைசல்.
0: நீங்கள் ரசாயன முறையில் எந்த ஒரு பூச்சிக்கொல்லியும் பரிந்துரைக்கிறது கிடையாது?
1: இல்லை. இப்போ ரசாயன உரம் வந்துட்டு நம்ம எப்போ வந்து இங்கே கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னா, உணவு பஞ்சங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி வந்ததுனால உடனடியாக உணவு உற்பத்தி பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை கையில் எடுக்கிறாங்க, ரசாயன உரம் போட்டு அந்த உணவை அதிகமாக நம்ம ப்ரொடக்ஷன் கொண்டுட்டு வரணும், மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அதோட விளைவு என்ன இருக்குது அப்படின்னா, மண் வளம் வந்துட்டு, அதாவது மண்ணில் வந்து கரிமச்சத்துன்னு சொல்லுவோம், அது வந்து நம்ம அந்த மண் வளம் எப்படி இருக்குதோ அந்த சத்து தான் நம்ம சாப்பிட்ற உணவுலையும் வரும். இப்போ உதாரணத்துக்கு காய்கறியாக இருக்கட்டும், பழங்களாக இருக்கட்டும், மண்ணில் உள்ள சத்து எடுத்து தான் இந்த பழத்தில் நியூட்ரிஷன் வருது. அது சாப்பிட்றதுனால தான் நம்ம சத்தாக இருக்கிறோம். மண்ணில் சத்து இல்லை அப்படின்னா நம்ம சாப்பிட்ற பொருளையுமே சத்து இருக்காது. இப்போ ரசாயன உரம் பயன்படுத்துறதுனால நம்ம மண்ணை நிறைய மலடாக்கிட்டோம். அதாவது உலகத்திலேயே மொத்தமாக என்ன சொல்கிறாங்கன்னா, 50% மண் வளம் வந்து அழிஞ்சிருச்சின்னு சொல்லிட்டாங்க, சுத்தமாக இல்லை. மீது 50% வந்து அந்த கரிமச்சத்துன்னு சொல்கிறாங்களே, அது வந்து இந்த 3% இருக்கணும். ஆனால் வந்து நம்மள்ட்ட வந்து 0.5 கம்மியாக தான் இருக்குது. இதை வந்து நம்ம சில விவசாயிகளை வந்துட்டு மரம் நடுறது மூலியமாக அந்த மண்ணை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அடுத்த ஒரு 13-15 வருஷத்தில் அதே மண்ணை சத்து இல்லாத மண்ணை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா அதோட கரிமச்சத்துங்கிறது 3 வந்து தொடர்ற அளவுக்கு வந்துருக்குது. மரம் சார்ந்த விவசாயத்தில் இதை நம்ம மண் வளத்தை இந்தமாரி கொண்டு வர முடியும். இப்போ இன்னொன்று சொல்ல போனோம்னா, கவர்மெண்ட்லேயே அதாவது மத்திய அரசாங்கமாக இருக்கட்டும் இல்லை மாநில அரசாங்கமாக இருக்கட்டும், அவங்களே வந்துட்டு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் மூலியமாக விவசாயிகளுக்கு வந்துட்டு இயற்கை சார்ந்த உரங்களை தான் கொண்டு போயிட்டுருக்காங்க. உயிர் உரம்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. அசோஸ்பைரியலாம், பாஸ்போபேக்டீரியா, சூடோமோனாஸ் இந்தமாரி உயிர் உரமாக இந்த லிக்யூடில் பவுடரில் இந்தமாரிலாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதில் உள்ள ஒரு விவசாய மீட்டிங் அட்டன் பண்ணும்போதே அந்த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லேயே இந்தமாரி அவங்க சொன்னது தான் இப்போ சொல்கிறேன், நம்ம ரசாயன உரத்தை வந்துட்டு ஒரு தேவைக்காக பயன்படுத்தணும். இப்போ அந்த ரசாயன உரமே இந்த மண்ணில் உள்ள சத்துக்களை வந்துட்டு இதாயிடுச்சு, மண் மலடாயிடுச்சு, திரும்ப அதை நம்ம மீட்டு கொண்டு வரணும்னா இயற்கை சம்பந்தப்பட்ட உரங்கள் கொண்டு வரணும். முழுக்க முழுக்க இயற்கை விவசாயம் வந்து விவசாயிகளை நம்ம கொண்டு வர முடியாது. ஏன்னா அப்படிதான் ஸ்ரீலங்கா என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஃபுல்லாக ஆர்கானிக் விவசாயம் போனதுனால தான் அவங்க ஃபினான்ஷியலாக ரொம்ப அடி வாங்கிடுச்சு அந்த நாட்டில், கிரைசிஸ்லாம் வந்துச்சு நிறைய. அந்தமாரி நம்ம கொண்டு வர முடியாது. அட்லீஸ்ட் இப்போ உதாரணத்துக்கு ஒரு விவசாயம் வந்து ஒரு 10 ஏக்கர் வச்சிருக்கிறாங்கன்னா, அவங்க 1 ஏக்கர் ஸ்டார்டிங்ல வந்துட்டு இயற்கை விவசாயம் பண்ணுறது நல்லது, மீதத்தை ரசாயன விவசாயம் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்க மாற்ற முடியும். எல்லாத்தையுமே உடனடியாக அவங்க இயற்கை விவசாயம்னு கொண்டுட்டு வராங்க அப்படின்னா அது அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா வருமானம் டக்குன்னு எடுக்கவும் முடியாது, அதில் முதலீடு போடுறதும் ரொம்ப செலவு அதிகமாக இருக்கும்.
0: இப்போ உங்ககிட்ட இருக்கிற வாடிக்கையாளருக்கு எத்தனை ஆண்டுகள் வரைக்கும் நீங்க அந்த தோட்டத்தை பராமரிச்சுட்டு வருவீங்க? அக்ரிமெண்ட் பேசஸ்ங்களா இல்ல?
1: மரம் சார்ந்த விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அக்ரிமெண்ட் பேஸுங்கிறது நம்ம இது வரைக்கும் அந்த மாதிரி போனது இல்லை. நம்ம எல்லாமே பழக்கத்துக்காக தான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு நண்பன் நம்பிக்கையின் பேர்ல அந்த மாதிரி நம்ம இன்னும் போல குறைஞ்சது ஒரு 3 நம்ம பண்ணி கொடுக்கறோம்.
0: 3 மெயின்டெனன்ஸில் உள்ள சார்ஜஸ் எல்லாமே சேர்த்துன்னு சொல்கிறீங்களா சார்?
1: நம்ம அப்படி பர்டிகுலராக நம்ம சார்ஜஸ்ன்னு வச்சு நம்ம பல்காக அந்தமாரி நம்ம பண்ணுறதும் இல்லை. நம்ம அந்தந்த சமயத்துக்கு போய் என்ன வேலை செஞ்சு கொடுக்குறோமோ அதுக்குண்டான பேமெண்ட் மட்டும்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா ஆள் என்ன வச்சு பண்ணுறோம், அன்றைக்கி என்ன சேலரியோ அதை பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு என்ன தேவையோ அதுமாரி தான் பண்ணிகிட்ருக்கோம். முன்னும் டோட்டலாக பண்ணுறது இல்லை இந்தமாரி.
0: உங்கள் எதிர்காலம் திட்டம் என்னங்க சார்?
1: இப்போ வந்துட்டு பல மரங்கள் வந்துட்டு உணவு காடுகள் வந்துட்டு அதிகமாக நம்ம ஊருக்கு கொண்டு வந்தா நல்லா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம காய்கறி பயன்படுத்துறோம் அப்படின்னா, அதை சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தண்ணியில போட்டு ஒரு 2 கொத்து வேப்பலை இருக்குங்களா, அதை நம்ம அந்த காய்கறியையும் இந்த வேப்பலையும் அந்த தண்ணியில போட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் கழிச்சு அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம பயன்படுத்த

0: அந்த ரசாயனத்தோட வீரியம் வந்து அந்த வேப்பலை கொஞ்சம் குறைச்சி வச்சிரும். அதேமாரி நம்ம சில இதில் வந்து பார்த்திங்கன்னா திராட்சையெல்லாம் வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து சாப்பிடுவோம். இந்த சூழ்நிலை இப்போதைக்கு நம்ம இந்த ரசாயன உரம் பயன்படுத்துகிறனால, அதாவது நம்ம விவசாய நிலத்துலையும் பயன்படுத்துவாங்க, பழங்களை அறுவடை பண்ணி கடைகளை வச்சு விற்பனை பண்ணும்போதுமே அந்த ரசாயன உரங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இதை தவிர்க்கும் பட்சத்தில் நம்ம ஒவ்வொரு வீட்டிலையும் இல்லை ஒவ்வொரு தோட்டத்திலையும் எல்லா விதமான பழங்களையும், அதாவது குறைஞ்சது ஒரு 10 பழம், நம்மாழ்வார் சொல்லுவாங்க நம்ம வீட்டை சுற்றி ஒரு 10 பழமரம் இருந்துச்சுனாலே நம்மளுக்கு உணவு பிரச்சனை இருக்காதுன்னு அது ஒரு நோக்கம் இருக்குது. நம்ம பழமரங்களை ஒவ்வொரு வீட்டிலையும் தோட்டத்திலையும் வச்சு வளர்த்தாங்கன்னா அவங்களோட சங்கதிகளுக்கு ஒரு நல்ல பயனுள்ளதாக இருக்கும், இயற்கையான பழங்கள் காய்கறிகள் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும்.
1: நிச்சயமா சார். சரிங்க சார், நீங்க இது வரைக்கும் நீங்க பண்ணிட்டு வர மர சாகுபடியை பத்தி நல்ல பயனுள்ள தகவல்களை எங்க கூட பகிர்ந்துகிட்டீங்க. மேலும் இந்த நிகழ்ச்சியை கேட்கிற நேயர்கள் உங்களை தொலைபேசி மூலமா தொடர்பு கொள்வாங்க. உங்க அலைபேசி எண் கொடுக்கறேன், குறித்துக் கொள்ளுங்கள் நேயர்களை. காரைக்கால் டிஆர் பட்டினம் ஜெய்கணேஷ் ஐயா அலைபேசி எண் 701051134. மீண்டும் ஒரு முறை 701051134. மிக்க நன்றி ஐயா.
0: நன்றி.
2: பூங்குடி, காரைக்கால் மாவட்டம் திருமலைராயன்பட்டினம் ஜி ஜெய்கணேஷ் அவங்க விவசாயத்தில் மர சாகுபடியின் முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி முடிச்சதுல, களைகளை கட்டுப்படுத்துறதுக்கு மல்ச்சிங் ஷீட்னு சொல்ற தாள்களை பயன்படுத்துறாங்க.
3: ஆமா சுபாக்கா, நம்ம பகுதிகளில் கூட இலைத்தழைகளோட சருக பாத்தியில வெட்டி போட்டு களையை கட்டுப்படுத்துறாங்க.
2: இதை கவனிச்சா பூங்குடி, மரங்கள் நல்லா வளர்றதுக்கு கடலை புண்ணாக்கை இவங்க பயன்படுத்துறாங்க, அது நல்ல வளர்ச்சியை தருதான்.
3: நோய்களை கட்டுப்படுத்த கூட வேப்ப எண்ணெய் கரைசல தான் இவங்களும் பின்பற்றிட்டு வராங்களாம்.
2: நம்மள மாதிரியே
3: முக்கியமா சொல்ல போனா, ஒரு மரம் வளர்க்க ஆரம்பிச்சோம்னா 1-1.5 அடி செடியை தான் வாங்கி வளர்க்கணுமா, பெருசா வாங்கி வளர்த்தோம்னா வேறு சரியா பிடிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க.
2: மாமர சாகுபடியில நீ ஒரு விஷயம் கவனிச்சியா, முதல் 3 வருஷத்துக்கு பூவை உருவி விட்டுருணுமா, அப்பதான் 5 வருஷம் கழிச்சு மாமரம் நல்லா காய்ப்புக்கு வருமா.
3: சுபாக்கா, இந்த நிகழ்ச்சியை கேட்டதுல எனக்கும் எங்க வீட்டுல 4 மரக்கன்றை வாங்கி வளர்க்கணும்னு ஆசையா இருக்கு.
2: நான் அப்படி நினைக்கல பூங்குடி, ஏன்னா எங்க வீட்டுல நிறைய மரங்கள் நானே வச்சிருக்கேன்.
4: இதுவரை நேயர்கள் கேட்டது காரைக்கால் ONGC காவேரி அசெட்டின்
5: உழவர் அரங்கம்.

0: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
1: எழுந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரை பண்பலை 100.3. நேரம் 8 மணி.

0: மனம் வீசும் காய்ச்சலை, மதுரம் சொட்டும் இசையலை. இது காரைக்கால் 100.3 பண்பலை. இனி நேர்கள் கேட்கலாம், ரசிக்கலாம் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
4: கோபால் பல் பொடி

காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் பாடல் கேட்க அழைங்கள். 0436 8 என்ற முன்னிணைப்பை தொட்டு 2311 2311 என்ற எண்ணிலோ 2994 8 0 என்ற எண்ணிலோ 2995 8 0 என்ற எண்ணிலோ அழைத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். அது இடைக்கால பாடலாக இருக்க வேண்டியது முக்கியமான விஷயம். அலைபேசி எண்ணான 9566-42-7231 என்ற எண்ணிலும் அழைச்சு பாட்டை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நம்ம எப்பி பக்கத்தில் நீங்கள் பாடலை அதிகம் விரும்பி கேட்பது இரவிலா பகலிலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம கேள்வி கேட்டிருக்கோம். அதுக்கான கமெண்ட்ஸை நீங்கள் போட்டு உங்களோட அதாவது பலத்தை காமிக்கலாம். எத்தனை பேர் இரவில்னு சொல்கிறீங்க, எத்தனை பேர் பகல்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு படித்து காமிப்போம். சரியா? இது காற்றில் வரும் கானம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையவரில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை சொல்வோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், கோபால் பல்புடி, திருவாரூர் சிமாட்டி சில்க்ஸ்.
0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: புதிய கோபால்வி டூத்பேஸ்ட்,
6: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால்வி டூத்பேஸ்ட்.
5: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
4: காற்றில் வரும் கானத்தில் வரும் முதல் நேயர், ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
4: வணக்கம், யாருங்க இங்க பேசுறீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நல்லா விசாரிக்கிறது யாரு?
7: பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நான் செந்தில் கண்ணன், பேரலாம்.
4: உங்களுக்கு என்ன பிடிச்ச பாட்டு?
7: எனக்கு இது நம்மாலு, இந்த படத்துல இருந்து சங்கீதம் பாட பாட எல்லாருக்குமா போடுங்க வாய்ப்புக்கு. நன்றி,
4: கொடுத்துடலாம், கொடுத்துடலாம். நன்றி.

0: நேயர்களே, நான் தோல் சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஜெயமாலிகா. தேசிய மருத்துவர் தினமான இன்று நான் சொல்ல விரும்புவது, மருத்துவராக இருப்பது எங்களுக்கு ஒரு தொழில் மட்டுமல்ல, அது பெருமையும் மிகப்பெரிய பொறுப்பும் கொண்ட ஒரு சேவை. இந்த மருத்துவர் தினத்தில் எங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் அனைத்து மக்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம். அனைவருக்கும் ஆரோக்கியமான மகிழ்ச்சியான வாழ்வு அமைய வாழ்த்துக்கள். நன்றி.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட் இதில் உள்ள
3: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
2: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத்பேஸ்ட்.
4: மனதோறும் இழும் மகிழ்வலை, இது கரைக்கால் 100.3 பண்பலை. நேர்கள் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி காற்றில் வரும் கானம். காற்றில் வரும் கானத்தில்

0: வரும் அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ மேடம்.
0: வணக்கம், யார் இங்கே பேசுறீங்க?
1: நான் வேதாரண்யம் வட்டம் அகஸ்தின்புலியிலேருந்து ஈஸ்வரி பேசுறேன் மேடம்.
0: பேசுங்க ஈஸ்வரி, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்னன்னு சொல்லுங்க.
1: எனக்கு செம்பருத்தி படத்துல நடந்தா இரண்டடி அந்த பாட்டு வேணும்.
0: நடத்திடுவோம் பாட்டா.

0: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் என் சொல் அமது.
1: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சி வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலரில் வழங்கும் பசுந்தளிர். மளிகைப் பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டேடர்ஸ் காரைக்கால்.
2: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்ப்பைகள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
3: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காரைக்கால்.
0: நாளை காலை 7:00 ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்திரைப்பூண்டி வழங்கும் அட்ரஸ்க்கு அட்ரஸ்க்கு விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடிசெட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டிக்கிண்ணு போட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடிசெட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. மனதோறும் இழும் மகிழ்வலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. நேர்கள் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி காற்றில் வரும் காணம். 20 மணி நேரத்தில், அதாவது 8:24 இணைஞ்சிருக்கிற இந்த வேளையில அடுத்து வரும் நேயர். ஹலோ, வணக்கம்.
4: நேசு, நேசு உள்ளங்களுக்கு பாச வணக்கங்கள் சோதரி.
0: வணக்கம் சொல்றது யாரு?
4: மதுரையிலிருந்து உங்கள் நண்பன் ஆண்டனி.
0: உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்னன்னு சொல்லுங்க.
4: தோகை எங்கே என்ற பாடல்.
0: கடவுள் அமைத்த மேடையிலிருந்து பாட்டு வருது.

0: நேர்களை நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் ஷேகர் டெக்ஸ்டைல் நியூ ஷேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40

0: டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க, உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: வானம் வீசும் கற்றலை மதுர சொட்டும் இசையிலே இது காரைக்கால் 100.3 பண்பலை. காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேயர். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்மா.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் மயிலாடுதுறை மாவட்டம் முளப்பாக்கத்தான் கமலகண்ணன் பேசுறேன்.
0: பேசுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன சார்?
1: வைகை காத்திருந்தால் படத்துலமா வெட்டுமலர் ஆட அபிநயில் கூட அந்த பாடல ஒளிபரப்புங்க.
0: கண்டிப்பா வரும்.
1: நன்றிங்கம்மா.
0: நேர்கள் இதுவரை இணைந்து கேட்டது திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: தொடர்ந்து கேளுங்க ரசிங்க, இது கோபால் பல்புரியின் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்பொடி.
3: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத்பேஸ்ட்
5: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
6: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
7: கோபால் பல்பொடி.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில நாம எஃபி பக்கத்துல ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதாவது நீங்கள் பாடல்களை அதிகம் விரும்பி கேட்பது இரவிலா பகலில. இந்த போஸ்ட் எது நாம பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய நேயர்கள் வந்து தொடர்பு கொள்றாங்க, எனக்கு தொடர்பே கிடைக்க மாட்டேங்குது, பல வருஷமா ட்ரை பண்றோம் கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. உங்களுடைய பெயர்களை படிக்கிற ஒரு வாய்ப்பாவது எங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம இந்த போஸ்டை பண்றோம். அதுக்கான பதில நீங்க எஃபி பக்கத்துல எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்ப போடலாம், அந்த நிகழ்ச்சி முடியறதுக்குள்ள. இப்போ நம்ம கேட்டோம் நீங்கள் பாடல்களை அதிகம் விரும்பி கேட்பது இரவிலா பகலிலா அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு யாரெல்லாம் பதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வாழ்த்துக்களை மட்டும் வணக்கத்தையும் கொடுத்துருக்குறாங்க பிரேம் ஆனந்த். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இரவு வணக்கம், அதிகமாக இரவில் தான் பாடல்களை கேட்டு ரசிப்பேன், இரவில் அமைதியாக கேட்டு தூங்கி விடுவேன். இதை யார் சொல்லியிருக்காங்கன்னா, செந்தில் முருகன் விளக்கம்பாடி கடலூர் மாவட்டத்திலேருந்து. வணக்கம், எப்போதும் பாடலில் தான் அதிக பகலில் தான் அதிக பா

பாடல்களை கேட்பேன். தனியாக பாடல் கேட்க ஒன்றும் நேரம் ஒதுக்க மாட்டேன். வேலையோடு பாடலை கேட்பேன், உட்காந்துட்டு தனியாலாம் கேட்டுட்டு இருக்க மாட்டேன், நான் வேலையோடு சேர்த்து பாடலையும் கேட்டுட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செந்தில் கண்ணன் பேரளத்துலேருந்து. கொடிக்கல் பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முந்தன் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு பால் கேட்பதற்கு நேரம் காலம் கிடையாது மேடம், நானும் பாடல் ஒன்று தான், நான் ஒரு டிரைவர், எப்பொழுதுமே பாடலோடு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுங்க, இதுக்கான ஒரு நேரம்லாம் கிடையாது, எப்பொழுதுமே பாட்டு கேட்டுகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் எப்போதும் பகலில் தான் அதிகம் பாடல் கேட்பேன், தனியாக பாடல் கேட்க என்று நேரம் ஒதுக்க மாட்டேன், இவங்களும் அதே மாதிரி சொல்லியிருக்காங்க, வேலையோடு பாடலையும் ரசித்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பகல் பொழுதில் தான் நான் பாடல் கேட்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் இரவில் வந்து பதில் கொடுத்துருக்குறாங்க சண்முக சுந்தரம் மதுரையிலேருந்து. ரொம்ப சந்தோஷம், அப்போ இரவுலையும் கேட்குறீங்க, எப்போவாவது உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது அப்படி தானே. என்னிடமும் பாடல் கேட்டுக்கொண்டே இருப்பேன், தனிமையில் சேர்த்து பாடிக்கொண்டே இருப்பேன். காரைக்கால் தலத்திரு பத்மாவதி ஸ்ரீதர், அவருக்காடு வித்யா வீரமணி, தனியாக பாடல் கேட்க வேண்டும் என்று நேரம் ஒதுக்குவது கிடையாது, எப்பொழுதுமே பாடல் கேட்டுக்கொண்டே தான் இருப்பேன், வேலை செய்துகிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கும்பகோணம் குமரன், பகலில் தான் பாடல் அதிகம் விரும்பி கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இரவில் தூங்கி விடுவாங்களா? இப்போ தூங்கிட்டீங்களா? சரி சரி ஓகே, பாட்டை கேட்டுட்டு தூங்குங்க சரியா. இப்போ நேயர் காத்திருக்கிறாங்க இல்லையா, என்னோடய பாட்டு எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான பாடல் வருது.

0: நேர்களை நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: செங்கல் சூளை மற்றும் விதைநடு விடுவதற்கான தார்பாய்கள் சலுகையாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் ஐ ஹாஸ்பிடல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
6: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமெச்சி ஜுவல்ஸ் வழங்கும் என்சொல் அமுது.
7: வீட்டு உபயோக பொருட்கள்
8: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
9: மயிலாடுதுறை ஏஆர்சி காமெச்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை பிற்பகல் 2:05 மயிலாடுதுறை ஜேகேஆர் பாலி கிளினிக் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். ஹார்ட், சுகர், பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் ஜேகேஆர் பாலி கிளினிக் மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30 திருவாரூர் வி கே ஆயுர்வேத மருத்துவமனை வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். வி கே ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை காரைக்கால். மனம் வீசும் காற்றலை மதுரம் சொட்டும் இசையலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. 8:41 இணைஞ்சிருக்கிற இந்த வேளையில அடுத்து வரும் நேயர். ஹலோ, வணக்கம்.
10: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரங்க இது பேசுறீங்க?
10: திருவாரூர் மாவட்டம் சிறுவலியூர் மகன் மேடம்.
0: உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்னங்க?
10: படம் சின்ன கண்ணம்மா. பாடல் என் வாழ்க்கை சொல்லி துக்கலில் கொண்டு கொண்டு.
0: சரி, அர்த்தமுள்ள பாட்டு.
10: வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி நன்றி. உங்களுக்கான பாடல் வரும். அதுக்கு முன்னாடி எப்பயில கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த கமெண்ட்ஸை படிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை இல்லையா? நான் காரை பண்பலையில் 10 மணி முதல் 11 மணி வரை ஒலிபரப்பாகும் பாடல்களை முழுமையாக கேட்ட பின்னரே உறங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குத்தாலம் கேவிஎஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி. கும்பகோணம் குமரன், நான் பகலில் தான் பாடல் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி, இது நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம் இல்லையா. நாகூர் அலோன்ஸ் ராஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் அதிகம் விரும்பி பழைய பாடல்களை தான் கேட்டு ரசிப்பேன், அதுவும் நம் காரை பண்பலையில் 10 மணிக்கு மேல் ஒலிபரப்பாகும் அந்த இனிய பழைய பாடல்களை என் காதலி தேனாக இனிக்கும், தேனில் விழுந்த பலாச்சுளை போல் ரசித்து மகிழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வார்த்தைகளை அவ்வளோ அழகாக கோர்த்து

எழுதியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் சரவணன் இரவில் சுகமாக ராகங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் வேலைக்கு செல்வதால் காலை 8 மணி வரை பாடல்கள் கேட்போம். மாலை 5 மணியிலிருந்து இரவு 11 மணி வரை பாடல்கள் கேட்போம். ஜெயங்கொண்டம் கலைவாணன் மெர்சிராணி இதை சொல்லியிருக்கிறாங்க. கேட்க என்று அது தனியாக பாடல் கேட்க வேண்டும் அப்படின்ற நேரம் எதுவும் ஒதுக்க மாட்டேன். வேலையோடு வேலையாக கேட்பது பகலில் அதிகம். தினம் ரேடியோ கேட்பேன். மனவெளியிலிருந்து நந்தகுமார் சொல்லியிருக்காங்க. ஜோதி அண்ணம்பேட்டிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பகலில் தான் அதிக பாடல்கள் கேட்பேன். மாலை இரவு 10 மணி வரைக்கும் என் மகள் படிப்பாங்க. அதோ படிப்பை டிஸ்டர்ப் பண்ணுவேனா அப்படிங்கிறதுனால அவங்க வந்து பகலில் தான் பாடல் கேட்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் கொரநாட்டு கருப்பூர் பிரபாகரன். நான் எனக்கு மிகவும் இரவும் பகலும் எதுவும் கிடையாது. நான் கண் விழித்து இருக்கும் நேரம் பாடல்கள் கூடத்தான். என் வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கிறது. எனது தொழிலுக்கு சிறந்த மருந்து பாடல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப அழகாக அவங்களுடைய உழைப்புக்கு இந்த பாடலும் உறுதுணையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அலிவலம் சக்தி முருகானந்தம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இரவில் தான் அதிகமாக பாடல் கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது யாரா, இரவு வணக்கம் சொல்லிட்டு மேட்டுப்பாளையம் நாகராஜன், பகலில் தான் இரவு 11 மணி வரை மீண்டும் மீண்டும் காலை 6 மணி வரை என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது முழு நேரம் பாட்டு கேட்பேன். எப்போ அந்த இடையில தூங்குற நேரத்தை மட்டும் விட்டுருவாங்க போல இருக்குது, மற்ற நேரம்லாம் கேட்பேன் அப்படிங்கிறது தான் அவங்க சிம்பாலிக்காக சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, நன்னிலம் அம்பலவாணன், நான் பகலில் பாடல்களை ரசித்து கேட்பேன். காரைப்பண்பலையில் இரவு மலரும் நிகழ்ச்சி பாடலை மிகவும் ரசித்து கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, பாட்டு என்றாலே சூப்பர், அதுவும் இரவில் இளையராஜா சாங் கேட்பது சூப்பர். எங்களுடைய காரைக்கால் பண்பலையில் கேட்குறது இன்னும் சூப்பரோ சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புதுத்துறை செல்வகுமார். இப்போது நேர்கிட்ட பாடல் கேட்கலாம்.

0: வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: மனம் வீசும் காற்றலை, மதுரம் சொட்டும் இசையலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. 8:50 இணைஞ்சிருக்கிற இந்த வேலையில அடுத்து வரும் நேயர். ஹலோ, வணக்கம்.
2: இரவு வணக்கம் மேடம்.
1: இரவு வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: லதாவுக்கு
1: பிடிச்ச பாட்டு அதிகம் விரும்பி கேட்கறது வந்து இரவுலையா இல்ல வந்து பகல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கேள்வியை கேட்டிருந்தோம். அதுக்கு நிறைய நேயர்கள் வந்து மெசேஜ் நமக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. அந்த வகையில யாரெல்லாம் மெசேஜ் அடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். கோமல் சரவணன், தூங்கும் நேரத்தை தவிர மற்ற எல்லா நேரத்திலும் கேட்பங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன், அமைதியான இரவு வேளையில் பாடல்கள் கேட்பது எனக்கு மிகவும் பிடிக்கும், பகலில் பாடல்கள் கேட்பதும் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நச்சுப்பிள்ளை காரைக்கால் நிறைவி நச்சுப்பிள்ளை, இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இரவு வணக்கம் அப்படி மட்டும்தான் சொல்லியிருக்காங்க, பதில் சொல்லவே இல்லை. சரி, ஓகே, அப்போ எல்லா நேரமும் கேட்பாங்கன்னு நம்மளே எடுத்துப்போம், சரியா? அடுத்தது யார் சொல்லியிருக்காங்க, அறிமுக நேயருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? புதுத்துறை செல்வகுமார், உங்களுக்கான வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே. ஏன்னா தொலைபேசியில் வந்து நேயர்களை நீங்கள் பழைய நேயர்கள்லாம் கொஞ்சம் இன்னும் புதிய நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னால் கொடுக்க மாட்டேன்றாங்க. என்ன பண்ணுறது, செல்லமாக கோச்சிக்கிறாங்க. அதனால தான் அந்த இந்த படிக்கிற வாய்ப்பையாவது உங்களுக்கு கொடுக்கலாமே அப்படின்றதுனால தான் நம்ம கமெண்ட்ஸ், அதை ஒரு கொஷின் கேட்டு கமெண்ட்ஸை வெப்பில போஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். உங்கள் பேரையும் இப்போ படிச்சிட்டோம் இல்லையா. அடுத்தது பார்த்தீங்கன்னா மேமாத்தூர் அமுதா சேகர், நேரமெல்லாம் கிடையாதுங்க, எப்போதுமே பாட்டை கேட்டுகிட்டே தான் இருக்கேன், உறங்கும் வரை பாட்டு என்றால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான குட் நைட் மெசேஜும் நம்ம கொடுத்துருக்குறாங்க. காட்டூர் சிவகுமார், அவங்க வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்களா? சரி, ஓகே, நைட்டில் தான் உங்களுக்கு பாட்டு கேட்குறது பிடிக்கும் அப்படிங்கிற தகவலை தான் சொல்லியிருக்காங்க. இரவில் பழைய பாடல்கள் இடைக்கால பாடல்களை கேட்பது தான் எனக்கு அலாதி பிரியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடப்பாடி பூலாம்பட்டி தங்கவேல், இப்போது நேயருக்கான பாட்டு வருது, கேட்டு ரசிங்க.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: மனம் வீசும் காற்றலை மதுரம் சொட்டுமில் செயலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. நிறைவான நேயர், ஹலோ வணக்கம்.
3: அன்பு சகோதரி கீனியர், வணக்கம்.
2: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: எட்டுப்பாளையம் நாகராஜன்.
2: சரி, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு?
3: அந்த 2 நாட்கள்ல இருந்து ஒரு பாடல்.
2: சரி, வருது.

0: மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் முழுமையாக இந்த பாடலை கேட்கலாம். இதுவரை நேயர்கள் கேட்டது கோபால் பல்புடியின் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கிய ஒரு இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்புடி.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
2: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நேயர்களுக்கும் பங்கு பெற முயற்சித்த நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறது நிகழ்ச்சி. எப்படி பக்கத்தில் கமெண்ட்ஸ் போட்ட நேயர்களுக்கும் நன்றி, படிக்காமல் விட்ட நேயர்களுக்கு மன்னிக்கவும். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: யாரோ மரத்தடியில் விழுந்து கிடப்பதாக வீரன் வந்து பல்லக்கில் சென்று கொண்டிருந்த அனிருத்த பிரம்மராயரிடம் தெரிவிக்க, அவரும் கீழே இறங்கி பார்க்கப் போகையில் அங்கே விழுந்து கிடந்தது இளவரசன் மதுராந்தகன் என்று அறிந்து அவர் திகைத்து போனார். ஈனமான குரலில் மதுராந்தகன் முனகிக் கொண்டிருந்தான். ஏன் இப்படி நடந்தது என்ற விவரங்களையெல்லாம் கேட்டு அறிந்து கொண்டே அவனை தன்னுடைய பல்லக்கில் ஏற்றிவிட்டு மற்ற விவரங்களெல்லாம் நாதன் கோவிலில் அவருடைய இல்லத்தில் போய் பிறகு கேட்டு தெரிந்து கொள்ளுகிறேன் என்று மதுராந்தகரிடம் கூறி அனிருத்தர் தன்னுடைய பல்லக்கிலே மதுராந்தகனை ஏற்றிவிடுகிறார். பல்லக்கு அருகில் கொண்டு வந்து இறக்கப்பட்டதும் முதன் மந்திரி இளவரசரை மெதுவாக பிடித்து தூக்கி பல்லக்கினுள் கிடத்தினார். ஆட்களிடம் பல்லக்கை தூக்கி கொண்டு மெல்ல மெல்ல அசங்காமல் போக வேண்டும் என்று கட்டளையிட்டார். தாமும் பல்லக்கின் அருகிலேயே தொடர்ந்தாற்போல நடந்து சென்றார். சிறிது நேரத்துக்கெல்லாம் நாதன் கோவில் என்று வழங்கிய சுந்தர சோழ விண்ணகரத்துக்கு அவர்கள் வந்து சேர்ந்தார்கள். அந்த ஊர் பெருமாள் கோயிலுக்கு அருகில் முதன் மந்திரி அனிருத்தரின் மாளிகை ஒன்று இருந்தது. அதற்குள் இளவரசர் மதுராந்தகரை தூக்கிச் சென்று அங்கிருந்து கட்டிலில் கிடத்தினார்கள். விளக்கு வெளிச்சம் கொண்டுவரச் சொல்லி பார்த்ததில் கால் முறியவில்லை என்றும் பெரும் சுளுக்குத்தான் என்றும் தெரிந்தது. இளவரசர் கொண்டிருந்த பீதியும் சிறிது தெளிந்தது. பெருமாள் கோயிலிலிருந்து வந்த பிரசாதங்களை இருவரும் அருந்தினார்கள். பின்னர் முதன் மந்திரி,
1: இளவரசே, இனி இரவு நிம்மதியாக தூங்குங்கள். பொழுது விடிந்ததும் தங்கள் உசிதம் எப்படியோ அப்படியே செய்யலாம். நான் தஞ்சைக்குத்தான் போகிறேன். என்னுடன் வருவதாயிருந்தால் தங்களை பத்திரமாக கொண்டு போய் சேர்ப்பிக்கிறேன்
0: என்றார். ஐயா, தாங்கள் எனக்கு எவ்வளவோ தீங்கு செய்திருக்கிறீர்கள். அதற்கெல்லாம் பரிகாரம் என்று செய்துவிட்டீர்கள். இன்று எனக்கு செய்த உதவியை என்றும் மறக்க மாட்டேன்.

0: அதற்கு எப்போதும் நன்றி செலுத்துவேன். ஒருவேளை இந்த சோழ சாம்ராஜ்யத்தின் சிம்மாசனத்தில் நான் அமரும்படி நேர்ந்தால் தங்களையே முதன் மந்திரியாக வைத்துக் கொள்வேன் என்றான் மதுராந்தகன்.
1: அனிருத்தர் அதிசய கடலில் முழுகிப் போனதாக பாவனை செய்து,
2: இளவரசே, சோழகுலத்துக்கு நான் கடமைப்பட்டவன். இந்த குலத்தை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் ஆலோசனை சொல்வதும் இயன்ற உதவி செய்வதும் என் கடமை. ஆகையால் தாங்கள் தனிப்பட்ட எனக்கு நன்றி செலுத்த அவசியமில்லை. ஆனால் தங்களுக்கு நான் ஏதோ தீங்கு செய்திருப்பதாகச் சொன்னீர்களே, அதுதான் எனக்கு விளங்கவில்லை. நான் தங்களுக்கு மனமறிந்து எந்த தீங்கும் செய்ததாக ஞாபகமில்லை. தாங்கள் சற்று பெரிய மனது செய்து தெரியப்படுத்தினால் அதற்கு பிராயச்சித்தம் என்ன உண்டோ அதை செய்து விடலாம்
0: என்றார். ஐயா அனிருத்தரே, தாங்கள் மகா கெட்டிக்காரர், அறிவாளி, ராஜதந்திர நிபுணர் என்பதெல்லாம் உலகறிந்த விஷயம். ஆனால் தங்கள் கெட்டிக்காரத்தனத்தை என்னிடம் காட்ட வேண்டாம்.

0: இயன்ற உதவி செய்வதும் என் கடமை. ஆகையால் தாங்கள் தனிப்பட்ட எனக்கு நன்றி செலுத்த அவசியமில்லை. ஆனால் தங்களுக்கு நான் ஏதோ தீங்கு செய்திருப்பதாகச் சொன்னீர்களே, அதுதான் எனக்கு விளங்கவில்லை. நான் தங்களுக்கு மனமறிந்து எந்த தீங்கும் செய்ததாக ஞாபகமில்லை. தாங்கள் சற்று பெரிய மனது செய்து தெரியப்படுத்தினால் அதற்கு பிராயச்சித்தம் என்ன உண்டோ அதை செய்து விடலாம்
1: என்றார். ஐயா அனிருத்தரே, தாங்கள் மகா கெட்டிக்காரர், அறிவாளி, ராஜதந்திர நிபுணர் என்பதெல்லாம் உலகறிந்த விஷயம். ஆனால் தங்கள் கெட்டிக்காரத்தனத்தை என்னிடம் காட்ட வேண்டாம். தாங்கள் எனக்கு செய்திருக்கும் தீங்கு எவ்வளவு கொடுமையானது என்பது எனக்கு தெரியாது என்றும் எண்ண வேண்டாம். ஆனாலும் இன்று தாங்கள் எனக்கு செய்த உதவியை முன்னிட்டு அதையெல்லாம் மறந்துவிடப் போகிறேன். என்னுடைய நன்றியை தங்களுக்கு எந்த விதத்தில் தெரியப்படுத்தலாம் என்று சொல்லுங்கள். ஏதாவது பிரதி உபகாரம் செய்யக்கூடியது இருந்தால் கூறுங்கள். அனிருத்தர் புன்னகை புரிந்து,
0: ஆம் இளவரசே, தங்கள் நன்றியை செலுத்த வழி ஒன்று இருக்கிறது. தங்களிடம் இந்த கிழவன் கோர வேண்டிய வரம் ஒன்றும் இருக்கிறது. இனி இம்மாதிரி குதிரை ஏறி தனி வழியே கிளம்ப வேண்டாம். முன்னும் பின்னும் பரிவாரங்கள் சூட ரதத்தில் பிரயாணம் செய்யுங்கள். அதைவிட பல்லக்கில் பிரயாணம் செய்வது நலம். காலம் கெட்டிருக்கிறது. பல காரணங்களினால் மக்கள் மனக்கொதிப்பு அடைந்திருக்கிறார்கள். இன்றைக்கு பழையாறையில் பார்த்தீர்களே, ஆகையால் திறந்த பல்லக்கில் பிரயாணம் செய்வதைக் காட்டிலும் மூடு பல்லக்கில் பிரயாணம் செய்வது நல்லது. பழுவூர் இளையராணியின் பல்லக்காக இருந்தால் ரொம்ப விசேஷமாக இருக்கும், யாரும் சந்தேகிக்கவே மாட்டார்கள்
1: என்றார். மதுராந்தகன் அசந்து போனான். அவன் முகத்தில் மறுபடியும் பயத்தின் அறிகுறி காணப்பட்டது. சற்று பொறுத்து சமாளித்துக் கொண்டு, முதன் மந்திரி, என்ன வார்த்தை சொன்னீர்? பழுவூர் இளையராணியின் மூடு பல்லக்கில் என்னை பிரயாணம் செய்ய சொல்வதன் கருத்து என்ன? என்னை அவமானப்படுத்துவது உமது நோக்கமா என்றான்.
0: இளவரசே, பழுவூர் ராணியின் பல்லக்கில் பிரயாணம் செய்வதை தாங்கள் அவமானமாக கருதுவதை நான் அறியேன். எப்போதிருந்து இந்த எண்ணம் உங்களுக்கு உண்டாயிற்று? முன்னையெல்லாம் அடிக்கடி தாங்கள் அவ்விதம் போய்க் கொண்டிருப்பது வழக்கமாயிருந்ததே. கடைசியாக கடம்பூர் சம்புவரையர் மாளிகைக்கு போய் திரும்பிய பிறகு இந்த நல்ல முடிவுக்கு தாங்கள் வந்திருக்க வேண்டும்.
1: மதுராந்தகன் மேலும் திகில் கொண்டான். அவன் முகத்தில் பயபிராந்தியின் சாயல் பரவிற்று. முதன் மந்திரி, கடம்பூர் மாளிகைக்கு நான் என்று தடுமாற்றத்துடன் ஏதோ சொல்வதற்கு ஆரம்பித்தான்.
0: இளவரசே, கடம்பூர் மாளிகைக்கு தாங்கள் ஆடி மாதம் 18 பெருக்கன்று தனாதிகாரி பெரிய பழுவேட்டரையருடன் போயிருந்தீர்கள் அல்லவா? அதைத்தான் சொல்லுகிறேன். அப்போது தாங்கள் இளையராணியின் பல்லக்கிலே போய்விட்டு திரும்பினீர்கள். அது எனக்கு அவ்வளவாக பிடிக்கவில்லைதான். பல்லக்கு பிரயாணம் என்னை போன்ற கிழவர்களுக்கு உகந்தது. உங்களைப் போன்ற இளைஞர்கள் யானை மீதோ குதிரை மீதோ பிரயாணம் செய்வதுதான் உசிதம். ஆனால் குதிரை பிரயாணத்துக்கு தகுந்த பயிற்சி வேண்டும். தங்களுக்கு உடம்பு சரியானதும் நானே அதற்கு வேண்டிய ஏற்பாடு செய்கிறேன்.
1: அன்பில் அனிருத்தரே, ஜாக்கிரதை! மேலும் மேலும் என்னை அவமானப்படுத்தும் வார்த்தைகளை சொல்லுகிறீர். இன்றைக்கு ஏதோ அசந்தர்ப்பம் நேரிட்டு விட்டபடியால் எனக்கு குதிரை ஏற்றமே தெரியாது என்று முடிவு கட்டிவிட்டீர். ஏதோ ஒரு சமயம் பல்லக்கில் சென்றபடியால் எப்போதும் பழுவூர் அணியின் மூடு பல்லக்கில் நான் போவதாகச் சொல்லுகிறீர். உம்முடைய பிராயத்தையும் இன்றைக்கு நீ எனக்கு செய்த உதவியையும் நினைத்து பொறுத்தேன்.
0: இளவரசே, தங்களுடைய பொறுமை எனக்கு மிக மகிழ்ச்சி தருகிறது. பொறுத்தோர் பூமி ஆழ்வார் என்பது முதுமொழி. தமிழகத்தின் மாபெரும் புலவர் என்ன கூறுகிறார்? அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. நிலம் தன்னை தோண்டுகிறவர்களை பொறுத்து கொண்டிருக்கிறது. பொறுத்து கொள்வது மட்டுமா, தோண்டுகிறவர்களுக்கு தூய தண்ணீரையும் அளித்து உதவுகிறது. பூமிக்கு உள்ள இந்த குணம் பூமியை ஆள நினைப்பவர்களுக்கும் இருக்க வேண்டும். என்னை போன்ற கிழவன் ஏதாவது அனுசிதமாகச் சொன்னாலும் பூமியாள விரும்பும் தாங்கள் பொறுத்து கொள்வதுதான் உசிதம்.
1: ஐயா, என்ன சொல்லுகிறீர்? நான் இந்த சோழ சாம்ராஜ்யத்தை ஆள விரும்புவதாக குற்றம் சாட்டுகிறீரா என்று கேட்டான் மதுராந்தகன். அவனுடைய உதடுகள் துடித்தன, புருவங்கள் நெறிந்தன. பயம் கோபமாகவும் ஆத்திரமாகவும்

0: மாறி வந்ததென்பதற்கு அறிகுறிகள் தென்பட்டன. ஆனால் முதன் மந்திரியோ சிறிதும் பதட்டமில்லாமல்,
1: இளவரசே, குற்றம் சாட்டுகிறேன் என்று ஏன் சொல்லுகிறீர்கள்? தாங்கள் இந்த சோழ சாம்ராஜ்யத்தை ஆள விரும்பினால் அது எப்படி குற்றமாகும்? வீரோதி வீரரான விஜயாலய சோழரின் குலத்தில் உதித்தவர் தாங்கள். மகானாகிய சிவஞான கண்டராதித்தரின் திருப்புதல்வர். இந்த சோழ சிம்மாசனம் ஏறுவதற்கு தங்களுக்கு பூரண உரிமை உண்டு. அதை தாங்கள் விரும்புவது குற்றம் எப்படியாகும்? அது குற்றம் என்றும், ஆகையால் அதற்காக இரகசியமான சதி முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்று யாராவது தங்களுக்கு யோசனை சொன்னால் அதை தாங்கள் நம்ப வேண்டாம். இளவரசே, இந்த கிழவருடைய வார்த்தையை கொஞ்சம் செவிசாய்த்து கேளுங்கள். தங்களுடைய பெற்றோர்களின் விருப்பம் ஒரு விதமாயிருந்தது. தாங்களும் அதற்கு இணங்கி சிவபக்தியில் ஈடுபட்டிருந்தீர்கள். இப்போது தங்கள் மனம் மாறியிருக்கிறது. அதை பற்றி குற்றம் கூற யாருக்கும் பாத்தியதை இல்லை. தங்களுடைய உரிமையை தாங்கள் பகிரங்கமாக கூறலாம். சக்கரவர்த்தியிடமே தங்கள் விருப்பத்தை தெரியப்படுத்தலாம். அதை விடுத்து கேவலம் காலாமுக கூட்டத்தாரின் ஆதரவை கோருவதற்காக அமாவாசை இருட்டில் தன்னந்தனியாக கொள்ளிடக்கரைக்கு போக வேண்டிய அவசியமில்லை. அல்லது சம்புவரையர் மாளிகையில் அர்த்தராத்திரியில் திருடர் கூட்டத்தைப் போல கூட்டம் போட்டு சதிப்பேச்சு பேச வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த மாதிரி எல்லாம் தங்களுக்கு யோசனை கூறுகிறவர்கள் தங்களுடைய பரம விரோதிகள் என்று வைத்துக் கொள்ளுங்கள்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: கண்டராதித்த தேவரின் புதல்வர் மதுராந்தகர் பட்டத்துக்கு வர்றது நியாயமா? இளையவர் அதாவது அறிஞ்சயரின் பேரர் ஆதித்த கரிகாலர் பட்டத்துக்கு வர்றது முறைமையா? ஆடி 18 இரவு கடம்பூர் மாளிகையில் இது குறித்து விவாதம் நடந்ததையும், அன்னையின் வாக்கே தெய்வ வாக்காக மதித்து வந்த மதுராந்தகரின் மனசில் சில காலமாக சோழ சாம்ராஜ்யம் தமக்கு உரியதுங்கிற எண்ணம் வளர்ந்து வந்திருப்பதை தனாதிகாரி குறிப்பிட்டு, அதுக்கான அத்தாட்சியாக மதுராந்தகரை மூடு பல்லக்கிலிருந்து வெளியே வர கேட்டுக்கிட்டதையும் பார்த்தோம். முதன் மந்திரியின் கட்டளைப்படி சதிகாரர்களின் பேச்சை நம்பி மோசம் போக வேணாம்னு எச்சரிக்கை செய்ய ஆழ்வார்க்கடியான் மேற்கொண்ட முயற்சியும் பயனளிக்கல. தன் மகனின் விபரீத போக்கினாலே பேரதிர்ச்சிக்கு உள்ளானாங்க செம்பியன் மாதேவி. மிகவும் சிரமப்பட்டு வேதனையை அடக்கிக்கிட்டு வந்த அந்த மூதாட்டி பழையாறையில் நடந்த அந்தரங்க உரையாடலில் மகனுக்கு கூறின அறிவுரை நேயர்களுக்கு நினைவிருக்கும். மக்களின் அபிமானம் இல்லாமல் எந்த அரசனும் நீடித்து ஆள முடியாது. அப்படி அரசு புரியறதில் புண்ணியமும் இல்லை. குரோதம் தலைக்கு ஏறிடவே என் மனசை விரோதிகள் யாரும் கெடுக்கலை. உண்மையில் என் ஜென்ம விரோதி, என்னை பெற்றவளான நீதான்னு கத்தின மதுராந்தகன் கொஞ்சம் அடங்கின போது அரண்மனை வாசலில் எழுந்த மக்களின் ஓலக்குரல் உரையாடலுக்கு முற்றுப்புள்ளி வச்சிட்டுது. சற்றைக்கெல்லாம் அனிருத்தரையும் என்னுடைய முதன்மையான சத்துருன்னு சொன்னவன் இப்போ வகையாக சிக்கிக்கிட்டான். சரி, சில சொற்களை பார்ப்போம். நிபுணர், வல்லுநர், திறமைசாலி. சூடாமணி விகாரம் பற்றின குறிப்புகளை ஆசிரியர் தந்தபோது ஸ்ரீ விஜய சாம்ராஜ்யத்தை ஆண்டு வந்த சைலேந்திர வம்ச மன்னர்களில் மகரத்வஜன் சூடாமணிவர்மன் என்னும் அரசனை புகழ்ந்தது நினைவிருக்கும். ஞானத்தில் பிருகஸ்பதி, அறிவாளிகளான தாமரை மலர்களுக்கு சூரியன், இரவலருக்கு கற்பகத்தரு, இப்படியெல்லாம் வர்ணித்த ஆனைமங்கல செப்பேடுகள் அவனை ராஜதந்திரங்களில் நிபுணன் புகழ்ந்ததை நினைவு கூர்ந்தார் அல்லவா? சந்தர்ப்பம், இச்சொல்லின் பொருள் இணைப்பு தொடர்ச்சி. கொஞ்சம் நுணுக்கமாக பார்த்தா தக்க தருணம், அசந்தர்ப்பம் இதன் எதிர்ச்சொல். சரியான தருணம் அமையாமை, காலத்தவறு. பகிரங்கம், வேர்ச்சொல் பகிஸ், அதாவது வெளிப்படை. அங்கம் வடிவம், பகிரங்கம் வெளிப்படையான கருத்து வடிவம். இதன் எதிர்ச்சொல் அந்தரங்கம், அந்தர்

0: உள்ளே. அந்தரங்கம், வெளிவராத கருத்து, அதாவது ரகசியம். மதுராந்தகனின் பகிரங்க கோரிக்கை அல்லது எதிர்ப்பு என்னவா இருக்கும் பார்க்கலாம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: மனதோறும் எழும் மகிழ்வலை. இது காரைக்கால் 100.3 பண்பலை. நேரம் 9:30.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களே, இன்றைய இசை ஊஞ்சல் தாங்கி வருகிறது. எஸ்பி பாலசுப்ரமணியன் நடிப்பில் குரலில் வெளிவந்த திரைப்பட பாடல்கள்.

பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் வெறும் பாடகராக மட்டுமில்லாமல் ஒரு சிறந்த நடிகராகவும் முத்திரை பதித்தவர். அவர் நடித்து அதே நேரத்தில் அவரே பாடிய சில பாடல்கள் நம் மனதை நீங்கா இடம் பெற்று நம் உள்ளத்தில் என்றும் நிலைத்திருக்கும் பாடல்கள். அந்த வகையில் கேளடி கண்மணி படத்திலிருந்து 1990 வெளிவந்த இந்த படத்தில் நடித்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படம். மூச்சு விடாமல் பாடிய பாடல் மிகவும் சாதனைக்குரிய பாடலாக வந்தது. அந்த பாடலை இப்போது கேட்கலாமா?

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.

இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் நடித்து அவர்களுடைய குரலில் வந்த பாடல்களை கேட்டுட்ருக்கோம் இல்லையா. அந்த வகையில் சிகரம் 1991 இந்த படம் வந்துச்சு. இசைமாளப்பாக நடிகராக எஸ்பிபி அசத்தியிருந்தார் நிகழ்ச்சி. ஒரு மியூசிக் டைரக்டர் கதாபாத்திரையே நடித்திருப்பார் இந்த படத்தில். அதிலிருந்து ஒரு பாட்டில் கேட்கலாமா?

0: பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
1: கோபால் பல்படி.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: இசை ஊஞ்சலில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது எஸ்பி பாலசுப்ரமணியன் அவர்கள் நடித்து அவர்கள் குரலில் பாடல்கள். அந்த வகையில் அடுத்த பாடல் பாட்டு பாடுவா படத்திற்காக. இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா 1995 வெளிவந்தது. இந்த படத்தில் ஒரு மனநோயாளியாக அவர் நடித்து அசத்தியிருப்பார்னே சொல்லலாம். இனிய பாடல்களும் ரொம்பவே அழகாக இருக்கும். அந்த வகையில் இந்த பாடலை கேட்கலாமா?

இன்றைய இசை ஊஞ்சல் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது எஸ்பி பாலசுப்ரமணியன் நடிப்பில் அவரது குரலில் வெளிவந்த பாடல்களிலிருந்து. எஸ்பி பாலசுப்ரமணியன் அவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா மனதில் உறுதி வேண்டும் படத்தில் தான் அவங்க முத முதல்ல அறிமுகமானாங்க இல்லையா. குணா படம் இதை சொல்லியே ஆகணும். 1991 கமல்ஹாசனோட இணைஞ்சு ஒரு நேர்மையான சிபிஐ அதிகாரியாக இந்த கதாபாத்திரத்தை உள்ளே வந்திருப்பாங்க. இதில் கமலோட இணைந்து ஒரு பாடலும் பாடியிருப்பாங்க. அந்த பாடல் கேட்டலாமா?

0: நிறைவு பெற்றது இசை ஊஞ்சல். இன்றைய இசை ஊஞ்சல் தாங்கி வந்தது எஸ்பி பாலசுப்ரமணியன் நடிப்பில் குரலில் வெளிவந்த திரைப்பட பாடலிலிருந்து சில பாடல்கள். நேரம் 9:55.
1: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் July 1 முதல் அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
2: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
3: மகனே, இந்த வீடு 3 generations பாத்துருக்கு.
2: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
4: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நேர்கள் இனி கேட்கலாம். நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நாகப்பட்டினம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: உங்கள் கடை காரைக்கால்
3: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
1: மேலும் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால். உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்துக்கு நம்பிக்கையான ஒரு இடம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பாதுகாப்பான கர்ப்பகால பராமரிப்பு, அனுபவம் உள்ள நிபுணர்கள், பிறந்த குழந்தைகளுக்கான நவீன ஐசியு பிரிவு, எலும்பியல், லாப்ரோஸ்கோபி, டயாலிசிஸ் எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
5: வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர்

0: மு. மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
1: வணக்கம். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்கிறார் திருமூலர். உலக உயிர்களையெல்லாம் பிணைக்கின்ற அரூப கயிறு அன்பு. படைக்கப்பட்ட உயிர்களின் இயக்கத்திற்கு அச்சாணியாய் இருப்பது அன்பு. அகத்திலே அன்பு கொண்டால் புறத்திலே துயரமில்லை. அதனால்தான் வள்ளுவரும் அன்புடையார் எல்லாம் உடையார் என்றும், அன்பு இல்லாதவர்கள் எத்தகைய பெயர்களை பெற்றிருந்தாலும் ஏதுமற்றவர்களே என்றும் விளக்குகிறார். அன்பிற் சிறந்த தவமில்லை, அன்பு தன்னில் செழிக்கும் வையகம், அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் என்றெல்லாம் பாடுகிறார் பாரதி. வெற்றிடங்களையெல்லாம் தானே இட்டு நிரப்பிக்கொள்ளும் காற்றைப் போல வஞ்சனையற்ற மனங்களிலெல்லாம் அன்பு தானே நிரம்பி வழிகிறது. பற்றி பிடித்து கொள்ள பட்டமோ பதவியோ பணமோ பயனற்று போகும்போது அன்புதான் நம்மை கரை சேர்க்கிறது. வாழ்க்கை சுழலில் சிக்கி தவிக்கும் போது எவரிடமிருந்தோ வரும் அன்பின் பேரொளி நம்மை ஆற தழுவிக்கொள்கிறது. நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுவடை செய்வோம். நல்ல விளைச்சலுக்கு நல்ல மண், நல்ல விதை, நல்ல உரம், நல்ல மழை, நல்ல காலநிலை என்று எல்லாமும் ஒன்று சேர வேண்டும். ஆனால் அன்பை விளைவிக்க அன்பே விதையாகிறது, அன்பே உரமாகிறது, அன்பே மழையும் ஆகிறது. அன்பு விளைச்சல் உலகெங்கும் நிறையும் போது அண்டை வீடுகளிலும் அண்டை நாடுகளிலும் மனிதம் பசியாறும். அன்பானது முதலில் பிறர் மீது ஆர்வமும் பற்றும் உண்டாகச் செய்து அதன் வழியே நட்பை வளர்க்கிறது. அன்பீனும் ஆர்வமுடைமை அது ஈனும் நண்பென்னும் நாடா சிறப்பு. உண்மையிலேயே மனதில் அன்பு நிறையாமல் பெயருக்கு தர்மம் செய்பவர்களின் அறச்செயல்களை பட்டமரம் போல பயனற்றது என்கிறார் வள்ளுவர். மனதிலே அன்பில்லாமல் வாழும் வாழ்க்கையானது பாலையில் பட்டுப்போன மரம் மீண்டும் தழைக்க முடியாதது போன்றது. அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வண்பார்க்கன் வற்றல் மரந்தளிர்த்தற்று. முகம் தெரியாத ஒரு மனிதனுக்காக நீங்கள் தரும் கருணை உங்களை கடவுளாகவே காணச் செய்யும். எல்லா உயிர்களிடமும் அன்பு காட்டுவது ஒன்றே மனித பிறவியின் மகத்தான சேவை. இந்த உயிர் உடலோடு இணைந்து இருப்பது பிற உயிர்களிடம் அன்பு காட்டி அன்புடன் வாழ்வதற்கே. அன்பை தந்து அன்பை பெறுவோமாக. அன்பால் தழைத்திடும் இவ்வையகம். நன்றி.
0: இன்சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் மு. மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் ஏன் சொல் அமது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார்கள் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
2: மேலும் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார் காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
2: நேரம் 10 மணி.

0: காதோடும் மனதோடும் உறவாடும் காற்றலை. இது காரைக்கால் 100.3 பண்பலை. காவிய கானங்கள் காற்றலையில் கலந்து காது வழி மனம் நிரப்பும் வேளையில் இரவும் மலரும்.
1: ரொம்ப நன்றி டாக்டர்.

இரவும் மலரும் நிகழ்ச்சியில் முதல் பாடல் பாலும் பழமும் படத்திற்காக எஸ் சுசிலா பாடியது. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் வரிகளில்.

0: நேர்களை, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: செங்கல் சோலை மற்றும் விதநெல் விடுவதற்கான தார்பைகள் சலுகையாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் ஐ ஹாஸ்பிடல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: காதோடும் மனதோடும் உறவாடும் காய்ச்சலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. நேர்கள் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி இரவும் மலரும். இரவும் மலரும் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ராமு படத்திற்காக பி.பி. சீனிவாஸ் பாடியது, எம்.எஸ். விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் வரிகளில்.

0: நேர்களே, நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டெரஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலரில் வழங்கும் பசுந்தளிர். நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் எம்ஏஎம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமோ நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
1: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமோ நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: மனமகிழும் காற்றல் இது காரைக்கால் 100.3 பண்பலை. நேர்கள் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி இரவும் மலரும். இரவும் மலரும் அடுத்த பாடல் தரும் நேரம் 10:12. பாவமணிப்பு படத்திற்காக பாடல் இதோ காற்றலையில்.

0: நாளை மாலை 6:20 நாச்சர்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்லாமது.
1: வீட்டு உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை பிற்பகல் 2:05 மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் JKR பாலிகிளினிக் மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30 திருவாரூர் VK ஆயுர்வேத மருத்துவமனை வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். VK ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால். காதோடும் மனதோடும் உறவாடும் காற்றலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. நேர்கள் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி இரவும் மலரும். இரவும் மலரும் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் போலீஸ்காரன் மகள் படத்திற்காக PV சீனிவாஸ் பாடியது, விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் வரிகளில்.

0: இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
3: கோபால் பல் பொடி.
4: காவிய கானங்கள் காற்றலியில் கலந்து காது வழியும் மனம் நிரப்பிக் கொண்டிருக்கும் வேலை இரவும் மலரும். அடுத்து வரும் பாடல் நெஞ்சும் மறப்பதில்லை படத்திற்காக பி.பி. சீனிவாஸ் சுசிலா பாடியது, விஸ்வநாதன் ராம்மூர்த்தி இசையில், கண்ணதாசன் வரிகளில்.

0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை சொல்வோர். திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள், கோபால் பல்பொடி, திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்.
5: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.

0: காதோடும் மனதோடும் உறவாடும் கற்றலை. இது காரைக்கால் 100.3 பண்பலை. இரவு மலரும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் இந்த வேளை 10:30. அடுத்ததாக இரவு மலரும் நிகழ்ச்சியில் வரவிருக்கும் பாடலின் படம் அபூர்வ ராகங்கள். வாணிஜெயராம் பாடியது, MS விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் வரிகளில்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
0: பாடல் காட்சியில் இதோ

காதோடும் மனதோடும் ஒரு வாடும் காற்றலை. இது காரைக்கால் 100.3 பண்பலை. காவிய கானங்கள் காற்றலையில் கலந்து காது வழி மனம் நிரப்பிக் கொண்டிருக்கும் வேளை 10:36. மலரும் அடுத்த பாடல் அவள் ஒரு தொடர் கதை படத்திற்காக எஸ் ஜானகி பாடியது, எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் வரிகளில்.

0: நேயர்களே, நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பைகள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும். உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் என்சொல் அமுது தார்பகல் கிரீனேட்ஸ் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: காதோடு மனதோடும் உறவாடும் கற்றலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. இரவு மலரும் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் பத்ரகாளி படத்திற்காக KJ ஏசுதாஸ் P. சுசிலாவோடு இணைந்து பாடியது, இளையராஜா இசையில், வாலி வரிகளில்.

0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை சொல்வோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், திருவாரூர் சிஎம்ஆர்டி சில்ஸ், கோபால் பல்பொடி.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பியசா தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பியசா தங்க மாளிகைக்கு வாங்க. காவிய கானங்கள் காற்றலையில் கலந்து காது வழி மனம் நிரப்பும் வேளையில் இரவும் மலரும். அடுத்து மலரவிருக்கும் பாடலின் படம் அண்ணன் ஒரு கோவில் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது, எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் வரிகளில்.

0: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்.
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட் கோபால் வி டூத் பேஸ்ட்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
3: காதோடும் மனதோடும் உறவாடும் கற்றலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. நேர்கள் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி இரவும் மலரும். இரவும் மலரும் நிகழ்ச்சியில் அடுத்து மலரவிருக்கும் பாடலின் படம் ரிஷி மூலம் டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா இணைந்து பாடியது, இளையராஜா இசையில், கண்ணதாசன் வரிகளில்.

இரவு மலரும் நிகழ்ச்சியில் நிறைவாக மலரும் பாடலின் படம் நிழல் நிஜமாகிறது. எஸ்பி பாலசுப்ரமணியம், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பாடியது, கண்ணதாசன் வரிகளில்.

நிறைவு பெற்றது இரவும் மலரும். தொடரவிருப்பது காற்றலையில் நாளை. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. காலை 6 மணிக்கு குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. மதுரை ரா நடராஜன் அவர்கள் தரும் தகவல்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் சேக டெக்ஸ்டைல் நியூ ஷேகஸின் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பல் சித்தா ஃபார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் என் சொல்லமது. வழங்குபவர் முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஃபோட்டோ ஸ்டுடியோ கலரில் வழங்கும் பசுந்தளி. பங்கு பெறும் குழந்தை ஜே ஹரிஷினி. 7:00 திருத்திரைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸின் அட்ரஸக்க விளம்பரதார நிகழ்ச்சி. 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:30 காரைக்கால் பியாசா தங்க மாளிகையின் காலை காம்போ. 8:00 துள்ளி வரும் பாட்டு. முதலில் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசெட்டியா ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:05 விருதச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் துள்ளி வரும் பாட்டு. 8:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட். முதலில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. இதில் காரைக்கால் அவசர சிகிச்சை மருத்துவர் ஆர் சேதுராஜா அவர்கள் தரும் தகவல்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் ஐ ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் செய்தியும். 9:35 வன மகோத்சவ வாரம் குறித்த உரை வழங்குகிறார் காரைக்கால் வனங்கள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு வேளாண்மை அலுவலர் கே அமினா பேபி அவர்கள். 9:40 பாயிண்ட் டு பாயிண்ட். 10:00 சிந்தனை அரங்கம். முதலில் நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. அதனைத் தொடர்ந்து சிந்தனை அரங்கத்தில் இலக்குகளுக்கு எது விதை என்ற தொடர்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பரிமாறலாம். பிற்பகல் 11:00 வணக்கம் தோழி. 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ். 12:10 மனதில் நின்றவை. 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். பங்கு பெறும் குழந்தை ஹர்ஷினி அவர்கள். 12:55 பன்னிசை. 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் தேன்மழை. 1:55 மேலிசை. 2:00 மயிலாடுதுறை ஜேகேஆர் பாலி கிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள். இதில் கும்பகோணம் சிசு மற்றும் குழந்தைகள் நல மருத்துவ நிபுணர் டாக்டர் கோ சாம்புசிவம் அவர்கள் பங்கு பெறும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 2:30 திருவாரூர் விகே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலின் டாக்டரிடம் கேளுங்கள். 3:00 காரைக்கால் பியாசா தங்க மாளிகையின் எல்எஸ்சி. 3:30 விருதச்சலம் ஸ்ரீஜெயின் ஜுவல்லரியின் எல்எஸ்சி. 4:00 குழந்தைகளின் முழுமையாக வளர்ச்சிக்கு விளையாட்டில் பங்கு. காரைக்கால் பெருந்தலைவர் காமராஜர் கல்வியியல் கல்லூரி உடற்பயிற்சி இயக்குனர் டாக்டர் எஸ் சுபஸ்ரீ அவர்கள் பங்கு பெறும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 5:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடிசெட்டியா ஜுவல்லர்ஸின் பாட்டிக்கென்ன போட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. 5:15 அலைவோசை. 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் விலைக்கேற்றும் வேலை. 6:00 பன்னிசை. 6:20 நாச்சர்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்லமது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்தர் மருத்துவமனையின் நலமாய் வாழ. இதில் மகளிருக்கான உடல்நல பிரச்சனை

0: பிரச்சனைகள் குறித்த சித்த மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் உதவி சித்த மருத்துவ அதிகாரி டாக்டர் பி சத்யமீரா அவர்கள். 6:45 இசைத்தூரிகை, 7:25 காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்களியம் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் குற்றம் மற்றும் உழவநல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில். எலினோ பாதிப்புகளை எதிர்கொள்ள கால்நடைகள் மற்றும் கோழிப்பண்ணை நிர்வாகத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய தடுப்பு நடவடிக்கைகள் காரைக்கால் மாதூர் வேளாண் அறிவியல் நிலைய கால்நடை தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் பி கோபு அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 8:00 காரைக்கால் பியாசா தங்க மாளிகையின் காற்றில் வரும் காணம். 8:30 விருதச்சலம் ஸ்ரீஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் காணம். 9:00 ஆங்கிலத்த செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 இசை ஊஞ்சல். அறிவிக்கப்பட்டவை இன்று நமது நிலையம், அதாவது நாளை நமது நிலையம் ஒளிபரப்பு உள்ள நிகழ்ச்சிகள் பற்றியது. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Saira Mujtaba. The government today approved 2 major highway infrastructure projects worth combined over 14,000 crore rupees. Briefing media in the national capital about the Union Cabinet's decisions, Information and Broadcasting Minister Ashwini Vaishnaw said, the cabinet has approved the construction of an 8.1 kilometer long 6-lane road tunnel in Delhi on NH 148AE, connecting the Dwarka Expressway with Nelson Mandela Marg in Vasant Kunj. Mr. Vaishnaw said the cabinet also approved the construction of the 117.7 kilometer long Kanpur Kabrai section of National Highway 34 in Uttar Pradesh as a 4-lane access controlled corridor. The Viksit Bharat Guarantee for Rozgar and Ajivika Mission, Grameen or Viksit Bharat G. Ramji Act 2025 has come into force across the country today. Under the Act, eligible rural households will now have a statutory entitlement to 125 days of guaranteed wage employment. The government also notified revised wage rates under the VB G. Ramji Act 2025 for all states and union territories. Rural Development Minister Shivraj Singh Chauhan described today as an unprecedented day for rural India. Prime Minister of Japan Sanae Takaichi arrived in New Delhi this evening on a 3-day visit to India. Prime Minister Takaichi was received by Minister of State Dr. Jitendra Singh. This is the first official visit of Prime Minister Takaichi to India. She will attend the 16th India-Japan Annual Summit tomorrow with Prime Minister Narendra Modi. Several MOUs are expected to be exchanged following the talks between the two leaders. Prime Minister Narendra Modi today said that he is looking forward to the wide-ranging discussions with Japanese Prime Minister that will further deepen India-Japan's special strategic and global partnership. In a social media post, Mr. Modi said that he is delighted to host her on her first visit to India. Prime Minister Modi said that through their joint efforts, India and Japan will continue to advance peace, stability and prosperity in the Indo-Pacific and beyond. Union Home Minister Amit Shah has asked the High-Level Committee on Demographic Changes to submit its recommendations at the earliest. Mr. Shah gave the direction during a meeting with the committee in New Delhi. The committee informed the Home Minister that they will visit various states and union territories to obtain first-hand information on demographic changes and interact with various administrations. The panel informed the Home Minister that a detailed questionnaire has been prepared to seek relevant information from states and union territories in advance, making its field visits more meaningful and interactive. India has strongly condemned the demolition of the historic 125-year-old sacred Gurudwara Sri Guru Singh Sabha Sahib in Farrukhabad, Pakistan, calling it highly deplorable and a targeted act of vandalism. In response to media queries regarding the reported demolition, External Affairs Ministry spokesperson Ranthir Jaiswal said, the systemic targeting of religious minorities and their places of worship in Pakistan continues unabated. India has called upon Pakistan to expeditiously investigate this matter and bring the perpetrators of this act to justice. India and Pakistan today exchanged lists of civil prisoners and fishermen in each other's custody through diplomatic channels in New Delhi and Islamabad. The External Affairs Ministry said in a statement that India has shared lists of 386 civil prisoners and 53 fishermen in its custody, who are Pakistani

0: And in men's cricket, India were 124 in 13.3 overs against England in the first T20 international of the five-match series at the Riverside Ground in Chesterler Street when reports last came in. Earlier, Indian skipper Shreyas Iyer won the toss and opted to bat first. Spinners Varun Chakravarti and Ravi Bishnoi have returned to the playing 11 for India, while Vaibhav Suryavanshi has been kept on bench. The men in blue will look to bounce back from their shocking 2-0 defeat to Ireland in their last series. And that is the end of this news bulletin.
1: இனி நேர்கள் கேட்கலாம். துயிலும் முன் வாழ்க்கை என்பது நம்மை கண்டறிவது அல்ல, நம்மை நாமே செதுக்கிக் கொள்வது. ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா. கேட்டது துயிலும் முன். நேர்களேயத்துடன் 100.3 MHz பண்பலை வரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நமது நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:51 ஆரம்பமாகும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது லதா ராஜ். ஜெய்ஹிந்த்.